0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் 11:25, 11:30 வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற நேரம் மற்றும் விருப்ப பாடலை பதிவு செய்கின்ற நேரம் 6 4 7 3 3 8 5 5 9 6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் பாடலாம், பாடல்களை பதிவு செய்யலாம்.

0: வணக்கம். பிரைஸ் லார்ட்.
1: வணக்கம்.
0: யார் யார் இணைப்பில் இருக்கிறீங்க?
1: கிளச்சில இருந்து அருண் கதைக்கிறேன்.
0: அருண், ஓகே. உங்களோட அக்கா வந்துட்டாவா அங்க உங்களோட வீட்டுக்கு? இப்ப நீதிமொழிகள் வாசித்த பின்பால் தான் உங்களுக்கான பாடல நேரம். ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீதிமொழியில வாசிங்க. 30வது அதிகாரத்தை வாசிங்க.
2: யாக்கோபின் குமாரனாகிய ஆசோர் என்னும் புருஷன் இத்தேலியாளுக்கு வசனித்து இத்தேலியாளுக்கும் ஊகாளுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களானவன. மனுஷர் எல்லோரிலும் நான் மூடன். மனுஷனுக்கேற்ற புத்தி எனக்கில்லை. நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்தினால் கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளையெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவனுடைய நாமம் என்ன? அவர் மனுஷர்குமாருடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள். தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே. கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார். நீ பொய்யனாவாய். இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். நான் மறைக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பினாலும் என்னை தூரப்படுத்தும். தரித்திரரையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பிராக. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதளித்து கர்த்தர் என்று சொல்லாத படிக்கு தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போசித்தரலும். எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரர் மேல் குற்றம் சுமத்தாதே. அவன் உன்னை சபிப்பான். நீ குற்றவாளியாய் காணப்படுவாய். தங்கள் தகப்பனை சபித்து தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரம் உண்டு. தாங்கள் அழுக்கார கழுவப்படாமல் இருந்து தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரம் உண்டு. வேறொரு சந்ததியாரம் உண்டு. அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெறிப்புமானவைகள். தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரின் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கற்களைகளை ஒத்த பற்களையும் கத்திகளை ஒத்த கடவாய்ப்பற்களையும் உடைய சந்ததியாரும் உண்டு. தாத்தா என்கிற இரண்டு குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. திருப்தியடையாத மூன்றும் போதும் என்று சொல்லாத நான்கும் உண்டு. அவையாவன பாதாளமும் மலட்டு கற்றும் தண்ணீரால் திருப்தியடையாத நிலமும் போதுமென்று சொல்லாத ஆக்கினியமே. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிற கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் மூன்றுண்டு. என் புத்தி கெட்டாதவைகள் நான்கும் உண்டு. அவையாவன ஆகாயத்தின் கழுகினுடைய வழியும் கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும் நடுக்கடலின் கற்பலினுடைய வழியும் ஒரு கண்ணியை நாடிய மனுஷனுடைய வழியுமே. அப்படியே விவஸ்தாசிரியனுடைய வழியும் இருக்கிறது. அவள் தின்றும் தன் வாயை துடைத்தும் நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். மூன்று நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, நான்கையும் அது தாங்க மாட்டாது. அரசாளுகிற அடிமையின் நிமித்தம் போயினத்தினால் திருப்தியான மூடனின் நிமித்தமும் பகைக்கப்படாதவர்களுமாயிருந்து புருஷனுக்கும் வாழ்க்கைப்பட்ட ஸ்திரியின் நிமித்தமும் தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமுமே. பூமியின் சிறுமையானவளுமாயிருந்து மகா ஞானம் உள்ளவைகள் நான்கும் உண்டு. அவையாவன அற்பமான ஜெத்துக்களின் ஜெத்துக்களாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற இரும்பும் சத்துவமற்ற ஜெத்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோன்றி வைக்கும் குளிமுசல்களுக்கும் ராயா இல்லாதிருந்தும் பவிஞ்சு பவிஞ்சாய் புறப்படுகிற வெட்டிக்கிளிகளும் தன் கைகளினால் வழியை பின்னி அரசார் அரமனையில் இருந்து சிலந்தி பூச்சியுமே. வினோதமாய் அடி வைத்து நாடுகிறவைகள் மூன்றும் உண்டு. வினோத நடையும் உள்ளவைகளும் நாளும் உண்டு. அவையாவன மிருகங்களின் சௌகரியமாயிருந்து ஒன்றுக்கும் பிணையாத படியுமாய் சிங்கமே, போர்க்குதிரையும் வெள்ளாட்டு கெடாவும் ஒருவருக்கு எதிர்க்க கூடாத ராஜாவுமே, நீ மீட்டுமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்ச்சிந்தைகளுமானவனாய் இருந்தவனாய் கையிலே வாயையும் மூடு. பாலை கடைந்தால் வெண்ணியை பிறப்பிக்கும், மூக்கை பிசைந்தால் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும்.
0: ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. யார் பரந்தன்ல, அதாவது இலங்கை பரந்தன்ல இருந்து இந்த நீதிமொழிகளை வாசித்தார்கள் அருமையான சோதரி. உங்களோட பேர் என்னம்மா?
2: தயந்தினி.
0: தயந்தினி, நன்றி தயந்தினி, வாழ்த்துக்களமா. அன்று நாம ஒன்றே மகிழ்ச்சி அழகாக கருத்தோடு வாசித்தீர்கள், மிகவும் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இதை தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கான பாடல் நேரம் ஆரம்பமாக நீங்களும் ஆண்டுடைய ஒரு பாடலை இன்றைய நாளும் அண்ணனோட சேர்ந்து பாடலாமா? ஓகே, நன்றி அம்மா. நேரம் கலையத்திலே 11:36 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம். நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை எமது வாட்ஸ்அப் இலக்கமான 6473385596 என்ற இலக்கத்திலே பதிவு செய்யலாம். அப்படி பதிவு செய்தால் உங்களுக்கான அந்த விருப்ப பாடல் ஒலிபரப்பாகும். அதே நேரத்தில் அந்த வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் அழைத்து ஆண்டோட நாமத்தை துதித்து செய்த நன்மைகளை எண்ணி நீங்கள் கீர்த்தனம் பண்ணலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்திருந்தோம். இதோ இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளும் புதிதாக இலங்கை கிளிநொச்சி பரந்தன்லேருந்து சௌதரி அவர்கள், தமயந்தி அவர்கள் வேதாமத்தில் 30 நீதிமொழிகளை வாசித்து ஆண்டோரின் நாமத்தை மையப்படுத்தினார்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: பிரைஸ்லோடு இணைப்பு இருக்கிறீர்கள். யார் இருக்கிறீர்கள் இணைப்பில்? தயந்தினியா?
2: தாய்கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி

அல்ல தாயின் கருவில் தோன்று முன்னே தாய் பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போட

0: ஆமீன். அருண், சிறப்பா பாடுனீர்கள், வாழ்த்துக்கள். அருண், நீங்க சர்ச்சில் பாடுனீங்களா?
1: எந்த வரிய பாடுறது?
0: இல்ல இல்ல, சர்ச்சில் வளமையா பாடுற பாடிக்கொண்டிருக்கீங்களோன்னு
1: கேட்டேன். ஓ, ஆராதனை செய்யறது தானே அந்த டைம்ல பாடுறது.
0: ஓகே, நல்ல சிறப்பாக, அழகாக, இனிமையான குரல், வாழ்த்துக்கள். திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் நீங்கள் வந்து பாடலாமா இதே நேரத்தில்? மற்ற வேறு யாரும் கூட குடும்ப அங்கத்தினர் இருக்கணும்?
1: எங்கள் பக்கத்தில் இருக்கிற அம்மா இருக்கிறா, அம்மா பாடல் பாடு.
0: ஆ, அம்மாட்ட கொடுங்க.
2: எப்படி
0: இருக்கீங்க?
2: நலமா இருக்கிறோம். நீங்க
0: நல்லா இருக்கும். உங்களோட பேர் என்னம்மா?
2: எனக்கு ஜெயலட்சுமி.
0: ஜெயலட்சுமி, பாடுங்கம்மா.
2: ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு

0: நன்றி சொல்லு உள்ளத்தோடு.
1: ஆமேன். பாடி முடிச்சோன்னா ஆமேன் சொல்லுங்க, அப்ப எங்களுக்கு தெரியும். அழகா பாடினீங்களம்மா, வாழ்த்துக்கள், மிக மகிழ்ச்சி. வேற யாரும் குடும்ப அங்கத்தினர் பாடுவதற்கு இருக்கிறார்?
2: இல்ல இன்றைக்கு இல்ல.
1: ஓகே, நாளைக்கு வந்து பாடுங்க உங்க இதே நேரத்தில். உங்களுக்கு அந்நேரம் அழகா பாடினீர்கள். ஆமாம், அவங்களோடு இணைந்து இலங்கை கிளிநொச்சி மாவட்டம் பரந்தன்லேருந்து ஆண்டோருக்கு மகிமையாக பாடலை எடுத்து வந்தார்கள். வாழ்த்துக்கள். நேரம் கலையத்திலே 11:44. அழையங்கள் 6473385569 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே அழைத்து பாடலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க மல்லிகா?
1: நான் நல்லா இருக்கிறேன் பிரதர். நீங்க எப்படி, சோமா இருக்கிறீங்களா?
0: சோமா இருக்கலாம் சகோதரி.
1: ஆமா ஆமா, சகோதரி என்ன செய்யறா?
0: சகோதரி இருக்கிறா, ஓகே வந்து இருக்கிறா.
1: ஓகே, அது பாந்திரமா.
0: ஆமா, அடுத்த வாரம் வருவாங்க.
1: சரியா, ஓகே,
0: ஆயத்தமாயிருங்க. பாட்டு பாட்டுக்கு ஆயத்தமாயிருங்க.
1: ஓகே, நான் பாடுறேன்.
0: ஓகே
1: ஓகே ஓகே. ஒருத்தரும் தகுப்பினே, ஒருத்தரும் நல்லா பாடிக்கணும் பிரதர். அந்த
0: இலங்கையிலிருந்து
1: பாடுதுகள், ஓமோமோ கேக்கு ஆசையா இருக்குது, நல்லா பாடுதுகள். ஓகே, நான் பாடுறேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன், என் உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, என் உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளங்கபடி இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ளங்கபடி இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா, உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, கசப்பு வறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா.
0: நன்றி சகோதரி,
1: நன்றி சகோதரி, நன்றி.
0: நேரம் 11:48 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். அலைங்கள் 6437385569 இலக்கத்தில் எங்கள் பாடல் பதிவுகளையும் அதிலே செய்யலாம்.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னண்டே போன்ல வந்துட்டீங்க? சரி, பாடுங்கம்மா.
1: பிடிக்கப்பட்டவன் அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன்

பரலோகம் தாவேடு அதை தேடி நீயோடு பரலோகம் தாவேடு அதை தேடி நீயோடு ஒருவரும் அழிந்து போகாமலே காயகம் பெற வேண்டும் தப்பாமலே தமது ஒருவரும் அழிந்து போகாமலே காயகம் பெற வேண்டும் தப்பாமலே இயேசுவால பிடிக்கப்பட்டவன் அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன் எனக்கென்று எதுவும் இல்லை எப்பவுமே சொந்தமில்லை எல்லாம் இயேசு இயேசு இயேசு எல்லாம் இயேசு இயேசு இயேசு அந்தகாரையில் நின்று ஆச்சரிய ஒளி கரைத்தார் அந்தகாரையில் நின்று ஆச்சரிய ஒளி கரைத்தார் அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார் அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார் இயேசுவால பிடிக்கப்பட்டவன் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன் எனக்கென்று எதுவும் இல்லை எப்போமே

0: ஆமென். நன்றி அம்மா.
1: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
0: நேரம் கலைத்திலே 11:53. நாங்கள் இணைந்திருக்கிறது உங்களுக்கான நேரத்தில் இன்று திங்கட்கிழமை காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கோம். அலையங்கள் 6473385 9625 இலக்கத்திலே அழைத்து ஆண்டோடை துதித்து செய்த நன்மைகளை எண்ணி நீங்கள் பாடலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் தம்பி, நான் ரீட்டம்மா.
0: ரீட்டம்மா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கும் ரீட்டம்மா. எப்படி உங்களுக்கு சனி ஞாயிறு எல்லாம் எப்படி போச்சு?
1: சனிக்கிழமையா நாங்கள் பார்க்குக்கு போனோம், நாங்கள் சேச்சால.
0: ஓகே.
1: நேற்று பேரப்பிள்ளையோட எல்லாம் போனால் சந்தோஷம் தான்.
0: சந்தோஷம், பேரப்பிள்ளையோட இருக்கிறதே ஒரு
1: அதே பெரிய சந்தோஷம் எங்களுக்கு.
0: ஓகே, என்ன விருப்ப பாடல் இன்றைக்கு?
1: எனக்கு ஐயா, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார்.
0: நம் இயேசு நல்லவர்,
1: ஜெபத்தோடதுடா, ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார்.
0: ஓகேம்மா.
1: ஓகே, நன்றி.
0: நன்றி அம்மா. அன்பு உறவுகளே, ஆலயங்கள் 4-6-2-5-3 சைபர் 8-2 இலக்கத்திலே நீங்கள் அழைக்கலாம். சர்வதேச உறவுகள் நீங்கள் 6-4-7-3-3-8-5-5-9-2 வாட்ஸ்அப் இலக்கத்திலே அழைக்கலாம், பாடலாம், உங்கள் விருப்ப பாடலே கேட்கலாம். இப்படி அநேக வசதிகளை உங்களுக்கு செய்து தந்திருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டுவதற்கு முன் வாருங்கள்.

0: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்திலே 12:03. திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்துவிட்டோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம்.

0: வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உங்களை காப்பாற்றுவேன், நீங்கள் செல்லும் இடமெல்லாம் நான் உங்களோடு இருந்து உங்களை காப்பாற்றுவேன் என்று. எந்த வாதையோ கொள்ளை நோயோ நம்மை அணுகாமல் முன்னும் பின்னும் நம்மளை சூழ்ந்து காப்பாற்றுவார். வேடருடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க பிரியா?
2: அண்ணா,
1: தோட்டம் வேலை செய்து கொண்டிருக்கிறீங்களா? ஓகே. நேற்று
2: ஞாயிற்றுக்கிழமை.
1: ஆமா ஆமாம், நேற்று செய்தி கொடுக்கிறவருக்கு சுயினமா போச்சுது. திரும்ப வந்த நீங்க வேற இல்ல, அது அங்க கரண்ட் இல்லாம போயிட்டது கோயம்புத்தூர்ல. நின்றுட்டு திரும்ப போட்டாங்க, ஒரு 5 நிமிஷத்தால திரும்ப கனெக்ட் பண்ணியாச்சு. ஓ, பாடினும் பாடுங்க நீங்க. ஓகே, எடுங்க. நேரம் கலையத்திலே 12:09 மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்பு. மறந்துடாதீர்கள், ஒவ்வொரு நாளும் இந்த வானொலி இருக்கிறது. 24 மணி நேர ஒலிபரப்பு சேவை. இந்த ஒலிபரப்பு காலையிலேருந்து மாலை வரைக்கும் இருக்கு. பின்புதாக மறு ஒலிபரப்பை நாங்கள் போடுவோம். நீங்கள் இதை கேட்க தவறுகளுக்காக மீண்டும் நீங்கள் கேட்கலாம். ஆண்டோட நாமத்தை மேம்படுத்துங்கள். 24 மணி நேர ஒலிபரப்பு சேவை எமது சேவை. எமது சேவை இப்பொழுது கனடாவில் க்ராஸ் கண்ட்ரியாக 2 IPTV சேனலில், இந்த சேனலில் எமது வானொலியும் எமது தொலைக்காட்சியும் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மாத்திரமல்ல, ஆன்லைன்லேயும் எங்களோட தொலைக்காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து சிறப்பிக்கலாம். உங்களுடைய சபை ஊழியங்களை அதிலே நீங்கள் அறிவிக்கலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம். தொடர்ந்து நாங்கள் இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம் நேர்களே. இது உங்களுக்கான பாடுகின்ற பாடல், விரும்பி கேட்கின்ற நேரம்.
0: நம்மை காப்பாற்றுவார்,

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க, வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.
1: ஸ்தோத்ரம் பிரியண்ணா. ஆமா, வேதத்தோடு ஒப்பிட்ட கதை. கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றுவதற்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளைகளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க, வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி. அருமையான கவிதை. அதுக்கு பின்புதாக பாடல் ஒன்று இருக்கிறது, அதை பின்புதாக இருக்கலாம். நீங்கள் இப்ப பாட போறீங்க. ஆண்டோட நாமத்தை மயப்படுத்தி பாடுங்க. நிழலில் தங்குவான். ஆமீன். பாடுங்க.

0: நன்றி நன்றி சகோதரன். மிக ஆசீர்வாதமான ஒரு பாடல், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல், பழைய பாடல்.
1: இதுல எட்டு பல்லவி இருக்கு. நான் நாலு தான் படிக்கிறேன்.
0: ஆமா ஆமா
1: எல்லாத்தையும் படிச்சு.
0: ஆமா ஆமா பாடுங்க. அது சரணம் நாளைக்கு நாலு சரணத்தை பாடுங்க. மிகவும் மகிழ்ச்சி. உங்களுக்கு இருக்கிற புரிந்துணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். ஆமா அல்லது இதே சாட்டு புகச்சில் வருங்களை நேரம் கிடைக்கல. அதனால தான் நாங்கள் வந்து ஆண்டவர்களை துதித்து பாட இல்லையன்னு சொல்லுவார். மறுபடியும் எல்லோருக்கும் சரிசமமாக நேரத்தை பங்கிட்டு கொடுக்குறோம். அந்த நேரத்தை வீணாக்கிறவர்கள் அநேகர் உண்டு. கிடைத்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். மோன்றியல்லிருந்து வாழ்த்துக்கள் பிரியண்ணா. நேரம் கலையத்திலே 12:16 திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னபடி நேரத்தை ஆதாயமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் ஒரு இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம் ஹரன்.
1: வணக்கம் அண்ணா,
0: எப்படி இருக்கிறீங்க ஹரன்?
1: அதிகமான வெப்பம் அவங்க சிவப்பு எச்சரிக்கை பத்திருக்காங்க. எங்க நாட்டுல இப்ப 30 கிராடத்துக்கு வந்து இப்ப எத்தனை மணி? இப்ப நார்மலா வந்து 6:30 ஆகுது பின்னரம்.
0: 30
1: இருந்தாலும் இன்னும் சூரியனும் மறையத வெயிலும் போகத அப்படி ஒரு பகல் டைம் ஆயிடுச்சு.
0: 30 செல்சியஸா இருக்கா?
1: 30 செல்சியஸ்
0: இங்க 26 செல்சியஸா இருக்கிறது. சூரிய ஒளியுடன் கூடிய ஒரு நாள். இருந்தாலும் நான் என்ன சொல்வது, குளிரண்டா குளிர் என்கிறீர்கள், வெப்பமண்டா வெப்பம் என்கிறீர்கள். எல்லாம் இயற்கை மாறி மாறி வருந்தான். இரவும் பகலும் இருக்கிறது. இரவண்டா இருட்டுன்னு சொல்றீங்க, பகலண்டா வெளிச்சம் சொல்றீங்க. எல்லாமே நாங்கள் எங்களை வாழ்நாளில் இருக்கு மட்டும் கத்தர் படைத்த இயற்கையின் விதி முறைகளை மாற்ற முடியாது.
1: மாதத்துக்கு மாதம் நாளைக்கு 2025 6 மாதங்கள் முடிஞ்சு இன்னும் 6 மாதங்கள்
0: கழிச்சு டிசம்பர் ஜூலை மாதம் 31 எங்க ஆண்டு விழா. நீங்கள் கவிதையோட வாரங்களும் இப்ப எழுதி வச்சுக்கொள்ளுங்க.
1: ஜூலை மாதம்
0: 31 21 ஆண்டுகளை நாங்கள் கடக்க இருக்கிறோம்.
1: 21 ஆண்டு

0: சத்தத்துக்குள்ள கூட எங்களோடு ஒரு அருமையான ஊழியர் இணைந்து இப்ப கர்த்தர்களை நித்திரை அடைஞ்சிட்டார். அவரை எத்தனை பேர் ஞாபகம் இருக்குவது தெரியாது.
1: அவருக்கு போன் பார்த்தா அவர் யுத்த சத்தம் கேட்கும், அங்க துப்பாக்கி சத்தம் கேட்கும், குண்டு மழை செய்யும். இருந்தாலும் அந்த நேரத்தை அவரோட மகளும் ஐயாவும் வந்து அந்த ப்ரோக்ராம் செய்து அவங்க ஆண்டவர மக்களுக்கு ஆசீர்வாதமா இருந்த ஒரு காலம் அது. இப்ப அப்படி எந்த ஊழியரும் எடுப்பெடுத்த யாருக்கும் நேரம் இல்லை,
0: ஒருத்தருக்கு நேரமே இல்லை. அவர்கள் நேரமில்லை நேரமில்லை என்றே சொல்லிக்கொண்டு ஆண்டவர வருகை வருவதும் அவர்களுக்கு தெரியாமல் போயிடும். விழிப்புடன் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார், விழித்திருங்கள். அந்த கண்ணை முழிச்சிருக்கிறதுல
1: எந்த கடன் கொள்ள வேண்டும், இருவர் உரிமித்தால் புதுமை தைரியம் உண்டாகும், வல்லமை நலையும். அப்படி அந்த நேரம் சொன்ன ஒரு வார்த்தை. தனியில் இந்த வல்லமையின் அலை தாழ்ந்து போவதும் இல்லை, அதை தாத்த யாரும் வருவதும் இல்லை.
0: கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். பழைய நினைவுகளோடு இணைந்திருக்கு வாழ்த்துக்கள். இந்த நினைவுகள் எல்லாம் 31ஆம் தேதி 21ஆம் ஆண்டு நாங்கள் கடக்கும் போது உங்களோட தொலைபேசி இப்ப நல்லா இருக்கு, கொஞ்ச நாள் நல்லா வேலை செய்யல. அப்ப உங்களுக்கு பாட விருப்பம் இல்லையா? சுருக்கமா ஒரு பாட்டு பாடுங்களா.
1: பாட்டு போட்டு முடிஞ்சு.
0: சரி, கவிதைக்கான நேரம் இல்லை, இருந்தாலும் உங்களுடைய வாஞ்சையை நாங்கள் தடுப்பதற்கு தயாரா இல்ல. ஒரு சிறிய கவிதையோடு இணைந்து கொள்ளுங்கள்.
1: மனசுல இருக்கிற ஒரு கவிதையை
0: அப்படியா? சரி.
1: அப்ப பிணையாம் சாபம் சபித்தல் கழுதையின் கடிந்து கொள்ளுதலுக்கு ஆளானார். பிணையாம் சாபம் சபித்தல் கழுதையின் கடிந்து கொள்ளுதலுக்கு ஆளானார். சபோவின் திருப்பதிலோ ஆண்டவர் இயேசு அவன் வீட்டில் தங்கி இருந்தார். யோனாவின் மிருதலோ கப்பலிலிருந்து தூக்கி எறியப்பட்டு மீனின் வயிற்றில் அகப்பட்டு மனம் திரும்பினார். நினைவே ஏய் கத்தர் அவன் மூலமாய் மனம் திரும்ப பண்ணினார். கெட்ட குமாரன் மனம் திரும்புதலோ தகப்பன் வீட்டில் மோதிரம் புதிய ஆறு புதிய இறைச்சி வஸ்திரம் பிடித்து உண்டு மீண்டும் தகப்பனோடு மகனே ஆனான் வல்லமையின் அதைகளில்.
0: ஆமே, நன்றி கரண், வாழ்த்துக்கள். உங்களோட அக்கா எப்படி இருக்கிறா?
1: அக்கா இந்த அடுத்த மாசம் எங்க கூப்பிட்டு அவங்க சிவகங்கை போறாங்க. தங்கச்சி மகளுக்கு ஏதோ சாமத்தியமோ ஏதோ புது புது புது பூப்பு நீராட்டு செய்ய போறாங்க. அவன் போயிட்டு ஒரு கிழமை 3 கிழமை தங்குவா, திருப்பி வந்துடுவான்.
0: ஆமே. மற்றது இன்னொன்று சொன்னீங்க, கடந்த முறை திருகோணமலையில இருக்கிற அந்த பாசிட்ட மகனோட நாங்கள் வானொலியில இணைக்கலாம்.
1: அவரு நல்ல அழகா சௌப்பமா நல்ல வாங்கி நல்ல மனுஷன் பாடிக்கொண்டிருக்கிறாரு. அவரும் சபையை செஞ்சு கொண்டிருக்காரு. இப்ப அவர் நாங்கள் அவர் போன் நம்பர் வச்சு நாங்கள் அவரை தொடர்பு கொண்டு தொடர்ந்து பயணிக்கும்படி நாங்கள் அதுக்குரிய இது பார்க்கணும்.
0: ஆமா, வாட்ஸ்அப் இலக்கத்துல கொடுங்க.
1: சட்டப்படி நியாயப்படி நீதிப்படி நிகழ்ச்சி செய்யறாரு. வந்து பாடுவார் பேசுறது. பெரியனாவுக்கு வாழ்த்துக்கள். அவரும் இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் வாழ
0: கத்திரம் நாங்க பிழை அடிக்கணும். நிச்சயமா எல்லாரும் சுகத்தோட பிழைத்தோட தெளிவு அடிக்கணும். அதான் முக்கியமான விஷயம். நன்றி கரண், வாழ்த்துக்கள், தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்க. நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். நேரம் கலை 12:30, தொடர்ந்து நாங்கள் பாடலோடு

இணைந்திருக்கலாம். அதற்கு பின்புதாக இன்றைய நாள் தான் மிக குறைவான விருப்பு பாடலே மக்கள் கேட்டுக்கிறார்கள். மூன்றே மூன்று எமது அன்பு உறவுகள் தான் பாடல் விருப்பு பாடலை கேட்டுக்கிறார்கள். இதோ அவர்களுக்காக இந்த பாடல் வரை இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தால் எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நிலைகள் திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம்.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களே, இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 12:37 ஒரு மணிக்கு ஆண்டவுடைய செய்தி வருகின்றது. அதனைத் தொடர்ந்து 1:15 ஆண்டவுடைய வார்த்தையை எங்களோடு இரு ஊழியக்காரர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக நாங்கள் இன்றைய ஒலிபரப்பிலே உங்களுக்கான நேரத்திலே விருப்பு பாடல்களை வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்த அந்த உறவுகளுடைய விருப்பங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக லண்டன்லேருந்து சௌரி கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல், இந்த பாடலே ஒலிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள். லண்டன்லேருந்து சௌரி கொன்சி.
2: தாயாரின் வயிற்றினில் உருவான முதல் என்னை தமக்காக

இந்த பாடலை லண்டன்லேருந்து சௌரி கொன்சி அவர்கள் தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள் சௌரி கொன்சிக்கு. அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருப்பது ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள் கேட்ட பாடல். இதோ சௌரிக்காக இந்த பாடல் ஒலிபரப்பாகிறது.

இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனியிலிருந்து சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள். அடுத்து கனடாவிலிருந்து தாயார் ரீட்டாம் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

ஒருபோதும். இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக ஒளிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள் தாயார் ரீட்டம்மா அவர்கள் கனடாவிலிருந்து. விருப்ப பாடல்கள் என்று மூன்று உறவுகள் தான் விருப்ப பாடலை கேட்டிருந்தார்கள். இருந்தாலும் கலையத்திலிருந்து எனது விருப்ப பாடலாக ஒரு பாடலை இப்பொழுது ஆண்டவரின் நாமத்தின் மகிமைக்காக உங்களுக்காக தருகின்றேன்.

பிழைத்து போய். நேரம் 12:59. ஒரு மணிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள். இன்றைய நாளும் 9 உறவுகள் பாடலை பாடியும் விருப்ப பாடலையும் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் சொன்னதை செய்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, நாம் ஒன்றே மகிமைப்படட்டும்.

0: நேரம் கலையத்திரிய ஒரு மணி, இது செய்திக்கான நேரம். எங்களோடு செய்தியை வழங்க இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் பால்மன் பரமதாஸ் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நன்றா இருக்கிறோம். அம்மா எப்படி இருக்கிறார்கள்?
0: அம்மாவும் பரவாயில்ல, இன்னும் பூரண சுகம் கிடைக்கல. இப்ப அந்த சைனஸ் தலையடி வந்திருக்கு.
1: ஓ சரி,
0: மருந்து எடுத்து கொடுத்துருக்குறேன், கூடிய விரைவில் வந்துருவா. உங்களோட ஜெபத்துக்காக நன்றி பாஸ்டர்.
1: நன்றி ஐயா, ஜெபம் ஜெபிப்போம்.
0: ஆண்டவர் வாழ்த்தே பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: சரி ஐயா, நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேளையில் எங்கள் அருமையான சௌரன் பின் சந்தையாவுக்காக, சௌதரி ஜெசிந்தா அம்மா அவர்கள் பிள்ளைகள், குடும்பங்கள், பேரப்பிள்ளைகள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த வல்லமை தலைகள் வானொலியை நீங்க தான் இம்மட்டும் நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. என்னுடைய கிருபைக்காய் நன்றி, உடைய இரக்கத்திற்காக நன்றி. இந்த ஆறாம் மாதத்தின் கடைசி நாளில உடைய சமூகத்திலே வந்து உமக்கு நன்றி செலுத்த முடியா வந்திருக்கிறோம். அருமையான அம்மாவுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் கொடுக்க முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், நீடித்த ஆயுள கூடும், சரீர பலவீனங்கள் சுகங்கள் எல்லாவற்றையும் அகற்றிக்கோடும், அற்புத அடையாளங்களை செய்திடலும், தேவைகளை சந்தியும், நல்ல பொருளாதார வசதிகளை செய்து கொடுத்திடலும், உதாரத்தமாய் கொடுக்கிற மக்களை எழுப்பி கொடுத்திடலும். இந்த ஊழியம் இன்னும் அதிகமாக வளர கட்டப்பட உடைய நாம மகிமைப்பட கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த வானொலியில் அம்மா சௌரனை ஆசிர்வதியும், ஐயாவை ஆசிர்வதியும், அம்மாவை ஆசிர்வதியும், பிள்ளைகளை ஆசிர்வதியும், தேவைகளை சந்தியும், ஆண்டவரை பரிபூர்ண சுகத்தை கொடும். அருமையான அம்மா இந்த இடத்துல வந்து அவர்கள் தன்னுடைய வானொலியை செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான கிருபைகளை தாரும். எந்த சைனஸ் இருந்தாலும், எந்த விதமான உடல் சரீர பலவீனங்கள் இருந்தாலும், நசரின் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். தேவனே, ஒரு வல்லமையுள்ள கரம், உடைய வல்லமையுள்ள கரம், உடைய வல்லமையுள்ள கரம், உடைய ஆசீர்வதிக்கிற கரம் அவர்களை தொடும்படியாய்
0: ஜெபிக்கும்.
1: பெரிய காரியங்களை செய்திடலும், உடைய நாமத்தை மையப்படுத்தும். தினந்தோறும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியர்களை ஆசீர்வதியும், அவர்கள் ஊழியங்களை ஆசீர்வதியும். தேவனே, அவர்களுக்கு ஒரு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும். அந்த ஊழியங்களுடைய தேவைகளை சந்தியும். தினந்தோறும் ஜெபிக்கிறதையும் உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் இருக்கிற ஜபங்கள் தேவ சமூகத்தில் வந்து எட்டப்படுவதாக. அதே போல தினந்தோறும் வேதம் வாசிக்கிறதையும் உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்தித்தலும், அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கொள்ளும். தினந்தோறும் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுகிறவர்கள், பாடல் பாடி சிறப்பிக்கிறவர்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். அனுதினமும் அனுசரணையாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். உதாரத்தமாய் கொடுக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மகிமைப்படுத்தும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். இப்பொழுது அடியனை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று எபிரேயர் 13:5 நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அதிகமான ஒரு சோதனையை கொண்டு வருகிற ஒரு இடம் பணம். மனிதர்களுக்கு பணம் தேவைதான். ஆனால் அந்த பணம் கர்த்தர் நமக்கு தருவார், அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையில உங்களுக்கு பணம் வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம், பணம் எனக்கு தேவையில்லை என்று சொல்ல வேண்டாம். ஆனால் பண ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. பண ஆசை என்பது ஒரு விதமான பிசாசின் தந்திரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு போதும், நமக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். அதுதான் அடுத்த பகுதி சொல்கிறது. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். எனக்கு போதும், ஆண்டவர் கொடுத்தது போதும், ஆண்டவர் என்ன தந்தாரோ அவ்வளவு போதும், அவர் தந்தது போதும், எனக்கு தினமும் என்னுடைய அன்றாட தேவைகள் சந்திக்கப்படுகின்றதா அது போதும். அப்படிப்பட்டதான போதும் என்றதான ஒரு எண்ணம், நம்ம இருக்கிறது போதும் என்றதான ஒரு எண்ணம், அதுதான் பவுல் சொல்லும் பொழுது பிலிப்பியருக்கு இந்த நிருபத்திலே சொல்லும் பொழுது சொல்கிறார். அமீன். நான் எல்லா நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், என் நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அது வசனத்தை வாசிக்கிறேன். திருப்பி இருக்கிற நிருபம் 4வது அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாயிருக்க கற்றுக்கணும். அதுதான் போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று பார்க்கணும். இப்போ நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று சொல்லி நினைக்கிறோம், அவருக்கு அவ்வளவு இருக்கே, அவரை மாதிரி நமக்கு கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமே, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் நமக்கு வர தேவையில்லை. அவர்களை போல நம்மளும் வாழணும், நம்மளும் ஆசீர்வாதமா இருக்கணும், அதற்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். அவங்க செய்கிறதான தவறுகளை நம்ம செய்யக்கூடாது. அவர்கள் எந்த விதமாக அந்த பணத்தை சம்பாதிக்கிறார்களோ நமக்கு தெரியாது, அவர்கள் எந்த விதத்துல அந்த பணத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் நாம் எப்படி வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் அப்படி என்பதை ஆண்டவர் அறிந்து நமக்கு அதனுடைய தேவைகளை சந்திக்கிறார். அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய பணம் இல்லாததுனால எல்லாரும் உன்னை விட்டு போகலாம், ஆனா நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அதுதான் சொல்லுகிறார், எல்லாரும் உன்னை விட்டு போய்விடாங்க, உங்களுக்கு பணம் இல்லையா எல்லாரும் போயிடுவாங்க, ஆனா அவர் சொல்கிறாரு நான் உன்னை விட்டு போவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. இந்த இளைய குமாரன் தகப்பனுடைய சொத்துக்களையும் தன்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் எடுத்துக்கொண்டு தூர தேசத்திற்கு போய்விட்டான். அந்த பணமும் அந்த செல்வமும் அந்த சொத்தும் அந்த ஆஸ்தியும் அவனை விட்டு கரைந்து போன பொழுது எல்லா நண்பர்களும் அவனை விட்டு கரைந்து போனார்கள். அவனிடத்துல ஒரு நண்பனும் இல்லை. அவனுக்கு மிஞ்சினது என்னது, அந்த பன்றி மேய்க்கிற வேலையும் பன்றியின் தவிடும் தான் கிடைத்தது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு பணம் இல்லை அப்படின்னு நீ நினைக்காத, உனக்கு இருக்கிறது போதும், யாராவது அவன்கிட்ட பணம் இல்லை அதனால இவங்களோட இருக்கிறதுனால நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சாங்கன்னா அவங்க உங்களை விட்டு போட்டோம், அவங்க போனாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதான் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்களுக்கு போதும் என்று நீங்கள் எண்ணுங்கள், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். என்னைக்கு அந்த மாதிரி திருப்தி வரும், என்னைக்கு அந்தபடிதான் ஒரு மனம் ஒரு மனப்பக்குவம் வரும், என்னைக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஒரு முதிர்ச்சி ஒரு வளர்ச்சி ஒரு என்ன சொல்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சியை நாம் அடைகிற பொழுது தான், அது ஒரு வளர்ச்சியை அடைகிற பொழுது தான் ஆண்டவருடைய அற்புதமான செய்கைகளை நீங்கள் பார்க்க முடியும். கடந்த நாட்களிலே எனக்கு பல நிறைய செலவுகள் வந்தது. நாங்கள் எங்களுக்காக செலவு பண்ணுறதில்லை, ஊழியத்திற்காக, ஊழியத்திற்காக வருகிற அநேகர் வந்தார்கள், அவர்களுக்காக பல காரியங்களை செய்ய வேண்டியதாயிற்று. அந்த வேளையில் நிறைய கடன் வந்து விட்டது. அந்த வேளையில் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய இந்த கிரெடிட் கார்டு பில்லு கட்டி விட வேண்டும் என்றதான ஒரு முயற்சியோடு எப்பொழுதும் செய்வோம். அந்த நாளில் நாங்கள் ஒருத்தவங்களுக்கு காசு செலவு பண்ணியிருந்தோம், ஒருத்தவங்களுக்காக அவர்கள் காசு தருவதாக சொல்லி சொல்லி சொல்லி போய்கொண்டே இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் அந்த செலவுகளை எல்லாம் சந்திப்பதற்கு இந்த சொன்னேன் அல்லவா, மாதம் மாதம் இந்த கிரெடிட் கார்டு கட்ட வேண்டும், கிரெடிட் கார்டு பணத்தை கட்ட வேண்டும், அது அடுத்த மாதத்திற்கு கொண்டு போகக்கூடாது, அதன் மூலமாக வட்டியை செலுத்தக்கூடாது, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட ஜபத்தோட நாங்கள் எல்லா மாதமும் அந்தந்த மாதத்திற்குரிய கிரெடிட் கார்டு பில்லை கட்டி முடித்து விடுவோம். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில பணம் எங்களுக்கு ரொம்ப தட்டுப்பாடாக தான் இருந்தது. காரணம், நாங்கள் முழு நேரமாக ஊழியத்தில் இருக்கிறோம், ஊழியத்தில் அதிகமாக நாங்கள் அதிகமாக எதுவும் சம்பளம் என்று எதுவும் வாங்குறதில்லை, எடுக்கிறதில்லை. அப்படிப்பட்டதான அதாவது சம்பளம் வாங்கலைன்னு சொல்லலை, பெரிய தொகையாக வாங்கவில்லை, ஒரு சின்ன தொகையாக கர்த்தர் எங்களுக்கு தருவார், ஒரு சின்ன அமௌண்ட் தருவார். அப்படி உள்ளதான சூழ்நிலை எங்களிடம் இருக்கிறதை வைத்து நாங்கள் எப்படியாவது சமாளித்து கொண்டு போய் வருவோம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தோம். இந்த வேளையில இன்னும் கொஞ்சம் ஒரு பில்லு இந்த மாதத்திற்கு, இந்த மாதம் அடுத்த மாதம் ஜூலை மாதமும் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த ரெண்டு மாதத்திற்கும் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. நான் அப்படியே நான் ஒன்றுமே சொல்லவில்லை. நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். பார்த்தீங்க சொன்னால் முந்தா நாள் சனிக்கிழமை காலையில் அந்த கடன் யாரு கொடுத்தா எங்கள்கிட்ட வாங்கினாங்களோ இந்த கடன் வாங்கினாங்கன்னா அது ஒரு வித்தியாசமான இதில் அவங்களுக்கு நாங்கள் செய்தோம். அந்த கடனை கொடுக்க செய்ய வேண்டியதாகிடுச்சு. அவர் தந்து விடுவேன் என்று சொன்னார். நான் கேட்கவே இல்லை மூன்று மாதம் ஆகிவிட்டது. மார்ச் மாதம் 20ஆம் தேதி பக்கத்தில் அந்த நாங்கள் செலவு பண்ணணும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள் ஜூன் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை எனக்கு அவர் பதில் போடுகிறார். நான் உங்களுடைய உங்களுக்கு இவ்வளோ பணத்தை அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் இவ்வளோ நாளும் ரொம்ப பெருந்தன்மையாக ஒரு நாள் கூட எங்கிட்ட காசை கேட்கவே இல்லாமல் இருந்தீங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்று சொல்லி அவர் அந்த காசை கொடுத்தார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். கத்தர் தேவைகளை சந்திக்கிறார். பாருங்க, நம்ம சில வேலைகளில் நான் அவர்கிட்ட போய் கேட்டு அவர் நம்மகிட்ட ஏதாவது மனத்தாங்கல் அடைய அல்லது அவருடைய நிலைமையை என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் நான் கத்தரத்தில் நினச்சிட்டே இருப்பேன், ஆண்டவரே இந்த பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி ஒரு இது இருக்கும். ஆனால் கத்த தக்க சமயத்தில் கொடுத்தார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம சில வேலைகளில் நம்ம இடத்துல பணம் இல்லைன்னு நண்பர்கள் போய்விடலாம். அதுவே நம்ம கிட்டத்தில் பணம் இல்லையே, ஏன் இவங்க எனக்கு தந்திருக்கலாம்ல, இவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குதே என்று சொல்லி நான் அவங்களிடத்துல போய் நான் கேட்கறதும் இல்லை, அவங்களை பற்றி நான் குறைவாகவும் சொல்கிறதில்லை. கொஞ்சம் கொடுத்து உதவலாம் தானே அப்படி நான் கேட்கறதும் கிடையாது. அவங்க என் தேவைகளை யாரும் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்த இன்றைக்கு தான் வானொலியில் சொல்கிறேன். காரணம், இந்த வானொலி அதிகமாக கேட்கிறவர்கள் அமெரிக்காவில் உள்ள இங்கே இல்லை கிடையாது. அமெரிக்காவில் அவங்க மிகச்சிலராக தான் இருப்பாங்க. இந்த செய்தியை அது மாத்திரம் இந்த செய்தியை கேட்குறவங்க அதிகமாக இருக்க மாட்டாங்க. எனவே நிச்சயமாக தைரியமாக நான் சொல்கிறேன். அப்படிப்பட்டது ஒரு சூழ்நிலை என்ன சொல்ல வரேன், இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அதே சமயத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, பிறருக்கு உதவி செய்யும் பொழுது நம்ம கை நம்முடைய கையிலிருந்து கொடுக்கும் பொழுது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் தருவார், ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார், ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார், யார் வேண்டும் வந்தாலும் நம்மை விட்டு போகட்டும் என்றதான ஒரு விசுவாசத்தோடு நம்ம காணப்படும். அதோடு இந்த இடையில நீங்கள் நினைச்சிங்க, அப்போ நடுவில் இந்த பில்லெல்லாம் எப்படி கெட்டினீங்க? இவர் இப்போ இந்த ஜூன் 28ஆம் தேதி தானே அவர் உங்களுக்கு காசு தந்தார். இப்போ நடுவில் இந்த பில்லெல்லாம் நீங்கள் எப்படி கெட்டினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அற்புத விதமாக ஆண்டவர் சந்தித்தார். ஒருத்தவங்க கொண்டு வந்து எனக்கு போனஸ் கிடைச்சிது, இந்த மாதத்தில் எனக்கு சம்பளத்தில் போனஸ் கிடைச்சிது, இது உங்களுக்கு காணிக்கை என்று சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் மாட்டோம் வேண்டாம் என்று சொன்னோம். உங்களுக்கு நிறைய செலவு இருக்கும், நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொன்னோம். இல்லை இல்லை, வாங்கியே ஆக வேண்டும் என்று சொல்லி அதை கட்டாயப்படுத்தி ஒரு பெரிய தொகையை கொடுத்தாங்க. எனக்கு அவங்களுக்கு போனஸ் கிடைச்சிதான். ஆண்டவர் எப்படி கொண்டு வந்து கொடுத்தாரு பாருங்க, எங்களுக்கு கையில் கொண்டு கொடுத்தாரு போனஸுடைய அந்த தசம பாகத்தை எங்க கையில கொண்டு கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன் இல்ல இல்ல, நீங்க எனக்கு தர வேண்டாம், எனக்கு தர வேண்டாம், நீங்க வைத்துக் கொள்ளுங்க என்று சொன்னாலும் அவர்கள் இல்லை என்று சொல்லி என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். இன்றைக்கு யாருடைய வாழ்க்கையில இந்த வசனம் எந்த செய்தி போகுதோ தெரியாது. உங்க வாழ்க்கையில நீங்கள் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார், கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், அவர் என்றென்றும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை நான் மறுபடியும் சொன்னீங்கள், பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொல்லப்படுது. அதனால நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்முடைய தேவைகள் ஆண்டவர் தருவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று விசுவாசிப்போம். கர்த்தர் நம்ம கூட இருப்பார் என்று விசுவாசிப்போம். நாம் ஆண்டவருக்காக உழைக்கவும் ஆண்டவருக்காக கொடுக்கவும் நாம் ஆசைப்படுவோம். ஆண்டவருடைய ஊழியங்களை தாங்குவதற்காக நீங்கள் கொடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்ட உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலே பண தேவைகளோடு இருக்கிறாங்களோ, பல விதமான பண அது அத்தியாவசியமான தேவைகளோடு இருக்கிறார்களோ, உடைய பிள்ளைகளுக்கு நீர் தாமே அற்புதமாக இந்த தேவைகளை சந்தியும். எங்கள் வாழ்க்கையில் எப்படி அற்புதமாக இந்த தேவைகளை சந்திப்பீரோ, அப்படி அற்புதமாக உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனாலே கூட அந்த காரியம் ஒன்றும் இல்லை. ஆசீர்வதியும் நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர், நீர் யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிறவர். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பார். அருமையான சாட்சி பாஸ்டர், உள்ளதென்றும் அப்படியே சொல்லியிருக்கிறீர்கள். கர்த்தர் பார்க்கிறார் இப்படிப்பட்ட மக்களை கொண்டு, ஆண்டவர் ஊழியங்களை போஷிக்கிறார். அவரை நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஆசீர்வதிக்கே ஆசீர்வதிப்பார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. யதார்த்தமான உண்மையே ஆண்டோட சத்தியத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி எதுக்கு கொடுக்கிறோம் என்று உணர்ந்து கொடுத்து ஊழியங்களே தாங்க வேணும். எனக்கு ஒரு சின்ன சாட்சி இருக்கு. இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்தியா இலங்கையில் உள்ள ஊழியக்காரர்களுமோ அல்ல யாரிடமோ நாங்கள் காணிக்க கேட்கறது இல்லை. நான் பொதுவாக காணிக்க கேட்கறது இல்லை. ஆனால் ஒரு சகோதரி, அவங்க இணைஞ்சு 3 மாசம் இல்லை, காமாட்சி ஒரு சகோதரி எனக்கு மெசேஜ் விட்டுருந்தாங்க, பிரதர் உங்களோட ஊழியத்துக்கு நான் ஏதாவது காணிக்க தருவணும், உங்களோட ஜிபே நம்பரை தாங்கன்னு. எங்கள்ட்ட அப்படி ஒரு அக்கௌண்ட் இல்லை, இருந்தாலும்
1: இந்தியாவில்தான் அப்படி இருக்குது
0: ஜிபே. அதோட அவர்கள் உண்மையிலே பாவம், அவர்கள் அவர்களிடம் இன்னத்த இருக்கிறத கொண்டு கொடுப்பார்கள். எனக்கு கஷ்டமா இருந்தாலும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் தட பண்ண கூடாதானே. அப்ப எங்களுக்கு இந்தியாவில் டிவி ஊழியம் இருக்கு, அந்த ஊழியத்துக்கு நான் இங்கே இருந்து காணிக்க அனுப்புகிறேன். அதுக்கு பதிலாக இந்த அவங்க அதை அந்த பாஸ்டர் இம்மானுவேலுக்கு அனுப்பினால் கொஞ்சமோ அவங்களுக்கு உதவியா இருக்கும். அதோட அந்த சௌகரியக்கும் ஒரு திருப்தியா இருக்கும். கொடுத்தோம் என்று அன முடியாது, அதை ஒழுங்கு பண்ண இருக்கிற. நீங்கள் சொல்லும் போதுதான் இந்த சாட்சி ஞாபகம் வந்தது. இப்படி மக்கள் உள்ளதுல இருந்து கொடுக்கிற மக்களை கர்த்தர் பார்க்கிறார். அந்த ஏழை விதவையினுடைய காணிக்கையை பார்த்த தேவன் நிச்சயமாக ஒரு நாளும் இந்த ஊழியரிடம் கட்டாயப்படுத்தி, உண்மையா ஊழியர்கள் கட்டாயப்படுத்தி யாரிடமே வற்புறுத்தி காணிக்க கேட்கிற இல்ல. உங்களுக்கு மனம் இருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுங்கள், அப்பொழுது கூட கொடுக்கப்படும் என்ற கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசுவாசித்தால் கொடுங்கள். இருக்கிறத கொண்டு இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்று ஒரு நியதி இல்லை. உங்களால் முடிந்த அளவு கொடுத்தால் அது நிச்சயமாக இப்படி ஊழியம் சீரர்களுக்கு ஆண்டோட வார்த்தையை அறிவிக்கிற மக்களுக்கு சபைகளுக்கு உதவியா இருக்கும் இல்லையா? நல்ல சாட்சி ஐயா. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிக்க வேணும். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெப நேரத்தில் ஜபிக்கிறோம் ஐயா. நேரம் கலையத்தில் 1:18 அடுத்த செய்தியாக டொரண்டோலிருந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் எங்களோடு இணைய இருக்கின்றார்கள். அவரை நாங்கள் வாழ்த்து வரவேற்போம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? ஆமேன், ஆமேன். நல்ல மகிழ்ச்சியான செய்தி, ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுங்கள் ஐயா.
2: ஆமென், ஆமென். இந்த நாளும் இந்த சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் சொல்லி நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதன் நமக்கு சொல்லுகின்றது. கர்த்தர் அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருந்து மற்றவாய் காத்த தேவன் தொடர்ந்துமாய் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறவாய் ஆசீர்வதித்து இந்த நாளிலும் மத்தியில் சிலுவையின் உபதேசத்தை குறித்து ஒரு காரியத்தை முன்வைக்க நான் வாஞ்சிக்கிறேன். கடந்த கிழமை உங்கள் மத்தியில் கோபம் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி சொன்னேன். இந்த நாளிலே நீங்கள் வேத புத்தகம் உங்களுடைய கரத்திலே இருந்தால் 1 கொரிந்தியர் 1 ஒன்றிலிருந்து 18 வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அழியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி தன்னை சர்வாங்க தகன பலியாகும்படி இச்சிறுவையை தெரிந்து கொண்டார். இன்று உலகளவில் பல கோடி மக்கள் சிலுவையை தங்களுடைய தீவ மார்க்கத்தின் புனித சின்னமாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். சுவிசேஷம் என்றால் நசரேயாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமும் தீர்த்தெழுதலுமே திருமறை முழுவதும் அடங்கியுள்ள திருவசனங்கள் சிலுவையை பற்றிய உபதேசம் எனலாம். 1 கொரிந்தியர் 2:2 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொருவரையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேர் என்று பவுல் அடிகளார் கூறுகின்றார். தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்பினால் அல்லது உலக ஞானத்தினால் நான் சொல்லவில்லை. அது ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2:23 சொல்லுகிறது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவராலே மனுக்குளம் பாவ மன்னிப்பாகிய மீட்பு பெறுகிறது. எனவே சிலுவையை பற்றிய உபதேசம் ஜீவனை கொண்டு வருகிறது என்று தெளிவாகிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் ஜீவனை கொண்டு வருகிறது. சிலுவையை பற்றிய உபதேசத்தை குறித்து நாம் பார்ப்போம்னு சொன்னார். 1 கொரிந்தியர் 2:13 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசத்தை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2:4-5 நீங்கள் பார்ப்பீர்களானால், 1 கொரிந்தியர் 2:4-5 சொல்லுகிறது, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனமுள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்து பவுல் அடிகளார் உலகத்தில் சிறந்து விளங்கும் கிரேக்க ஞானத்தை பெற்றிருந்தும் சிலுவையில் அதையுண்ட கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக அவர் தம்மை தாழ்மைப்படுத்தி புறஜாதிகளுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கூறி அறிவித்துக் கொண்டே சுற்றித் திரிந்தார். கலாத்தியர் 2:11-12 சொல்லுகிறது, மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அது ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷனால் கற்றதுமில்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எனவே சிலுவை பாதையை தெரிந்து கொள்பவர்கள் ஜீவனை அடைவார்கள். அதனால்தான் சிலுவை பாதையை தெரிந்து கொள்பவர்கள் ஜீவனை அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் இந்த வானொலி செய்து கொண்டிருக்கிறது. சிலுவையிலே நமக்காய் தன்னுடைய பரலோக வாழ்வை விட்டு மனுஷகுமாரனா இந்த உலகத்திலே பிறந்து மீண்டுமாய் உயிர்த்தெழுந்து இன்றும் கல்லறை இல்லாத ஒரு ஆத்துமா இருக்கும் என்று சொன்னால் அது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தான். மற்றவர்கள் எல்லாரும் மறித்தார்கள், இந்த தெய்வமாய் இருக்கலாம், மற்றவர்களாய் இருக்கலாம், அவர் உயிர்த்தெழுந்ததாய் எங்கும் விவரம்

தங்களுடைய உள்ளத்திலே போட்ட பாரத்தை ஒருவராவது அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி தங்களுடைய நேரங்களை தங்களுடைய உழைப்புகளை எல்லாவற்றிலும் இதிலே போட்டு எல்லா ஜனங்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராகிய இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டும், அவருக்காய் தங்களை ஜீவனை கொடுக்க வேண்டும், உயிர் பிரகாரமாக கொடுப்பதல்ல அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த வானொலி மூலமாக எத்தனையோ தேவ செய்திகள், எத்தனையோ பாடல்கள், எத்தனையோ சாட்சிகள், எத்தனையோ வார்த்தைகள் அனுதினமும் தங்களின் நேரத்தை தங்களுடைய சர்வ பலவீனத்தை கூட அவர் கவனியாமல் உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள் தேவனை அறிய வேண்டும் என்று வாஞ்சியோடு பல ஊழியர்களை கொண்டு வந்து பல வார்த்தைகளை கொண்டு வந்து உங்கள் மத்தியிலே சொல்வதின் நோக்க நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு ஜீவனை தந்தாரே, அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வேளை ஒரு புதிதான வாழ்க்கை, குடும்பத்திலே தேவ சமாதானம், சபையிலே தேவ சமாதானம், உலகத்திலே வீட்டிலே எங்கும் இலங்கையிலே கூட மற்ற நாடுகளிலே கூட ஒரு தேவ சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் பாடுபடுகிறார்கள். ஆகவே அந்த வானொலி மூலமாய் இன்னும் ஆயிரங்கள் நம்மால் செய்ய முடியாதே அவர் செய்கிறார்களே, அவர்கள் மூலமாய் தேவனுடைய வார்த்தை உலகங்கள் பிரசங்கிக்கப்படுகிறதே, அவை உங்களால் இயன்ற எல்லா விதமான உதவிகளை அவர்கள்ட்ட கேட்டு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே அந்த தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க, கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்வார். தொடர்ந்துமாய் அவருடைய ஊழியங்கள் மூலமாய் இன்னும் ஆயிரங்கள் தேவனை அறிந்து கொள்ள தேவன் பாதைகளை திறப்பார். இரண்டாவதாக கெட்டு போகிறவர்களை நோக்கி நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. தீர்க்கர்கள் முன்கூட்டியே கூறி அறிவித்த வண்ணமாக மீட்பர் வெளிப்பட்டார். அவர் சிலுவையில் பலியானார், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. இதன் மேல் பற்றுறுதி அல்லது விசுவாசம் வைக்க விடாமல் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் பிசாசு என்கின்றவன் பலவித சந்தேகங்களையும் தடைகளையும் மக்களிடம் பூத்தி கொண்டே இருப்பார். அதனால் தான் எரேமியா 4:22 சொல்லுகிறது, எரேமியா 4:22, என் ஜனங்களோ மதி என்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவை பாதையில் சென்று ஜீவனை அடையாமல் சாத்தானுடைய உலக பாதைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், அதன் முடிவு மரணம் என வேதம் சொல்லுகிறது. என் ஜனங்கள் கண்கள் இருந்தும் காணாமல் காதல் இருந்தும் கேளாமல் இருக்கிற அறிவில்லாமல் இருக்கிறார்கள். எளிமையா 5:21 நாங்கள் பார்க்கிறோம். பற்றுறுதி வைக்காமல் மாயான உலக வாழ்வினை முடித்து கொண்டு நித்திய அழிவை நோக்கி செல்லுகின்றனர். உபதேசத்தை கேட்டு அவர்கள் மனம் மாறும்படி நான் யாரோடே பேசி எச்சரிப்பேன், அவர்கள் அவர்களுடைய செவி விரித்த சேதனம் இல்லாது அவர்கள் கேட்க மாட்டார்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் அவர்களுக்கு நிந்தியாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 2 Corinthians 4:4 சொல்லுகிறது, 2 Corinthians 4:4, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராத படிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். ஆகவே சிறிய பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களாகிய இவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது 1 Corinthians 1:20, ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? தொடர்ந்தும் அந்த வசனத்தை 1 Corinthians 2:21 பார்ப்போம் என்று சொன்னார், எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக

0: இப்பிரபஞ்சத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. உலக படிப்பு, ஆற்றல், ஞானம், சன்மார்க்க நெறி எல்லாம் இருப்பினும் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்படுத்தல் இல்லாமல் சிலுவையை பற்றிய உபதேசத்தை புரிந்து கொள்ள இயலாது. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 4:3 எங்கள் சுவிசேஷம் சிலுவையை பற்றிய உபதேசம் மறை பொருளாக இருந்தால் கெட்டு போவர்களுக்கு அது மறைபொருளாக இருக்கும். இயேசு சொன்னார், அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், இருதயத்தில் உணர்ந்து மனந்திரும்பாமலும் இருக்கும்படி அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது என்று சொல்கிறார். இறுதியாக 3வது காரியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு ரட்சிப்பென்றால் என்ன? விடுதலை. என்ன விடுதலை? பாவத்தில் இருந்து விடுதலை, உலக கட்டுகளில் இருந்து விடுதலை, பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் உறவுகள் இன்னும் அதிக வளர்ச்சி வருவதற்கான காரியங்கள், அதை ரட்சிப்பு வலிவரா முடியாதபடி தடைகளை கொண்டு வர காரியங்களை நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபெரனாய் இருக்கிறது. இயேசு ரட்சிக்கிறார், குணமாக்குகிறார், வழிநடத்துகிறார், நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். இது கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய நம்பிக்கை அனுபலமாய் இருக்கிறது. ஆயினும் யூதனானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பு அனைவர் மேலும் இருக்கிறது. கீழ்ப்படிக்கிறவர்களுக்கு அவருடைய ரட்சிப்பு வருகிறது. அதனால்தான் 1 கொரிந்தியர் 3:30 சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 1:30, அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசு உட்பட்டிருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். இதை அறிந்து அனுபவித்துத்தான் பவுல் அடிகளார் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்னை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று தம்மை பற்றுதியை அறிக்கையிட்டார். இது பற்றுதி நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நமக்கோ தேவன் அவர்களை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு ஜீவ பெறனாய் இருக்கும். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பெலத்தில் நிற்கிறது. ஆகவே விசுவாசிக்கிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் தேவ பெலனாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த உபதேசம் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் தேவ பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருக்கிறது. குறித்து நான் வெட்கப்படேன், ஒன்று யூதரிலும் பின்பு கிரேக்கிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் விசுவாசத்தினாலே பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது. நான் உங்களுக்கு சொன்ன வசனங்கள் ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் ஆவியிலே செத்து போல ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது என்று இயேசு சொன்னார். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேட்டு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவை நாயனாகிய இயேசு உங்களோடு இருப்பாராக. மகா இரக்கமும் கிருபையும் இந்த பரலோக தந்தையே, இந்த மத்தியான வேளையிலும் அனைவரே தங்கள் நேரங்களை ஒதுக்கி உன் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு குடும்பங்களிலும் உமது வல்லமை இரட்டிப்பாக கடந்து வருவதாக வானொலியை இயக்கிக்கொண்டிருக்கின்ற ஐயாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவிதமாக இலங்கை தேசத்திலே போராட்டங்கள், பிரச்சனைகள், இஸ்ரேல் தேசத்திலே பல நாடுகளிலே பலவிதமான போராட்டங்கள் இந்த கடைசி நாளிலே நடக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டிருந்தாலும் உண்மை அறிந்து ஆண்டவரே தங்களுடைய பரலோக வாழ்வுக்கு தங்களை அர்ப்பணிக்க இந்த வானொலி செய்கிற சேவையை நிறைவாய் ஆசீர்வதிப்பீரார். எத்தனையோ குடும்பங்கள் வேதனையோடு துன்பத்தோடு இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பங்களே உமது வல்லமை விளங்க பண்ண அவர் உண்மை ஏற்றுக்கொண்டு உமக்காய் வாழ்ந்து உமது ஜீவியத்தை அவர் பிடித்துக் கொண்டு ஓட ஆவி ஆத்துமா சரணத்தில் ஒரு புது பலம் தந்து நீ கரம் பிடித்து வல்லடுத்தபடியாய் எல்லாவற்றையும் இல்லாமாய் செய்கிற இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பரலோக தந்தையே. ஆமென்.
1: ஆமென். நன்றி ஐயா. வார்த்தைகள் மிக ஆசீர்வாதமாக இருந்தது. ஆண்டவருடைய சிலுவையை குறித்துதான வேதத்தின் வார்த்தைகள் ஒன்றுமே உண்மையிலே ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி பாஸ்டர். தொடர்ந்து வர்ற ஜெப நேரத்தில் உங்களுக்காக உங்கள் ஊழியங்களுக்காக உங்களுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
0: நன்றி நன்றி கத்ததாமே. உங்கள் யாவரையும் பெருத்தையும் ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்துவாரா.
1: ஆமேன். ஆமேன். ஆமேன்.

நிறம் கலையதிலே ஒரு மணி 43 நிமிடம் 1:45 நாங்கள் வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். ஜெர்மனியிலிருந்து சௌரி நலாயினி சாரங்கபாணி அவர்கள் வேதத்தை வாசிக்க இருக்கிறார்கள். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: நிறம் கலையத்திலே 1:45. இது வேதம் வாசிக்க கேட்கின்ற நேரம். இன்றைய நாளும் எங்களோடு இணைந்து வேதத்தை வாசிக்க இருக்கிறார்கள் சகோதரி நலாயினி சாரங்கவாணி அவர்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்க இருக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சகோதரி, எப்படி இருக்கிறீங்க? ஆமேன், மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளும் வாசிக்க இருக்கின்ற புஸ்தகங்கள் 1 Samuel 11:12, ஏசாயா 55, வெளிப்படுத்தின 19:20 ஆகிய புத்தகங்களை வாசிக்க இருக்கிறீர்கள். வாசியுங்கள், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: ஆமென். 1 Samuel 11:12. அக்காலத்திலே நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லோரும் நாகாஸை நோக்கி, எங்களுடைய உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கேன். இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை இரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். அந்த ஸ்தானாதிபதிகள் சவுலின் ஊரானாகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபமாகி ஓரினை மாட்டினை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாதிபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தராலே உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அவர்களை பேசேக்கிலே இலக்கம் பார்த்தான். இஸ்ரவேல் புத்திரரில் 300,000 பேரும் யூத மனுஷரில் 30,000 பேரும் இருந்தார்கள். வந்த ஸ்தானாதிபதிகளை அவர்கள் நோக்கி, நாளைக்கு வெயில் ஏறுகிறதுக்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். ஸ்தானாதிபதிகள் வந்து யாபேசின் மனுஷனிடத்தில் அதை அறிவித்தார்கள். அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பின்பு யாபேசின் மனுஷர், நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம், அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்கு செய்யுங்கள் என்றார்கள். மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்துக்குள் வந்து வெளியே ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லோரும் சிதறி போனார்கள். அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலே, நமக்கு ராஜாவாக போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொண்டு போடும்படிக்கு ஒப்புக்கொடுங்கள் என்றார்கள். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படல் ஆகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பை அருளினார் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவோம், வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் எல்லோரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். 1 Samuel 12:12. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்பொழுதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நிறைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன் யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன்? யாருக்கு அநியாயம் செய்தேன்? யாருக்கு இடுக்கன் செய்தேன்? யார் கையில் பரிதானம் வாங்கி கண்சாடையாய் இருந்தேன்? சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாய் இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார்கள். அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி, மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களையும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே. இப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரியைகளை குறித்தும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுடைய நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நில்லுங்கள். யாக்கோபு எகிப்திலே போயிருக்கும் போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தானத்திலே குடியிருக்க பண்ணினார்கள். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர் அவர்களை ஆத்சோரின் சேனாதிபதியாகிய சிசேராவின் கையிலும் பெலிஸ்தியரின் கையிலும் மோவாபிய ராஜாவின் கையிலும் விட்டு போட்டார். இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம். இப்பொழுது எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீக்கலாக்கி ரட்சியும், இனி உம்மை சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் எருப்பாகாலையும் பேதானையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படி சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அம்மோன் புத்திரரில் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாயிருந்தும் நீங்கள் என்னை நோக்கி, அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். இப்பொழுதும் நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாயிருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாயிருக்கும். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாளல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரிதென்று நீங்கள் கண்டு உணரும் படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடிமுழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கும் சவுலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும், நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லோரும் சொன்னார்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள். மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கு கொள்ள பிரியமானபடியினாலே கர்த்தரை தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனே ஆகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செம்மையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றான். ஆமேன். இரண்டாவது வேத வாசனமாக ஏசாயா 55 அதிகாரம். ஓ, தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்கான பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்து ஜாதிகளை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்துக்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயரமாய் இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மலையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்கள் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். முச்சடிக்கு பதிலாக தேவாறு விருட்சம் முளைக்கும். காஞ்சோந்திக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகவும் நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஆமேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது வேத வாசிப்பாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19 அதிகாரம், 20 அதிகாரம், 19 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள், தன் வேசி தனத்தினாலே பூமியை கெடுத்து மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரின் இரத்தத்துக்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவங்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நாம் தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஆனவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்தில் இருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவள்ள இறைச்சலை போலவும் பலத்த இடி முழக்கமும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டி யானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரமும் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டி யானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரும் கூட நான் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றி சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திர தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய நா வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரை மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும் படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இரும்பு கோளால் அவைகளை அரசாளுகிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற பல சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீன அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்களுடைய மாம்சத்தையும் பட்சிக்கும் படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடு அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தையும் வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீக்கரசுகளுடையும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தம் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவளுடைய மாம்சத்தினாலே பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. வெளிப்படுத்தின எழின சுவிசேஷம் 20வது அதிகாரம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்தில் இறந்தி வர கண்டேன். பிசாசென்று சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடன் கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாவது உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2வது மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியாராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளுடைய கோகேயும் மாக்கோயையும் மோசம் போக்கும் படிக்கு அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மனத்தலையாயிருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாலே வானத்திலிருந்து கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீக்கதர்சியுமாயிருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்பட்டார்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு 2வது இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரமும் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2வது மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நன்றி சகோதரி, மிக கருத்தோடு வேதாமத்தை வாசித்தீர்கள். ஆண்டோட நாமம் ஒன்றே மயப்பட்டது. அநேகருக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் கத்திரக்குள்ள விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் திறப்பின் வாசலிலே ஜெப வேடையிலே இணைந்து கொள்வோம் பின்பதாக.
1: ஆமென், ஆமென். தேங்க்யூ பிரதர்.
0: நன்றி அம்மா.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையதிலே 2:12 திங்கட்கிழமை காண மாலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 2:30 வருகிறது வளர்ந்தரும் வார்த்தைகள் வழங்க இருக்கிறார்கள் சோரி ஜியா கனர்டம் அவர்கள். அதற்கு முன்பதாக இன்றைய நாளின் பிபிசி உலக செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்வோம்.
2: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கு நிபந்தனை விதிக்கும் ஈரான். அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தாது என்று உறுதி வழங்க கோரும் ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர். காசா முழுவதும் புதிய வான்வழி தாக்குதல்களை நடத்திய இஸ்ரேல். நூற்றுக்கணக்கான பாலத்தீனர்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக தகவல். ஐரோப்பா முழுவதும் பரவும் வெப்ப அலை. ஜூன் மாதத்தில் ஸ்பெயினில் அதிகபட்சம் வெப்பம் பதிவு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது மரியா மைக்கேல். பேச்சுவார்த்தையின் போது மீண்டும் தாக்குதல் நடத்தாது என்று அமெரிக்கா உறுதி வழங்காத வரை அணுத்திட்டம் குறித்த பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடாது என்று அந்நாட்டு துணை வெளியுறவு அமைச்சர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் அமெரிக்கா நடத்திய தாக்குதல் தீவிர சேதத்தை ஈரானில் ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் முற்றிலும் அழிக்கவில்லை. ஈரானால் இன்னும் அணுகுண்டை தயாரிக்க முடியும் என்று ஐநா அணுசக்தி கண்காணிப்பு முகமையின் தலைவர் ரஃபேல் குரோசி கூறினார். ஈரான் தலைநகர் டெஹரானில் தற்போது உள்ள பிபிசியின் சர்வதேச செய்திப் பிரிவின் தலைமை செய்தியாளர் லிஸ் டுசட் பிபிசியின் பாரசீக சேவையில் அவரது எந்த அறிக்கையையும் பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் ஈரானில் இருந்து செய்தி வெளியிட அனுமதிக்கப்படுகிறார். ஈரானிய அதிகாரிகளின் இந்த சட்டம் அந்நாட்டில் செயல்படும் அனைத்து சர்வதேச ஊடகங்களுக்கும் பொருந்தும். அங்கிருந்து அவர் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
3: பலவீனமான போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்படும் டெஹ்ரான் நகரம் உலகின் பார்வையில் இவ்வாறுதான் உள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோடு பல தசாப்த கால பதற்றங்களில் 12 நடைபெற்ற போரின் நினைவூட்டல்கள் தெருக்களில் காணப்படுகின்றன. இந்த மாதம் குண்டுகள் வீசப்பட்டபோது அமெரிக்காவுடன் ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருந்ததை தெளிவுபடுத்த அந்நாட்டு உயரதிகாரி ஒருவர் விரும்புகிறார். அது மீண்டும் நடக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்துகிறார்.
4: அமெரிக்கா எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக அறிகிறோம், ஆனால் இன்னமும் தேதி குறிக்கவில்லை.
3: அதிபர் டிரம்ப் இதுகுறித்து பேசினார்.
4: எந்த தேதிக்கும் எந்த நடைமுறைக்கும் நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை சொல்லிக்
5: கொள்கிறேன்.
4: பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் போது ஆக்கிரமிப்பு செயல்பாட்டை மீண்டும் பார்க்கப் போகிறோமா என்ற கேள்விக்கு இப்போது பதில் கோருகிறோம்.
3: ஈரானின் அணுத்தளங்கள் மோசமாக சேதமடைந்திருப்பதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. ஆனால் யுரேனிய செறிவூட்டலை இன்னும் நிறுத்தப்போவதில்லை என்கிறது ஈரான்.
4: இதுபோன்ற முன்மொழிவுக்கு நாங்கள் ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும்?
3: யுரேனிய செறிவூட்டலுக்கு ஈரான் அதிக விலையை கொடுத்துள்ளது என்று ஈரானியர்கள் கூறுகிறார்கள். 60% என தேவையற்ற அளவுக்கு நீங்கள் செறிவூட்டுகிறீர்கள் என்று ஐரோப்பிய நாடுகளிடம் சந்தேகம் எழுந்துள்ளதே.
4: 60% என்பது அமைதிக்கான நோக்கங்களுக்கே பயன்படுத்தப்படுகின்றது.
3: ஆனால் இது சந்தேகத்தை எழுப்புகிறதே.
4: அதன் அளவு திறன் பற்றி விவாதிக்கலாம், ஆனால் செறிவூட்டக்கூடாது, பூஜ்ய செறிவூட்டலே வேண்டும். அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் குண்டு வீசுவோம் என்பது சக்தியுள்ளவன் சொல்வதே சரி என்பது போலாகும்.
3: ஈரானின் அணுசக்தி திட்டம் பாலிஸ்டிக் திட்டம் அச்சுறுத்தல் அல்ல என உலக நாடுகளுக்கு ஈரான் உறுதி கூற அதிக நடவடிக்கை வேண்டும் என்கிறார்களே.
4: நாங்கள் அமெரிக்காவுடன் பேசிக் கொண்டிருந்தோம். பேச்சுவார்த்தையின் மத்தியில் திடீரென ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை எதிர்கொண்டோம். எங்களை விமர்சிப்பவர்கள் எங்களை நடத்திய விதத்தை ஆய்வு செய்ய வேண்டும். அமெரிக்காவை இஸ்ரேலியர்களை விமர்சிக்க வேண்டும். அமெரிக்காவை விமர்சிக்க திறனற்றவர்கள் ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்தாமல் அமைதியாக இருக்க வேண்டும்.
3: போரின் இருள் மீண்டும் வரலாம் என்று ஈரானியர்கள் கவலைப்படுகிறார்கள். வாழ்க்கை மேம்படும் அல்லது மோசமாகும் என எந்த உத்தரவாதமும் இல்லாமல் அவர்களின் நாட்கள் கடந்தன. அவர்களின் வாழ்க்கை பழங்கால பகைமையில் சிக்கியுள்ளது.
2: ஜபாலியா உட்பட காசாவின் பெரும்பாலான பகுதியில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்கள் நடத்தியுள்ளது. இதனால் நூற்றுக்கணக்கான பாலத்தீன குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. பிராந்தியம் முழுவதும் குறைந்தது 40 பேர் கொல்லப்பட்டதாக கூறும் பாலத்தீன மருத்துவ அதிகாரிகள், அவர்களில் 27 பேர் இரண்டு வேறுபட்ட இடங்களில் உதவிக்காக காத்திருந்தவர்கள் என்றும் கூறுகின்றனர். இதற்கிடையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் தொடரும் நிலையில் ஈரானுடனான 12 நாள் போர் தங்களுக்கு வெற்றி என்று இஸ்ரேலின் பிரதமர் கூறினார். காசாவில் எஞ்சியிருக்கும் பணைய கைதிகளை விடுவிக்க ஏராளமான வாய்ப்புகளை இது உருவாக்கியுள்ளது. பணைய கைதிகளின் விடுதலைக்கு முன்னுரிமை என்கிற பிரதமரின் கருத்துக்கு இஸ்ரேலிய பணைய கைதிகளின் குடும்பங்கள் பாராட்டு தெரிவித்துள்ளன. போரை முடிவுக்கு கொண்டுவர போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ள நெத்தனியாகுவின் அரசுக்கு மீண்டும் அழுத்தம் அதிகரிக்கிறது. ஆனால் மோதலை நிறுத்த ஹமாஸ் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஜெருசலேமில் உள்ள பிபிசி செய்தியாளர் வயர் டேவிஸ் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
5: இது நிச்சயமாக ஒரு மாற்றம். காசாவில் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் குடும்பத்தினரால் இது ஆதரிக்கப்படுகிறது. ஆனால் கொள்கையில் ஏற்பட்ட மாற்றமா என்பதை சொல்ல இன்னும் காலம் கனியவில்லை. நேற்று இரவு நெத்தன்யாகு ஈரானுடனான போருக்கு பிறகு கிடைத்த வாய்ப்புகளில் முதலில் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் ஹமாஸின் தோல்விக்கும் வழிவகுக்கும் என்று கூறினார். இதுவரை பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹமாஸின் ராணுவ தோல்வியை தனது முன்னுரிமையாக கருதி வருகிறார். பணைய கைதிகளை இரண்டாவது முன்னுரிமையாக கருதுவதாக பணைய கைதிகளின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருந்தனர். ஆனால் நேற்று இரவு பணைய கைதிகள் மற்றும் அவர்களின் விடுதலைக்கு முன்னுரிமை என்று நெத்தன்யாகு குறிப்பிட்டார். காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் காசா மக்களின் துன்பத்தை தணிக்கவும் மிக முக்கியமாக இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கவும் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான அழுத்தத்தின் அடையாளமாக இந்த கருத்து அமைவதாக கருதப்படுகிறது.
2: ஜூன் மாதத்தில் 230,000 மேற்பட்ட ஆப்கானியர்கள் ஈரானை விட்டு வெளியேறியதாகவும் அவர்களை பெரும்பாலானோர் நாடு கடத்தப்பட்டதாகவும் ஐநா குடிவரவு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆவணமற்ற எல்லா ஆப்கானியர்களும் ஜூலை 6 வெளியேற வேண்டும் என ஈரான் காலக்கெடு விதித்திருந்தது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களுக்கு பின்பு அவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் ஜூன் கடைசி வாரத்தில் வெளியேறினர் என்றும் நாடு கடத்தலால் 40 ஆப்கானியர்கள் பாதிக்கப்படலாம் என்றும் ஐநா கூறுகிறது. கனடாவில் டிஜிட்டல் சேவை வரி அமலுக்கு வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அந்நாடு அதனை ரத்து செய்துள்ளது. ஏற்கனவே திட்டமிட்ட வரி தொடர்பாக கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை முடித்துவிட்டு புதிய கட்டணங்களை விதிக்கப் போவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுத்திருந்தார். இந்த டிஜிட்டல் வரி அமேசான், மெட்டா மற்றும் ஆப்பிள் உள்ளிட்ட அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களை பெருமளவில் பாதித்திருக்கும். இந்த டிஜிட்டல் வரி ரத்து அமெரிக்காவுடனான விரிவான வர்த்தக ஏற்பாட்டை பொறுத்து அமலாகும் என்று கனடா தெரிவித்துள்ளது. ஐரோப்பா கண்டம் முழுவதும் வெப்ப அலை பரவி வரும் நிலையில் சுகாதாரம் மற்றும் வானிலை குறித்த எச்சரிக்கைகளை ஐரோப்பிய நாடுகள் வெளியிட்டுள்ளன. ஐரோப்பாவின் தெற்கு பகுதி முழுவதும் இன்று 40°C அதிகமான வெப்பநிலை நிலவும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. வட ஆப்பிரிக்காவில் இருந்து வீசிய வெப்பக்காற்று காரணமாக வார இறுதியில் சுகாதாரம் மற்றும் காட்டு தீ குறித்து எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தன. போர்ச்சுக்கலின் 3/2 பகுதிகள் அதிக விழிப்பு நிலையில் உள்ளன. இத்தாலியிலும் இதேபோன்ற சூழல் நிலவுகிறது. ஜூன் மாதத்தின் அதிகபட்ச வெப்பம் இன்று பிரிட்டனில் நிலவக்கூடும். ஸ்பெயினின் தெற்கு பகுதி இப்போது மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமையன்று அதிகபட்சமாக 46°C எல் கிரானடோ நகரில் பதிவானதாக ஸ்பெயினின் வானிலை சேவை தெரிவிக்கிறது. இதுகுறித்து பிபிசியின் மேட்ரிட் செய்தியாளர் கே கெட்ஜகோ வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
5: 30 மேலான டிகிரி வெப்பநிலை குறிப்பாக ஸ்பெயினின் தெற்கு பகுதி மக்களுக்கு பழக்கமில்லை. ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் பல நாட்கள் இந்த வெப்பநிலை பதிவாகலாம். ஆனால் ஜூன் மாதம் தொடக்கத்திலேயே இந்த வெப்பநிலையை எதிர்பார்க்காத மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக நினைக்கிறேன். பிரான்ஸ் மற்றும் இத்தாலி மக்களும் அப்படியே. அதிக வெப்பநிலை முன்பே தொடங்கியிருப்பது கோடை காலத்தின் நீட்சியை காட்டுகிறது. 50 முன்பு ஜூன் மாதத்தில் தீவிர வெப்ப அலை ஏற்படுவது அசாதாரணமாக இருந்தது. இப்போதும் அது அசாதாரணமாக இருந்தாலும் அடிக்கடி நிகழத் தொடங்கியுள்ளது. கடந்த 25 ஸ்பெயினில்
4: ஸ்பெயினில் 9 வெப்ப அலைகள் ஜூன் மாதத்தில் ஏற்பட்டுள்ளன.
2: நிறைவாக சீனாவில் நடைபெற்ற தனித்துவமான கால்பந்து விளையாட்டு குறித்து பார்க்கலாம். கடந்த சனிக்கிழமை மனித வடிவிலான ரோபாட்டுகளின் கால்பந்து போட்டி பெய்ஜிங்கில் நடைபெற்றது. ஏஐ என்கிற செயற்கை நுண்ணறிவால் இயங்கிய இந்த ரோபாட்கள் மைதானத்தில் பந்தை உதைத்து விளையாடி கோல் போட்டன. ஆகஸ்டில் நடைபெறவுள்ள உலக மனித வடிவிலான ரோபாட் விளையாட்டுப் போட்டிகளுக்கு முன்னோட்டமாக இந்த போட்டி நடைபெற்றது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.
1: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி உலக செய்தி அறிக்கை.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்தில் 2:23 திங்கட்கிழமைக்கான மாலை ஒருவேற்போடு இணைந்திருக்கும். அடுத்து 2:30 வருகிறது வளம் தரும் வார்த்தைகள். இந்த நிகழ்ச்சியை வழங்குகின்றார்கள் சௌரி ஜெயா கனர்டம் அவர்கள். 2:30 ஆரம்பமாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து திறப்பின் வாசலே ஜெப நேரம் நடைபெறும். அதுக்கு முன்பதாக ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்குமானால் நீங்கள் வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யலாம். 6473385962 இலக்கத்திலே நீங்கள் அழைத்து கூறலாம் அல்லது பதிவாகவும் செய்யலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம்.

0: இந்த பாடல் உங்களுக்கு பிடித்தது?
1: நேரம் கலையத்திலே 2:29. அடுத்து வர இருக்கிறது வளந்தரும் வார்த்தைகள்.

0: பிரைஸ் லார்ட் சௌதி.
1: எப்படி
0: இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம்மா, நல்லா இருக்கிறோம். நேரம் கலையத்தில் 2:37 இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. வளந்தரும் வார்த்தைகள் சௌரி ஜியா கனகரட்டம் அவர்கள் வழங்குகின்றார்கள்.

0: ஆமே அத்த நல்லவர் ஏற்று நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் தேவடைய வார்த்தை செல்வதற்கு முன்பதாக ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் சார்ந்த தகப்பனே, இந்த நன்றியை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். மனுஷன் 34 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பால் எழுதியிருக்க பிரகாரம் பிழைப்பூட்டு தீவ வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நிர்வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்ப வைக்கிறவரே, உடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்வை வளமாக்குகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். சொந்த குமார் நன்றும் பாராமல் அவரே எங்களுக்காக தந்து இவ்வளவா எங்களுக்கு அன்பு கூர்ந்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் வரலாறு எப்படி இருக்கிற பிரகாரம் வார்த்தைகள் அந்தவரே சொன்ன பிரகாரம் எங்கள வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்தித்தபடியால் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். கொடுத்து வல்லடத்தை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்குவோம் நல்ல பிதாவே. ஆமே. இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலே அவர் நல்லவர் என்பதை நான் குறித்து பார்க்கப்பட்டதாக தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். சின்ன குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது. அதே பாட்டுல தான் தங்கிற 34 தான் நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்க மட்டும் பாக்கியவார். அவர் நல்லவர் என்பதை தங்கிற காரணத்தை வாழ்க்கையிலே அனுபவ ரீதியாக அனுபவித்த காரணத்தினாலே தான் அவர் அவ்வளவு தைரியமாக சொல்ற கர்த்தர் நல்லவர் என்பதை குசித்து பாருங்கள். ஒரு காரியத்தை உலகத்துக்கு போய் பார்த்தாலோ, இல்ல ஒரு நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டாலோ, ஒரு ஒரு ஸ்பெஷலா ஒரு இடத்துல ஒரு ஐஸ்கிரீம் குடிச்சா அவர் சொல்றாங்க, இந்த இடத்துல குடிக்கிற இந்த சாப்பாடு ஐஸ்கிரீம் நல்ல டேஸ்டியா இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு காரியத்தை அவங்க அனுபவிச்சவன் சொல்றதுக்கும் காலத்தை கேட்டு நல்லதுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் பாருங்க. சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவ ரீதியாக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்த காரணத்தினால ருசித்து பாருங்கள். அதைத்தான் இந்த நாளிலும் ஆவியானவர் என்று சொல்லுறார். ருசிச்சு பார்க்க சொல்லி அவர் ஏதாவது ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்தா தானே அதுல காரியத்தை நாங்க புரிந்து கொள்ளலாம். அவர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக முதலாவது நாங்கள் சொன்ன வார்த்தையின் படி ரோமர் 8:32 பார்க்க பிரகாரம் தன்னுடைய சொத்த குமாரனையே எனக்காகவும் உங்களுக்காகவும் கொடுத்தவர், அவரே கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவரே கொடுத்தவர், அவரோடு கூட எனக்கும் உங்களுக்கும் பரிபூர்ண சுகத்தை அருளாதிருப்பது எப்படி? சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த சமாதானத்தை இந்த உலகத்துல ஒருவனாலும் கொடுக்கவும் முடியாது, உலகத்தால எடுக்கவும் முடியாதுன்னு சொன்னாரே இயேசு. அப்போ நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் போக்குன்னு ஆங்கிலத்திலே சொல்லுறார்கள். தேவ சமாதாவது தேவனுடைய சமாதானம் என்ற வார்த்தை, சாலோம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல அந்த விரிவாக சொல்ல போனால் எல்லாவற்றிலும் நிறைவான ஒரு வாழ்வை கொடுக்கும்படியாகவே கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு உலோகத்துக்கு வந்து எனது சார்பிலும் உங்களது சார்பிலும் மரணத்தை நான் சுமக்க வேண்டிய நான் ருசிக்க வேண்டிய மரணத்தை இயேசு கிறிஸ்து ருசி பார்த்தார். 2 எபிரேயர் புத்தகத்துல 2 அதிகாரத்துல நாங்கள் வாசிக்க போது எபிரேயர் புத்தகத்துல 2 அதிகாரத்துல சில வார்த்தைகளை நான் போடு வாசிக்கிறோம் பாருங்க. தேவனுடைய கிருபையினாலே 2 அதிகாரத்துல 9வது வசனம் எபிரேயர் 2:9 என்றாலும் தேவனுடைய கிருபையினாலும் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உச்சரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். மகிமையினாலும் கனத்தினாலும் இயேசுக்கு முடிசூட்டப்பட்டார். அவர் மரணத்தை ருசித்தாராம். ஏனென்றால் 10வது வசனம் ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரன் சொல்ல வைக்கப்படாம யார் என்னை உங்களை சகோதரன் சொல்ல வைக்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரன் அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் இருக்க அவரும் அவரை போல மாம்சத்தையும் அவரும் அவர்களை போல அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி ஜீவ காலம் எல்லாம் மரண பயிற்சினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும். அப்படியானார் ஆதலால் அவர் தேவதூதர் உதவியாக கைவிடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அப்போ இந்த காரியத்துல இந்த பகுதியில நாங்க வாசிக்கிற பிரகாரம் இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். நாங்க ருசிக்கிறத பத்தி நாங்க பாவியாளர் நம்மளோட பேசி கொண்டிருந்தோம். கர்த்தர் நல்லவர்கள் ருசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக நமது சார்பில அவர் மரணத்தை ருசித்த காரணத்தினாலே நானும் நீங்களும் ஜீவனை ருசிக்கும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். அவர் நமக்காக அவர் மரணத்தை ருசித்து பார்த்தார். அடிமைத்தனத்துக்குள்ள மரண ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ண முடியும். அப்படியானால் நாங்க வாசிக்கிறோம் இந்த வார்த்தையை நீங்க தயவு செய்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கக்குள்ள எனக்கு கணக்க விளங்கே இல்ல, கணக்க புரிந்து கொள்ள முடியல. ஆனா நாளுக்கு நாள் இந்த வேத பௌத்த தியானம் பண்ணின காரணத்தினாலே அநேக அற்புதங்களை இந்த சரீரத்துல நான் அனுபவிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய சரீரத்துல இந்த மரணம் என்றது கடைசியில நடக்க போற ஒரு காரியம். ஆனா இந்த மரணத்தின் சாயல் தான் நம்ம சரீரத்துல வயசு போனா சரத்துல ஏற்படுற பலவீனங்கள், நம்முடைய கையற்ற காரியங்களால சரத்துல வரக்கூடிய விளைவுகள்ல வந்து நாங்க ஜீவனை அனுபவிக்கும்படியாக நானும் நீங்களும் ஜீவனை அனுபவிக்கும்படியாக நாங்கள் சொந்த குமாரன் எங்களுக்காக இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். நானும் நீங்களும் வாழ்வடைந்து தயவு செய்து தியானம் பண்ணிக்கொள்ள பார்க்கல. உங்களுக்கும் சரீரத்துல பலவீனம் இருக்கலாம், மனசுல சமாதானம் இல்லாம இருக்கலாம், சந்தோஷம் இல்லாம இருக்கிறாம். ஆனா இந்த வேத பௌத்தியம் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு. அப்படியானால் யாவருக்குள்ளே நானும் நீங்களும் அடங்குறோம். என்னுடைய பேரையும் அதுக்குள்ள வருது, உங்களுடைய பெயரும் அதுக்குள்ள வருது, யாவரையும் ஆனப்படினால திரும்ப திரும்ப திரும்ப எதுக்காக நாங்க அவர் நாங்க மாம்சத்தையும் ரத்தத்தையும் எதுக்காக ஜீசஸ் குழந்தையாக பூமிக்கு வந்தார், அவர் எதுக்காக மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக நாங்கள் இந்த மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மரண பயத்தில இருந்து விடுதலையாக அவர் செய்து முடித்ததை இந்த நாட்கள்ல நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டு எதிராளியாக பிசாசை குறித்து இயேசு குறித்து சொல்லும் போது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான் என்று வேறொருக்கும் வரார். நானோ அவருக்கு கீழ் உண்டாகும் ஜீவன் பறிப்புண்ணப்படும். நானும் நீங்களும் ஜீவனை ருசிக்கிறதுக்காக ஜீவனை நாங்கள் அனுபவிப்பதற்காகவே இயேசு குறித்து பூமிக்கு வந்தார். மரண பயத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி விட்டார், விடுதலாக்கி விட்டார். இருளின் அதிகாரத்தில் நாங்கள் விடுதலாக்கப்பட்டு விட்டோம். அது அன்பின் குமாரோட ராஜ்யத்துக்கு நாங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். இதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க வேண்டும். இரண்டாம் அதிகாரத்துல நாங்கள் பார்க்குவோம் இந்த காரியங்கள். இந்த நிருபங்களை படிக்கும் போது எனக்கும் உங்களுக்கும் அந்த பிரகாசமான மனக்கண்களின் ஊடாக இந்த வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். பாருங்க எபேசு 2 அதிகாரத்துல பார்க்கும் போது முதல் முதல் வசனத்தில் நான் வாசிக்கிறேன், அக்கிரங்களினாலும் பாவங்களினாலும் நரித்தவர்களாக இருந்த உங்களும் உயிர்ப்பித்தார், அவர் உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உபலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிகள் ஆகாயத்தில் அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே, இது நான் வாசிக்கிற வேத பகுதி எபேசு 2 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிற 3 வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்சமும் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவுகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். ஒருவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கொண்டு தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறுத்தவர்கள் நம்மை கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்க, பிறந்த காலத்தில் இந்த வார்த்தை உச்சரி ரட்சிக்க கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுக்கு அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரை காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட இழுத்தி நம்மை அவரோட கூட இழுத்தி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவதையீர். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவண்ட ஈவு. ஈவு என்று ஒருவர் நமக்கு ஒரு கிப்ட கொடுக்கணும், அந்த ஆளுக்கு நாங்க வேலை செய்யறதுக்கு அவர் தர்றது கிப்ட் இல்ல, அவருக்கு மனமு வந்து விரும்பி எங்களுக்கு கொடுக்கறது அந்த பரிசு கிப்ட். அந்த ரட்சிப்பு என்பது நாங்க உழைச்சு, நான் கஷ்டப்பட்டு உழைச்சு, நான் ஏதோ கிரயம் செலுத்தி எனக்கு அந்த கிரயம் ரட்சிப்பு எனக்கு கிடைக்கல. இலவசமா இலவசமாக அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது பிள்ளையான பெற்ற அதை காசு யாரும் எந்த உலகம் கொடுத்து வாங்க முடியாத ஒரு காரியம். ஆனா ஏசு கிறிஸ்து தன்னை சொந்த நுட்பத்தை கொடுத்து அவர் இலட்சியமாக மீட்டு இருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் எதற்காக ரட்சிப்பு, எதற்காக முடிச்சு, எதற்காக வாழ்வன் பார்த்தா, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் இயேசுக்கு சிருஷ்டிக்கப்பட்டு செய்தியா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஏற்கனவே முன்னதாகவே ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணி, இன்னைக்கு இந்த ரேடியோ இன்னைக்கு இந்த முதலாவது இணையதள வானொலி உலகத்துல ஆரம்பிக்கப்பட்டு உலகத்தின் எல்லா பாகங்களிலும் இருக்க மக்கள் இந்த ஊழியத்தின் ஊடாக அவர்கள் ஆசிரியர்கள் பதிக்கப்படுகிறாங்கன்னு சொல்லிக்கல. இது ஏற்கனவே முன்னதாகவே தேவனாலே ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு காரியம். சாதாரணமான காரியங்கள் தேவன் பார்த்து, தேவன் இந்த குடும்பத்தார அவங்க உலகத்துல பிறக்க முதலே, கணவன் மனைவியா உண்மைய முதலே தேவன் ஏற்கனவே முன்கொடுத்த ஒரு காரியம். உங்களை கொடுத்தும் என்ன கொடுத்தும் அதே போல தேவன் இந்த நாட்கள் இந்த பூமியிலே நாங்கள் வாழ வேண்டும், எந்த கண்டத்துல எந்த தேசத்துல எந்த குடும்பத்துல நாங்கள் வாழ வேண்டும் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வாழ்வை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நீங்க ஏதோ நம்ம தலைவிதி விழுந்துட்டோமே, தலைவிதி நடந்துட்டு இந்த காரியங்களை உங்களோட வாயில உங்களோட மனசுல எடுத்துக்கொண்டு முன்னதாக தேவனே முன்பிருத்து அழைத்திருக்கிறார். தேவன் அழைத்த ஒரு வாழ்வினை கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு நான் பார்க்கும் போது இந்த ஐந்துலன்களினால பார்க்கும் போது அது உகந்ததாக இல்லாமல் இருந்தாலும் விசுவாச கண்களின் ஊடாக என்னுடைய வாழ்வை பார்க்க பட்டு சாமியானவர் எனக்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நானும் நீங்களும் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவருடைய செய்தியா இருக்கோம், தேவருடைய செய்தியா இருக்கோம். இந்த டெஸ்லா காரை உருவாக்கிட்டு அந்த உருவாக்கியவர் வந்து அந்த எந்த நோக்கத்தோட காரை உருவாக்கினார். இப்ப நானும் நீங்களும் ஒரு வாகனம் எதுவாகவும் இருக்கலாம், அந்த அந்த உருவாக்கினவர் ஒரு நோக்கத்தோட அந்த வாகனத்தை உருவாக்கினது போல நானும் நீங்களும் ஒரு நோக்கத்தோட நாம உருவாக்கப்பட்டிருக்கோம். ஒரு நோக்கத்தோட பூமியில வாழ வைக்கப்பட்டிருக்கோம். ஆனபடினால இந்த காலகட்டத்துல சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் நல்லவர் என்பது முதலாவது உலக உசிக்க முடியாது. நீங்க வாயில சொல்லும் கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர். உங்களோட சூழ்நிலை சொல்லும் எப்படி கர்த்தர் நல்லவர் அந்த ஏமுன சிந்தப்பாடு, கர்த்தர் நல்லவர் ஏமுன இந்த காரியம் மட்டும் பிச்சாசு நமக்கு சூழ்நிலை காண்பிக்கும் போது கர்த்தர் நல்லவர், ஏன் நல்லவர், தன்னை சொந்த குமாரனே எனக்காக இந்த உலகத்துல அனுப்பினார், நானும் எந்த குடும்பத்தாரும் வாழ்வடையும் பற்றி அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறார். இதே நாங்கள் மனதில் கொண்டு கருத்துல கொண்டு நாங்கள் வாழும் போது இந்த பூமியில நாங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம், மகாபிராம தேவன் அழைத்த போது நாங்களே ஆசீர்வதித்து இந்த பேரை பெருமைப்படுத்த நீ ஆசீர்வாதம் ஆயிருப்பாய். நம் உலகத்துக்கு ஆசீர்வாதம் ஆயிருக்கு அழைக்கப்பட்டவர்களே ஒழிய நாங்களே புனி குறுகி நொந்து நூறு சொல்லுவாங்க, நொந்து நூறுதாரன் சொல்லி சொல்லி வார்த்தை பேசுவாங்க. ஒன்றுமே இல்லாம எல்லாமே அற்று போற சூழ்நிலையில வாழ்றது இதோட திட்டம் இல்ல. ஆனா பிசாசுட பிளான் அதுதான், பிசாசுட பிளான் அதுதான். அவன்ட அசைன்மெண்ட் எல்லாத்தையுமே ஜீசு சிலுவையில முறியடிச்சிட்டார். ஆனா முறியடிச்சிட்டாருங்க செய்தி இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு வந்து சேர ரொம்ப தாமதமா இருக்குது. ஏற்கனவே இயேசு கல்வாரி சிலுவையில வியாதியை சுமந்து தீர்த்துட்டாரு. எனக்கு எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். சில கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்க வியாதியை பார்த்து ஏதோ கடவுள் நம்மளை சோதிக்கிறார், நம்மளை பரிசு பார்க்கிறாங்க. சில பேர் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா வார்த்தை சட்டமும் தெளிவமாக சொல்கிறது, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தால் நாமோ தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டோம். நம்முடைய மேறுதல்களை நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் எழுந்து நொறுக்கப்பட்டால் நமக்கு சமாதானத்தை உண்டுபடும் ஆய்ச்சினை அவர் மேல் வந்தது. அப்படியே தழும்பு எல்லாம் குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 தெளிவா போடப்பட்டது. அப்ப தழும்புகளால் குணமானீர்கள். சங்கீதக்காரன் முன்னுக்கு பார்த்து பாருங்க, நாங்கள் இதெல்லாம் பேருந்து வந்து இல்லைக்கு பிட்டால பார்த்து சொல்றாரு. தாவீது பழைய பாட்டில வாழ்ந்த மாண்டியன் அவர் சொல்றார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் மூல உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை பரவாது. என்ன உபகாரம்? அவரோட அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழுத்து விலக்கி மீட்டு உன் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாய்ப்பு அக்களுக்கு சமாதமாக வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவித சத்தியங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவித சத்தியங்களை விடுதலையாக்கும். இது எனக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ரீசெண்டா ஒரு கூட்டத்துல நேர்ல நடந்த கூட்டத்துல தூரத்துல இருந்து இந்த தொலைத்தொடர்பு வாயிலாக நடந்த கூட்டத்துல ஒரு உடைய காரன் என்னுடைய அவருடைய சகோதரர் குரால் வந்து அவங்க காதல பெருக்கு வச்சுட்டே இன்னொரு சகோதரிக்கு வந்து சரீரத்துல சரியான வலி வேதனையோட இருக்கிறார். அந்த பேர்ல அந்த ஊழிய காரம் சொன்ன காரியம் வந்து அந்த அவையில வியாதியில தீர்த்ததை சொல்லி ஏசு அந்த வியாதிகள் வெளியே போகுதுன்னு சொன்னத அவைய அப்படியே டச் பண்ணிட்டோம். அந்த வேர்ட அப்படியே சொல்லிட்டாங்க. ரெண்டு சிஸ்டருக்கும் இன்ஸ்டன்டாக ஹீலி கிடைச்சது பாருங்க. இது அது ஒரு ஒரு ஒரு வழி. நாங்க சொல்ற பேச்சுக்கொண்டு ஒரு வழி எல்லாத்துக்கும் பெரிதான பெரிய வழி என்று சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வார்த்தை இந்த வார்த்தை வரையோ எந்த வியாதி ஏற்க முடிச்சுட்டார் என்னுடைய கருத்துறது தான் ஏற்று கல்வாரி சிலை கருத்துறதான் அவருடைய கருத்துறதுனாலே நான் ஐக்கியம் காக்கப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்காக பாபமான அந்த ஆபத்துக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நான் எடுத்துக்கொண்டு நான் பிடிச்சுக்கொண்டு என்னுடையது சுக பெண்ணுடையது ஆரோக்கியம் என்னுடையது ஐஸ்வர்யம் என்னுடையது வாழ்வு என்னுடையது பிடிச்சவங்க எங்க வாழ்ந்துருக்கிறாங்க. என்னமோ உள்ள நாங்க உலகத்துல இருக்கிறோம் வீட்டுக்கு ஒரு வாக்கப்படிய சொல்லி உலக தத்துவத்துல நம்பினவங்க கஷ்டப்படுறாங்க. நான் பாக்குற கஷ்டப்படுறாங்க. ஆனா சத்தியத்தை அறிந்த நாங்கள் நீங்கள் இந்த நாட்கள்ல ஒளியின் பேய் வந்து சொல்லி தங்கி ஏசாய அறுதலை நாங்க வாசிக்கிற இருள் பூமியையும் ஆறுகள் ஜனங்களையும் கூடும் சத்தருட்டை உதிப்பா. இந்த வெளிச்சத்துல நாங்க வாழும் போது எல்லாரும் எங்களை தேடி வருவாங்க. எங்க யாரு எப்படி இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்றீங்க? இதுதான் ரகசியம். சத்தருடைய வேதத்துல இரவு பகலும் தியானமா இருக்க மனிதன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். ஷோர்ட் கட் கிறிஸ்டியன் லைஃப் ஷோர்ட் கட். இப்ப நாங்க போய் இன்ஸ்டன்டா காஃபி போடுறோம், டிரைவ் த்ரூல சாப்பாடு வாங்குறோம். பிளேசஸ்ல டிரைவ் த்ரூட இன்ஸ்டன்டா வாங்குற காரியம் இல்ல. நாங்க விதைக்க வேண்டும், அதை அறுவடை செய்வோம். என்னுடைய வார்த்தையை நம்முடைய இருதயங்களை நம்ம விதைக்க வேண்டும். அந்த விதைக்கிற வார்த்தைகளுக்கு தண்ணி பாய்ச்சி தண்ணி பாய்ச்சிப்பட வேண்டும். தண்ணி பாய்ச்சி அது சரியான வேலையில அந்த மரம் முளைச்சி தனியா அவர் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். கண்டிப்பாக பரிபூர்ண சுகத்தை விடுதலைய வாழ்வு நான் நீங்கள் இந்த பூமியில வாழ எனக்கும் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க ஏற்று வந்தார். நாங்கள் வாழ்வு சரி கூட்டப்பட ஏற்று வந்தார். ஆனப்படி நாள் இந்த நாளில் நான் சொல்லப்பட்ட பிரகாரம் அரை மணி நேரம் அந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு நான் சொல்லியிருந்தேன். ஆனப்படியால நான் ஜெபிச்சு நாங்கள் வலிமை செய்யப்பட்ட எனக்காகவும் இந்த குடும்பாங்கத்தினருக்காகவும் உங்களுக்காக ஒரு குடும்பாங்கத்தினருக்காகவும் நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் எதேசியர் முதலாம் அதிகாரத்தில் உள்ள ஜெபத்தை நாங்கள் நேரடி நாங்கள் குலத்தை ஜெபத்தை நாங்கள் செய்து நாங்கள் ஜெபிச்சு நாங்கள் முடிக்கலாம் நான் நம்புறேன். எதேசியர் நிறுவம் முதலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முதலாம் அதிகாரத்துல எடுத்து 16வது வசனத்துல இருந்து நாங்க ஜெபிப்போம். 16ல இருந்து ஜெபிப்போம். எபேசியர் 1 இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரப்படி ஜெபங்களில் உங்களை நினைத்து இடைவிடாமல் என் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நாங்கள் உங்க குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி எங்களுக்கு தந்திருள்ள வேண்டும் என்றும், தாம் எங்களை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்க நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்த வான்களுக்கு தமக்கு உண்டாயிருக்க சுந்தர மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்தில் தத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவராகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும், நாங்களும் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறையும்படுத்தி அவர் எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துறை தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் தத்துவத்திற்கும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேசிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலதுபடி உட்காரப்படுத்தியது எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களை கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இரண்டாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், எதற்கு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்து விழுந்த எங்கள் குழந்தைகளை உங்கள் குடும்ப அங்கத்தினரை உயிர்ப்பித்தார் உயிர்ப்பித்தார் அவர்களை நாங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்தை கேட்டபடியாக கீழ்படியாமை பிள்ளைகளுக்கு இப்பொழுது கிழித்து ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆதி கேட்டபடியாக நடந்து கொண்டோம். எவனோ இலக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தமிழ் அன்பு கூட தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்து உள்ள எங்களை உங்கள் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்கு நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரம் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை நாங்களும் எங்களோட குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டோம். இதெல்லாம் உண்டானதல்ல இதோட ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி கிரியலால் உண்டானதில்லை. ஏனெனில் நற்கிரியலை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்கு சிருஷ்டிக்கப்பட்டு செய்யா இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளில் நாங்கள் தேடிக் கொண்ட பிரகாரம் வீசிய ஜபத்திலும் முதலாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஜபத்தை எங்களுக்காக எங்களோட குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவருக்காக ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட நாள் முதல் எங்களுக்காக குடும்ப அங்கத்தினருக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் குடும்பத்தார் அனைவரும் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் உங்களோட சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியலுமாய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் திருப்தியடை பிரியமுண்டாக அவருக்கு பாத்திராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடைய எல்லா பொறுமையும் தீரிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படுவோம். எங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கான ஒளியில் உள்ள பரிசுத்தவான் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களை உடைய குடும்ப அங்கத்திலே தகுதியுள்ள ஆக்கியவரும் விடுதலையாக்கி ஒரு அன்பின் குமாரோட ராஜ்யத்தை உட்படுத்த பிதாவை தோத்திருக்கிறோம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு எங்களுக்கும் குடும்ப அங்கத்தினர் கிடைத்திருக்கப்படியா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா இந்த வேளையில விசேஷமாய் கர்த்தாவே, ஐயா இந்த ஊழியக்கார குடும்பத்தினருக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: நன்றி ஆண்டவரே.
0: சமானமாய் வயிறு திரும்ப வாழ வயிறு
1: குறைபோறுதலை
0: ஐயா இந்த சகோதரன் சகோதரி இந்த சரீரத்தில்
1: ஐயா
0: இந்த ஊழியத்தினர் அழைக்கிறேன் அழைத்த கர்த்தாவே காரியங்கள்
1: ஒருவன்
0: வாழ்க்கையில் அப்படி இருக்குமானால் ஐயா இந்த புதிய சிந்தப்பட்ட ரத்தத்தை ஐயா உங்களுடைய உட்கொள்ளுற ஐயா இந்த குடும்பத்தார் ஆரோக்கியத்தோடு
1: ஆமென்.
0: ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட உத்தாசிகளின் ஊழியத்தை நாங்கள் கேட்கிறோம். அதே போல அவருடைய கற்பத்தின் கனிகள் நறுமக்கள் சேர குழந்தைகள் என்று ஆசீர்வதிப்போம்.
1: ஆமென்.
0: நிறைவேற்ற
1: நன்றி ஆண்டவரே.
0: மண்டலத்தில் எப்படி செய்யப்படுகிறதோ அதே போல பூலோகத்தில் நம்முடைய வாழ்க்கையில குடும்பங்களில் செய்யப்படுகிறார்.
1: ஆமென் ஆமென். நன்றி சகோதரி. ஜீவனுள்ள ஆண்டவுடைய வார்த்தையை மீண்டும் எங்களோடு பயந்து கொண்டீர்கள். ஆசீர்வாதமாக இருந்தது. ஆண்டவர் உங்களை இன்னும் பலப்படுத்துவார். உங்களுக்காக இந்த வருகின்ற நேரத்தில் ஜெப நேரத்தில் உங்கள் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அம்மா. பரவாயில்ல பரவாயில்ல, அதில் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நன்றி அம்மா, நன்றி.

நேரம் கலையத்திலே 3:07. அடுத்து நாங்கள் திறப்பின் வாசல் ஜெபத்திலே இணைந்து கொள்ள இருக்கிறோம். எங்களோடு ஜெர்மனியிலிருந்து சகோதரி நலாயினி சாரங்கவாணி அவர்கள் இந்த ஜெபத்தை வழிநடத்த இருக்கின்றார்கள்.

0: இது திறப்பின் வாசலே ஜபத்துக்கான வேளை. எங்களோடு ஜபத்தை வழி நடத்த ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி நலாயினி சாரங்கமானி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி.
1: பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: ஆசோமே இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையா ஆசோமே இருக்கிறோம்.
0: ஆமேன், ஆமேன். இன்றைய நாள் மீண்டுமாக சுருக்கமாக இன்றைய நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற ஊழியர்களை ஒரு தடவை கூறிக்கொள்கிறேன். 4 தேவ ஊழியர்கள் செய்தியை கொடுத்திருந்தார்கள். அதன் பின்வாக இன்றைய நாளில் சகோதரி புதிதாக ஒரு சகோதரி வேதத்தை வாசித்தார்கள். அதாவது நீதிமொழிகளை இலங்கையிலேருந்து தயாந்தினி இந்த பெயரை குறித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இலங்கை பண்டத்திருப்பில் மன்னிக்கணும், பண்டத்திருப்பில் பரந்தனிலிருந்து அவர்கள் வேதத்தை வாசித்தார்கள். அவர்களுக்காக அவங்க செய்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். பின்பதாக இப்பொழுது வளர்ந்தரும் வார்த்தையை சகோதரி ஜியா கனகரட்டம் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆசீர்வாதமான விசுவாச வார்த்தைகளோடு நாங்கள் இணைந்திருந்தோம். சகோதரி ஜியா கனகரட்டத்தில் ஊழியங்களுக்காக அவருடைய கணவன் பாடல் ஊழியம் செய்கிறார். அவர்களுக்காக கனகரட்டம் பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இந்த ஜெப வேலை முடிந்த பின்பதாக இலங்கை மனித தீபம் சத்தியவசன நிகழ்ச்சியை ஒளிபரப்பாகும். அந்த நிகழ்ச்சிக்காகவும் ஜெபியுங்கள். குறிப்பாக வயதான தாய்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். குறிப்பாக நோவாமா அங்கு ஹோமில் இருக்கிற அவர்களுக்காக ஜெபிக்கலாம். பவளவம்மாக்காக நாங்கள் ஜெபிப்போம். மற்றும் சிறுவர்களுக்காக, சிறுமிகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, மற்றும் உலக நாட்டில் இருக்க யுத்த மேகம் குறையும்படியாக, மற்றும் இலங்கை இந்தியா ஊழியங்களுக்காக, எல்லா சபைகளுக்காகவும், எல்லா ஊழியர்களுக்காகவும், எந்தெந்த நாடுகளிலேருந்து இந்த ஒலிபரப்பை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார்களோ அந்தந்த நாடுகள் தலைவர்களுக்காக, அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். நீங்கள் நான் ஏதாவது ஜெபக்குறிப்பை விடுபட்டிருந்தால் அதையும் எடுத்து நீங்கள் ஜெபியுங்க. நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாங்கள் இணைந்து தேவனை நோக்கி ஒரு இருவர் மூவர் இந்த நாமத்திலே எங்கு கூட அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன தேவனே, இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே, எங்கள் சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டதினாலே கேட்கிறதுனாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய செவியை சாய்த்து கர்த்தாவே எங்கள் மேலிய ஜபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் தருகிற தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். விசேஷித்த விதமாய் ஆண்டவரே இந்த மாதம் இந்த வருடத்திலே 6 மாதங்களை கடக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. கடந்த 6 மாதங்களிலும் தேவ கரம் நன்மையாய் இருந்தபடியினாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. விசேஷித்த விதமாய் கர்த்தாவே இந்த வல்லமையின் அலைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வருடத்திலே கர்த்தாவே இஸ்ராவுக்கு நீங்க சொன்னது போல கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினாலே அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தது போல ஆண்டவரே ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தர் என்று நாங்கள் வேதத்திலே வாசித்தது போல அந்த தேவனிடத்திலே கர்த்தாவே அவருடைய கரம் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஊழியங்களை செய்கிற சகோதரன் சகோதரி மேலே இருக்கும்படிக்காக கர்த்தாவே அந்த தேவனுடைய தயவுள்ள கரம் ஆண்டவர் ஆண்டவரே அவர் மேல் அவர்கள் மேலே இருக்கும் படிக்காக அவருடைய தயவுள்ள கரம் எஸ்திரா மீது இருந்ததினாலே கர்த்தாவே அவன் வேதங்களை ஆராய்ந்து படியும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்டவும் உம்முடைய ஜனங்களை திரும்பவும் எருசலேமுக்கு கொண்டு வரக்கூடியதாயும் செய்தது போல இந்த நாட்களிலே இந்த ராஜ்யம் கட்டப்பட உம்முடைய வார்த்தை கடந்து செல்லக்கூடியதாக இவர்கள் செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விதமாய் ஊழியக்காரனின் சுகங்களை விரும்புகிற தேவன் இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி ஜசிந்தாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சைனஸ் ப்ராப்ளம்கள் கர்த்தாவே, அந்த தலையீடுகள் கர்த்தாவே, அந்த சளிகள் கர்த்தாவே, பிசாசு போடுகிற தந்திரங்கள் கர்த்தாவே வல்லவானை முந்தி கட்டினால் ஒளிய வீட்டுக்குள் புகுந்து கொள்ளையிட முடியாது என்று சொன்னது போல பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் அப்பா, இந்த முடக்க பாக்குற கிரியைகள் அப்பா, ஊழியங்களிலே சோர்வடைய பண்ண பாக்குற கிரியைகள், சரீரங்களை பலவீனப்படுத்துகிற கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே கடிந்த புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரி எழுந்திருக்கும்படிக்காக படுக்கையை விட்டு எழு எழுந்திருக்கத்தக்க பலனப்பா. இந்த இரவு நல்ல நித்திரைகளை கட்டளையிடுங்க சுவாமி. ஓ அமைதியான நித்திரை உண்டாகும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு இன்பமான நித்திரையை கட்டளையிடுகிற தேவன் நீங்கள் கத்தாவே. அப்படியான நித்திரையை கட்டளையிட்டு நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சகோதரனையும். பொறுப்படுங்க கத்தாவே. தௌலியங்கள் தடைபடக்கூடாது என்று ஆண்டவரே, ஆண்டவரே சரீரங்களிலே பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், உம்முடைய நாமம் எங்கும் செல்ல வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் கடந்து செல்ல வேண்டும் என்று செய்கிற இந்த ஊழியத்தை என் தேவ பார்வையிலே கனமுள்ளதாய் மாற்றப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. அதே போல கத்தாவே ஆண்டவரே, எஸ்திரா கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட போகும் போது கத்தாவே ஆண்டவரே கத்தாவே ஆசாரியர்களையும் லேவியர்களையும் ஆண்டவரே எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லோரும் எழுப்பினார்கள் என்று சொன்னது போல கத்தாவே இந்த ராஜ்யத்தை கட்ட கத்தாவே நம்முடைய நாமத்தை உயர்த்த கரங்களை கொடுக்கிறவர்களும் எவர்களுடைய ஆவியை நீங்கள் எழுப்புகிறீர்களோ அவர்கள் எழும்பி வந்து கரங்களை கொடுக்கும்படி கத்தாவே இந்த தரிசனம் நிறைவேற கரங்களை கொடுக்கத்தக்கதாய் கத்தாவே ஜனவங்களை ஏவி எழுப்பும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஊழிய தேவைகள் கத்தாவே, பொருளாதார தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசய விதமாய் நடத்துகிறீர், இன்னும் நடத்தும் படிக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஐயா. குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. தேவராஜ்யம் பலமாய் கட்டப்படட்டும் கத்தாவே. எவ்வளவுக்கு எவ்வளவு பிசாசு தந்திரங்களை போடுகிறானோ ஆண்டவரே கத்தாவே நீங்க சொன்னீங்க கத்தாவே, சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் கத்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் என்று சொல்லி அந்த தேவனுடைய ஆவியானவர் கொடியேற்றும் படிக்காக தடைகளை உடைக்கிறவர் முன்பாக செல்லுகிறேன் என்று சொன்ன தேவன் தடைகளை உடைத்து முன்பாக செல்லும் படிக்காய் வாசல்கள் திறக்கப்படும் படிக்காக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வல்லமை உள்ள தேவனிடத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. விதமாய் இன்றைய நிகழ்ச்சி திங்கக்கிழமை நிகழ்ச்சி நிரலிலே கத்தாவே பங்கு பற்றி ஒவ்வொருவருக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. தங்களுடைய நேரங்களை கொடுத்து கத்தாவே ஆண்டவரே பாஸ்டர் ராஜமணிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகங்களை கட்டளையிடுங்க கத்தாவே. சரீரங்களிலும் நல்ல பலங்களை கட்டளையிடுங்க. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொன்னபடி கத்தாவே ஆண்டவரே அப்படி கத்தாவே உம்முடைய ராஜ்யத்தை கட்ட உம்முடைய நாமத்தை சொல்ல இந்த செய்திகளை கொடுத்து அநேகர் அதை கேட்டு அநேகர் கர்த்தருக்குள்ளே ஆண்டவரை கடந்து வரக்கூடியதான ஒரு கிருபைகளை போடுங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவைகள் ஊழிய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கால கட்டங்களிலே என்ன தேவைகளுக்காய் ஆண்டவரை விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அங்களை விட வாய் சொற் பிறக்கு முன்ன தேவைகளை அறிந்த தேவன் என்று சொன்னபடி நீங்கள் அதை நிறைவேற்றும் படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கைவல்யம் தேவிச்சுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பாஸ்டரை உம்முடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே இவர்களும் கத்தாவே உம்முடைய ராஜ்யத்தை கட்ட உம்முடைய நாமத்தை உயர்த்த குடும்பமாய் செய்கிற ஊழியங்களிலே கத்தாவே தேவனுடைய கரம் நன்மையாய் இருந்தது என்று சொல்லி நெகேமியா அலங்கத்தை கட்டுகிற வேளையிலே கத்தருடைய கரம் நன்மையாய் இருந்தது என்று சொன்னது போல இவர்களுடைய ஊழியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய கரம், குடும்பங்களிலே உம்முடைய கரம், பிள்ளைகள் மேலே உம்முடைய கரம் அப்பா. குடும்ப ஊழியங்கள் விரிவாகும்படிக்காக உம்முடைய சமூக நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. அதே போல புதிதாக கத்தாவே இன்றைய நாளிலே ஆண்டவரே அந்த தயாந்தினி என்ற சகோதரி இலங்கையிலே இருந்து ஆண்டவரே வழிகளை திறக்கிற தேவன் நீங்கள் என்று சொல்லி ஆண்டவரே அந்த நாளில் இந்த நாளிலும் ஐயா அந்த சகோதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஊழியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் கத்தாவே இந்த வேத வாசனங்களை வாசித்து அநேக மனிதருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் கத்தாவே, அந்த ஞான வார்த்தைகள் ஞானமாய் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் கடந்து போகத்தக்கதாய் அதை வாசிக்கிற அந்த சகோதரியை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, இன்னும் நேரங்களை கூட்டி கொடுங்கப்பா. உடைய ராஜ்யத்துக்கு ஏதாவது செய்யும் படிக்காய் இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் ஆண்டவரே ரட்சிப்பும் சகாயமும் வேறிடத்தில் இருந்து வரும் என்று சொன்னது போல அப்படியாய் மௌனமாயிருக்காத காலங்களை உண்டு பண்ணி கொடுத்து கத்தாவே. இது ஆண்டவரே செயல்படும் காலம் என்று அந்த சகோதரி செயல்படத்தக்கதாய் கிருபைகளை போடும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அதே போல அந்த வார்த்தை ஜீவனாய் இருந்தது என்று சொன்னது போல அந்த ஜீவ வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவரே பாஸ்டர் பால்மர் பரமதாசுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே அமெரிக்காவிலே இருந்து கத்தாவே இந்த ஊழியங்களை செய்கிற இந்த சகோதரனையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் சபையையும் வர்த்திக்க பண்ணும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. வடது புறமும் இலது புறமும் புடங்கொள்ளாமல் போகும் மட்டும் கத்தாவே, அவருடைய ஊழியங்கள் பெருகட்டும் ஐயா, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஐயா, அநேகரை ரட்சிப்புக்குள்ளே இழுத்து கொள்ளுகிறவர்கள் ஆய்க்கத்தாவே. ஆண்டவரே அவருடைய செய்திகளை கேட்டு அக்கினிலிருந்து சிலராவது இழுத்து கொள்ளப்படும் படிக்கான ஆண்டவரே கிருபைகளையும் இரக்கங்களையும் இந்த நாட்களிலே நீங்கள் போற்றிருக்கிறபடியால் நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே தைரியத்தையும் பலத்தையும் கூட்டு நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல கத்தாவே ஆண்டவரே கனடாவிலே டொரண்டோல இருக்கிற ஆண்டவரே சோரன் பாஸ்டர் பிரின்ஸுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் என்று சொல்லி இன்றைய நாளிலே அந்த சிலுவையை பற்றி கூறின அந்த சுவிசேஷ வாசல்கள் ஐயா கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் அது தொடட்டும் ஐயா. சிலுவை ஆண்டவரே கெட்டு போகிறவர்களுக்கு கத்தாவே அது நித்திய வாழ்வை கொடுக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் கத்தாவே. அந்த உபதேசம் ஆண்டவரே வருமனே திரும்பி வராது என்று வாசித்தோமே அப்பா. இந்த மாரியும் மழையும் வானத்தில் இருந்து இறங்கி ஆண்டவரே விதைக்கிறவனுக்கு விதையும் உண்ணுகிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே நான் சொல்வதை செய்யும் என்று சொன்னபடி இன்றைய நாளிலே சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்ட சிலுவையை பற்றிய இந்த உபதேசம் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் கடந்து செல்லும் படிக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே பாஸ்டர் பால்மர் சந்தித்த தேவைகளை சந்தித்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். தேவைகளை சந்திக்கும் தேவன் என்று அந்த வார்த்தையை கேட்டு யார் யார் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே இந்த தேவையை நீர் சந்திக்க மாட்டீரா, இந்த தேவை எனக்கு தேவையாய் இருக்கிறதே என்று சொல்லி பரம தேவனை நோக்கி பார்க்கிற வேளையிலே ஆண்டவரே பிதாவின் ஜோதிகளின் இடத்தில் இருந்து எந்த நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் என்று சொன்னது போல அவர்களுடைய தேவை சந்திக்கப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தை யாருக்கு ஜீவனாய் போனதோ அது ஜீவனாய் ஆண்டவரே பலன் கொடுக்கும்படிக்காக இந்த கொடுத்த செய்திகளை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஊழியங்களை வர்த்திக்க பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. அதே போல பாடல்கள் கத்தாவே பாடினவர்களும் ஆண்டவரே பாடல்களை கேட்டு அந்த ஒன்பது பேருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒரு வாஞ்சையோடு ஒரு விருப்பத்தோடு ஆண்டவரே தேவனுக்காய் எதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கத்தாவே நீர் ஏவி எழுப்பினதின் படிக்கத்தாவே அந்த ஒன்பது ஜீவன்களையும் ஐயா நீங்கள் ஆசீர்வதிங்க, இன்னும் வர்த்திக்க பண்ணுங்க, இன்னும் தாளந்துகளை பெருக்குங்க கத்தாவே, இன்னும் வாஞ்சைகளை போடுங்க, அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஜீவனாய் கொடுக்கட்டும் அப்பா. அது ஆண்டவரே கத்தாவே காரீங்க அவர்கள் வாழ்க்கையிலே ஆமண்டும் ஆமேனண்டும் அது செயல்படும்படிக்காக ஐயா அந்த ஒன்பது பேரையும் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. அப்பா நீங்கள் பொறுப்படுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. வளம் தரும் வார்த்தையை கொடுத்த விசுவாச வார்த்தைகளை கொடுத்த சௌரி ஜெயா கனரண்டத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பமாய் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க, விசேஷித்த விதமாய் சகோதரன் செய்கிற அந்த பாடல் ஊழியங்கள் கத்தாவே, அந்த பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, அந்த மகனையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே அந்த தாளந்துகளை வர்ச்சிக்க பண்ணுங்க, இன்னும் பாடல்களை நிறைய எழுத, இன்னும் கவிதைகளை எழுத, அந்த வார்த்தைகள் சரளமாய் கடந்து வர, அந்த ஞானத்தின் ஆவியினாலே நிரப்புங்கப்பா. சங்கீதக்காரனை போல, தாவீதை போல கத்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன பிரகாரமாய் அந்த சகோதரனுடைய வாயிலே எப்பொழுதும் அந்த துதி துதி துதி என்று அந்த பாடல்கள் மூலமாய் அந்த குடும்பம் மகிமைப்படுத்தும் படிக்காகவும், அவர்களுடைய வாழ்க்கையிலும் அது மகிமையாய் மாறும் படிக்காகவும், அந்த தேவைகள் சந்திக்கப்படும் படிக்காகவும் நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா கனப்படுத்துவேன் என்று சொன்னீங்கப்பா, அந்த கனம் அவர்களுக்கு கிடைக்கும் படிக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. சகோதரியின் வாளம் தரும் வார்த்தைகளை கொடுக்கிற வேளையிலே ஆண்டவரே இன்னும் அதிகமாய் வெளிப்பாடுகளை கொடுங்க கர்த்தாவே. ஆவியானவர் வெளிப்படுத்துங்க கர்த்தாவே. வேதத்தின் ரகசியங்கள் அறிந்திட புரிந்திட உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் மீது வீசப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாய் நீங்கள் நடத்துங்கப்பா. அதே போல் இலங்கை மண்ணில் இருந்து வரப்போகிற அந்த சத்திய வசனம் என்று காலா காலங்களாய் கர்த்தாவே, என்னுடைய சிறு வயதிலேயே இருந்தே நான் காலை 7 மணியிலே இருந்ததை கேட்பேன் ஐயா. அப்படிப்பட்ட அந்த வார்த்தை இன்றும் அது தொடர்ந்து கொண்டு போகிறபடினாலே அதற்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. அவைகளை ஆசீர்வதிங்க. சிங்களம் இங்கிலீஷ் தமிழிலே போடப்படுகிற அந்த சத்திய வசனம் என்று சொல்லுகிற அந்த அலைகள் கத்தாவே, வானொலி நிகழ்ச்சிகள் கத்தாவே, அது எங்கும் பரவி சென்று கத்தாவே அது பெருகும் படிக்காக அவர்கள் செய்கிற அந்த அனுதின மன்னா என்று சொல்லுகிற கத்தாவே, அந்த புத்தகங்களும் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் அது விழுந்து கிரியை செய்யட்டும். அன்றாடம் அவைகள் அதை வாசித்து கத்தாவே, அதிலே பெருக அதிலே வளர அதை எழுதுகிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே அதை எழுதுகிற ஒவ்வொரு அந்த ஜெபி ஆண்டவரை

0: இருக்கிறோம். உலகம் பொல்லாதே கடந்து போகிறதப்பா. இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஊழியங்கள் செய்கிற இவர்கள் அந்த சிறு வயதில் இருந்தே தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே வளரும் படிக்காக கத்தாவே, நாங்கள் உமை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உலகெங்கும் கடந்து செல்லுகிற இந்த வானொலி நிகழ்ச்சிகள் சிறு பிள்ளைகளுடைய இருதயங்களை தொடட்டும் ஐயா. பொல்லாங்கன் கொண்டு போகாத படிக்கு கத்தாவே, பொல்லாங்கினால் வஞ்சிக்கப்படாத படிக்கு சுவாமி, சிறு வயதிலே சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்ன அந்த தேவனுடைய கரத்துக்குள்ளே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரே, பாலகர் வாயிலே துதியை உண்டு பண்ணுகிற தேவன் என்று சொன்னபடி கத்தாவே, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுடைய வாயிலும் ஆண்டவரே உம்முடைய பாடல்கள் கடந்து வரும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல் வாலிப சந்ததிக்காய் ஜெபிக்கிறோம். கைகளிலேயே பாவங்களை வைத்துக் கொண்டு திரிகிறதை பார்க்கிறோம் அப்பா. அவர் ஹண்டியிலே எத்தனை பாவ காரியங்கள் கத்தாவே, இவைகளை விடுதலை படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு சந்ததி தேவனுக்கண்டு உருவாகட்டும் கத்தாவே. ஐயா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுடைய ஆண்டவரே வீடுகளிலே எந்தெந்த ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகளுக்காய், தன் வாலிப பிள்ளைகளுக்காய், வாலிப பேர பிள்ளைகளுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அந்த பிள்ளைகள் தேவன் பக்கமாய் திரும்பட்டும் ஐயா. தேவனை அறிந்து கொள்ளட்டும் கத்தாவே. ஆண்டவரே ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குன்றி போகவில்லை கத்தாவே. கேட்க கூடாதபடி உம்முடைய செவி மந்தமாகவில்லையே அப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே அந்தந்த குடும்பங்களை ரட்சிங்கப்பா. ஆண்டவரே பாவ வாழ்க்கையில் இருந்து விடுதலையை கட்டளையிடுங்க சுவாமி. உங்களுடைய பாதங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். தூரமாய் போன கத்தாவே, ஆண்டவரே கட்ட குமாரனை போல இல்ல மனம் திரும்பினவர்களாய் திரும்பி வர உதவி செய்யுங்க கத்தாவே. உதாரித்தனமாய் வாழாத படிக்கு தகப்பனை நோக்கி ஓடி வரக்கூடிய பிள்ளைகளாய் இந்த வாலிப பிள்ளைகளை மாற்றி அமைத்து கொடுத்து நீங்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை உண்டு பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல தேசங்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. யுத்தங்களினால் பாதிக்கப்படுகிற இந்த தேசங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பரிசுத்த தெய்வமே, இஸ்ரவேல் தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம், ஈரானுக்காய் ஜெபிக்கிறோம், காசாக்காய் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ரஷ்யாக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா, உக்ரைனுக்காய் ஜெபிக்கிறோம். எத்தனை ஆண்டவரே, எத்தனை இழப்புகள் ஐயா, எத்தனை சேதங்கள் கத்தாவே. எங்கும் பயம் பீதியாய் இருக்கிற காரியங்களை பார்க்கிறோம் அப்பா. மனித இனங்கள் துச்சமாய் எண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். நாங்கள் உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் குறைக்கப்படும் என்றபடி இதை குறைக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷித்த விதமாய் ஆண்டவரே நோவாமாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கத்தா தனிமையானவர்களோடு கூட இருக்கிற தேவன் நீங்கள். ஆண்டவரே அனாதை இல்லை என்று சொன்னது போல, அனாதி தேவன் அடைக்கலம் என்று சொன்னது போல, அவர்களுக்கு அடைக்கலமாய் இருந்து நீங்கள் ஆசீர்வதித்து இந்த வானொலி கேட்டு அவர்கள் அதிலே மகிமைப்பட அதில் ஒரு சமாதானத்தை அடைய ஆண்டவரே ஒரு சந்தோஷம் அவர்களுக்குள்ளே பெருக கிருபைகளை போட்டு நடத்தும்படிக்காய் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். பவளமம்மாக்காய் ஜெபிக்கிறோம். வயது சென்ற காலங்களிலும் புஷ்டியும் பசுமையுமாய் வைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்கிற ஆண்டவரே அந்த விருப்பமாய் கேட்கிற பாடல்கள் கவிதைகள் எல்லாவற்றையும் ஐயா நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டீரப்பா. இன்னும் ஜெபிக்காத காரியங்கள் கத்தாவே ஆண்டவரே இந்த நாட்களிலே கத்தாவே, யார் யார் இந்த இடத்திலே கேட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகள், என்னுடைய தேவையை என் தேவன் சந்திக்க மாட்டாரா, என் பலவீனத்தை மாற்ற மாட்டாரா, என் வியாதியை எடுத்து போட மாட்டார் என்று சொல்லி கத்தாவே, யார் யார் கத்தாவே விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருடைய விண்ணப்பமும் அவருடைய ஒவ்வொருவருடைய தேவைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சந்திக்கப்படும்படிக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.
1: நன்றியம்மா. எல்லா விண்ணப்பங்களையும் கருத்தோடு விண்ணப்பித்திருந்தீர்கள். உண்மையிலே மிக ஆசீர்வாதமாக இருந்தது. எல்லோரும் நான் நம்புகிறேன் இந்த ஜெபத்தை அநேக நாடுகளிலிருந்து நமது அன்பு உறவுகள் கேட்டிருப்பார்கள், உங்களோடு சேர்ந்து விண்ணப்பித்திருப்பார்கள். எல்லா ஜெபங்களுக்கும் ஆமென்றும் ஆமென்றும் பதில் கிடைத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேவன்தாமே உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் எல்லா சபை மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாங்கள் உங்களை குடும்ப ஜெபம்

0: உங்களை நினைவு கூறுறோம் சகோதரி.
1: நன்றி நன்றி. இப்ப சிஸ்டரையும் கேட்டேன்னு
0: சொல்லுங்க.
1: தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், தொடர்ந்து அவ காவண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
0: நன்றி அம்மா, நன்றி. தேங்க்யூ.
1: God bless you.

நேரம் கலையத்திலே 3:33. இந்த ஜபத்தோடு, திறப்பின் வாசல் ஜபத்தோடு அருமையான சௌரி நலானி அவர்களோடு இணைந்து ஜபத்தே இணைந்திருந்த அனைத்து மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி வரும் நாட்களிலே உங்களுக்கும் ஜப குறிப்புகள் இருந்தால் வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யுங்கள். உங்களுடைய ஜப குறிப்புகளுக்காக ஜப ஊழியர்கள் ஜபிப்பார்கள். அடுத்து வருகிறது சத்திய வசனம், இலங்கை மண்ணிலிருந்து.

0: அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.
1: தீபம்.
2: இருளான உலகிற்கு ஒளியூட்ட, புதிதான பாதைக்கு வழிகாட தீபம். இன்னும் ஒரு இனிய நாளிலே தீபம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த சந்தோஷம். இந்நிகழ்ச்சியை குறித்து நீங்கள் எழுதி அனுப்புகின்ற உங்கள் அபிப்பிராயங்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் முதலாவதாக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இன்றும் நிகழ்ச்சியிலே முதல் அம்சமாக ஒரு இனிய பாடலை கேட்போம். அவர் வலதுகரம் உன்னை தாங்கிடும், அவர் செட்டைகளே மறைவின் அடைக்கலம், நம்பி வா நீ இயேசுவை, நம்பி வா உன் தேவனை.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக தேவ செய்தி. இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கைக்கு ஆலோசனை தரும் அருமையான தேவ செய்தியை தருபவர் சகோதரர் பிரகாஷ் சுடியான் அவர்கள்.
1: இந்த வானொலி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிற வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் மாறுதலையும் ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக ஆலோசனைகளை வேதத்திலே நாம் படிக்கிறோம். உதாரணமாக, புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிற பல நிருபங்கள் திருச்சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள், திருச்சபையின் மக்களுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள். யோவான் என்பவர் பல நிருபங்களை எழுதியிருக்கிறார். அந்த நிருபங்களை படிக்கும் பொழுது சில வேளைகளிலே விசுவாசிகளுக்கு அவர் நம்பிக்கை கொடுக்கிறார், சில வேளைகளிலே அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார், சில வேளைகளிலே அவருடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய பொறுப்புகளை அவர்களுக்கு உணர்த்துகிறார், சில வேளைகளிலே அவர்கள் மறந்துவிடக்கூடிய சில அடிப்படை தத்துவங்களை ஞாபகப்படுத்துகிறார். இவைகளெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கும் வளருவதற்கும் மிகவும் அவசியம். நாம் 1 யோவான் புத்தகத்திலிருந்து சில கருத்துக்களை படிக்கப் போகிறோம். ஆனால் முழு புத்தகத்தையும் படிப்பதற்கு நேரமில்லை, நீங்களாகவே படித்துக் கொள்ள வேண்டும். ஆங்காங்கே சில வசனங்களை சுட்டி காட்டி அதன் அடிப்படையிலே சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உதாரணமாக, இந்த புத்தகத்திலே அடிக்கடி யோவான் எழுதுகிற ஒரு வார்த்தை பிள்ளைகளே என்ற வார்த்தை. இந்த பிள்ளைகளே என்ற வார்த்தை அவர் பயன்படுத்தினதற்கு காரணம் என்ன? ஒரு சிலர் சொல்லுவார்கள், அவர் வயதான ஒரு மனிதர், மூதாதையர், ஆகவே மற்றவர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது பிள்ளைகளே என்று அழைக்கிறார் என்று இருக்கலாம். ஆனால் அதே வேளையில் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவர்களுக்கு அவர் பல ஆலோசனைகளை கொடுக்கிறபடியினால் அவர்களை பிள்ளைகளே என்று அவர் அழைத்திருக்கலாம். உதாரணமாக, 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். என் பிள்ளைகளே என்று அழைத்து யோவான் கொடுக்கிற முதல் வாக்குத்தத்துவம் என்னவென்றால், முதல் கட்டளை என்னவென்றால், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, அந்த பாவத்தின் மேல் வெற்றி உடையவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த பாவ மன்னிப்பை குறித்து முதல் அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார். 7வது வசனத்திலே, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய பாவங்களை தேவன் மன்னித்து விடுகிறார். மன்னித்து விட்ட அந்த பாவங்களை மறுபடியும் நீங்கள் செய்யாதபடிக்கு கவனமாயிருங்கள் என்று சொல்கிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவன் கொடுக்கிற பாவ மன்னிப்பு மறுபடியும் அந்த பாவத்திலேயே உழன்று கொண்டிருப்பதற்காய் தேவன் கொடுக்கிற ஒரு அனுமதி சீட்டு அல்ல. இன்றைக்கு சிலர் நினைப்பது, திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் பல பாவங்களை செய்துவிடலாம், ஞாயிற்றுக்கிழமை போய் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த மன்னிப்பு, அவர் கிருபையினாலே கிரயம் செலுத்தி நமக்கு கொடுத்த மன்னிப்பு, மறுபடியும் பாவத்திலேயே நிலைத்திருப்பதற்காய் கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதி சீட்டு அல்ல. ஆகவேதான் யோவான் சொல்லுகிறார், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். கர்த்தருடைய அன்பு, அவர் நம்மேல் வைத்த பாசம், அதன் அடிப்படையிலே சிலுவையிலே சிந்தின இரத்தம், அவர் பட்ட பாடு, மரணம், இவைகளெல்லாம் பற்றி யோசிக்கும் போது, என் பாவம் அவரை சிலுவையிலே அறைந்ததே, இனிமேலும் நான் பாவம் செய்து மறுபடியும் அவருக்கு வேதனையை கொண்டு வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு கூட வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாவம் நீ செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது, விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசு கிறிஸ்துவனை கொண்டு வந்தது ஞாபகம் வருகிறது. அவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே, உன்னை நான் மன்னித்து விடுகிறேன். ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க மாட்டேன், ஆனால் மறுபடியும் அதே பாவத்தை நீ செய்யாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் பாவத்தின் மேல் விடுதலை உடையவர்களாக ஜீவிக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம், அப்படி என்றால் பாவமே செய்ய முடியாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? அதற்கு வேதத்திலே ஆதாரம் இல்லை. நாம் பாவத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டாலும் நமக்குள்ளே பாவத்தன்மை இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறபடியினால், 1 யோவான் 1:8 வாசிக்கிறோம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். இது பாவத்தன்மையை குறித்து குறிக்கிறது. திரும்ப திரும்ப நாம் செய்கிற பாவங்களை குறித்து அல்ல, அவைகளை தேவன் மன்னிக்கிறார். ஆனால் அந்த தன்மை இருக்கிறபடினால் பாவங்களை செய்யக்கூடிய தருணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறபடினால் இந்த எச்சரிப்பை அவர் கொடுக்கிறார். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து நீங்கள் எழும்பி நடக்க ஆரம்பிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும், போகிற வழியிலே கல் தடுக்கி கீழே விழுவீர்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்ற கேள்வியை சில இடத்துல நான் கேட்ட பொழுது, சிலர் விழவே மாட்டோம் என்பார்கள், சிலர் சொல்வார்கள் விழுந்தாலும் விழலாம் என்று சொல்வார்கள், சிலர் சொல்வார்கள் விழக்கூடிய தருணங்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதில் உண்மை என்னவென்றால், நீங்கள் விழ வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் விழக்கூடிய தருணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்திலே மறுபடியும் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் பாவம் செய்யக்கூடிய தருணங்களும் அதற்குரிய தன்மையும் இருந்து கொண்டே இருக்கிறபடினால் இந்த விதமான ஆலோசனைகளை நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன். பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிந்தின இரத்தம், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சம்பாதித்த ரட்சிப்பு நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பு. அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த திருச்சபையின் ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், இவைகள் எல்லாம் வெற்றிக்கு நேராய் நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனை பற்றி பேசுகிறது. ஆனாலும் பாவம் செய்யக்கூடிய தருணங்கள் இருக்கிறபடியினால் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். உடனேயே தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், எழும்பி தூசியை உதறிவிட்டு வெற்றியின் மேல் வெற்றி சிறந்து முன்னேறி போக வேண்டுமே ஒழிய, பின்னாக போய் நாம் சோர்ந்து போய் ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே என்று உட்கார்ந்து விடக்கூடாது. தேவனை நோக்கி பார்த்து நமக்காய் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டு முன்னேறி செல்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவரை பார்க்கும் பொழுது அவர் கொடுக்கிற வெற்றியை சுதந்திரித்து சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கை தொடரை நீங்கள் தொடர வேண்டும். இப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே யார் யார் எங்கள் வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வெற்றியோடு வாழ ஒப்புக் கொடுக்கிறோம் என்று உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறார்களோ அவர்களை ஆட்கொண்டு படிப்படியாக வழிநடத்தும், நடைமுறையிலே வழிநடத்தும், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பாவத்திலேயே உழன்று கொண்டிருக்காதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ கிருபை தாரும். இதை நீ செய்து விட்டபடியினால் உமக்கே நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
0: சந்தோஷமாய் இருக்கிற வேளையிலே நம்மை சுற்றிலும் எத்தனையோ பேர் இருப்பார்கள். துன்பமும் துயரமும் நம்மை சூழ்ந்து நாம் விழுந்து போகிற வேளையிலே நம் அண்டையிலே இருப்பவர் யாருமில்லை. நம்முடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் கூட நம்மை கைவிடாத சொந்தம் ஒன்று உண்டு. ஆம், அடுத்து வரும் பாடலை கேட்டு பாருங்கள்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக சில சம்பவங்களில் சில சத்தியங்கள்.
1: அக்கா செல்லம்மா, அக்கா எங்க அவசரமா போறீங்க?
2: அவசரமா போகிறக்க என்ன பின்னால கூப்பிடுறது? நான் போறேன்.
1: இந்த ஆண்டவனே, இவ இன்றைக்கு யாருக்குத்தான் கொள்ளி வைக்க போறாவோ?
3: யார் அது? செல்லம்மா அக்காவே, வாங்கோ வாங்கோ.
2: பிள்ளைகிருபா, எப்படி பிள்ளை, சுகமா இருக்கிறியே?
3: நான் நல்லா இருக்கிறேன். என்ன செல்லமாக்கா இந்த பக்கம்?
2: சும்மா வந்தனா? அது சரி, உன்ற மனுஷன் வேலைக்கு போட்டாரு.
3: இன்றைக்கு லீவு நாளல்லோ, அவர் வீட்டுல இல்ல.
2: வீட்டுல இல்ல?
3: என்ன முணுமுணுக்கிறீங்க?
2: இல்ல பிள்ளை, ஒன்றும் இல்ல.
3: பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுங்க.
2: என்ன பிள்ளைய அவளங்காத? இப்ப உன்ற மனுஷன கமலா வீட்டு பக்கம் பார்த்தனா, வீட்டுக்குள்ள போன மாதிரி தான் தெரிஞ்சது. ஏதோ எனக்கென்ன, உன்ற நன்மைக்கு தான் சொல்றேன். அந்த கமலா அவ்வளவு நல்லவள் இல்ல பிள்ள, அது ஊரறிஞ்ச உண்மை. பிள்ள நீ நல்லா இருக்க வேணுமாடி. ஏதோ சொல்லி போட்டேன், இனி உன்ற கட்டித்தனத்துலதான் இருக்கு.
3: அக்கா நிறுத்துங்க, இது உங்களுக்கு பிழப்பா போச்சுதான? ஏன் இந்த கோல் மூட்டுற குணம் உங்களுக்கு? எந்த மனுஷன் ரெண்டு நாளைக்கு முன்னால இந்தியாவுக்கு போட்டேன் உங்களுக்கு இந்த குணம்
2: இல்ல? அவரையே மாதிரி தான் ஒருத்தர கண்டனான். சில வேளை அவர் இந்தியாவில வந்து நேர அங்க.
3: போதும், போங்க வீட்டை விட்டு, எனக்கு வேறு வேலை இருக்கு.
4: விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோள் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். நீதிமொழிகள் 26:20-22. கோள் சொல்லுதல் எத்தனை ஆபத்தானது என்பதை இந்த சிறு நாடகத்திலே நீங்கள் கேட்டீர்கள். அது குடும்பங்களினுடையதும் தனிப்பட்டவர்களினுடையதும் வாழ்வை கிழித்து சின்ன பின்னமாக்கிவிடும். அது மாத்திரமல்ல, கோளுக்கு செவி கொடுப்பதும் ஆபத்தான விடயம்தான். கோள் கேட்பவன் இருந்தால் கோள் சொல்லுகிறவனும் இருக்கத்தான் செய்வான். ஆகவே இந்த ரெண்டுக்கும் நாம் விலகி நடக்க தேவ கிருபியை நாடுவோமாக.
0: குடிக்கு அடிமை, பாவ பழக்கங்களுக்கு அடிமை, இன்னும் உலகத்தின் பல்வேறு இச்சைகளுக்கு அடிமை. விடுதலை கிடைக்காதா? நானும் மற்றவர்களைப் போல் வாழ முடியாதா என்று ஏங்குகிறீர்களா? விடுதலை கொடுக்கும் ஒருவர் இருக்கின்றார். அவர் அதற்காகவே இந்த பூமியிலே அவதரித்தார். ஆம், வேறு யாரும் அல்ல, அவர்தான் ஆண்டவர் இயேசு.

0: நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டிருப்பீர்கள். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு மறவாத எழுதுங்கள். எங்கள் முகவரி: தீபம், தபால் பெட்டி இலக்கம் 1012, கொழும்பு. தீபம், தபால் பெட்டி இலக்கம் 1012, கொழும்பு. மீண்டும் அடுத்த ஞாயிறு இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நல்லாசிகளை கூறி நிகழ்ச்சி ஒலிப்பதிவில் உதவி செய்த ரெக்ஸி ரமேஷோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ரவிசங்கர் சண்முகம். வணக்கம் நீர்களே.
1: அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையோடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 4:06 திங்கட்கிழமைக்கான மாலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இன்று காலையிலிருந்து ஒலிபரப்பப்பட்ட எமது ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை இன்னுமாக இதை கேட்க தவறிய மக்களுக்காக மீண்டும் ஒரு தடவை ஒலிபரப்ப ஆயத்தத்தோடு இருக்கிறோம். பாடலோடு இணைந்திருங்கள். மறு ஒலிபரப்பு வர இருக்கிறது. மீண்டும் நாளை காலை உங்களோடு இணைந்து கொள்ளும் வரை அன்பு வணக்கத்திலே விடை பெறுவது உங்கள் சோரன் வின்சென்ட் மேனுவல். வணக்கம் நேர்களே.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதா குமாரன் பரிசு தாவின் பெயரால வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று வியாழக்கிழமை காலை 26 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்தில் 9:59. இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டோடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிற அருமையான தேவ ஊழியர் பாஸ்டர் ஜோன் பானா அவர்களோடு நாங்கள் இணைந்திருக்கலாம். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். மாத்தி தருவா. தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய ஒலிபரப்பில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்றைய நாளில் ஆண்டோட வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
2: ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். வல்லமையின் அலைகள் வானொலி ஊடாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பானவர்களை, இன்றைக்கு நான் உங்களோடு பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், சிறு மந்தை என்று சொல்லி ஒரு வசனத்தை நான் எடுத்திருக்கிறேன். அதற்கு லூக்கா 12:32 நான் வாசிக்கிறேன். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இதில் சிறு மந்தையை பயப்படாது என்று எழுதியிருக்குது. இன்னைக்கு பாருங்கள், உலகத்தில் எல்லா மக்களும் அறிக்கையிடுகிறார்கள், உலகத்தில் முதலாவது மதம் என்பது கிறிஸ்தவம் தான். அதுக்கு பிறகு அவர்கள் பட்டியல் போட்டு கொண்டு போகிறார்கள். அது ஒரு புறம் இருக்கு. ஆனால் வேதாகமத்தில் எல்லா இடத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்றால், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும், ஆண்டவர் குறிப்பிடுகிற சிறு மந்தை, சிறு கூட்டம், கொஞ்சத்திலே இப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் என்ன அர்த்தம் உண்டா பிரியமானவர்களே? தேவாதி தேவன் நம்மை அழைக்கும் பொழுது அவர் உண்மையாக இருந்து அவரையே பின்பற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் பிரியமானவர்களே மதிப்பு கொடுத்து அவரில் நிலைத்திருந்தால் தான் பிரியமானவர்களே அவர் பிரியப்படுவார். அன்றைக்கு நாங்கள் பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு நாங்கள் வந்து கிறிஸ்தவத்தில் இருக்கிறோம், அல்லது எங்களையோட சேர்ந்தவர்கள்லாம் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லும் பொழுது அது ஒரு பெருமையை கொண்டு வருகிறது. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது சிறு மந்தை என்று. இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் பிரியமானே, உபாகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், 7:7 வாசிக்கிறேன். சகல ஜனங்களிலும் நீங்கள் திருச்சியான ஜனமென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ள, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்களில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். ஏனென்றால் எகிப்துக்கு போனவர்கள் 70 அவர்கள் திரும்பி வரும்பொழுது கடலத்தினியை போல திரும்பி வந்தார்கள் என்று வாசிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இந்த இஸ்ரவேல நீங்க பார்த்தீங்கன்னால், இந்த வசனங்களை வைத்து நீங்க பார்க்கும் பொழுது இயேசுவை விசுவாசிக்கிற எங்களை வைத்து பாருங்கள், இந்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் எவ்வளவு தூரம் அன்றைக்கு தகுதியை கொடுத்தாரோ, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, பக்கத்துல துணையா இருந்தாரோ, பலமா இருந்தாரோ, எல்லா உபத்திரபத்தில் இருந்தும் அவர்களை மீட்டு கொண்டாரோ. அதே போல பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவர் அரசியல் ரீதியான காரியத்திலும் இன்றைக்கு அவர் அந்த தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு நிலையில அந்த தேசத்துக்கு பிரியமானவர்களே பிரச்சனைகள் வரும்பொழுது, தொல்லைகள் வரும்பொழுது, ஏதோ ஒரு விதத்தில் அந்த தேசத்தை ஆறுதல் படுத்துறதுக்கும் ஏராளமான ஜனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் பிரியமானவர்களே, அந்த தேச மக்களை அவர் நேசிக்கிறார். ஆபிரகாமை அவர் நேசித்ததினாலேதான் அந்த அந்த அந்த பரம்பரையில வந்தவர்களை அவர் நேசிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல நாங்களும் இன்றைக்கு அந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்து நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் நம்முடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பிரியமானவர்களே, அவருக்குள்ளே ஒரு சிறு மந்தையா இருக்கும் பொழுது அவர் ஒரு நாளும் எங்களை மறந்து விடுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு எங்களுக்கு ஏராளமான உபத்திரவங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பொல்லாப்புகள் எங்களை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதுல இருந்து நம்மை தப்பிக்க வைக்க, நம்மை பாதுகாக்க நம்முடைய மேய்ப்பனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மேய்ப்பனுடைய வேலை என்ன பிரியமானவளே? மந்தைகளை பாதுகாக்கிறது. ஏற்ற வேளையில அவர்கள் புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போறது, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நிறுத்தி அவர்களை பருகச் செய்வது, அது மட்டுமில்லாமல் ஓநாய்களிடம் இருந்து அந்த ஆடுகளை பாதுகாப்பதுதான் மேய்ப்பன். அப்ப ஆண்டவர் சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் என்று. இன்றைக்கு பிரியமானவர்களை நாங்கள் பார்க்கிறோம், உலகளாவிய ரீதியில நாங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கு சிலர் சொல்லுவார்கள், நாங்கள் தான் ஆரம்பத்துல இருந்த கிறிஸ்தவர்கள், எங்களுக்கு தான் நிறைய ஆக்கள் இருக்கு, கோடிக்கணக்கில் இருக்கிற மில்லியன் கணக்கில் என்று சொல்லுவார்கள். ஆனா வேதாகமத்தின்படி பிரியமானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில நடந்து எங்களால் ஆனதை நாம் அவருக்கு செய்யும் பொழுது அவருடைய மண்டைக்குள்ளே அவர் எங்களை உற்று நோக்கி பார்க்கிற விதம் பிரியமானவர்களே, எங்களிடத்துல உண்மையையும் பரிசுத்தையும் நீதியையும் தான் அவர் பார்க்கிறார். ஒருவேளை நாங்கள் பெரிய காரியத்தை இந்த உலகத்துல செய்ய முடியாதிலும் நாங்கள் இயேசுவுக்கென்று செய்கிற காரியத்தை அவர் எங்களுக்கு கனப்படுத்துவார். பாருங்கள், அன்றைக்கெல்லாம் அப்போ சில நடவடிக்கையெல்லாம் இந்த திருச்சபை ஆரம்பித்தது, 120 பேரோடு ஆரம்பித்த அந்த சபை பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகளாவிய ரீதியில பல கோணங்கள்ல பல டினாமினேஷனாக மாறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் தங்களுக்குரிய போதனைகளை செய்து செய்து ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மேய்ப்பின் பொறுப்பையும் அந்த ரட்சிப்பின் பொறுப்பையும் அந்த மீட்பின் பொறுப்பையும் விலத்தி விட்டு பிரியமானவர்களே வேறு ஒரு வழியில கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் எருசலேமிலே ஆரம்பித்து அங்க சபை நடந்து கொண்ட காலத்துல ரோமுக்குள்ள இந்த சுவிசேஷம் போன பொழுது பிரியமானவர்களே, நீரோ என்ற ஒரு மனிதன் இருந்தார், ஒரு ஒரு ஒரு எம்பரர். அவன் என்ன செய்தான், கிறிஸ்துவுக்கு பின் 54 இந்த 68 16 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் தான் இவன் ஆட்சி செய்தான். தன்னுடைய மனைவியை கொண்டான், தன்னுடைய தாயை கொண்டான். அது மட்டுமல்ல, அந்த பட்டணம் நெருப்பில எரியும் பொழுது பிரியமானவே கிறிஸ்தவர்கள் மேல குற்றஞ்சாட்டி அந்த மக்களை அழித்தார். 10 ராஜாக்கள் அன்னைக்கு கிறிஸ்தவர்களை அழித்தார்கள். 10 ராஜாக்களும் பிரியமானவே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நின்றார்கள். டொமீசியன் என்பவன் 81 to 96 பயங்கரமான காரியங்களை செய்தான். தன்னுடைய சிலையை வழிபடவில்லை என்றதற்காண்டி பிரியமானவர்களே யோவானை 10 முறிவுக்கு அனுப்பினான், கிறிஸ்தவர்களை கொலை செய்தார். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானே, டிராக்ஷன் என்று 98:117 வாசிக்கிறோம், ரோம சட்டத்துக்கு பிரியமானவர்களை எதிரான இருக்கிற எல்லாரும் கிறிஸ்தவன் அவர்களை கொண்டார்கள். இவர்கள் எல்லாரும் கொல்ல கொல்ல கொல்ல கொல்ல கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டே போனது. எப்படி என்றால், கிறிஸ்தவுக்கு உண்மையாக அவருக்கு வழியில நடந்தவருடைய வார்த்தைகளை பின்பற்றினவர்கள் பிரியமானவர்களே வளர்ந்து கொண்டே போனார்கள். அந்த அடி மரத்துல இருந்துதான் நாங்கள் இன்றைக்கு பிரியமான இந்த ஊழியத்தை செய்ய எங்களுக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்துக்க. இது ஏன் சொல்கின்றால், இன்றைக்கு நாம் பிரியமானவர்களை இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு ஏராளமான எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மை சூழ இருக்கிறார், கர்த்தர் பயத்துல இருக்கிறவன் நடுவில் வந்து சமாதானம் என்கிறார், வியாதியோடு இருக்கிறவனுக்கு அவர் வியாதியை சுகப்படுத்துறார், பிரச்சனை இருக்கிறவனுக்கு பிரச்சனையை சுகப்படுத்துறார். பிரச்சனைகளே இன்றைக்கு பாருங்களேன், இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை பாருங்கள், நீங்கள் இன்றைக்கு அவர்கள் போகாத நாடுகள் கிடையாது. நான் கேள்விப்பட்ட அவர்கள் 17 மில்லியன் தான் அந்த ஜனங்கள் இருக்கிறார்களாம், அதிலும் 8 மில்லியன் அமெரிக்காவில் இருக்கிறார்களாம், மிச்சம்தான் அங்க ஒரு 9 மில்லியன் கிட்டத்தான் அங்க இருக்கிறார்கள். ஜோசித்து பாருங்கள், ஒரு சின்ன நாடு, ஒரு வறட்சியான நாடு, எதுவுமே இல்லை அந்த நாட்டில். ஆனால் அவர்கள் தேவனை நம்பினார்கள். முதலாவது பிரியமானவர்களே, அவர்கள் தேவனை நம்பினார்கள். அவர்கள் தேவனை நம்பி அவர்கள் என்ன செய்தார்களாம், தேவனையே பின்பற்றி வந்தபடியால் சிதறடிக்கப்பட்டாலும் ஏசாயா 60 ஒரு நாள் கூட்டு சேர்த்தார். 1948 அவர்களை கூட்டு சேர்த்தார். இன்றைக்கு அநேக பொய்யான சரித்திரங்களையும் காரியங்களையும் சொல்லி ஒவ்வொருக்கு ஒருவர் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய எண்ணப்படி, ஏதோ ஒரு லாபத்துக்காக. ஆனால் உண்மையான ஸ்டோரி என்னென்றா பிரியமானே, தேவன் தெரிந்து கொண்ட மக்கள், அந்த தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட மக்களை அவர் எப்பொழுதும் பிரியமானவர்களை அவர் காண்கிறவராய், விடுவிக்கிறவராய், ஆசீர்வதிக்கிறவராய், பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இதுதான் பிரியமான உண்மையும் நம்பிக்கை. பாருங்கள், இந்த கான்ஸ்டன்டைன் ஒரு ராஜா வந்தார். அவன் வந்ததுக்கு பிறகுதான் பிரியமானவர்களே ரோமபுரியில கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சது. அது மட்டுமல்ல, ஆலயங்கள் கட்டுவதற்கு அரசாங்கத்தில இருந்து பணம் கிடைத்தது. என்றால் அன்றைக்கு கான்ஸ்டன்டைன் ராஜாவுடைய காலத்துல அந்த ஆலயமும் அரசாங்கமும் ஒரே விடைக்குள்ள வந்துச்சு. அப்ப அந்த அரசாங்கத்தில் உள்ள பணம் எல்லாம் ஆலயங்களை கட்டுவதற்கும் ஊழியங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது. பிரியமான எவ்வளவு தூரம் தேவோட ஊழியம் வளர்ந்து கொண்டு வந்ததோ அங்க திடீரென்று ஒரு பொய் உபதேசங்கள் நுழைய ஆரம்பித்தது, வழிபாடுகள் ஆரம்பித்தது. பாவத்துக்கு சீட்டிப்பிக்குதல் ஆரம்பித்தது. அதில் படித்து கொண்டிருந்த ஜெர்மனியை சேர்ந்த லூத்தர் தான் பிரியமானவர்களே 95 கேள்விகளை எழுதினதுனால புரொட்டஸ்ட் இருந்தாங்க. அதில் புரொட்டஸ்ட் சமயம் வந்தது, புரொட்டஸ்ட் பண்ணினார், எதிர்த்தார். ஆனாலும் அவரை பயங்கரமான காரியங்களை சேர்த்து கொலை செய்யப்படுகிட்டார்கள். ஆனால் அவரோடு சேர்ந்து ஒரு சிறு கூட்டம் இருந்தது பிரியமான, ஒரு சின்ன கூட்டம், உண்மையான கூட்டம், விசுவாச கூட்டம், ஜபிக்கிற கூட்டம், கத்தரை பின்பற்ற கூட்டம் இருந்தது பிரியமானே. அதன் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்துடைய உண்மையான கிறிஸ்தவம் வளர்ந்து வந்தது. சீகன்பால் என்றவர் அவர் ஒரு அவர் ஒரு புரொட்டஸ்டர். அவர் சீகன்பால் ஜெர்மனியை சேர்ந்தவர். அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து விவேதத்தை மொழிபெயர்த்தார். காரணம் என்ன பிரியமானவர்களே, தேவனுக்கு தேவையானது ஒரு பெரிய கூட்டம் அல்ல, ஒரு பெரிய ஜனத்திரல் அல்ல, சிறு கூட்டமா இருந்தாலும் உண்மையா இருக்க வேண்டும் என்று. இயேசுவோட 12 சீசர்களை வைத்தார், சாப்பாடு கொடுத்தார், 4000-5000 பேருக்கு போஷிக்கும் பொழுது இருந்தார்கள், மலையில பிரசங்கம் பண்ணும் பொழுது இருந்தார்கள், கடலில நடந்தார்கள், காற்றையும் கடலையும் மதட்டும் கொண்டு இருந்தார்கள், வியாதிப்பட்டவர்களுக்கு சுகம் கொடுப்ப பொழுது இருந்தார்கள். அதுல ஒருவன் திடீரென்று இயேசுவை காட்டி கொடுத்தான் 30 வெள்ளிக்காசுக்கு. அதுல வந்து ஒருவன் இயேசுவை தெரியாதென்றான். ஒருவன் இயேசு எத்தாப்புறம் உன்னுடைய என்னுடைய கரங்களை உன்னுடைய விழாயிலும் விட்டு பார்க்கணும் என்றார். அப்போ அங்கேயும் அந்த மந்தைகளுக்கு சிதறப்பட்டதா. ஆனால் ஒரு நாள் ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கின பொழுது, பரிசுத்தாவியானவர் இறங்கின பொழுது, அன்றைக்கிட்ட பிரியமானவர்களே ஒரு வல்லமை அங்கே இறங்கியது. இதே போல இன்றைக்கு எங்களுக்கு என்ன தேவை என்றால், உண்மையாக உழைக்கிறவர்கள், உண்மையாக ஊழியம் செய்கிறவர்கள், உண்மையாக உதவி செய்கிறவர்கள், உண்மையாக மனப்பான்மை உள்ளவர்கள் எங்களுக்கு தேவைதான். லூக்காவில் வாசிக்கிறோம், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை நான் அநேகத்திலே அதிகாரியாக வைப்பேன். இன்றைக்கு நாங்களும் பிரியமான 34 வருஷமா நான் ஒரு உயர மார்க்கத்துல வந்து ஊழியம் செய்தேன். போராட்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. ஏதோ ஒரு வழியில நம்மை அவர் நடத்தி கொண்டு போகிறார். கொரோனா காலத்துல நாங்கள் பட்ட வேதனைகள் எல்லாம் கடவுள் ஆண்டவருக்கு தெரியும். பொருளாதார பிரச்சனையா இருக்கட்டும், வியாதி பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் கத்தரங்களே நீக்கி கொண்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வந்தாலும் அடுத்தது பிரியமான அது சாதகமாய் நமக்கு பயனுள்ளதாய் மாற்றித்தர கத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் சிறு மந்தையாய், எப்படி என்றால் யாரோட நாம் ஐக்கியம் பெற்றாலும் உண்மையாயிருப்போம், யாருக்கு நாம் ஊழியம் செய்தாலும் அவர்களுக்கு உண்மையாயிருப்போம், யாரோட நாங்கள் கத்தரை பற்றி பேசினாலும் உண்மையாய் பேசுவோம். பெரியமான இன்னைக்கு எனக்கு என்ன கவலை என்றால், இந்த வேதாகமத்தை வச்சுக்கொண்டு இதுல உள்ள பல காரியங்களை திரிச்சு திரிச்சு திரிச்சு சொல்றார்கள். இயேசு வழி சத்தியம் ஜீவன், இயேசு மீட்பர், இயேசு ரட்சகர், அவர் இல்லாமல் இந்த உலகத்துல விடுதலை இல்லை, அவர் எல்லா இடத்திலையும் நான் எனது என்னுடைய என்பின் இப்படித்தான் வாக்கு கொடுத்துக்க, யாரையும் அவர் முன்னுக்கு வைக்கவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல பிரியமானவர்களே, எந்த சட்டத்திட்டங்களை ஆண்டவர் கொண்டு வந்தாரோ அந்த சட்டத்திட்டங்களை 10 சட்டத்திட்டங்களை சுருக்கி கொண்டு வந்து அவர் ரெண்டு கற்பனையாக்கினார். சுத்த இருதயம், நல்ல மனச்சாட்சி, மாயமற்ற விசுவாசத்துல பிறக்க அன்பு, பிறக்கிற அன்பு என்று சொல்லி சொன்னார். அப்ப எங்களுக்கு இன்றைக்கு தேவையானது பிரியமான இயேசு கிறிஸ்து மேலுள்ள அன்பு, அவரையே பின்பற்றுதல். நாம் ஒரு சிறு கூட்டமா இருந்தாலும் ஆண்டவரை ஜனங்கள் வரையிலேயே கவலை இல்லை, நாங்கள் செய்கிற ஊழியம் சரியாக செய்கிற ஆண்டை நிதானித்து செய்யும் பொழுது அது கத்தடவர் ஒரு நாள் அது எங்களுக்கு அவர் நிறைவாய்த்திருவார். நாங்கள் சொல்ல வேண்டியது இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷம், நாங்கள் செய்ய வேண்டியது அவருடைய பணியை, நாங்கள் செபிக்க வேண்டியது மற்றவர்களுக்காக, நாங்கள் உதவி செய்ய வேண்டியது இயேசுவுக்காக. நாங்கள் எதை செய்தாலும் பெரியமான அதை மனிதருக்கென்று செய்யாமல் அதை கத்தருக்கென்று செய்வோம். ஏனென்றால் பிரியமானவர்களே, மனிதன் இன்றைக்கு எங்களுடைய உதவியை கேட்பான், நாளைக்கு எங்களிடத்துல ஒன்றும் இல்லாத இருக்கும்பொழுது நாங்கள் அவர்களிடத்துல போய் பிச்சை எடுக்கிற மாதிரி போயிடும். அப்படித்தான் மனிதன் தவறல்ல, ஆனால் கடவுள் அப்படி இல்லை. அவர் அன்பாகவே இருப்பார், அவர் எங்களுடைய காரியத்தை கவனித்துக் கொண்டே இருப்பார், அவர் எப்பொழுதும் எங்களை உற்று நோக்கி கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவைத்தான் நாங்கள் இன்றைக்கு இரட்சகராய், மேய்ப்பராய், மீட்பராய், ஆண்டவராய் ஆராதிக்கிறோம். எப்படி இஷ்டவேலுக்கு அவர் சிறு மந்தைக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாரோ, உதாரணத்து பார்த்தா நாங்க இலங்கையில வந்து 22 மில்லியனுக்கு மேல இருக்கிறோம். இலங்கையை பொறுத்தல விட டென்மார்க்கை பொறுத்தவரை 5.7 மில்லியனுக்கு மேல இருக்கிறார். ஆனால் இவர்கள் பார்த்தால் ஒரு 17-18 மில்லியனுக்குள்ளதான் இவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிறிய தேசம், ஒரு வறண்ட தேசம், அங்க இல்லாத உண்டா? யோசிச்சு பாருங்கள், யூதர்கள் போகாத இடம் உண்டா? அல்லது பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் யூதர்கள், பெரிய அறிஞர்கள் கால்மார்க்ஸ் யூதர், வைஸ்மேன் ஒரு பெரிய விஞ்ஞானி யூதர், உலகத்தில் பிரியமானவர்களே, எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் அவர்கள் சிறியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வளர்ந்ததுக்கு காரணம் அவர்களோடு இருக்கிறவர் பெரிய, அவர்களோடு இருக்கிறவர் ரட்சகர், அவர்களோடு இருக்கிறவர் ஆசீர்வதிக்கிற, அவர்களோடு இருக்கிறவர் கரம் பலத்தது. அதான் இஷ்டவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நான் இயேசு ஏற்றுக்கொண்டால் அதே இஷ்டவேலுடைய தேவனுக்கு பிள்ளையாய் மாறுகிறேன். நான் இயேசுக்கு ஊழியம் செய்தால் அதே தேவனுக்கு நான் ஊழியம் செய்வதாய் மாறுகிறேன். ஜோவான் சொல்லுகிறார், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். யார் அவர்? இயேசுவை. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அதான் பேதுரு சொல்லுகிறார், அவராலே இல்லாமல், யார்? இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்த பூமியில ரட்சிப்பில்லையா? வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அப்படிப்பட்ட ஒருவரை தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒருவரத்தை வாருங்கள் தான் ஆராதிக்கிறோம். பிரியமாளே, மனிதன் இன்றைக்கு விட்டு போய்விடுவார், அதிகாரிகள் வேலையில் நின்று துரத்துவார்கள், வைத்தியர்கள் கைவிடுவார்கள். ஆனால் எங்களை கைவிடாமல் இந்த ஜபங்களை கேட்டு இரண்டு மூன்று பேர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துல கூடும் பொழுது கூடி இருக்கிற ஒரே தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த இரட்சகர் சொல்லுகிறார், சிறுமந்தியே, நீ கொஞ்ச பேரா இருக்கிறீங்களா? உங்க வீட்டுல கொஞ்ச பேரா இருக்கிறீங்களா? உங்க சபையில கொஞ்ச பேரா இருக்கிறீங்களா? அல்ல உங்க தேசத்துல கொஞ்ச பேரா இருக்கிறீங்களா? என்னை உண்மையோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோட என்னை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. ஜோவான் 14:17 சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். என் அன்பானவர்களே, இந்த அருமையான நேரத்துல அந்த மேய்ப்பன், ஒரு சிறு கூட்டமா நாங்கள் இருந்தாலும் உண்மையாயிருப்போம், உண்மையை பேசுவோம், உண்மையாய் ஜெபிப்போம். அது போதும். அதை கண்டு கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். இந்த செய்ய ஜெபத்தை கேட்டு இந்த செய்தியை கேட்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, நாங்கள் சிறு மந்தைகள், எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், மத்தியிலும் எங்களை நீர் கைவிடவில்லை. இன்றைக்கு இவர்கள் எத்தனையோ போராட்டங்கள், உபத்திரவங்களுக்கு மடியிலும் இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது நாங்களும் இதில் சேர்ந்த ஆண்டவரே இவர்களுக்கு உற்சாகம் கொடுத்து ஜெபிக்க வேதத்தை இவர்கள் ஊடாய் சொல் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் எதை செய்தாலும் உண்மையா செய்யும், எதை செய்தாலும் தேவனுக்கு என்று செய்யும், எதை செய்தாலும் மனிதர்களுக்கு எதிர்பார்க்காமல் தேவனிடத்தை எதிர்பார்த்து செய்ய, ஒரு சிறு மந்தையாய் கர்த்தருடைய கரத்துக்கு அடங்கி இருந்து செய்யும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டவர்களும் நாங்கள் சிறுமந்தையாய் இருந்தாலும், நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருந்தால் பயப்படாதே சிறுமந்தை என்று சொன்னது யாரும் அல்ல, அது இயேசு. அப்படிப்பட்ட இயேசு எங்களோடு இருக்கிறபடியால் அதுவரையே நாங்கள் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். சகோதரனை, மனைவியை, பிள்ளைங்களை, பேர பிள்ளைங்களை, மருமக்களை ஆசீர்வதிக்கிறோம். இது கூலியம் செயல்படைய ஆசீர்வதிக்கிறோம். அடியேன் நமது கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நாங்கள் பயப்படாதபடி சிறுமந்தியா இருந்தாலும் எங்களுடைய கூட இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதா,
1: ஆமென், ஆமென். மிக சிறப்பான செய்தி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அழகாக பல விடயங்களை சொன்னீர்கள். அதுக்கு வசனமே ஒரு நல்ல வசனமாக இருந்த இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த லூக்காவில், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இந்த பின்னுக்கு உள்ள வசனம் தான் எங்களை தைரியப்படுத்துது. நாங்கள் உண்மையிலே சிறுமந்தை தான், நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி. ஆனாலும் இன்றைய உலகம் இந்த உண்மை உண்மையென்று குறிப்பிட்டீர்கள். உண்மை ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு கிறிஸ்தவ உலகத்தில். அநேகமான மக்கள் பெரிய கூட்டத்தோடு சீரத்தான், அவர்களை உற்சாகப்படுத்த தான் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். உண்மையும் உத்தமமாக சிறுமந்தியாக இப்படி உள்ளதை உள்ளதென்றும் சொல்லி இல்லாத இல்லாதென்றும் சொல்கிற மக்களை, எங்களை போன்ற சிறுமந்தைகளாக இருக்கிற மக்களை காக ஜெபிப்பதோ அல்லது ஆதரவு கொடுப்பதோ அல்லது காணிக்க கொடுப்பதோ மிக மிக குறைவையா. அருமையான தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசினீர்கள். கத்தர் தான் உங்களுக்கு ஊடாக இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். நன்றி பாஸ்டர். அது
2: என்னென்றால், இது படித்த படிப்பு மட்டுமல்ல, பேதம் மட்டுமல்ல, கத்தர் அந்த அனுபவத்துக்கூடாக எங்களை கொண்டு போனார்கள். சபையிலிருந்து தூக்கி எறியப்பட்ட லெனிசேச்சிலிருந்து பேராக கொடுத்தார்கள். எங்களோடு இருந்தவர் வெளியே போனார்கள்.

0: தெரியும். ஆனாலும் நீங்க ரெண்டு பேரையும் அதை செய்யறது என்பது அது கர்த்தரால பாதுகாக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிறபடியால நாங்கள் மாதிரி சேர்ந்து செய்யும் பொழுது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு.
1: ஆமேன், ஆமேன். அது உங்களுக்கு தெரியுது, அநேக மக்களுக்கு புரிவதில்லை. ஒரு வானொலி 24 மணி நேரம் 21 வருடங்களாக நடத்துறது என்றால் அதில் எவ்வளவு பாடுகளோடு நாங்கள் திரும்பி பார்த்தால் எவ்வளவு துன்பங்களும் பாடுகளும் எங்களை நோக்கி இப்பவும் வந்து கொண்டிருக்கிறது என்பது அநேக மக்களுக்கு அறியாமல் இருக்கிறார்கள். உண்மையில அடிக்கடி நான் அந்த ஊழியத்துக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி கேட்பதே இல்லை. ஏன்னா எல்லாருமே இன்டலெக்சுவல் புத்திமான்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஒரு ஸ்தாபனத்தை நடத்துறதுக்கு எவ்வளவு தூரம் கடினமான பாதையில் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்று. இன்றும் கூட எங்களுக்கு பெருசாக எங்களுக்கு ஒருதருமே ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு உறவுகளை தவிர எங்களுக்கு ஆதரவு ஸ்பான்சர் பண்ணுறது எல்லாமே மிக மிக மிக குறைவு. ஆனாலும் மிக பெரும் கஷ்டத்தோடு இருந்தாலும் கர்த்தர் சொன்ன மாதிரி ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். இந்த வசனம் உங்களை ஆற்றி தேற்றுகிறது ஐயா. அதனால் தான் முடிந்த அளவு ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சில ஒருவர் ரெண்டு பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும். அவள் கிறிஸ்தவ மக்கள் தான், ஆனாலும் அவர்கள் செய்கிற வேலைக்கு நாங்கள் ஊதியம் கொடுக்கணும் அல்லவா. அதனால அந்த ஊதியத்தை கூட 3 மாசமாக கொடுக்கவில்லை. நேற்று தான் மிக கடினப்பட்டு அந்த பணத்தை அவருக்கு அனுப்பியிருக்கிறேன், அந்த டெக்னீஷியனுக்கு. இப்படி அடிக்கடி இதை பற்றி நாங்கள் சொல்றதில்லை. ஆனாலும் மக்களுக்கு ஒரு புரிந்துணர்வு வேணும். அந்த புரிந்துணர்வு இன்றைக்கு மிக மிக குறைவு. இருந்தாலும் பல மக்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அது எங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவர்களோட ஜெபம் எங்களை தாங்குகிறது. அவர்களோட ஜெபம் தான் எங்களை வழிநடத்துறது. தொடர்ந்து மூடுவோம் முடிந்த அளவுக்கு. கர்த்தர் எப்பொழுதுமே இப்படிப்பட்ட சிறு மந்தைகளோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது. அதனால் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஐயா.
0: உங்களோட காலத்துல தொடங்கின எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட 4-5 ரேடியோக்களை மூடிட்டாங்க.
1: எப்படி செய்ய முடியும் ஐயா? அர்ப்பணிப்போடு இல்லவா செய்யணும். அந்த அர்ப்பணிப்பு எங்களுக்கு வேணும் அல்லவா. அந்த அர்ப்பணிப்பு இல்லாத ஆரம்பத்தில் முதன்மையில் தமிழ் வானொலி என்று 2004 கிறிஸ்தவ வானொலி துவங்கினதே நாங்கள் தான். அது பெருமை காய்ச்சல் அது ஒரு அழைப்பு, அது தரிசனம். அந்த தரிசனத்தில் நாங்கள் ஓடும்போது அநேகர் எங்களோடு இணைந்து கொள்ளவில்லை, தாங்கள் தாங்களே பிரிந்து நடத்தினார்கள். இப்போ எல்லாமே ஒரு கொஞ்ச காலம்தான் அவர்களுடைய ஊழியங்கள் இருந்தது, அப்படியே படிப்படியாக விட்டார்கள். காரணம் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும். நாங்கள் அநேக காரியத்தில் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் கத்திருக்கண்டு 1% ஆவது உண்மையாக இருக்க ஆண்டவர்களுக்கு வேதத்தின் மூலம் உதவி செய்கிறார். அதான் நாங்கள் அடிக்கடி சொல்றது, வேதாமத்தை கற்றுக்கொள்ளுங்கள், வேதத்தை படியுங்கள். மனிதருடைய வாழ்க்கையை விட வேதம் முக்கியமானது. அவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் என்று சொன்ன வார்த்தையை நீங்கள் இறுக பற்றி கொண்டு ஓடினால் எந்த விதத்திலுமே உங்களை உள்ள விடாமல் கத்தர் காத்துக்கொள்வார்.
0: நான் இந்த இஸ்ரேல் பிரதமர் அந்த வாக்கு மூலம் கொண்டு வாய்ச்சி பார்த்து நான் சொன்ன அந்த அடிப்படையிலிருந்து தாங்கள் இப்படி வந்தோம், இப்படி துரத்தப்பட்டோம், அடிக்கப்பட்டோம் அந்த சொல்லும் பொழுது மேலே தான் நான் மகிமைப்படுத்தினேன் என்றால் இவர்களை விட கர்த்தர்தான் அதை கொண்டு வந்திருக்கிறேன். அவர் தான் எங்களோட இருக்கிறார். இப்ப அவையில இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து பெருக பண்ணினாரோ, இன்றைக்கு அவையில குறிச்சு உலகம் முழுக்க அவங்கள குறித்து தான் பேசுறாங்க. அப்ப அவ்வளவு தூரத்துக்கு இருக்கிற ஒரு ஆண்டவர் அவர் எங்களோட இருக்கிறார். அதுதான் சிறப்பு. இப்ப நாங்க எங்களை பற்றவேக என்ன சொல்லினோமோ 2வது கட்டம், அந்த ஆண்டவர் எங்களோட இருக்கிறார் அந்த சிறப்பு தான் எங்களுக்கு சந்தோஷம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் வேணும். மற்றது இன்னொரு விடயம், நான் கடந்த நாட்களும் கூட பாடல்களை அனைவரும் போடுவதுண்டு. அதில் முக்கியமாக எனக்கு பிடித்த ஒரு பாடல், எல்லாமே நீர் தந்தது என்ற பாடல். அந்த பாடல் இன்னொரு சில இடங்களில் அநேக ஊழியர் அதை பாடுகிறார்கள். ஆனால் உங்களுடைய நீங்கள் தான் அதை எழுதினது, லிரிக்ஸ் ரிட்டன் பை பாஸ்டர் ஜோன் பாலா என்ற அந்த கருத்தை அவர்கள் அதில் போடுவதில்லை, அதாவது பேரை பதிவு செய்வதில்லை. இன்னொரு இடத்துல பார்த்து உங்களோட சேர்ந்த இன்னொரு ஊழியரும் அதை எழுதினதாக எழுதியிருக்கிறார்கள். அது எனக்கு ஞாபகம் பெறல உடனே பின்பதாக
0: கேட்கிறேன். அது ஒரிஜினல் என்னுடைய சொந்த பாடல், என்னுடைய வாழ்க்கை அனுபவம். அது மட்டுமில்லாமல் நான் இலங்கையில் நீஞ்சு வந்தது கத்திரினை கொடுத்த நன்மைகள், நான் படித்தது சகலதும் கத்திரினை கொடுத்த நான் சார்ஜ் எழுதி என்ன பேர் என்றால் ஒகஸ்டின் ஐயா தான் அந்த அதுக்கு மியூசிக் முதலாவது போட்டவர். அவர் போட்டது அந்த பாட்டு அங்கே ஸ்டூடியோவில் அந்த பாட்டை வந்து ரெக்கோர்டுக்கு தியாகராஜன் பாடினது, நான் டென்மார்க்கில் எடுத்து நான் என் வாய்ஸில் ஒரிஜினல் வாய்ஸில் பாடினது. ஆனால் சில பேர் எடுத்து போட்டு

0: கீழே போடணும், 5 லட்சம் 6 லட்சம் மட்டும் வாங்கினோம். ஆனா அவங்களோட பேசி பிடிச்சோம்னா நீங்க எவ்வளவு ஒண்ணு பாருங்க, லைக்க பெறுங்க. ஆனா வேதத்துல வந்து மோசை எழுதினத நீங்கள் ஆரோன் எழுதினதுன்னு அப்படி பிரசித்தப்படுத்துவீங்கள்னு ஒரு வார்த்தை கேட்டேன். மோசை மூலமாக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன புத்தகத்தை நீங்க ஆரோன் கேண்டா நீங்க வாசித்து ஏற்றுக்கொள்வீங்களா?
1: இல்ல, தப்பு, முழு தப்பு. அப்படித்தான் இன்றைய நாளில் உங்களோட பேரு பக்கத்தில் இன்னொரு பேரையும் போட்டு இருக்கிறாள். எனக்கு ஒரு கேள்விக்குரிய, இது பாஸ்டர் எழுதுனதா அல்லது அவரும் சேர்ந்து எழுதுனா என்று எனக்கு தெரியல.
0: ஒரிஜினல் நான் தான் அவரோட, நான் இளைஞர்கள் நானோட பேசி பிள்ளைகளை எல்லாம் கதைச்சு சொன்னேன். அவங்க சொன்னாங்க நீங்க போடுங்க பாடுங்க எல்லாம் செய்யுங்க, ஆனா உண்மையா நீங்க எழுதுனீங்கன்னா தான் நீங்க பாடுறதுக்கு எல்லாமே நீர் தந்தா அது கடவுள் உங்களுக்கு தெரியல.
1: அதான் நான் சொன்ன உண்மை கஷ்டம். உண்மையை தேடுவது என்றால் உண்மையை நினைத்தால் யார் இந்த நாட்களில் உண்மையாக இருக்கிறார் என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்படி தாங்கள் செய்யாததை தாங்கள் செய்தாண்டு அதுவும் கிறிஸ்தவ பிள்ளைகள் போடுறது தப்பு. ஆனால் அதுக்கு தான் லைக்ஸ்களும் கூட இருக்குது, பார்க்குறதில்ல யார் இந்த லிரிக்ஸே. இதே மாதிரி தான் அநேக பழைய பாடல்கள் பாடல்களை தங்கட பேரில் போட்டு லைக்ஸும் எடுத்து பணத்தையும் சம்பாதிக்கிறார்கள். இதுதான் இன்றைய யதார்த்தமான உண்மை. இதை பேசினால் நாங்கள் தப்பா போகிறோம்.
0: இல்ல, அவர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் நான் ஸ்டூடியோவில் கொண்டே பாட்டுகள் செய்த அந்த ஸ்டூடியோக்காரரே என்ன கேட்காம 4-5 கசட்டுகளை தங்கட பேரில் வெளியிட்டு போட்டுட்டாங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு சொல்லி அவங்க மாற்றி இருக்கிறாங்க. ஜோர்ஜ்னு சொல்லி மியூசிக் மைண்ட்ஸ் என்று அவங்களாம் அவங்களோட ஸ்டூடியோவில் நான் செய்தபடியால் அவங்களாவது தாங்களே வெளியிட்டாங்க. நான் சரி ஏதோ நான் செய்தது கத்திருக்கு என்று நான் விட்டுட்டேன். ஏன்னா எல்லாருடையும் பலக்கார முடியாது.
1: நாங்கள் இப்படி தான் எங்கட டிவியில் போடுறதுக்கு ஒரு சில இப்படிப்பட்ட பாடல் எழுதினவருடைய, அதாவது பாடலில் யூடியூப்பில் போட்டவரோட பேசினவங்களுக்கு ரைட்ஸ் தாங்க நாங்கள் எங்களுக்கு டிவியில் போடுறதுக்கு. இது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், இதில் இந்த விதமான வருமானத்துக்காக நாங்கள் கேட்கவில்லை என்று அவர்கள் தரமாட்டேன்ட்டாங்க. கொடுக்க இல்லாத நாங்கள் இன்னொரு ஆளுக்கு வித்திட்டோம். அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும், அவர் உங்களோட ஃப்ரீயாக தரமாட்டார்.
0: வருமானத்தையும்
1: எடுக்கிறார், அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு மனம் இல்லை. இன்னொரு ஸ்தாபனத்துக்கு இன்னொரு கம்பெனிக்கு நாங்கள் வித்திட்டோம், உரிமை கொடுத்துட்டோம், மன முடியாத தர முடியாதுன்னு இப்படி நிறைய இருக்கையா. நான் நீங்கள் பேசினபடியாக தான் இந்த இடத்துல பேசுகிறேன். இதை உங்களுடைய பாடலை பொழுது இருக்கு கேட்போம். ஒரு எங்களோட சேர்ந்து நீங்களும் ஒரு 2 நிமிடம் அதை கேட்டுட்டு பின்பதாக

0: கர்த்தருடைய நாமம் உண்டே மகிமைப்படும். மிக சிறப்பான வார்த்தைகள், லிரிக்ஸ் அழகாக எழுதியிருக்கிறீர்கள். இந்த பாடலை இப்பொழுது நாங்கள் வானொலியில் அடிக்கடி போட ஆண்டவர் கிருபை செய்கிறார். உங்களே இந்த இடத்துல நினைவு கூறுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஐயா. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி உண்மை ஒரு கேள்விக்குறியாக தான் இன்றைய நாளில் இருக்கிறது.
1: என்னுடைய ஒரிஜினல் டிராப்பரை நான் உங்களுக்கு அனுப்புறேன். என்னை ஆட்கள் வயசு 4வது பாகத்தில் பாட்டு பாடல்கள். அப்ப என்ன பாலசுப்ரமணியம் சொல்லுவாங்க, அவர் ஜாலமனும் சாலமனும் செய்து நான் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். அந்த டிராப்பரை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்
0: அனுப்பி விடுங்க. நன்றி மாஸ்டர். இந்த நாள் உங்களோட கலந்து பல விடயங்களை பேசி கர்த்தருடைய வார்த்தையும் பகிர்ந்து கொண்டீர்கள். இதை கேட்ட மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நான் கர்த்தருக்குள்ள
1: விசுவாசிக்கிறேன்.
0: தேங்க்யூ. நேரம் கலையத்திலே 10:33.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2,800 பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 Finchdene Square, Unit 13 Scarborough, Finch and Finchdene Sandipia, 416-291-9148.
3: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1,000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
4: நேரம் கலையத்தில் 10:36 வியாழக்கிழமைக்கான காலை ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கிடையாதிலே 10:49. அடுத்து வர இருக்கிறது தேவ செய்தி. எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நிலைகள். எங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பயந்தோட இருக்கிறார் அருமையான தேவ ஊழியர் பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள்.
2: கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வார்த்தைகளை நான் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது, இந்த வார்த்தைகளுக்கான நிகழ்வுகள் எல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு உண்மையாவே பரவசமாக இருக்கிறது. ஒருவேளை சிலர் நினைக்கலாம், என்ன ஒரு நாளைக்கு ஒரு வாக்குத்தத்தை எடுத்து பேசுறது, என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நமக்காக கொடுக்கப்பட்டது தான் அத்தனை வாக்குறுதிகளும். இதை நீங்க நம்பினீங்கன்னா இந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு சொந்தமாகும். இது ஜோதிடம் பாக்குறது மாதிரி இருக்குது என்று சிலர் இதை குறித்து சொல்றாங்க. வாக்குத்தத்தங்களை சொல்வது, வாக்குத்தத்தங்களை வழங்குவது, இவைகள் எல்லாம் தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கலும் இருக்குது. அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு இது ஒரு ஜோதிடத்தை போல நினைக்கிற மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது முற்றிலும் தவறானது. ஆனால் அதே சமயத்தில் வாக்கு தத்தங்கள் அத்தனையும் ஆம் என்றும் ஆமீனிடம் இருக்கின்றன. இந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறுவதற்கு சில நிபந்தனைகளை கத்தர வச்சிருக்கிறார், கண்டிஷன்ஸ் வச்சிருக்கிறார். இதை கவனித்து நாம் செயல்படும் போது இந்த பூமியில நாம் அவைகளை அனுபவிக்கின்றோம். வெறும் பொருளாதார ஆசீர்வாதத்தை மையப்படுத்தி நாம் இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு முறைதான் இந்த உலகத்திலே மனிதர்களாக வாழ்கிறோம். அந்த ஒரு முறையும் தேவன் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிச்சு அதை கண்டு அதில மகிழ்ந்து நாம செல்லணும், அவ்வளவுதான். அன்பானவர்களே, இந்த நாளில், இந்த அற்புதமான நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கை வைத்திருக்கிறார். அந்த வாக்குக்கு சில நிபந்தனைகள், ரெண்டே ரெண்டு நிபந்தனை சொல்ல போறேன். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா பேச போறேன். பட் ஆனா இந்த வசனம், இந்த வார்த்தை யாரோ சிலருக்கு தேவைப்படுது. நீங்களா இருக்கலாம் அது. உங்களுக்காக தான் கத்தர் பேசுறார். சிஸ்டர், பிரதர், உங்களுக்காக தான் கத்தர் பேசுறார். உங்க நிலம் அவருக்கு தெரியும். அதனால உங்களுக்காக பேசுறதுக்கு என்னை ஏக்குகிறார். நல்லா கவனிங்க. இந்த செய்தியின் ஊடாக உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க நம்பினா ஆமேன்னு சொல்லுங்க, நம்பினா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நிச்சயம் அவர் அற்புதத்தை கத்தர் செய்வார். இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வாக்கு 1 Samuel 30:8 வாக்கு. தாவீது கத்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். வாக்குத்தத்தை என்ன தெரியுமா? சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அட பிரதர், இந்த வாக்குத்தத்தை ரொம்ப நாளா நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன், ஒன்னும் திருப்ப முடியல. வச்ச நகையை அடகு வச்சது அப்படியேதான் இருக்கு, உதயம் திருப்ப முடியல, நகையே திருப்ப முடியல, பிறகு எங்க எனக்கு எல்லாத்தையும் திருப்புறது அப்படின்னு நீங்க சொல்லலாம். பல்வேறு நேரங்களிலே, சந்தர்ப்பங்களில் இந்த வாக்கு தத்தங்கள் உங்களுடைய திருச்சபை போதாரம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த தாவீதுடைய லைஃப்ல இந்த வார்த்தை சொன்ன போது அதை பெற்றுக்கொள்வதற்கு அவன்கிட்ட என்ன இருந்தது, அவன் என்ன செய்தான் என்பதை நம்ம கவனிக்கணும். கத்தர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ, என்ன வாக்கு பண்ணாரோ, அந்த வாக்கு அப்படியே இந்த மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவேறியது. 1 Samuel 30:19 வாசிக்கிறேன். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான், ஒன்னையும் விடல, எல்லாம் அவனுக்கு வந்துருச்சு. கர்த்தர் சொன்னார், சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். இந்த நாளில நீங்க எதை இழந்திருக்கீங்க? மான மரியாதை இழந்திருக்கீங்களா? உங்க மேன்மையை இழந்திருக்கீங்களா? உங்களுடைய கணத்தை இழந்திருக்கீங்களா? உங்கள் பதவி இழந்திருக்கீங்களா? சேர்த்து வச்ச பணத்தை இழந்துட்டீங்களா? உங்க நகை மூழ்கி போச்சா? இழந்துட்டீங்களா? நிலத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சா? வீடை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சா? அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய சித்தம் இல்லாம எதை நீங்க இழக்கல. ஒருவேளை விசுவாசத்தை தந்திரமாக உங்க கையிலிருந்து பறிச்சிருந்தா, நான் உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறேன், இப்பொழுது பிசாசு தந்திரமா உங்க கையில இருந்து உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை, உங்களுக்குரிய நன்மைகளை பறிச்சிருந்தா, என்னால 100% உறுதியா சொல்ல முடியும், இந்த வார்த்தைகளை சரியா கவனிங்க, வேதவசனம் சொல்லுகிறபடி இருந்தா, உங்க கையிலிருந்து சத்துரு தட்டி பறித்தவைகளை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். ஆண்டவர் நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி உதவி செய்வார். உங்க கையை விட்டு போன ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கலாம், நீ இழந்தவைகள் இருக்கலாம், எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன், எல்லாம் போச்சுது அப்படின்னு சொல்லலாம். சத்துரு திருடியவைதான், அவன் அபகரித்துட்டான், ஆனா திரும்ப மறுபடியும் நீங்கள் அவைகளை திருப்பிக் கொள்வீர்கள். தாவீதுக்கு ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு விதமா இருந்துச்சு. ஒரு விஷயம், அவன் மந்தையை மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது கரடியும் சிங்கமும் வந்து மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடிச்சிச்சு. தாவீது விடல, அவன் வேகமா போனான், பின்தொடர்ந்து போய் அந்த சிங்கத்தை, அந்த கரடியை அடித்து அவருடைய வாய்களுக்கு தன்னுடைய ஆட்டை மீட்டு கொண்டு வந்தான். அந்த கரடியையும் அந்த சிங்கத்தையும் விரட்டி போய் அதை அடிச்சு அதை கொண்டுட்டு அது வாயில் இருக்கக்கூடிய ஆடுகளை கொண்டு வந்து சேர்க்கிறான் பாருங்க. இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை. நம்மனா அப்பா நம்ம தலை தப்பிச்சுது, நல்ல வேலை சிங்கம் நம்மளை பிடிக்கல ஆட்டை பிடிச்சது, நல்ல வேலை கரடி நம்மளை பிடிக்கல ஆட்டை பிடிச்சதுன்னு சந்தோஷப்பட்டு தோத்திரம் பண்ணியிருப்போம். ஆனா தாவீது அப்படி இல்லை. என் ஆடு நான் மந்தையை மேய்ச்சிட்டு இருக்கிறேன், என் எல்லைக்குள்ள இருக்கிற ஆடு எப்படி இந்த சிங்கம் கொண்டு போகலாம், கரடி கொண்டு போகலாம், விரட்டி போனா போய் அதை திருப்பி கொண்டு வந்துட்டான். திருப்பி கொண்டு வரக்கூடிய அந்த வரம், அந்த கிருபை இந்த தாவீதுக்கு அதிகம் உண்டு. அப்படித்தான் ஒரு முறை அந்நிய தேசத்துல சிக்லாக் என்ற இடத்துல போய் அந்த ராஜாவிட்ட அனுமதி பெற்று அந்த சிக்லாக்ல தங்கியிருக்கிறான். அந்த ஊர்ல தங்கியிருந்ததே மொத்தம் 1.5 வருஷம் தான், 1 வருஷம் 6 மாசம் தான். அந்த 1.5 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்படுகிறது. அவனோட இருந்தவங்க ஒரு 400 to 600 பேர், ஒரு இடத்துல 400 பேர் இருக்கு, இன்னொரு இடத்துல 600 பேர் இருக்கு. ஒரு 600 பேர்னு வச்சுக்கோங்களேன், 600 பீப்புள், அவனுடைய ஃபேமிலிஸ் பிள்ளைங்க இவங்கெல்லாம் சேர்த்து, ஆடு மாடெல்லாம் சேர்த்து, இவங்க அப்படியே மூவ் ஆயிட்டே இருப்பாங்க, அப்படியே மூவ் ஆயிட்டே போவாங்க, போய் டென்ட் அடிச்சிருவாங்க. தாவீதும் அவனுடைய ஆட்களும் வெளியில போய் அவங்களுடைய ஜீவனத்துக்கான காரியத்தை பாக்குறது, மற்ற சண்டை போடுறது, இதெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. சவுளுக்கு பயந்த காலங்களிலே தாவீது அப்படித்தான் அந்த காடுகளிலே ஓடி அலைந்து கொண்டிருந்தான். அப்படி ஒரு முறை இந்த சிக்லாக்ல செட்டெல்லாம் போட்டு, டென்ட் எல்லாம் போட்டு வச்சுட்டு, தன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அங்க விட்டுட்டு, இந்த 400 பேரோ 500 பேரோ 600 பேரோ எல்லாம் போனாங்க, வெளியில போனாங்க, என்ன ஜீவனத்துக்கான காரியத்தை பார்க்கணுமே, குடும்பத்தை போஷிக்கணுமே, அவங்க போனாங்க. போயிட்டு அவங்க திரும்பி வராங்க, ரொம்ப பரிதாபம், எல்லா கூடாரத்தையும் தீ வச்சு கொளுத்திட்டாங்க, அவனுடைய மனைவி பெண் பிள்ளைகள் குழந்தைங்க எல்லாத்தையும் கொள்ளையிட்டு கொண்டு போயிட்டாங்க. ஒரு குரூப் எப்படி இருக்கும், மனைவி பிள்ளைங்கள்லாம் போன உடனே எல்லாரும் அழுகிறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறாங்க. அநேகர் வந்து தாவீது மேல கோவம் வந்துருது, ஆளுக்கு ஒரு கல் எடுத்துட்டான், இவனாலதானே நம்ம குடும்பத்தை இழந்தோம், கல்லறிய முற்படுகிறார்கள். தாவீது தன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து அவன் அழுகிறான், தனக்கு பலன் இருக்கு மட்டும் அழுகிறான், சத்தமிட்டு அழுகிறான், ஏன் எனக்கு இந்த நிலைமை, ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் அங்க தோத்து போகணும், ஐயோ என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, மக்கள் எல்லாம் போயிட்டாங்களே, எல்லாம் போச்சுது, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று அவன் கதறினான். பணவர்களே, அடுத்து சொல்லுது ஒரு வசனம், தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான், திடப்படுத்திக்கிட்டான், திடப்படுத்திக்கிட்டு பிறகு ஏபோத்தை கொண்டு வரும்படி சொல்கிறான். தேவ சமூகத்தை அவன் விரும்புறான், அதுதான் அவனுக்கு ஆறுதல், எல்லாம் போச்சு அதுதான் ஆறுதல். அதுகிட்ட கேட்கிறான், ஏபோத்துட்ட விசாரிக்கிறான், நான் தொடருவேனா, அந்த தண்டை தொடருவேனா, அதை ஒப்பு கொடுப்பீங்களா, கொள்ளையிட்டுட்டு போனதெல்லாம் திருப்பிக்குவேனான்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, போ, திருப்பிக் கொள்வாய். இந்த இன்சிடென்ட்ல இருந்து இந்த மூன்று காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க விரும்புறேன். அவன் வந்து கேட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவன் காரியத்தை செஞ்ச பிறகு ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேவனுடைய வார்த்தையை நம்பி அவன் புறப்பட்டு போனா அப்படியே சகலத்தை திருப்பி கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்னு சாமுவேல் 30:19 எல்லாத்தையும் திருப்பிட்டு வந்துட்டான், ஒன்னும் குறையில்ல, எல்லாம் வந்துருச்சு. அவனை அடிக்கணும், கல்லடிக்கணும் நினைச்சவன்லாம் வெட்கி தலைகுனியும்படி ஆயிடுச்சு. சரி, இப்போ முதலாவது தன் தேவனாகி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொள்வது. நீங்க உங்களுக்கு நீங்க ஏதாவது இழந்துட்டீங்களா, கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக்கோங்க. ஆண்டவர் இருக்கிறார், அவர் இருக்கிறாரு, அதனால அவருக்குள்ள உங்களை திடப்படுத்தி அவர் பார்த்துப்பாரு எல்லாத்தையும். நெருக்கடி தான், பிரச்சனை தான், போராட்டம் தான். COVID-19 அதிகமா இருந்த காலங்கள்ல எனக்கு தெரிந்த ஒரு அருமையான தேவனுடைய மனிதர் மரித்து போனார். அவங்களுடைய தகப்பனும் அவருடைய மகனும் இணைந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்வாங்க. ஒன்று ரெண்டு முறை நம்முடைய ஊழியங்களை வந்து நம்முடைய சபைகளை வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்க. COVID-19 காலங்களில் அவர் மரிச்சு போனதுனால அது துக்கத்தை விசாரிக்கணுமே. நீண்ட நாளைக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு போனேன், வீட்டுக்கு போனா உள்ள ஜபம் நடந்துட்டு இருக்குது. அந்த தகப்பன் இறந்த வீட்டில் மகன் ஜபம் செய்து உபவாசித்து ஜெபிக்கிறாங்க. போயிட்டு அவங்களை நல விசாரிக்க நான் போனேன், எப்படி இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க. அப்பா எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் இனி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவேன், மற்ற காரியத்தை பாரு. COVID-19 அஃபெக்ட் ஆன அந்த தகப்பன், அந்த தகப்பன் ஒரு சந்தர்ப்பத்திலே மரித்து போகிறார். அந்த சரீரத்தை கொடுக்க மாட்டாங்கல்ல COVID-19 வந்தா, ஆனா ஆச்சரியம், சரீரத்தை கொடுத்துட்டாங்க. சர்ச் முறைப்படி கல்லறையில் அடக்கம் பண்ணியாச்சு. கொஞ்சம் நான் நினைக்கிறேன், வெரி நெக்ஸ்ட் டே நினைக்கிறேன், அவருடைய அந்த சகோதரருடைய மாமியார் ஒய்ஃபோட அம்மா திடீரென்று அவர்கள் மரித்து போய் விடுகிறார்கள். எப்படி இருக்கும் பாருங்க, அப்பா இறந்துட்டாரு, இப்ப மாமி அவங்களே இறந்துட்டாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. அதே நாளுக்கு அடுத்த நாளோ அவருடைய மாமனார் மரித்து போகிறார். என்னால கேட்டுட்டு அதை தாங்கிக்கவே முடியல. சொன்னேன், பிரதர் எப்படி தாங்க நீங்க, அடுத்தடுத்து டெத்து, அவங்க அப்பா தான் இறந்திருக்கிறார். நான் துக்கம் விசாரிக்க போகும்போது ஒரே வீட்டில் மூணு பேர் மரிச்சிட்டாங்க, மூணு பேர் பெரியவங்க. எனக்கு என்னால தாங்க முடியல. இந்த சகோதரன் நினைச்சு எனக்கு ஆச்சரியமா இருந்தது, எப்படி தான் கர்த்தரே பலப்படுத்தினார். தன் தேவனாகி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் தாவீது. நான் உயிர் நஷ்டமான ஒண்ணும் செய்ய முடியாது, அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க தேவ பிள்ளைகள். உங்க லைஃப்ல நிறைய விஷயத்தை இழந்திருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறீங்க. உங்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்கிற அந்த கோட்டை மாதிரி இருந்த விஷயம் எல்லாம் சிதறி போச்சு, ஒண்ணும் செய்ய முடியல. அப்படிப்பட்ட நிலையில எல்லாவற்றையும் இழந்த நிலையில நீங்க இருக்கலாம். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்க. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். அங்கதான் சுகம் இருக்குது, அங்கதான் மகிழ்ச்சி இருக்குது, அங்கதான் பாதுகாப்பு இருக்குது, அங்கதான் எல்லாம் இருக்குது. அவங்க தேவனாகி கர்த்தருக்குள்ள உங்களை நீங்க திடப்படுத்த நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும், நீங்க இழந்ததை திருப்பி பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தான்னு அர்த்தம். கர்த்தர் பார்த்துக்கு வாருங்க. ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்கிறான், ஆபகுக் 3:17-18, அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒளிவு மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எதுவும் இல்லாம போகட்டும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள்ள களி கூறுவேன். அத்திமரம் பலன் கொடுக்காம, ஒளிவு மரம் பலன் கொடுக்காம போகலாம், ஆட்டு மந்தெல்லாம் இல்லாம போகலாம், நான் கவலைப்பட மாட்டேன். தேவன் இருக்கிறாருங்க, அவர் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும். தனக்கு இருந்த ஒரே பிள்ளை, ஒரே மகன், அந்த மகனை கொண்டு போய் சர்ச்சில் விட்டுட்டு இந்த அம்மா களி கூர்ந்து பாடுறா. 1 Samuel 2:1 களி கூர்ந்து பாடுகிறாள், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், உங்களோடு பேசுகிறார். எத்தனை மனிதர் உலகத்தில் இழப்புக்கு நடுவில் சோர்ந்து போறாங்க. நீங்க இழந்ததை திருப்பி எடுக்கணும்னா உங்கள் தேவனாய் கர்த்தருக்குள் திடப்படுத்துங்க. ஆபகு திடப்படுத்திக் கொண்டது மாதிரி, இந்த அன்னால் திடப்படுத்திக் கொண்டது மாதிரி உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். யோபு கூட செத்துக்கலாம், நிர்வாணியாய் வந்த நிர்வாணிய செல்வன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த மனுஷன் கூட எதையெல்லாம் இழந்தானோ அதெல்லாம் ரெண்டு மடங்கு திருப்பி எடுத்துட்டான். ரெண்டாவது இந்த ஏபோத்தை அவன் கேட்டான், ஏபோத்தை கொண்டு வரும்படி சொன்னான். இது தேவ சமூகத்தை நாடுவதை குறித்து நமக்கு சொல்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிங்க, கர்த்தருடைய சமூகத்திற்கு நீங்கள் வாஞ்சியோடு போங்க. தேவனுடைய ஆலயத்தில் ஒரு பெரிய நன்மை இருக்கு. நாங்கள் தமிழக கிராமங்களில் சபைகளை ஸ்தாபிக்கின்ற பணிகளை செய்து வர்றோம். சபைகளை ஸ்தாபிக்கும் போது சின்ன சர்ச், ஒரு சின்ன செட்டாக தான் இருக்கும், குட்டி சர்ச்சாக இருந்தால் கூட, பெரிய சர்ச்சாக இருந்தால் கூட, அந்த சர்ச்சஸ் வெளியில, அந்த சர்ச்சுக்குள்ள டெடிகேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த சர்ச்சுக்கு வெளியில மறக்காம 84 சங்கீதத்தை நாங்க வாசிக்கிறது உண்டு. நான் பல சர்ச்சஸ் டெடிகேட் பண்ணியிருக்கிறேன், எமிரேட்ஸ்ல, சிங்கப்பூர்ல, இப்படி வெளி இடங்களிலேயும் கூட சர்ச், சின்ன ஒரு ஒரு சென்டர் தான், பிரேயர் சென்டர். நாங்க மறக்காம அந்த சங்கீதத்தை வாசிக்கிறோம். தமிழகத்தில் பல கிராமங்களிலே சபைகள் உருவாக்கப்படும் போது இந்த சங்கீதத்தை நான் சொல்லுவேன். எம்சி பண்றோம், மறக்காதீங்க, 84 சங்கீதத்தை வாசிங்க. எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, ஆனா நான் அந்த வசனத்தை வாசிக்க சொல்லுவேன். காரணம், தேவனுடைய ஆலயத்தில் தங்குறதுனால ஒரு மனுஷனோட லைஃப்ல எப்படிலாம் அவன் ஆசீர்வதிக்கப்படுறான், அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் போது அவனுக்கு எப்படிலாம் நன்மை கிடைக்குது அப்படின்றத அந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கலாம். வேறிடத்தில் 1000 வாழ்வதை விட உங்களுடைய சமூகத்தில் 1 மேலானது. பாக்கியவான்கள், அவருடைய சமூகத்தில் இருக்கிறவங்க பாக்கியவான்கள். 122 சங்கீதத்துல, 27 சங்கீதத்துல, 65 சங்கீதத்துல கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய மகிமை அந்த சங்கீதங்கள் சொல்லுகின்றன. பாடுகிறார் தாவீது, கர்த்தருடைய ஆலயத்தை, கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய இடத்தை, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவளாக இருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பிக் கொள்ள உதவி செய்வார். ஒரு அருமையான போதகர் வாடகை கட்டிடத்துல ஆலய ஆராதனை நடத்திட்டு இருந்தார். திடீரென்று அவருக்கு ஒரு இடம் கிடைச்சிட்டு, அந்த இடத்துல வந்து ஜெபிச்சுட்டு போகலான்னு ஒரு ஊழியக்காரர், ஒரு தேவ மனுஷன் என் கூட இருந்ததுனால நானும் அவருமாக சேர்ந்து அந்த இடத்துக்கு போனோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அந்த பாஸ்டர் பார்த்து கேட்டேன், எப்படி இவ்வளவு ஒரு அருமையான இடம், விலை அதிகமா இருக்கும், எப்படி இது உங்களை வாங்க முடிஞ்சது, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சொன்னாருக்கு, பைசாலாம் எவ்வளோன்னு தெரியல பாஸ்டர், ஆனா ஆண்டவரே ஃப்ரீயா கொடுத்தாருனாரு. ரொம்ப ஆச்சரியம் எனக்கு, அது எப்படி சாத்தியம். அவர் சொன்னாரு, ஒரு நாள் வி ரோட்ல ஒருத்தர் நடந்து போனார், அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய ப்ராப்பர்ட்டி சைனிங் ப்ராப்ளம், அந்த சொத்தை அவர் கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலையா, மன சோர்ந்து போய் ரோட்டு ஓரத்துல அந்த பிரேயர் நடக்கிற வீட்டை கடந்து போகும்போது, சரி இங்கேயாவது கொஞ்ச நேரம் உட்காரலாம், உட்காந்துட்டு போனா இந்த பாஸ்டர் மெசேஜ் எடுத்திருக்கிறார், நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த ஆலயத்துல இந்த வார்த்தை அவருக்காக பேசப்பட்டது போல இருந்தது. அப்படி எனக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துட்டா, இந்த வீட்டுல வாடகை கட்டது நடக்கிற இந்த சர்ச்சுக்கு ஒரு இடத்த நான் ஃப்ரீயா கொடுப்பேன் என்ற ஒரு மனசுல நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அன்றைக்கே அந்த கையெழுத்து பிரச்சனை தீர்வாயிடுச்சு, அன்னைக்கே ஒரு பெரிய சொத்து அவர் கைக்கு வந்துருச்சு. ஆச்சரியப்படுவீங்க, ₹1 crore பெருமானம் உள்ள அந்த நிலத்தை ஆலயத்துக்கு அவர் கொடுத்துட்டார். காரணம், அவர் கையை விட்டு போகக்கூடிய நிலையில் இருந்த போயிச்சு, அந்த நிலத்தை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கும் போது நடக்குது, கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் போது நடக்குது. எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய மக்களே, நீங்க எதையாவது இழந்திருக்கீங்களா, போங்க ஆண்டுடைய சமூகத்துக்கு, கர்த்தராகிய தேவனுக்குள்ள உங்களை திடப்படுத்திக்கோங்க. அங்க எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் பார்த்துப்பார், எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார், நேர்த்தியாய் செய்து முடிப்பார். கடைசியா, காட்ஸ் வில் இருக்குதா இதை செய்யறதுக்கு, நீங்க அனுமதிக்கிறீங்களா, ஆண்டவரே இதை நீங்க பெர்மிட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட. நான் இதை, இந்த தண்டை தொடர்ந்து போனா, இந்த படையை தொடர்ந்து போனா, இந்த கொள்ளைக்கூட்டத்தை தொடர்ந்து போனா, அவங்க எங்களுடைய பிள்ளைகள், பெண் ஜாதி பிள்ளைகள்லாம் கொண்டு போயிட்டாங்களே, சொத்துக்கள் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க, டென்ட் எல்லாம் எரிச்சிட்டாங்க, அதெல்லாம் நான் திருப்பிட்டு வர முடியுமான்னு கேட்கிறேன். ஆண்டவர் சொன்னார், அப்பதான் சொன்னார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், டோன்ட் வரி அபவுட் எனிதிங் மை டியர் சன். ஆண்டவர் அப்படித்தான் பேசினார், கவலைப்படாத, என் பிள்ளைய கவலைப்படாத, நீ எல்லாம் திருப்பிட்டு வந்துடுவ என்று சொன்னார். பாருங்க, அதன் பிறகுதான் அவன் போனான். நீங்க சகலத்தையும் திருப்பிக்கணும்னா இந்த மூணு விஷயத்த நீங்க மறந்துடக்கூடாது. முதலாவது, தேவனாகி கத்தருக்குள் உங்களை திடப்படுத்திக்கோங்க, நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க அவருக்குள்ள. இரண்டாவது, தேவனாகி கத்தருக்குள் திடப்படுத்திக் கொள்வதோடு இரண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சியுங்கள், அவருடைய பிரசன்னத்திற்குள்ள ஒப்பு கொடுங்க. நீங்க தேடுங்க, அவருடைய சமூகத்தை தேடுங்க. தாவீது ஏபோத்தை தேடுனது மாதிரி தேடுங்க. தாவீது ஏன் இவ்வளவு ஒரு பிளெஸிங்கான ஒரு மனுஷனா இருக்கிறான், போராட்டம் இருந்துச்சு அவன் லைஃப்ல. காரணம் என்ன, தேவ சமூகத்தை தேடுறவன். உடன்படிக்கை பெட்டிய சவுல் காலத்துல தேடாம போயிட்டாங்க, நாம தேடுவோன்றான். அதுல ஒரு பிரச்சனை வந்த போது இப்ப நியாயமானபடி தேடுவோன்றான். தேடுகிறவன், ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறவன். மூணாவது, இந்த ஒரு விஷயத்த நான் செய்ய போறேன், இது நீங்க பெர்மிட் பண்றீங்களா, இது உங்களுடைய சித்தம் தானா, காட்ஸ் வில்லா இல்லையா, இத ரொம்ப கரெக்டா ஆண்டவரிடத்துல ப்ரேயர் பண்ணி கேட்கிற ஒரு மனுஷனா இருந்தான். அதனாலதான் டேவிடுக்கு வந்து அவன் வாழ்க்கை முழுசும் பாத்தீங்கன்னா, நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான். காரணம் என்னன்னா, அவன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத அவன் யோசித்து யோசித்து யோசித்து மூவ் பண்ணான். கர்த்தருடைய சமூகத்தை அவன் வாஞ்சித்ததுனாலதான் நாளுக்கு நாள் வளர்ந்தான், பெருகினான். அவருடைய உயர்வை யாரும் கட்டுப்படுத்த முடியல, அவன் வளர்ச்சி யாரும் மட்டுப்படுத்த முடியல. வர வர பழத்தான், 2 சாமுவேல் 3:1 வாசிக்கிறோம். வர வர பழத்தான், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், 2 சாமுவேல் 5:10. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பேரும் டேவிடு தான், தாவீது தான். அதனால அந்த தாவீதை பத்தி இந்த மாதிரி பாசிட்டிவா இருக்கிற வசனங்கள் எல்லாம் நான் நினைச்சுப்பேன். எனக்கு தான் அந்த வசனம் சொந்தம் நினைச்சுக்குவேன். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல, உங்களுக்கு நினைச்சுக்கோங்க, விசுவாசிங்க. எனக்காக எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லுங்க, எனக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆக இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் திருப்பிக்க போறீங்க. நீ இழந்தது எத்தனை, 1ஆ 2ஆ பிரதர், நிறைய இழந்துட்டேன் பிரதர், பல லட்சங்கள் இழந்துட்டேன். நான் கிட்டத்தட்ட அடிமட்டத்துக்கு போயிட்டேன், நாளை மேல எழும்பவே முடியல. ஐ கான்ட் டூ எனிதிங், என்னுடைய சக்தியை மீறி போயிடுச்சுங்க பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலையில நீங்க இருக்கலாம். உங்களுக்கு தான் பிரதர் கத்தர் பேசுறாரு. ஆமா பிரதர், உங்களுக்காக தான் பேசுறாரு. சகோதரி அழுதுட்டே இருக்கிறீங்கல்ல, கணவரை நினைச்சு சூழ்நிலை நினைச்சு, உங்களுக்கு தான் கத்தர் பேசுறாரு. கை மீறி போச்சு, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை உடைய போது, பிரிவினை டிவோர்ஸ் கிட்ட போயிடுச்சு, நான் என்ன பண்றது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பான பெரியவரே, தாயே, கர்த்தர் எதெல்லாம் உங்க கையை விட்டு போச்சோ அதெல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருவதற்கு உங்களுக்கு அவர் கடாட்சம் வைப்பார், அவர் உங்களுக்கு இறக்கம் காண்பிப்பார். நிச்சயம் நீங்க எல்லாத்தையும் திருப்பிக்குவீங்க, சகலத்தை திருப்பிக் கொள்வீர்கள். பிரதர், நான் இழந்தவைகள் எல்லாம் பட்டியல் இடலாம், நிறைய இழந்துட்டேன், இனி இழப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று வருத்தப்படுகிற என் அன்பு சகோதரரே, சகோதரியே, நீங்கள் இழந்தவைகளை விட இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்கள், தேவ சமூகத்தை வாஞ்சியுங்கள், அவருடைய சித்தம் அறிந்து ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் இழந்தவைகளை திருப்பிக் கொள்வீர்கள். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல தருணத்திற்காக நன்றி. இந்த செய்தி யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில இழந்தது, பெற தவறியது, இவைகளை பெற்றுக் கொள்ளும்படி தேவன் உதவி செய்யும். தேவனாய் கர்த்தாவே, உமக்குள் தங்களை பலப்படுத்திக் கொண்டு உம்முடைய சமூகத்தை வாஞ்சித்து உமை நோக்கி ஜெபிக்கிற, சித்தம் அறிந்து ஜெபிக்கிற மக்களாக அன்பு சகோதர சகோதரிகளை நீர் மாற்றும் ஆண்டவர். இந்த ஜெபம் செய்து கொண்டிருந்த போதே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் மக்கள் திருப்பிக் கொள்ளட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம்.
1: ஆமென். நன்றி பாஸ்டர், அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள், வாழ்த்துக்கள்.
3: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
4: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 11:14 வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 11:30 உங்களுக்கான நேரம், அதாவது பாடுகின்ற நேரம், விருப்ப பாடலை கேட்டு பதிவு செய்கின்ற நேரம்.

0: நேரம் கலையத்திலே 11:29. இது உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகின்ற வேளை. அதற்கு முன்பதாக நீதிமொழிகள் வாசித்து நிகழ்ச்சிகளை செல்லலாம். எங்களோட சௌரி பிரீதா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம்.
1: வணக்கம் பிரதர், எப்படி சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கணும்மா.
1: அக்கா எப்படி இருக்கா?
0: அக்காவுக்கு ஒன்று மாறி ஒன்று வந்தேன் இருக்கு. நேற்று முழுக்க சரியான தலை குத்து வயிற்றால போகுது. அவருக்கு ஜெபிச்சு கொடுங்க. கொஞ்சம் பிள்ளைனை
1: மாத்தான ஒரு நாளும் நான் ப்ரே பண்றேன்.
0: ஆமே நந்தி அம்மா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிங்க இன்றைய நீதிமொழிகள்.
1: நீதிமொழிகள் 26 அதிகாரம். உஷ்ணகாலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது. அடைக்கலாங்குருவி அலைந்து போவது போலும் தகவிலாங்குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. குதிரைக்கு சவக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது. மூடனுக்கு அவன் மது ஈனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மாறு உத்தரவு கொடு, கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பான். மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான். நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும், அப்படியே மூடரின் வாயிலுள்ள உவமை சொல்லும் குந்தும். மூடனுக்கு கன்னத்தை கொடுக்கிறவன் கவனிலே கல்லை கட்டுகிறவன் போல் இருப்பான். மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியின் கையில் அகப்பட்ட முள்ளு. வெள்ளத்தவன் அனைவரையும் நோகப்பண்ணி மூடனையும் வேலை கொள்ளுகிறான், மீறி நடக்கிறவர்களையும் வேலை கொள்ளுகிறான். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாயிருக்கலாம். வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பறி சொல்லுவான். கதவு கீழ் மூலையில் ஆடுகிறது போல சோம்பரியும் படுக்கையிலே ஆடிக்கொண்டிருக்கிறான். சோம்பரி தன் கையை கழுத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கலும் சோம்பரி தன் பார்வைக்கு அதிக ஞானமுள்ளவன். வழியிலே போகையில் தனக்கெடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனைப் போல் இருக்கிறான். கொல்லிகளையும் அம்புகளையும் சாவுக்கு ஏதுவானவைகளையும் அறிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான். விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாதுப்பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதுக்கு ஏதுவானவன். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்துக்குள் தைக்கும். நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்கும். பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே, அவன் இருதயத்தில் 7 அருவறுப்புகள் உண்டு. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கும் மகாசபையிலே வெளிப்படுத்தப்படும். படுகொலியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். கள்ளனாவ தன் நாட்களேசப்பட்டவர்களையும் பகைக்கும், இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு வண்ணம். ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி மெரினா, வாழ்த்துக்கிழமா.
1: நன்றி பிரதர்.
0: நேரம் கலையத்திலே 11:33. இது வியாழக்கிழமை காண காலை ஒளிபரப்பு. இது உங்களுக்கான நேரம், பாடுகின்ற நேரம், பாடல்களை விரும்பி கேட்கின்ற நேரம். நீங்கள் இலகுவாக பாடல்களை விரும்பி கேட்கலாம். வாட்ஸ்அப் இலக்கத்திலே 6473385596 என்ற இலக்கத்தில் நீங்கள் கேட்கலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தர வேண்டும். வணக்கம். ஓகேம்மா, பாட வந்திருக்கிறீங்க, பாடுங்க மேசமா.
2: நீண்டியோட துதிக்கிறேன் ஆண்டவரே, சோத்ரமப்பா ஆண்டவரே. இந்த பாடலை முடக்கத்துல வைக்கிறேன். ஜெயசிவன் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தேண்டாது. நேசரின்

பாசமா சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமா சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான்

0: இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியங்காத்திடுவார் உலகிலே இருக்கவும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமே
1: ஆமே. நன்றி அம்மா.
0: ஆமே ஆமே. தேங்க்யூ தேங்க்யூ.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, Itama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: வணக்கம்.
2: வணக்கம் அங்கிள், நான் செமினா பேசுறேன்.
1: செமினா, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன். அங்கிள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். இப்ப மழை பெய்யுதா உங்களோட கிளிநொச்சியில?
2: இல்ல, வெயில் அடிக்குது.
1: வெயில் அடிக்குதா? குட். சரி, பாடுங்கோ.
2: அக்கினியில் நடந்த ஆனால் செய்த

0: இம பொழுதும் விலகலப்பா, உங்க கிருப எங்களை விட்டு. இம பொழுதும் விலகலப்பா, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர், எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகத்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் முழுகி போகவில்லை அப்பா.
1: நன்றி செமினா, வாழ்த்துக்கள். அம்மா எப்படி இருக்கா? அப்பா எப்படி
2: இருக்கிறேன்?
1: நீண்ட நாள் அவங்க வேற இல்ல பேசுறதுக்கு, பாடுறதுக்கு, பாட்டு கேட்க வேலையா?
2: வேலைன்னா வீட்டு வேலை போயிட்டு வர்றதுக்கு டைம் போயிடுறதால வீட்டு, அதுக்கப்புறம் வீட்டுல வந்து சமைக்க, வீட்டு வேலை செய்யவே உங்களுக்கு டைம் சரியா இருக்கும்.
1: ஓகே சரி, கேட்டு சொல்லுங்க அம்மா. நன்றி அம்மா. வணக்கம். ஓ பவளம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? ஏன் அப்படி மறக்கிறீங்கள்? சரி எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எழுதி வச்சுக்கொள்ளுங்க நம்பரை. நான்
3: எடுக்கிறேன்.
1: நல்லா இருக்கிறான்மா, வருவா கூடிய விரைவில். கதியில வருவா? கண்டிப்பா.
3: அசவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமதைய உள்ள நிரம்ப இறங்கி வாரு நீ. விலநடைய நிரப்பிடுமே விலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. நடைய நிரப்பிடுமே விளத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. கேட்டிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுங்காயங்களை அபிஷேக தைலத்தினால். கேட்டிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுங்காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆ

0: நன்றி அம்மா.
1: எங்க
0: ஓ மழை வரையில சில இடங்கள்ல
1: மழை
0: இருட்டா இருக்கு. வெளியில போக போறீங்களா? கண்டிப்பா உங்களை கனா இட கேப்பா. வேற யார் கனா? சரி, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, வெளியில போவாதுங்க. ஓகே, நாளைக்கு வாங்க பாடம். சரி அம்மா, எடுக்கிறேன். ஓகே, சரி சரி, கவலைப்படாங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் அம்மா. இந்த இந்த வயதுல நீங்க வந்து ஆண்டவரை துதித்து பாடுறீங்களே, இந்த இப்படி வசதி வாய்ப்பு கிடைத்து எத்தனை மக்களுக்கு அந்த அந்த வாஞ்சை இல்லை. அந்த வகையில பார்க்க போனா உங்க கர்த்தர் உங்களோட இவ்வளவு கூட இருக்கிறார் அம்மா. தைரியமா இருங்க, உங்களுக்கு ஜெபிக்கிறோம். நன்றி. ஆமே, நன்றி அம்மா, நன்றி. கண்டிப்பா, நன்றி அம்மா. வணக்கம்.
2: வணக்கம் சௌரன், நான் மேரி.
0: ஆமா அம்மா, எங்களோட இணைந்து பேசிக்கிட்டு
2: அவட குரலை ஒவ்வொரு நாளும் டெய்லி எப்படி எப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே.
0: அதான் இந்த நேரத்துல கூட தனியே இருந்து ஆண்டரை உயர்த்தி பாடுறவன் வாய்ப்புகள் வசதிகள் எத்தனையோ இருந்து எத்தனையோ மக்களுக்கு அந்த சிலாக்கியம் இல்ல, அந்த அந்த உணர்வுகள் இல்லை. ஆனா அந்த விதத்தில் பார்க்கும்போது கத்தர் அவ தனியே இருக்கும்போது துணையா தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிற, அவ வாஷ்ரூம் போகும்போதும் வரும்போதும் அவக்கா தொடர்ந்து ஒரு நாள் ஜெபிக்கிறாங்க. அதோட இன்னொரு தாயார் இருக்கிறாங்களா, ஹோம் நோவா அம்மா, இவங்க எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத உறவுகள். கர்த்தர் நல்லவர், அவர்களை நாள் வரைக்கும் பூசித்து காத்து வழி நடத்தி வருகின்றார். அவருடைய திட்டத்தின் செயலாக அவர் ஒருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் தானே. அது மாதிரி அந்த தாயார் தனியா இருந்து ஹோமில இந்த வானொலியே கேட்டுக்கொண்டு இருப்பான்.
2: அது வானொலியே கேட்டு கேட்க அவைகளுக்கு அவையில தூக்கங்கள் கொஞ்சம் மறந்துடும். இந்த வார்த்தை பேசும்
0: தானே,
2: வார்த்தை பேசும், தேற்றும், பாதுகாக்கும், சுவப்படுத்தும், பலப்படுத்தும். அப்ப அவைக்கு இந்த வானொலி சரியான துணை
0: தானே. வந்துட்டீரா வீட்டு அன்னைக்கு நிக்கிறீரா?
2: அவர் நடுக வழியா நிக்கிறேன், இல்ல கடைக்கு மாத்திரம் போயிரு, மற்றபடி வீட்டுக்குள்ளேயே அமர்ந்துருவார். அவருக்கு வேலை இல்லை தானே.
0: ஜெயபாலன் பிரதர்
2: கூடாரவாசி,
0: அப்படித்தான் நாங்கள் எல்லாரும் கத்திரிட பிள்ளைகள் கூடார வாசிகளாக இருப்போம். பாடுங்கம்மா.
2: கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் வணக்கம், யசந்தாக்கும் வணக்கம். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக.
3: உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியை பற்றி கொண்டோம், ஒரு போதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒரு போதும் கைவிட மாட்டேன். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டேன், கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர், என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், மூடவர்கள் நடந்தார்கள், பார்த்தார்கள் செவிடர்கள் கேட்டார்கள், மூடவர்கள் நடந்தார்கள், ஐயா மூடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர், அம்மை ஒருபோதும் கைவிட மாட்டீர், ஆமென் ஹிருதயவரை நடத்துவார்.
0: ஆமென், ஹல்லேலூயா. வாழ்த்துக்கள் சோதரி.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் உங்களை, உங்கள் ஊழியங்களை, உங்கள் வேற பிள்ளைகள், மருமக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா, காத்துக்கொள்வாரா.
0: ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி அம்மா. நேரம் 11:47. இந்த நேரத்துக்கான ஒரு இனிமையான பாடல்

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன் பிரதர், நல்லா இருக்கிறேன். நீங்களும் சுகமா இருக்கிறீ?
0: ஆமாம், சுகமா இருக்கிறோம்.
1: ஆமென், ஆமென். நான் பாடுறேன்,
0: பாடுங்கோ.
1: ஓகே. தோத்திரம் தகப்பனே,

மனிதழு தூற்றும் போது உங்கள் மகிழச் செய்பவரே, அதை தாங்கிட பெலன் கொடுத்து தயவாய் அனுப்பவரே. என்னை ஆள்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன், உண்மை உள்ளவரே என்று நன்றி.

0: அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆள்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே என்று நன்மைகள் செய்பவரே. ஆமென். நன்றி பிரதர், நன்றி சகோதரி,
1: நன்றி அம்மா,
0: நன்றி.
1: நிறம் கலையத்திலே 12:52 உங்களுக்கான பாடுகின்ற நேரத்தில் இணைந்துக்கிறீர்கள். அலைங்கள் 6473385596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் சர்வதேச உறவுகள் அழைத்து பாடலாம். அல்லது அதே வாட்ஸ்அப் இலக்கத்தில் உங்கள் பாடல் பதிவுகளை நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும்.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. ரீட்டம்மா.
0: ரீட்டம்மா எப்படி இருக்கிறீங்க? ரீட்டம்மா
1: இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: இருக்கிறோம்மா. ஆண்டவர் கிருபையில ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
1: எனக்கு ஒரு பாட்டு தாங்க ஐயா.
0: என்ன பாட்டம்மா?
1: எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இவத்தோட்டு
0: ஓகேம்மா.
1: ஓகே,
0: நன்றி அம்மா.
1: நன்றி.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க பிரியனா? ஆமென், குட். நானே அப்படித்தான், எனக்கு சுகம் இல்லையாண்டு நான் சொல்றேன். இல்ல எப்பொழுதுமே இல்ல, நாங்க உண்மையை கேட்டா உண்மை சொல்லணும். அவ்வளவுதான். கர்த்தர் ஒருவர் தான் எங்களுக்காக பாவத்துக்காக ரத்தம் சிந்தினார். உங்களோட மொன்றியல் எப்படி இருக்குது? மொன்றியல் வாழ் மக்கள் எல்லாரும் தோட்டம் செய்யணும். சீசன் துவங்கிட்டு அப்படியா? ஆமா, பொழுதும் போவே இல்ல, வேணும். சரி, எனக்கு இப்ப நீங்கள் தோட்டம் செய்து மரக்கறி அனுப்பி விடுவீங்க? வாய்க்கும். ஆமா, வருவினம் பார்த்து கொள்ளுங்க. அடிக்கடி வார டொரண்டோக்கு இல்ல, மக்கள் வந்து போய் நம்ம, எனக்கு சின்ன தெரியுற இல்ல, ஆனா கேட்டா சொல்லுவாரு. இல்ல, போன வாரம் தான் வந்துட்டு போனான். என்னட்ட வாரம் இல்ல, மொன்ட்ரியலுக்கு அவர்கள் வேற அலுவலாக வருவார். சாரி, டொரண்டோவுக்கு வேற வேற அலுவலர்களாக வந்து போகிற மக்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள். பாப்பம், நான் என்ன தெரிஞ்சா சொல்லுவேனா? என்ன பாட்டு பாட போறீங்க இன்றைக்கு?
1: நம்பினோர் மாண்டதில்லை, மாண்டதில்லை, மாண்டதில்லை.
0: ஆமென்.

சிங்கத்தின் குட்டிகள் சாட்சி அடைஞ்சாலும் சிங்கத்தின் குட்டிகள் சாட்சி அடைந்தால் பங்கம் பெறாதென்னை காத்துடு.

கை பொழுந்து இலங்கி நேதுச்சர் பாதை விட்டோடி வரைவிட்டாலும் பாதை காட்டோ

0: ஆமீன். அருமையா, நல்ல பாடல், நல்ல நல்ல ராகம். ஓ, அழகா இருந்தது. கத்துக்கல, நித்திரை அடைஞ்சிட்டு இருப்பேன். ஆமா ஆமா, நான் தான் கூப்பிட்டேன். நான் அவரை வல்லமே நிலைகளால் நம்ம ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டது ஊழியத்துக்காக. அப்படியா? அப்படியா?
1: வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், என்னென்ன இருக்குதோ இன்ஸ்டாகிராம் ரெண்டு தான் போடலாம்.
0: ஆமா ஆமா,
1: யூடியூப்பும் அவ்வளவு ரொம்ப நான் சரியா இந்த போடுகிறாரு போடலாம், நான் கொஞ்சம் தான்
0: போடலாம்.
1: நாங்கள் ரோட்ல இருந்து பாடுற பாட்டு தான் போட்டிருக்கேன்.
0: ஓ,
1: இலங்கையில போய் பாடுனேன்
0: அப்படியா? என்ன, நீங்க அதான் நீங்க கூட்டு நடத்திட்டு வருவீங்களா?
1: இல்ல, நான் போய் செய்தேன் முதல்.
0: ஓமோ,
1: முதல் போய் ஒரு கூட்டம் நடத்தினது பத்து திருக்கவே சேர்த்து.
0: ஓமோ,
1: இனி
0: எப்ப போவீங்க? அதான் கேட்டேன்.
1: தெரியும்.
0: சொல்லுங்க.
1: நன்றி
0: நன்றி ஐயா, மிக மகிழ்ச்சி.
1: திரும்பவும் நான் ஒரு நிகழ்ச்சி செய்யலாம் யோசிக்கிறேன். பேச போறல.
0: அப்படியா?
1: அவருடைய நேரங்கள் காலங்கள் எல்லாத்தையும் பார்த்து அவர்களுக்கு கட்டாயம் உதவி செய்வோம்.
0: ஆமா, நீங்க தான்
1: வந்து ரேடியோல பேசிட்டு கத்தர்ல கத்தர்ல பேசிட்டு போனா காணாது.
0: போயிட்டு ஆராதனைக்கு நேரம் போயிட்டு போயிட்டார். அதால வந்த பல மக்கள் அப்படி ஒரு சாட்டி சொல்லி போனார்கள். அந்த நல்ல சமாரியன் மாத்திரம்தான் அந்த அந்த காயப்பட்டவனை கொண்டே மருந்து கொடுத்து ஆஸ்பத்திரியில வச்சு பணமும் கொடுத்து மீண்டும் வரும்போது நான் உனக்கு அந்த பணத்தை மேலதிகமாக கொடுக்கப்பட்டிருந்தால் அதையும் கொடுப்பேன் போனானா. அதுதான் நல்ல சமாரியன் இயேசு கிறிஸ்து. அப்படி யார் மக்கள் இங்கே இருக்கிறார்கள் காயம் கட்டுவதற்கு?
1: நீங்களும் உம்முடைய பேரியாரும் இதை செய்வோன்றிருந்தா அது காசு இல்லைன்னு சொல்லுங்க.
0: கிரிட்டிசைட் பண்ற மக்களை பார்த்து நான் கேட்கிறது, கத்தோலிக்கத்தில் உள்ள ஞாயிற்றுக்கிழமையே நீங்கள் ஏன் குப்பை பண்ணினீங்க? அங்க இருந்தா எடுத்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இல்லையே முதல் நாள் இல்ல இல்ல அதுதான் வாரத்தின் முதல் நாள் தான் அது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வேதாந்தத்தில் எங்கேயுமே இல்லை. அதே கத்தோலிக்க சபை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்யும் போது நாங்களும் அதை எதிர்க்கிறவர்களும் அங்கிருந்து தான் எடுக்கிறோம். கண்டிப்பா பெரியண்ணா, எனக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு நேரமாது. நன்றி ஐயா, கேட்டுக்கொண்டிருங்க. நேரம் கலையத்திலே 12:10 வியாழக்கிழமை காண காலையே ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் 12:12, வியாழக்கிழமை காண மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து உயிர்ப்பு பாடலே கேட்க இருக்கிறோம். நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நாளிகள். 1 மணிக்கு ஆண்டுடைய செய்தியை கேட்க இருக்கின்றோம்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 12:16, மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஒரு சில விருப்ப பாடலை கேட்க இருக்கிறோம். முதலாவதாக டென்மார்க்கிலிருந்து சௌரி கீதா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல். சௌரி கீதாவுக்காக இந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

அருமையான ஒரு பழைய பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற சிடி இப்பொழுது கிடைக்கும் போதில் அப்பா மடியிலே பாகம் ரெண்டு. இந்த பாடலை விரும்பி கேட்ட அருமையான சோதரி கீதா பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லித்தானாக வேண்டும். நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட இந்த வானொலி ஆரம்பித்த நாட்களில் இருந்து வானொலியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிற ஒரு சகோதரி, அதனால தான் இந்த பாடல் அந்த நாட்களிலே அடிக்கடி அப்பா மடியிலே பாகம் ஒன்று ரெண்டு. இந்த பாடல்கள் மிக சிறப்பான ஒரு பாடல், பாடல்கள் எல்லாமே. இதை பாடியது பாஸ்டர் டிஜி சேகர் அவர்கள். அந்த பாடலிலிருந்து இந்த பாடலே கேட்டிருந்தார்கள். இதன் ஒன்று தெரிகிறது, இவர்கள் நீண்ட நாட்களாக இந்த வானொலியோடு பயணித்து கொண்டிருக்கிற அருமையான சௌரி கீதா. அது மாத்திரமல்ல, மிகவும் அன்றிலிருந்து இன்று வரை எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவை ஸ்பான்சர் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிற சௌதரியும் கூட. கத்தோட நாம பாடட்டும். ஆண்டவரையும் அந்த சௌரியை ஆண்டவர் அந்த சௌரியை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள். தொடர்ந்து நாங்கள் அடுத்த விருப்ப பாடலை, நேற்றைய நாளில் ஒரு பாடலை நாங்கள் ஒளிபரப்ப நான் தவறிவிட்டேன். அந்த பாடல் யோசனையில் பெரியவர் என்ற பாடலை சௌரி மெடினா அவர்கள் கேட்டிருந்தார்கள். இதோ நேற்றைய நாள் விரும்பி கேட்ட இந்த பாடல் அவருக்காக ஒலிபரப்பாகிறது.

0: தென் இந்தியா.
1: அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் நேற்று ஒளிபரப்பை தவறிவிட்டோம், சௌரி மெடினாவுக்காக இந்த பாடல் இப்பொழுது ஒளி தோய்ந்தது. அடுத்ததாக லண்டன்லேருந்து சௌரி கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலை சகோதரி கொன்சி அவர்கள் லண்டன்லேருந்து ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். அடுத்த பாடல் விருப்ப பாடலாக வருவது சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து கேட்ட விருப்ப பாடல். சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். இதோ சகோதரிக்காக இந்த பாடல்.

அருமையான ஒரு பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனிலிருந்து அருமையான சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள். இந்த பாடலில் ஒரு சரணம், ஒரு ஸ்டென்ஸ் மிகவும் எனக்கு பிடித்தமான ஒரு வரிகள். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிவிடுவேன், நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே. ஆமேன். நன்றி சௌரி பிரிம் ரோஸ், வாழ்த்துக்களம்மா. அடுத்த பாடலாக நாங்கள் கேட்ப இருப்பது ரீட்டாம் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல் ஒன்றை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம். கனடாவிலிருந்து அருமையான தாயார் கேட்ட பாடல்.

0: இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் கனடாவிலிருந்து அருமையான தாயார் ரீட்டா அம்மா அவர்கள். அடுத்து ஒரு விருப்ப பாடலை கேட்கிறோம். இது ஏற்கனவே நேற்றைய நாளில் ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரிம் ரோஸ் அவள் கேட்ட பாடல் என்று நான் நினைக்கின்றேன். இந்த பாடலை கேட்ட அருமையான சௌரி மேரி அவர்கள் கனடாவிலிருந்து இந்த பாடலை திரும்பவும் கேட்க விருப்பமாக உள்ளேன். அந்த பாடலை திரும்பவும் ஒளிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். இதோ சௌரி மேரிக்காக ஜெர்மனியிலிருந்து விருப்ப பாடலாக நேற்றைய நாள் கேட்ட பிரிம் ரோஸ் அவர்களுடைய பாடல் மீண்டுமாக விருப்ப பாடலாக ஒலிக்கிறது.
1: சொல்ல போற செபமே.

இந்த பாடல் நேற்று ஒலிபரப்பானது. இந்த பாடலை மீண்டும் ஒலிபரப்புமாறு கனடாவிலிருந்து சௌரி மேரி அவர்கள் கேட்டிருந்தார்கள். உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு ஆவிக்குரிய பாடல். உங்கள் அனைவருக்கும் இந்த பாடல் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். அடுத்து இறுதியாக இன்னும் ஒரு விருப்ப பாடலே இன்றைய நாள் சௌரி கேட்டிருந்தார்கள் சௌதரி மெடினா அவர்கள். மீண்டுமாக இன்றைய நாள் இந்த பாடலே தனக்காக ஒளிபரப்பு மறக்கின்றிருந்தார்கள். இதோ சௌரி மெடினாவுக்காக இந்த பாடல்.

இந்த பாடலை கனடாவிலிருந்து சௌரி மெரினா அவர்கள் விருப்ப பாடலாக கேட்டு ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். இதோ அவர்களுக்கான பாடல் ஒலித்து ஓய்ந்தது. இதுவரைக்கும் உங்களுக்கான நேரத்திலே பாடல் பாடி மற்றும் விருப்ப பாடலே கேட்ட 13 உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் சொன்னதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். நன்றி. அடுத்து 1 மணிக்கு ஆண்டுடைய செய்தியை கேட்க இருக்கின்றோம். எங்களோடு டாக்டர் பேடரிக் அவர்கள் இணைந்து வார்த்தையை வழங்க இருக்கின்றார்கள்.

0: வியாழக்கிழமை காண மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கும் நேரம் கலையத்திலே ஒரு மணி ஒரு நிமிடம். இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் சிஸ்டர் டாக்டர் ஜெயந்தி பீடரிக் அவர்கள். அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் தி லார்ட். அம்மா எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சிஸ்டர் நல்லா இருக்காங்களா?
0: ஆமா சிஸ்டர், கெட்டிங் பெட்டர் நான் நல்லா இருக்காங்க. உங்க ஜெபத்துக்கு நன்றி அம்மா. தொடர்ந்து இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: கட்டாயம் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய செய்தி வேளைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான செய்தி வேளைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். பூமியிலே ஆண்டவரே, நீர் கொடுத்த ஜீவனை ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்கிறதற்கென்று பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படி எங்கள் காதுகளையும் இருதயங்களையும் தேவரீர் தாமே திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, நிகழ்ச்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே சந்திப்பீராக. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த ஜபத் நேரத்திலும் கூட சகோதரி நாங்கள் ஒரு விசை நினைவு கூறுகிறோம். மகளுக்கு கர்த்தர் நல்ல சுகம் கொடுத்து சீக்கிரத்திலே நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க தேவரீர் தாமே ஆண்டவரே, சீக்கிரத்திலே நீர் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஐயாவையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆதரித்துக் கொள்ளுவீராக ஆண்டவரே. இந்த செய்தி வேளையை கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த வார்த்தைகளும் வசனங்களும் எங்களுடைய இருதயங்களிலே கர்த்தர் பதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய செய்தி வேளைக்காக கலாத்தியர் 6:8 ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்கிறதான ஒரு தலைப்பிலே நாம் இந்த செய்தியை கேட்கலாம். நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவரின் வல்லமை எவ்வளவு அவசியமாயிருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நமக்கு உதவி செய்கிறவர். பரலோக பிதாவால் நம்மோடும் நம்மிலும் வாசம் பண்ணும்படி அனுப்பப்பட்டிருக்கிறார். யோவான் 14:15-17. அவர் நம்மை தெய்வீக ஜீவனினாலும் அன்பினாலும் மாத்திரமல்ல, நம்பிக்கையாலும் சமாதானம் சந்தோஷம் ஆகியவற்றாலும் நம்மை நிரப்பியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராகிய அவர் தேவனால் இலவசமாக நமக்கு அளிக்கப்பட்டவைகளை அறிந்து கொள்ள நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். யோவான் 16:13-1 Cor 12:12. அவர் வல்லமை தூய்மை ஆகியவற்றின் ஆவியானவர். எனவே நம்மை சுத்திகரித்து தெய்வீக வாழ்வு வாழ நம்மை நமக்கு அவர் வல்லமை கொடுக்கிறவராய் இருக்கிறார். 1 Cor 6:11 and Ezekiel 36:27. அவர் நமது இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணி மறுபடியும் பிறக்க செய்து புது சிருஷ்டியாக்கி நமது உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில வேத பகுதிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமர் 2:29, தீத்து 3:5-6. அவர் நம்மை நடத்தும் போது மாம்சத்தின் கிரியைகளை அழித்துவிட்டு கர்த்தரை விடுதலையோடும் புதுமையோடும் சேவிக்க முடியும். அநேக வார்த்தைகளை இவற்றை குறித்து சொல்லுகிறது. அவரது மகிமையான ஊழியத்தின் இயேசுவின் மகிமையான ஊழியத்தின் பலனாக கூட நம்மை மேலும் மேலும் கர்த்தருடைய சாயலாக அவர் மாற்றுகிறார். 2 Cor 3:8-18 அவருடைய கனி அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் என்பவைகளே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:22-23. நாம் சாட்சியாயிருக்கும்படியாகவும் தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கிக்கவும் தேவனுடைய ஜீவனை பிறருக்கு பகிர்ந்தளிக்கவும் அவர் நமக்கு வல்லமை தருகிறார். தெய்வீக வாழ்வுக்கும் ஊழியத்திற்கும் பரிசுத்த ஆவியானவரையே நாம் சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 4:6. பாருங்கள், நாம் ஆவிக்கென்று விதைக்க வேண்டிய அவசியம். ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். விலையேற பெற்றதும் முக்கியமானதுமான தூய ஆவியானவரின் ஈவினால் அவரது பிரசன்னமும் கிரியையும் நம்மில் காணப்படும்படி நாம் அவரை ஏற்றுக்கொள்ள மிகவும் கருத்தாயிருக்க வேண்டும். இவை நம்மில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். மாம்சத்துக்குரியவைகளை அல்ல, ஆவிக்குரியவைகளில் மனதை வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:5-6. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும் என்றும் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்தாமல் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறவைகளுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டிய அவசியமாய் காணப்படுகிறது. ஆவிக்கென்று விதைப்பதற்காக நமது வாழ்விற்குள்ளே தேவ வசனத்தை நாம் விதைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை வசனம் ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது. அது எப்பக்கமும் வெட்டக்கூடிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்மில் ஜீவன் அருளப்பட இதன் மூலம் நம்மில் கிரியை செய்கிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100, 60, 30 பலன் தருவான் என்று இயேசு சொன்னார். இதை மனதில் கொண்டவர்களாக நாம் அசுத்தமானவைகளையும் பொல்லாங்குகளையும் விட்டுவிட்டு வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். அதனால் நம்முடைய ஆத்துமா ரட்சிப்படையவும் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இந்த காலகட்டங்களிலே அநேகர் சத்தியத்தை விட்டு விலகி செல்லுகிறார்கள். எனவே நாம் மிகவும் சிரத்தையோடு வேத வசனத்தை படிக்கவும் இருதயத்தில் அதை பதித்துக் கொள்ளவும் கீழ்ப்படியவும் அதை பிரசித்தப்படுத்தவும் வேண்டும். அப்படி நாம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதிக்க அவர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். வேத வசனங்கள் மூலம் தேவையான திருத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். நம்மை நீதியில் பயிற்றுவித்து எல்லா நற்கிரியைகளுக்கும் நேராக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு செல்வார். ஜெப வாழ்க்கையின் மூலமாகவும் நாம் ஆவிக்கேற்றபடி விதைக்கிறோம். நாம் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் கற்றுத்தருகிறது. நமது பலவீனத்தில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அறியாமல் இருக்கிறோம். நாம் தேவ சித்தத்தின்படி ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசும்படி அவரை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி ஏறெடுக்கப்படும் ஜெபம் அதிக பலனுள்ளது. நமக்கு அருமையானவர்களுக்கும் நமது சபைகளுக்கும் சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து நாம் ஏறெடுக்கும் ஜெபம் அதிக அறுவடையை இம்மையிலும் நம்முடைய நித்திய ஜீவனிலும் நாம் கட்டாயம் அவற்றை நாம் அதன் பலனை நாம் காணலாம். அதிகமாக விதைத்து அதிகமாக நாம் அறுவடை செய்வோம் என்று நாம் பார்க்க போகிறோம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். 2 Corinthians 9:6 ஆவியானவரோடு நாம் ஜாக்கிரதையாக உறவு கொள்ள வேண்டும். எப்படி? பெருக விதைப்பதோடு வாழ்வை முற்றிலுமாக அவருக்கு அர்ப்பணிப்போம். அதிகமான ஆவியின் வல்லமைக்காகவும் பிரசனத்திற்காகவும் பரமபிதாவை நோக்கி நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். இந்த விலையேற பெற்ற ஈவை அளவில்லாமல் கொடுக்க அவர் ஆசையோடும் ஆவலோடும் காணப்படுகிறார். எல்லா விதமான பாவங்களையும் விட்டு திரும்ப ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். அவை பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடியவை. ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றும் வேதம் கற்றுத்தருகிறது. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று நமக்கு வேதம் கட்டளை கொடுக்கிறது. நம்மை கழுவி சுத்திகரிக்கவும் அவருடைய பரிசுத்த ஆவியை அவர் நம்மிலிருந்து எடுத்து போடாமலும் இருக்கும்படி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியம். இது சங்கீதம் 51:1-11 வசனங்களை வாசித்து நம்மில் அந்த காரியங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். தேவ வசனத்தால் நம்முடைய உள்ளத்தையும் இதயத்தையும் நாம் நிரப்ப வேண்டியது அவசியம். ஜபத்திலே நாம் நிலைத்திருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தவும் அவர் நமக்கு உதவி செய்யவும் நாம் அனுமதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனி திரளாய் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் நாம் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளுகிறதற்கு நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இவையெல்லாம் வேத வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களாய் இருக்கிறது. இவை ஒரு சாதாரண கட்டுக்கதை போன்ற காரியங்கள் அல்ல. இல்லாவிட்டால் இவையெல்லாம் நம்முடைய சொந்த வார்த்தைகளும் அல்ல. இவையெல்லாம் வேதத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகளும். இதன் மூலமாய் நாம் எப்படி பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கு அழைக்கிறவரும் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். எனவேதான் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் ஆகியவற்றை ஆண்டவர் முற்றிலுமாய் சுத்திகரித்து அவருக்கேற்ற பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் காண வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சியோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாக்குவோம். பின்னும் பாருங்கள், கடைசியாக நித்திய ஜீவனாகிய ஈவு என்று நாம் காணப்போகிறோம். ஆவிக்கென்று நாம் விதைக்கும் போது நித்திய ஜீவனை அறுப்பதால் அந்த மிகப்பெரிய ஈவுக்காக நாம் மகிழ்ச்சி அடைய போகிறோம். ஆவிக்கன்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கலாத்தியர் 6:8 இந்த காரியம் நமக்கு மறைக்கப்பட்டு காணப்பட்டாலும் கூட நாம் நம்முடைய நித்திய ஜீவனின் வாழ்க்கையில நாம் கட்டாயம் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் நமக்கு உண்டாகிறது. எப்படி நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுவோம் என்றால், பாருங்கள், கிறிஸ்து நமக்குள் வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நாம் காணப்பட வேண்டும். இப்படி காணப்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கும். பின்னும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் நாம் காணப்படுகிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறார். அவரே ஜீவனானவர், அவரே நம்மில் ஜீவனாய் காணப்படுகிறார். நம்முடைய ஜீவனெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டங்களிலே நித்திய ஜீவன் ஆரம்பமாகிறது. பின்னும் இதன் மகிமையான நிறைவேறுதல் வரும் நாட்களிலே முடிவின்றி காணப்படும் நம்முடைய நித்திய ஜீவன் அழிவில்லாத கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே நம்மை அழைத்து செல்லுகிறதாய் இருக்கிறது. குமாரனில் இருக்கும் நித்திய ஜீவனுக்காகவும் இந்த வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கும் நித்திய ஆவிக்காகவும் நாம் கர்த்தரை துதிப்போம். பாருங்கள் பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது கூட கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆவிக்குரிய ரீதியிலே நடத்தி மாம்சத்திற்கு எதிரானவைகளை மாம்சத்திற்கு எதிராய் நம்மை போராடி அவர் நம்மை மேற்கொண்டு நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை நடத்தி செல்லுகிறார். ஆவிக்கென்று திரளாய் விதைத்து உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகளை நாம் புறப்பட செய்வோம். நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்று நம்மிலிருந்து புறப்படட்டும். யோவான் 4:14 வாசியுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். ஒரு சிறிய ஜபம் செய்து இந்த செய்தியை நிறைவு செய்யலாம். அன்பின் பரலோக பிதாவே, நர்மையான செய்தி நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் நித்தியத்திற்கானவைகள், ஆவிக்குரியவைகள். மாம்சத்தோடு கர்த்தாவே இவை போராடுகிறதாய் காணப்படக்கூடிய காரியங்கள். ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்தை மேற்கொண்டு ஆவிக்குரிய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்யும். வேத வசனத்தை ஆராய்ந்து படித்து தியானித்து ஜெபித்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நிகழ்ச்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காரியங்கள் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
0: ஆமென். ஆமென். நன்றி சகோதரி ஜெயந்தி, உண்மையில ஆசீர்வாதமான ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். தொடர்ந்து வரும் ஜெப நேரத்தில் உங்களுக்காக, உங்கள் ஊழியர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அம்மா.
1: Thank you sir. Thank you.
0: நன்றி, நன்றி. God bless.
1: நன்றி.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கலையத்திலே 1:13 1:15 மீண்டுமாக நாங்கள் ஆண்களுக்கான ஆலோசனையை கேட்க இருக்கிறோம். எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கிறார்கள் டாக்டர் செல்வின் ஜீஸ்ராஜ் அவர்கள். அது வரைக்கும் ஒரு பாடலோடு இணைந்திருக்கலாம்.

0: நேரம் கலைந்திரே 1:15 வியாழக்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு அணிந்திருக்கும். இது ஆண்டவருடைய வார்த்தை கூடாக ஆலோசனை கேட்கின்ற நேரம். எங்களோடு ஆலோசனையை வழங்க டாக்டர் செல்வின் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் பிரதர், கர்த்தருடைய நாம மகிமை படட்டுங்க. நல்லா இருக்கும் பிரதர்.
0: ஆமென். வேலையெல்லாம் எப்படி போகுது?
1: இருக்கு பிரதர், ஹெக்டிக்கா தான் இருக்குங்க.
0: அப்படியா? ஆமீன், ஆமீன். நன்றி. இன்றைய நாளும் மீண்டுமாக எங்களோடு இணைந்துகிறீர்கள், மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளில் நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளே ஆலோசனையை நாங்கள் கேட்க ஆயத்தத்தோடு இருக்கிறோம். தொடருங்கள்.
1: நிச்சயமா பிரதர், இன்றைய நாள் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம இந்த பூமியில உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்களோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களோ ஏதோ ஒரு விதத்தில் நம்மை வந்து இன்வால்வ் பண்ணியோ இல்லை நம்மளை சம்மந்தப்படுத்தாமையோ ஏதோ ஒரு காரியங்களை நமக்கு சுற்றி ஏதாவது ஒன்று செஞ்சிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று இயல்பாக நடந்துக்கிட்டே இருக்க போகுது. அதுக்கு நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது, அதுக்கு நம்ம பதில் எந்த மாதிரியாக கொடுக்க போகிறோம், கொடுத்துட்ருக்குறோம், அதோடைய அந்த விஷயங்களுக்கு நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது, இதுக்கு நம்மளுடைய மனது எந்த மாதிரியான காரியங்களெல்லாம் சிந்திக்குது, இதைத்தான் நான் உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க. வெளியிலேருந்து நிறைய விதமான இன்புட்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ஃபீட்பேக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு நம்ம எந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபடுறோம், இந்த ரெஸ்பான்சஸை வச்சு நம்ம என்ன மாதிரி ரியாக்ஷனை நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத இன்னைக்கு உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. முதலாவது நம்ம வந்து எந்தெந்த மாதிரியெல்லாம் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் ஃபஸ்ட்டு நிற்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஏதாவது நமக்கு சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம வந்து அது ஏன் அப்படி சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்னு இந்த அறிவுபூர்வமான ஒரு சிந்தனையே இருக்காதுங்க. அதுக்கு ஒரு எமோஷனல் ரியாக்ஷன் தான் நம்ம டக்குன்னு கொடுத்துருவோம். அது எந்த மாதிரி இருக்கும்னா, இமீடியட்டா நம்ம ஹியூமன் பாடியில எக்கச்சக்கமான எமோஷன்ஸ் கலந்திருந்தாலும் அது வந்து ரெண்டு டைப் ஆஃப் பிரிச்சு வைக்கிறாங்க, ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ். இதுல வந்து நம்பர் ஒன் எந்த மாதிரியான ஒரு எமோஷன்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் லெவல் ஆஃப் எமோஷன்ஸ் என்னன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு யாராவது நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப சர்ப்ரைஸ் யாராவது ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல நமக்கு வந்து ரொம்ப மிகுந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஒரு நம்மளுடைய அந்த அட்ரினல் பூஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஒரு ஹாப்பினஸ் அப்படியே நம்ம உடம்புல இருந்து அப்படியே பஸ்ட் அவுட் ஆகிட்டு வரும். இந்த மாதிரி அதே நேரத்தில் ஒரு ஷாக்கிங் நியூஸ் நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னோம்னா, நமக்குள்ளாக ஒரு சோகமான ஒரு சிந்தனை நமக்குள்ள வந்துருங்க. நம்மளுடைய அந்த சேட்னஸோட சேர்ந்து ஒரு பயமும் நம்மளை தாக்கக்கூடியதாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு 4 இதை கேட்டகரைஸ் பண்ணீங்க. இதுதான் நம்மளுடைய பிரைமரி. ஒன்று அதிகமாக சந்தோஷமா இருக்கிறது, சர்ப்ரைசஸ் நடக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் நமக்கு நடக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு விதமான சோகமும் ஒரு பயமும் தான் இந்த நேரத்தில் ரொம்ப நம்மளை தாக்கக்கூடியதாக இருக்குதான். இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு இன்புட் நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம எமோஷ்னலாக தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து அதை ரியாக்ட் பண்ணுறவங்களா இருக்கிறோம். இதை வந்து எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோம், நம்மளை வந்து தாக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோன்றது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க. நிறைய நேரங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் இன்புட், ஒரு ஹாப்பினஸோ ஒரு இதோ வந்துச்சுன்னா அதை எமோஷ்னலாக நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அந்த எமோஷ்னல் லெவலோட கண்டினியூவேஷன் தான் என்ன ஆகுதுன்னு

அது ஒரு துக்ககரமான ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டா எனக்குள்ளாக வரக்கூடியது வந்து ஒரு விதமான கோபமோ இல்ல ஒரு மாதிரியான ஒரு பயமோ இல்ல ஒரு கவலையும் வந்துருச்சுன்னா இது அப்படியே கண்டினியூஸா வாழ்க்கை பூரா போயிட்டே இருக்கக்கூடியதா மாறிடும். எப்ப பார்த்தாலும் என்னத்தை விட வேற யாராவது ஒருத்தர் சந்தோஷமா இருந்துட்டாங்கன்னா எனக்கு கோபம் வந்துடும். எனக்கு கிடைக்க வேண்டியது வந்து வேற யாருக்காவது ஒருத்தருக்கு போயிடுச்சுன்னா அந்த நேரத்துல ஒரு ஷாக்கிங் இருந்தாலும் அவங்க மேல எனக்கு ஒரு பொறாம மாதிரியான ஒரு சிந்தனை வந்துடும். இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்குள்ளாக வர ஆரம்பிச்சு எனக்கு நடந்த சம்பவத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் இருந்தாலும் என்னுடைய மைண்ட்குள்ள அது வந்துருச்சுன்னா இமீடியட்டா வந்தது ஒரு லாங் டேர்ம் எனக்குள்ள தங்க ஆரம்பிச்சிருக்கு. இது தொடர்ச்சியா என் வாழ்க்கையில இருக்கும்போது இதுக்கு நான் எப்படியாவது வெளிப்படுத்தி என்னுடைய குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸை நான் வெளியே கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ட்டு எமோஷ்னலாகவே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே எமோஷ்னலாக நம்ம எதையுமே எடுத்துக்க கூடாது. என்ன நடந்தாலும் சரிங்க, எமோஷன் இல்லாமல் ஒரு மனுஷன் கிடையாது, உண்மைதான். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா இன்புட்ஸுக்கும் யார் என்ன சொன்னாலும் எமோஷனலா ஃபீல் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமோஷன் தேவைதான். அந்த எமோஷன்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதுடைய தொடர்ச்சி எப்படி இருக்கும், லைஃப் எப்படி போகும், எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்னு யூ ஹாவ் டு மேக் இட் இன் ஒரு ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்குள்ளாக நம்ம எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த மைண்ட் செட்டுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு காரியம் வந்துருச்சுன்னா இந்த மைண்ட் செட்டுக்குள்ள வந்த உடனே அது நம்ம உடம்புக்குள்ள இறங்கி உடம்புல ஒரு சில ரியாக்ஷன்ஸை கொண்டு வந்து காமிக்க ஆரம்பிச்சிருது. அது என்ன மாதிரினா ஒரு சிலருக்கு கோவம் வரும், ஒரு சில நேரத்துல சண்டை போடு, இல்லைன்னா எங்கேயாவது ஓடி போயிரு அப்படின்னு சொல்லுவாங்களா, இங்க இந்த என்ன ஃபைட் ஆர் ஃப்ரைட்னு சொல்லுவாங்க ஒரு ரெஸ்பான்ஸ், இந்த மாதிரி ஒரு அட்ரினல் பூஸ்ட் தான் இது. இது நம்ம உடம்புக்குள்ள வந்த உடனே ஒண்ணு எதிரி வந்தானே அடிச்சு தாக்கு இல்லையா, அந்த இடத்த விட்டு ஓடிடுன்ற மாதிரியான ஒரு காரியங்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான ரியாக்ஷன்ஸும் மாறக்கூடியதா ஆயிடுங்க. இந்த மாதிரியான ஒரு கண்ட்ரோல் வந்து இட்ஸ் த செகண்ட் லெவல் ஆஃப் நம்ம ரியாக்ஷன். இந்த லெவலுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடியே இந்த எமோஷனல் லெவலையும் நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்கல் ரெஸ்பான்ஸை நீங்க ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ நம்பர் ஒன், உங்க எமோஷனல் லெவலில் யார் என்ன சொன்னாலும் சரி அதுக்கு நான் எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ண மாட்டேன்னு அதை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்கலாக உங்களுடைய உடம்போ உங்களுக்கு உடம்புக்குள்ளே இருந்து நீங்கள் செயல்படக்கூடிய எல்லா காரியங்களையுமே உங்களை தடுத்து நிறுத்திடலாம். நீங்கள் இதை தடுத்து நிறுத்தினாலே போதும், நீங்கள் உங்களுடைய மனசையும் இந்த நேரத்தில் எமோஷ்னலையும் கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க, உங்களுடைய ஃபிசிக்கலும் கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க. ஆப்வியஸாக என்ன ஆகிடும்னா கண்டினியூஸாக அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா உங்களுடைய பிஹேவியர் லெவல் இருக்குது பாருங்களேன், அந்த உங்களுடைய பிசிக்கல் ஆக்ஷனு, நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த யாருக்கிட்ட எந்த மாதிரி பேசணும், எந்த டோனில் பேசணும், இந்த மாதிரி ஒருத்தரை எடுத்தோடனே எடுத்தெறிஞ்சு பேசுறதா, இல்லைனா நம்ம ரொம்ப கடுப்பாய் கோவத்தில் கத்துறதா, இல்லைனா எதையாவது கையில் கிடைக்கிறத தூக்கி எறிஞ்சு உடைக்கிறதா. நம்ம ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே செல்ஃப் ஹார்ம்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான காரியங்களை ஈடுபட்டுக்குவாங்க. செல்ஃப் ஹார்ம்ன்றது நிறைய பேர் ஏதோ கத்தி எடுத்து தன்னுடைய சரீரத்தை கிழிச்சிக்கிறது மாத்திரம் இல்லைங்க, இந்த நெகத்தை கடிச்சு துப்புறது, செவுத்துல ஓங்கி இழுத்து குத்திக்கிறது, கையில என்ன ஒரு பொருள் கிடைச்சிருந்தாலும் அதை போட்டு கசக்கிட்டே இருப்பாங்க, வெறும் கை இருந்தாலும் அதை போட்டு அப்படியே போட்டு ஒரு ஸ்க்வீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் நடந்துருச்சுனாலே எல்லாரும் ஒரு மாதிரி என்னை பத்தி தவறா பேசுறாங்க, இல்ல ஏதோ ஒரு காரியங்கள் வந்து என்ன ரொம்ப ஒரு ப்ரெஷருக்குள்ள கொண்டு வருதுன்னு எமோஷனல் ஆன உடனே பிசிக்கல் ஆக்டிவிட்டி மாறி இமீடியட்டா அவங்களுடைய இந்த சாப்பிடக்கூடிய குணம் வந்து மாறக்கூடியதான் மாறிடுதுங்களா. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இன்னைக்கு ஏன் ரொம்ப ஒரு ஒபிசிட்டியான ஒரு வேர்ல்டுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணிருக்கிறோம்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சஸ், நம்மளை சுத்தி இருக்கிறவங்கலாம் பேச பேச அவங்களுடைய கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அதை வந்து அதிகமா சாப்பிடுறதுல அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிடுறாங்களாம். இன்னொன்று, இன்னைக்கு லாஸ் ஆஃப் ஸ்லீப் எல்லாருக்கும் இருக்குது. இதுக்கு என்ன காரணம், நீங்க தான் காரணமா, உங்களே நீங்க கேட்டு பாருங்க, கிடையவே கிடையாது. எவனோ எவ்வளோ யாரோ ஒருத்தர் உங்களை பத்தி ஏதோ ஒரு காரியத்தை தவறா பேசியிருக்கிறாங்க, தவறா சொல்லியிருக்கிறாங்க, சொன்னவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க அதையே போட்டு மனசுல வச்சுக்கிட்டே இருந்து என்னாகும் ஏதாகும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். நிறைய நேரங்களை நம்ம மறந்து போயிடுறாங்க. ரொம்ப கவலைப்படுறவன் வந்து எதிர்காலத்தை குறிச்சே என்ன நடக்குமோன்றதை குறிச்சே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் தான் ரொம்ப கவலைக்குள்ளாக இருப்பான்.
இனி என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ட்டு. இன்னொருத்தருங்க வந்துங்க ரொம்ப ஒரு டிப்ரெஷனான ஒரு லைஃப்பில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப சோகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து நடந்து முடிஞ்சிருக்கிற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்க

0: அவங்களா இருப்பாங்களாம் பாஸ்ட் டென்ஸை பத்தி. அப்போ உண்மையிலேயே சந்தோஷமான மனுஷன் யாருன்னா, இருந்து ப்ரெசண்டான ஒரு லைஃப்ல லீட் ஆயிட்டு இருக்கிறான் பாருங்களேன், அவன் மாத்திரம்தான் சந்தோஷமான ஒரு ஆளா இருப்பானா? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாரும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. யாரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, உடனே பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே மாறி போயிடுது. அதையெல்லாம் மாறின அடுத்த செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஹேவியர் சுத்தமாக மாறிடுது, என்னுடைய கேரக்டரே அந்த இடத்துல கெட்டு போயிடுது. அடுத்த செகண்டு என்னுடைய பிசிக்கலை நானே வந்து ஹர்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே போயிடுறேன். இதெல்லாம் வந்து செஞ்சதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்காக நம்ம பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களில் மெயினாக எந்தெந்த பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிறோம் தெரியுங்களா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளே கால்குலேட் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஒரு வேல்யூவேஷன் வச்சுருக்கிறத நம்மளே கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கக்கூடியவங்களா ஆகிடுவோம். ஒருத்தர் நல்லவர்னு நம்ம நினச்சி வச்சுருப்போம், அவங்கள வந்து அவர் அவர் சிச்சுவேஷனில் ரியாக்ட் ஆகுறத வச்சு அவன் கெட்டவன் அப்படின்றத முடிவு பண்ணிடுவோம். ஒரு சின்ன ஒரு சூழ்நிலையை வச்சு ஒரு நபர் இப்படிப்பட்டவன் தான், இவன் வாழ்க்கை இப்படி மோசமானது அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்ஸே கட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு ஒரு மனநிலைக்குள்ளாக நம்ம தள்ளப்பட்டுருவாங்க. நம்மளுடைய நினைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளாக நம்ம போகிற நேரத்தில் யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஏன் நான் சொல்கிறது தான் சரி அப்படின்ட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டை மாதிரி நம்ம பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். யார் யார் நம்மக்கிட்ட பேசுகிறாங்களோ, இந்த மாதிரி தவறான காரியங்களை சொல்கிறாங்களோ, இமீடியட்டாக நம்ம அதை பிரேக் பண்ணுறது. நான் செஞ்சது தான் கரி சரி அப்படின்ட்டு அவங்ககிட்ட அந்த ஆர்கியூமெண்ட் ஆர்கியூமெண்ட் ஆர்கியூமெண்ட் தான் திருப்பி திருப்பி பேசி அதை நான் வின் பண்ணால் தான் எனக்கு ஒரு சக்ஸஸாக இருக்கும். அதை விட்டுட்டு எந்த நேரத்தில் நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியே ஆகணுன்ற ஒரு ஸ்டேட்குள்ளே வரோம் பாருங்களேன், அப்போ தான் நமக்கு ஒரு காமான ஒரு லெவல் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் வாழ்ந்துட்டு இருக்கிற எந்த ஒரு மனுஷனாலையும் சரிங்க, செஞ்சிட்ருக்கிற அந்த காரியத்தை அவனால் முழு கவனத்தோடு செய்யவே முடியாது. அவன் நினைவுகள் எப்பொழுதுமே அடுத்தவங்க சொல்கிறதையே மனசில் வச்சு உறுத்திட்டே இருக்கிறனால அவன் சாப்பிட்ற சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது. நிறைய நேரங்களில் இந்த பீப்புளோடைய இன்புட்ஸ் வர வர வர மெயினான ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்ஃப் டினையல்னு சொல்லுவாங்க, தங்களை தாங்களே மற்றவர்களோடு கூட சேர்ந்து செயல்படுக விடாமல் தனிமைப்படுத்தி கொள்வது. ஒரு கூட்டத்து கூட சேர மாட்டாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேச மாட்டாங்க, சோசியலைஸ் ஆக மாட்டாங்க, அவங்க தனிமைப்பட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே வந்து மாட்டிக்குவாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ் வைஸாக நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுங்க. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க இதையே போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாதீங்க. இதுக்கு நீங்கள் திரும்பி அவங்களுக்கு சொல்லணும்னா, ஹவு யூ ஆர் கோயிங் டு ரெஸ்பாண்ட், தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் என்னென்னா, வாயை திறந்து பதில் சொல்ல வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. யாருக்கிட்ட, உங்ககிட்ட பேசுகிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கா? கிடையாது, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். ஒருத்தர் என்னை பார்த்து இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்கிறானே, எல்லாரும் முன்னாடியும் பப்ளிக்கில் கேட்டுட்டானே, இதுக்கு நான் அவனுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன பதில், அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி இந்த மாதிரியான கேள்விகள் என் வாழ்க்கையில் வராத மாதிரி என் வாழ்க்கையை நான் சரிப்படுத்தி கொள்ளணும். இந்த ஒரு பதில் தான் நம்ம எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இப்படி உங்கள் வாழ்க்கையை செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து யாரும் வந்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்க முடியாததான் மாறிப்போயிடும். நீங்கள் அந்த உங்கள் அந்த கில்ட்டிலிருந்து வெளியே வந்துடலாம். ஓகே, ஒரு பதில் கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கடுத்து நான் எடுத்திருக்கிற அந்த ஒரு பதிலை என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்கணும். ஏதோ ஒரு நிமிஷத்தில் ஒருத்தனுக்கு மாத்திரம் நான் அந்த பதிலை சொல்லிட்டு திரும்பி இருக்க வாழக்கூடிய வாழ்க்கையிலலாம் என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம போயிட்டு இருக்கக்கூடாது. அதே வாழ்க்கையில் அந்த பதிலை நான் பிடிச்சிட்டு கடைபிடிச்சிட்டு திரும்பி அவனும் அந்த கேள்வியை கேட்க விடாத அளவுக்கு நான் நடந்து போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நான் போகணுங்க. நம்மக்கிட்ட இப்படி பேசினவங்க அத்தனை பேருக்கும், கேள்வி கேட்டவங்க எல்லாத்துக்கும் நான் திரும்பி பதில் சொல்ல வேண்டியது எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரியான காரியங்களை செய்ததினால், நான் செய்து கொண்டு இருக்கிறதினால் என்ன நன்மைகள் நடக்கிறது என்பதை வெளிப்படையாக காண்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். நம்ம பாடியில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குதுங்க, அது பேர் என்னென்னா ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். அது தன்னிச்சையாக சடனாக நடக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு கண்ணில் ஏதாவது ஒரு தூசி விழுந்துருச்சுன்னா, நம்ம மூளை வந்து கண்ணில் ஏதோ விழுந்துருச்சு, கண்ணை மூடி திறக்கணும், 10 தடவை திறக்கணும்னு அந்த ரியாக்ஷனை கொடுக்கவே கொடுக்காது. சடனாக தெரியாமல் கடகடகடன்னு நம்மளுடைய கண்ணியுமே வந்து துடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஸ் கைண்ட் ஆஃப் திங் நம்மளுடைய உடம்புல வரணுங்க. யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா இமிடியேட்டாக அதுக்கு என்ன ஆன்சர்ன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு ப்ராப்ளத்தை நான் சால்விங் மெக்கானிக் ஆர்கனைசத்தை கொண்டு வந்து இமீடியட்டா அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்பெல்லாம் வருதோ திரும்பி நான் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் போய் நிக்க மாட்டேன்னு நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சிடணும். என் வாழ்க்கையை வந்து நான் சரிப்படுத்திக்கணும். திரும்பியும் நான் எந்த இடத்துல இந்த தவறுகளை எல்லாம் செய்யறேன்னு நாலு பேர் சொல்றாங்க, எந்த இடத்துல நான் பயங்கரமா உயர்ந்து போயிட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க, பேக் டு நார்மல் லைஃப் நான் திரும்பி வந்து வாழ்ந்தே ஆகணுங்க. நிறைய பேர் இல்லை என்ன செஞ்சிடறாங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயத்துல வந்து ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குங்க. நிறைய பேருக்கு நம்மளை சுத்தி கமெண்ட் பண்றவங்க உண்மைத்தான் நம்ம வாழ்க்கை, இவங்க சொல்ற இந்த கமெண்ட் தான் கரெக்டா இருக்குது, நம்ம இப்படி பண்றோம் பர்சன் தான் சொல்லி கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து தன் வாழ்க்கையை கெடுத்து கொள்றவங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளை பத்தி இத்தனை பேர் சொல்றாங்களே, இத்தனை பேருக்கு நான் திரும்பி பதில் சொல்லக்கூடியதான ஒரு வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன்னு சொல்லிட்டு அத்தனை கொஸ்டினுக்கும் அவங்க லைஃப்ல என்ன ஆன்சர்ன்றத கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்ணி தேர் கோயிங் டு அச்சீவ் இட் ஆஃப். இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு லெவல்ல நிக்கிறோம், என்ன செய்ய போறோம்ன்றத நம்மள நாமளே தான் கேட்டுக்கணும். நான் என்னத்தை ரெஸ்பாண்ட் பண்ண போறேன், எப்படி செய்ய போறேன், எதை எதெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணணும். இதை தான் உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க. மை காட் பிளஸ் யூ.
1: ஆமென். டாக்டர், இன்றைய நாள நல்ல ஒரு டாபிக் பேசியிருக்கிறீர்கள். உணர்ச்சி, எமோஷன், சவுத் ஏசியா மக்கள்ல இது கொஞ்சம் கூடுதலா இருக்குமென்று நான் நம்புறேன். ஈவன் சோசியல் மீடியாவில் சில ஒரு சில பெண்கள் உயிரே மாய்த்து கொண்டார்கள். அவர்களுக்கு வந்த கொமெண்ட்ஸை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி மயமாகி அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தங்கள் உயிரே மாய்த்து கொண்ட ஒரு சில மக்களே நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அதை டஃப்பாக எடுத்தது அதுக்கு சரியான வகையில் நாங்கள் நடந்தால் அதிலிருந்து மாறி எங்கள் உணர்ச்சிகளை உணர்வுகளை கட்டுப்படுத்தி அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் என்பதை மிக அழகாக விவரித்தீர்கள். நன்றி டாக்டர், மிகவும் நல்ல ஒரு ஆலோசனை பகுதியாக இன்றைய நாளில் டாக்டர் செல்வின் எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். இதில் உங்களுக்கு யாராவது கேள்விகள் இருக்குமா இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்தில் எழுதுங்கள். 6473385596 இலக்கத்தில் அடுத்த வாரம் அவர் வரும்போது அவருடன் நாங்கள் மீண்டுமாக இதை பற்றி கருத்துக்களை தெரிவிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாக்டர் செல்வி? நல்ல ஒரு டாபிக் அண்டை பேசுகிறீங்க. இது எல்லா மக்களுக்கும் இருக்கின்ற ஒரு ஒரு ஒரு உணர்வு தான். அது இருக்கிறது, இருக்குத்தான், அதை மறக்க முடியாது.
0: யாராவது நமக்கு ஆப்போசிட்டா பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும்ன்ற ஒரு நினைப்பு வருங்க. அந்த நினைப்ப வந்து நம்மளே அதை எப்படி சரிப்படுத்திக்கணும்ன்றதுக்கு கேள்வி வந்து அவங்களுக்கு பதில் சொல்லணும்ன்றதுக்கு பதிலா நம்ம அதுக்கு பதில கண்டுபிடிச்சு நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டியது தான் மிகவும் அவசியமா இருக்கு.
1: அப்படி வாழ்ந்தவர்கள் பல இடங்களில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில நாங்கள் போகணும். எனக்கு நிறைய மக்களை தெரியும் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு ஈவன் சில சம்பவங்கள் அவங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் கடினமாக நடந்தால் வானொலிக்கே வர மாட்டாங்க. ஜபிக்கிற மக்கள் ஜபிக்க மாட்டார்கள், ப்ரே பண்ணுறவர்கள் ப்ரே பண்ண மாட்டார்கள், அப்படியே சொந்து போயிடுவார்கள். ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு காண கிடைக்காது. கேட்டால் சோகம், உணர்வு, உணர்ச்சி என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை என்று சொல்லி ஜபத்தோடு இருக்கிறேன். ஆண்டவர் தான் என்னை மறுவான ஒரு வாழ்க்கை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நிச்சயமாக கத்தர் செய்வார், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனாலும் நாங்கள் அதுக்கு சரியான பதிலை கண்டுபிடித்து நாங்கள் வாழ வேண்டும் என்பதை ஒரு சில மக்கள் தவறி விடுகிறோம். இன்றைய நாள் இந்த ஆலோசனை பதி மிக பலனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் கத்தர்களை நம்புகிறேன். நன்றி டாக்டர் செல்வின்.
0: தேங்க் யூ பிரதர்.
1: அடுத்த வாரம் மீண்டுமாக நாங்கள் இணைந்து கொள்ளலாம். வாழ்த்துக்களை அவங்களுக்கு. நேரம் கலையத்திலே 1:34. அடுத்து நாங்கள் கேட்க இருப்பது வேதாகமம். வேதாகமத்தை வாசிக்க கேட்க இருக்கின்றோம். 1:45.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

1:37 வியாழக்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கோம். அடுத்து 1:45 வேதம் வாசிக்க கேட்கலாம். எங்களோடு வேதத்தை வாசிக்க இணையிருக்கார்கள் அருமையான சோதரி பிரிம் ரோஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து.

30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், யூனிட் 13, ஸ்காப்ரோ, ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில், 416-291-9148.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள். wavesofpower.com.
2: நேரம் கலையதிலே 1:48. இது வேதம் வாசிக்கிறதுக்கான நேரம். எங்களோடு வேதத்தை வாசிக்க ஜெர்மனியிலிருந்து பிரிம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கார்கள். சௌரியை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு சில மக்கள் இதை உங்களோட வேத வாசிப்பை கேட்டு சொல்லியிருக்கார்கள். மிக ஆறுதலாக அழகாக கருத்தோடு நீங்கள் வாசிக்கிறதாக ஆண்டவருக்கு ஆமே. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறது சிரமமா இல்லையா? ஓகே, உங்களுக்கு
3: பிரச்சனை இல்லை. பிரதர், எனக்கு தந்தது தேவன், அதைத்தான் நான் எனக்கு தந்ததை வந்து நான் என்னால் முடிஞ்ச வரையில நான் சுகமாக இருக்கிற பொழுது, பெலனாக இருக்கும் பொழுது நான் கத்தோட வேதத்தை வாசிச்சு உங்களுக்கு
2: தருவேன்.
3: இல்லாமே நாட்கள் பரவாயில்லை. இயலக்கூடிய நேரம் எனக்கு திராணி இருக்கும் வர நான் செய்து தரேன் பிரதர் உங்களுக்கு வேதம் வாசிக்க.
2: அல்லேலூயா, நன்றி அம்மா. தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்ப ஜெபத்தில் கூட இன்று வாசிக்கப்பட இருக்கின்ற வேத புஸ்தகங்கள் 1 Samuel 5:6, ஏசாயா 51, வெளிப்படுத்தல் 12:13 ஆகிய புஸ்தகங்களை சௌதரி ஜெர்மனியிலிருந்து வாசிக்க இருக்கிறார்கள். ஆரம்பிங்கள்.
3: இந்த நாளிலும் 1 Samuel 5 வாசிக்க கேட்போம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரில் இருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத்தூரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது நாங்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல், தாகோனின் தலையும் அதன் இரண்டு கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. அஸ்தோத்தூராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் வாதித்தார். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது, இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாய் இருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூடிவர செய்து, இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றி கொண்டு போனார்கள். அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிற்று. அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவங்கி பெரியவர்கள் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார். அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது, எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரல் இட்டார்கள். அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைத்து இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாத படிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அந்த பட்டணம் எங்கும் சாவு மும்முரமாய் இருந்தது. தேவனுடைய கை அங்கே மகாபாரமாய் இருந்தது. செத்து போகாதிருந்தவர்கள் மூல வியாதியினால் பாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தம் எழும்பிற்று. ஆமேன். 6வது அதிகாரம். கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. பின்பு பெலிஸ்தர் பூஜாசாரிகளையும் குறை சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து, கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொஸ்தம் அடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்திரம் இன்னது என்று உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள். அதற்கு அவர்கள், குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதையுண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயலானபடி செய்த 5 பொன் சுரூபங்களும் பொன்னால் செய்த 5 சுண்டலிகளும் செலுத்த வேண்டும். ஆகையால் உங்கள் மூல வியாதியின் சாயலான சுரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டலிகளின் சாயலான சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன். அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ? இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்துவிட்டு பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டிலின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன் உருப்படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெர்சிமேசுக்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். அந்த மனுஷர் அப்படியே செய்து 2 கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டலிகளும் தங்கள் மூலவியாதியின் சாயலான சுரூபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டிலின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது அந்த பசுக்கள் பெர்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதியான நேர் வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெர்சிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள். பெர்சிமேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அறுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள். அந்த வண்டில் பெர்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். லேவியர் கர்த்தருடைய பெட்டியையும் அதனோடு இருந்த பொன்னுருவ படிகள் உள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள். பெர்சிமேஸின் மனுஷர் அன்றைய தினம் கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தி பலிகளை இட்டார்கள். பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் இவைகளை கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள். பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சுருவங்களாவன அஸ்தோத்திற்காக 1, காசாவுக்காக 1, அஸ்கலோனுக்காக 1, காத்துக்காக 1, எக்ரோனுக்காக 1. பொன்னால் செய்த சுண்டெலிகளோ வென்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டில் உள்ள கிராமங்கள் மட்டும் கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் 5 அதிபதிகளும் ஆதீனமாயிருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் இலக்கத்திற்கு சரியாய் இருந்தது. அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெத்ஷிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் இருக்கிறது. ஆனாலும் பெத்ஷிமேஷின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்து கொண்டு இருந்தார்கள். இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்துக்கு போகும் என்று பெத்ஷிமேசின் மனுஷர் சொல்லி கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆட்கள் அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடத்திற்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். ஆமென். அடுத்ததாக நாங்கள் இசாயா 51 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராலையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாயிருக்கிறது. என் இரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள். கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல் ஒளிந்து போம். பூமி வஸ்திரத்தை போல் பலசாய்ப்போம். அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் இரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும். என் நீதி அற்று போவதில்லை. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். என் இரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். எலும்பு எலும்பு பெலன்கொள். கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பும். ராகாபை துண்டித்ததும் பலசர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வெற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ? அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனுஷ புத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? இடுக்கன் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்குரகத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடுக்கன் செய்கிறவனுடைய உக்குரம் எங்கே? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைபடுவதும் இல்லை. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நுழலினால் உன்னை மறைக்கிறேன். எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்குரகத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே, எழுந்து நில், தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய். அவள் பெற்ற புத்திரர் எல்லாரிலும் அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை. அவள் வளர்த்த குமாரர் எல்லாரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை. இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது. உனக்கு பிரதவிக்கிறவன் யார்? பால் கடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டியமும் வந்தன. யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன்? உன் குமாரர் மூச்சித்து விழுந்தார்கள். அவர்கள் வலையிலே சிக்குண்ட கலைமானை போல எல்லா வீதிகளின் முனையிலும் கர்த்தருடைய உக்கிரத்தினாலும் உன் தேவனுடைய கண்டதத்தினாலும் நிறைந்தவர்களாய் கிடக்கிறார்கள். ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறிகொண்டவளே, நீ கேள். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் வெளிப்படுத்தல் 12 வாசிக்க கேட்போம். அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கற்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வெளிச்சப்பம் இருந்தது. அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத் தள்ளிட்டு, பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரி பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. ஸ்திரியானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுச்சற்பத்தோடைய யுத்தம் பண்ணினார்கள். வலுச்சற்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுச்சற்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடி இருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வெளிச்சருப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டும் போகும்படிக்கு பாம்பானது தன் வாயில் இருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரிக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலிச்சற்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலிச்சற்பமானது ஸ்திரியின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. 13வது அதிகாரம். பின்பு நான் கடற்கரை மலனில் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலிச்சற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடைய அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலிச்சற்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனுடைய யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும் படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்து வலுசற்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாத படிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அவனுடைய இலக்கம் 666. ஆமேன்.
2: ஆமேன். ஆமேன். நன்றி சௌரி பிரிம்ரோஸ். மிக அருமையாக அழகாக கருத்தோடு தெளிவாக வாசித்தீர்கள். ஆண்டுடைய நாம ஒன்றே மகிமைப்பட்டது. உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்கு ஆஜபிக்கிறோமா.
3: ஆமென் ஆமென். காட் bless you brother. God bless you.
2: Thank you.
3: ஜெசன் டாக்டர் ஸ்ட்ரீங் கேட்டதா சொல்லிடுங்க.
2: கண்டிப்பா சொல்றேன்.
3: சொல்லு.
2: ஓகே. தேங்க்ஸ்.
4: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நேரம் கலையத்தில் 2:14. அடுத்து வர இருக்கிறது பெண்களுக்கான ஆலோசனை பகுதி. இதை வழங்கியிருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து சுசி அம்மா அவர்கள். அதற்கு முன்பதாக இன்றைய பிபிசி செய்தி அறிக்கையின் இப்பொழுது கேட்கலாம்.
5: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அணுத்தளங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் எதையும் சாதிக்கவில்லை. போர் நிறுத்தத்திற்கு பின்பு முதலில் தோன்றிய ஈரானின் அதிஉயர் தலைவர் கருத்து. காசாவில் உதவி பெற நின்ற பாலத்தீனியர்கள் கொல்லப்பட்டதை மறுக்கும் இஸ்ரேல். காசா பிரச்சினையில் பங்களிக்க போராடும் ஐரோப்பிய ஒன்றியம். ரஷ்ய படையெடுப்பை விசாரிக்க சிறப்பு ஆணையம். ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட யுக்ரேனிய அதிபர். வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஆஷ்லி பிஜாய். ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்களால் அமெரிக்கா எந்த பலனையும் பெறவில்லை என்று ஈரானின் அதிஉயர் தலைவர் அலி காமினேயி கூறியுள்ளார். பனிரெண்டு நாட்கள் நடந்த மோதலுக்கு பின்பு வெளியிட்டுள்ள தனது முதல் காணொலி அறிக்கையில் ஈரானின் பதிலடியால் இஸ்ரேல் கிட்டத்தட்ட வீழ்த்தப்பட்டதாகவும் அவர் கூறினார்.
6: இஸ்லாமிய குடியரசு அமெரிக்காவுக்கு கடும் பதிலடியை கொடுத்தது. இந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவின் முக்கிய தளங்களில் ஒன்றான அல் உடைட் விமான தளத்தை தாக்கி சேதப்படுத்தியது.
5: முன்னதாக ஈரானின் அணுத்திட்டத்தில் கடுமையான அழிவை ஏற்படுத்தியதாக இப்போது நம்புவதாகவும் ஈரானுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்க விரும்புவதாகவும் வெள்ளை மாளிகை கூறியது. 3 முக்கிய அணுசக்தி தளங்கள் அழிக்கப்பட்டுள்ளதை சமீபத்திய தகவல் உறுதிப்படுத்துவதாக அமெரிக்க உளவுத்துறை முகமைகள் தெரிவித்துள்ளன. ஆயினும் அதிபர் டிரம்பின் மத்திய கிழக்கு தூதர் ஈரானின் அணுசெறிவூட்டல் திட்டத்தை கைவிட அழுத்தம் கொடுப்போம் என்றும் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும் வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்தார். அமெரிக்க தாக்குதல்களால் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் முக்கிய பகுதிகள் பாதிக்கப்படவில்லை என்கிற பென்டகன் உளவுத்துறையின் முதற்கட்ட மதிப்பீடு கசிந்த ஒரு நாளுக்கு பிறகு தகவல் வந்துள்ளது. இஸ்ரேலில் ஈரானுடனான போர் நிறுத்தம் 3வது நாளாக தொடரும் நிலையில் ஈரானின் அணுத்திட்டத்திற்கு ஏற்பட்ட சேதத்தை மதிப்பிட இஸ்ரேலிய உளவுத்துறை சேவைகள் முயற்சித்து வருகின்றன. இதுகுறித்து ஜெருசலேமிலிருந்து பிபிசி செய்தியாளர் டான் ஜான்சன் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
7: நேற்றிரவு இஸ்ரேலில் உள்ள அணுசக்தி ஆணையம் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு 2 அல்லது 3 ஆண்டுகள் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்ட இஸ்ரேலிய நிலைப்பாட்டை ஆதரித்தது. இருப்பினும் இந்த தளங்கள் நிலத்துக்கடியில் அமைந்திருப்பதாலும் உளவுத்துறை இந்த இடங்களை சென்றடைவது கடினம் என்பதாலும் களத்தின் உண்மையான நிலையை அறிவது கடினம். என்ன நடந்துள்ளது, தாங்கள் விரும்பிய அணு திட்டத்தை மறுகட்டமைக்கும் சாத்தியக்கூறுகள் ஈரானியர்களிடம் உள்ளதா என்கிற முழு தகவல்களையும் பெறுவதற்கு இன்னும் சற்று காலமாகும். தற்போது வரை போர் நிறுத்தம் நீடிக்கிறது. ஆனால் எதிர்காலத்தில் தங்கள் மீதான அணு திட்ட கண்காணிப்பை ஈரான் அனுமதிக்குமா? இஸ்ரேல் இனிமேலும் ஈரானிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகாமல் இருப்பதை எவ்வாறு உறுதி செய்யும் என்கிற முக்கிய கேள்விகள் இன்னும் உள்ளன.
5: பிபிசியின் சர்வதேச செய்தி பிரிவின் தலைமை செய்தியாளர் லிஸ் டூசர் ஈரான் தலைநகர் செஹ்ரானில் உள்ளார். பிபிசியின் பாரசீக சேவையில் அவரது எந்த அறிக்கையும் பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் அவர் ஈரானிலிருந்து செய்தி வெளியிட அனுமதிக்கப்படுகிறார். ஈரானிய அதிகாரிகளின் இந்த சட்டம் ஈரானில் செயல்படும் அனைத்து சர்வதேச ஊடகங்களுக்கும் பொருந்தும். இந்நிலையில் நகரில் ஓரளவு இயல்பு நிலை திரும்ப தொடங்கிவிட்டதாக அவர் கூறுகிறார்.
8: குண்டு தாக்குதல் நின்றுவிட்டது, பெரிய நிம்மதி. இயல்பு வாழ்க்கை மெதுவாக திரும்பி வருவதை உணரலாம். ஆனால் மேலோட்டமாகத்தான் போக்குவரத்து மீண்டு வருகிறது. இன்று முதல் சர்வதேச விமான போக்குவரத்தும் தொடங்குகிறது. இணைய சேவை மீண்டுவிட்டது. பல சமூக செயலிகள் பயன்பாடுகள் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதால் அதற்கு அவர்கள் விபிஎன் வசதியை பயன்படுத்துகின்றனர். இதனால் அரசாங்கத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் உரையாடல்கள் நடக்கின்றன. இருந்தபோதிலும் டெஹ்ரானின் தெருக்களில் பல உணவகங்கள், கடைகள் மற்றும் அலுவலகங்கள் மூடியே உள்ளன. மேலும் மோதலின் போது வெளியேறிய சிலர் இன்னும் திரும்பவில்லை. இந்த போர் நிறுத்தம் நீடிப்பதை உறுதிப்படுத்த அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அரசு அதிகாரிகள் எதிர்ப்பு துணியை கடைபிடிக்கின்றனர். நேற்றிரவு அதிபர் மசூத் பெஷஸ்கியான் நாட்டு மக்களுக்கு வழங்கிய செய்தியில் தேசத்தின் மீண்டெழும் தன்மையையும் எதிர்ப்புணர்வையும் பாராட்டினார். இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பல உயர்மட்ட இரானிய தளபதிகளுக்கும் முன்னணி அணு விஞ்ஞானிகளுக்கும் இன்று இறுதி சடங்கு நடைபெறுகிறது. இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் தலைவர் ஹொசைன் சலாமி நாட்டின் மையப்பகுதியில் அடக்கம் செய்யப்படுவார். இத்தகைய அடக்க நிகழ்வுகளின் போது மேலதிக துக்கமும் எதிர்ப்பும் காட்டப்படுவதும் தொடரும். நேற்றிரவு முக்கிய தருணங்களில் இரானியர்கள் அடிக்கடி கூடும் ஆசாதி சதுக்கத்தில் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு சென்றோம். வெள்ளை பளிங்கு கல்லில் அழகு சின்னமாக விளங்கும் புனித இடத்தின் கீழ் செஹ்ரான் சிம்பனி இசை நிகழ்ச்சி நடந்தது. அங்கு வந்த ஈரானியர்களிடம் பேசியபோது சிலர் அரசை ஆதரித்தனர், சிலர் ஆதரிக்கவில்லை. ஆனால் அவர்கள் அனைவரும் தங்களை பற்றியும் தங்கள் நாட்டின் எதிர்காலத்தை பற்றியுமே பெரிதும் கவலைப்படுகிறார்கள்.
5: காசாவில் உதவி பெறுவதற்காக வரிசையில் நின்ற நூற்றுக்கணக்கான பாலத்தீனியர்கள் தங்களின் படைகள் கொன்றதாக கூறுவதை இஸ்ரேல் அரசு மறுத்துள்ளது. அவ்வாறு மக்கள் கொல்லப்பட்டதாக ஐநா மருத்துவமனை வட்டாரங்கள் மற்றும் நேரில் பார்த்த சாட்சிகள் தெரிவித்திருந்தன. ஆனால் வியாழக்கிழமை காலையிலும் மத்திய காசாவில் உதவிக்காக காத்திருந்தபோது 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் டசன் கணக்கானவர்கள் காயமடைந்ததாகவும் ஹமாஸின் கட்டுப்பாட்டில் உள்ள காசா

0: மத்தியஸ்தர்களான கத்தார், எகிப்து மற்றும் அமெரிக்காவுக்கு தெரியும் என்று ஹமாஸ் கூறுகிறது. தீவிர பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக கூறும் அவர்கள், திருப்பு ஏதுமில்லை, எந்த ஒப்பந்தமும் ஏற்படவில்லை என்கின்றனர். முந்தைய போர் நிறுத்தத்தின் அடிப்படையில் தொடர்புகள் தொடங்கி வளர்ந்தது, ஆனால் இதுவரை முன்னேற்றம் இல்லை என்கின்றனர்.
1: யுக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கில் ஈரானுடனான பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க பிரசல்ஸில் ஐரோப்பிய தலைவர்கள் இன்று சந்திக்கின்றனர். ஆனாலும் சமீப மாதங்களில் உலகளவில் ஐரோப்பாவை புறந்தள்ளிவிட்டு அமெரிக்கா தனியாக செயல்பட்டு வருகிறது. போர் நிறுத்தத்திற்கு ஆக்கப்பூர்வமாக மத்தியஸ்தம் செய்யவும், மோசமடைந்து வரும் மனிதாபிமான சிக்கல்களை தணிக்கவும் ஐரோப்பிய ஒன்றியம் போராடி வருகிறது.
2: காசா மீதான இஸ்ரேலின் போரை நிறுத்தக் கோரி ஐரோப்பிய நகரங்களில் பல பெரிய பேரணிகள் நடைபெற்று வருகின்றன.
3: இஸ்ரேலுக்கு ஆயுத விநியோகத்தை நிறுத்துங்கள், இது தொடரக்கூடாது.
2: இன படுகொலை குற்றச்சாட்டை நிராகரிக்கும் இஸ்ரேல் ஹமாஸை ஒழித்து எஞ்சியுள்ள பணைய கைதிகளை தாயகம் கொண்டு வருவது இலக்கு என்கிறது. ஆனால் இஸ்ரேலின் மனித உரிமை மீறல்களை நிறுத்த ஐரோப்பிய ஒன்றியம் அதிக முயற்சிகள் எடுக்க 100க்கும் மேற்பட்ட அறக்கட்டளைகள் வலியுறுத்துகின்றன. போர் குற்றங்களில் ஐரோப்பிய ஒன்றியமும் உடந்தையாக இருப்பதாகவும் சில குற்றம் சாட்டியுள்ளன.
4: காசாவில் அனைத்து வரம்புகளும் மீறப்பட்டுள்ளன, எல்லா விதிகளும் மீறப்பட்டுள்ளன. ஐரோப்பிய ஒன்றியம் செயல்படுவதற்கான சரியான நேரம் இது.
2: காசாவுக்கு உலகிலேயே மிகப்பெரிய உதவிகள் நன்கொடையாளர் என்பதை ஐரோப்பிய ஒன்றியம் சுட்டிக்காட்டுகிறது. இஸ்ரேல் மீது மேலும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்வீடன், ஸ்பெயின், அயர்லாந்து நாடுகள் அழைப்பு விடுத்துள்ளன.
5: காசாவில் குழந்தைகள் நீண்ட காலமாக காத்திருந்து விரக்தியடைந்துள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தை எனக்கு மிகவும் பிடிக்கும். இதுவரை காணாத பெரிய அமைதி திட்டத்தை ஐரோப்பா கொண்டுள்ளதாக நினைக்கிறேன். ஆனால் காசா தொடர்பாக நம்முடைய எதிர்வினைகள் மந்தமாக இருந்துள்ளன. நடத்தப்படும் இன அழிப்பால் மக்கள் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள்.
2: 45 கோடி மக்களை கொண்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலின் மிகப்பெரிய வர்த்தக நட்பு நாடு. மனித உரிமைகள் தொடர்பாக கடந்த 25 ஆண்டுகளாக இருந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் செய்யப்பட்டிருக்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதை இஸ்ரேலின் சிறந்த ஆதரவாளர்களாக இருக்கும் ஜெர்மனி, ஆஸ்திரியா மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகள் நிராகரித்துள்ளன.
6: இது காசா மக்களுக்கு உதவாது. இஸ்ரேலுடனான நம்முடைய பேச்சுவார்த்தையை சீரழிப்பதாகவும் முடக்குவதாகவும் இது அமையும்.
2: ஐரோப்பிய ஒன்றியம் மிகப்பெரிய பொருளாதார சக்தி, ஆனால் காசா தொடர்பாக பொதுவான நிலைப்பாடு அதனிடமில்லை. இதற்காக மிகப்பெரிய விலை அது கொடுக்க வேண்டியிருக்கலாம் என்று சிலர் கூறுகின்றனர்.
0: பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு அதிக அழுத்தங்களை கொடுக்கவில்லை என்பதும், சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை அமல்படுத்த நிர்பந்திக்கவில்லை என்பதும், இந்த நாடுகள் மனிதாபிமான உதவிகளை பாதுகாக்கவில்லை என்று பிற நாடுகளை சுட்டிக்காட்டுவதற்கான நம்பகத்தன்மையை கடினமாக்கும்.
2: உலகளாவிய விவகாரங்களில் ஐரோப்பாவை அமெரிக்கா புறந்தள்ளி வருகிறது. காசா நெருக்கடியில் தங்களின் குரல் ஓங்கி ஒலிக்க செய்ய ஐரோப்பா கடுமையாக போராடி வருகிறது.
1: யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை விசாரிக்க ஒரு சிறப்பு தீர்ப்பாயம் அமைக்கப்படுவதற்கான புதிய ஒப்பந்தத்தை அதிபர் ஜெலன்ஸ்கி வரவேற்றுள்ளார். இது செயல்பட்டு அனைவரையும் பொறுப்பேற்க செய்ய உரிய நடவடிக்கைகள் வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது போர்க்குற்றவாளியாக இருக்கும் ஒவ்வொரு ரஷ்யரும் நீதிக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் சந்திக்கலாம். நன்றி.
7: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி உலக செய்தி அறிக்கை.
8: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online. Broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
7: அடுத்து வர இருக்கிறது பெண்களுக்கான ஆலோசனை பகுதி. வழங்குகின்றார்கள் அருமையான சகோதரி அமெரிக்காவில் இருந்து

0: பெண்களுக்கான ஆலோசனை பகுதியை வழங்க இருக்கிறார்கள். அருமையான சோதி சுசி பால்மன் அவர்கள், அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்போம். எப்படி இருக்கிறீங்க சுசியம்மா?
1: நல்லா இருக்கிறோம் ஐயா, கட்டட கருவினால. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம்.
1: ஜெயசந்த் அம்மா எப்படி இருக்கிறாங்க?
0: பரவாயில்ல, சுமாவாய் சுமாய் கொண்டிருக்கிறார்கள். கூடிய விரைவில் வானொலியோடு இணைஞ்சு கொண்டு வரேன்னு நான் நம்புறேன்.
1: ஆமென்.
0: இன்றைய நாளும் ஒரு சில நிமிடங்கள் தாமதமாகி விட்டது.
1: பரவாயில்லை,
0: சுருக்கமாக நிகழ்ச்சியை வழங்குங்கள்.
1: ஸ்தோத்திரம். கண்களை மூடி இந்த நாளில் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கொடுத்திருந்த நல்ல அருமையான நேரத்திற்காக எனக்கு நன்றி அப்பா. அருமையான சகோதரனை சகோதரியும் சமூகத்தில் வைக்கிறேன். விசேஷமாக சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கர்த்தாவே, நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக கிரியை செய்கிற இந்த வல்லமையின்படியே கர்த்தாவே, அவர்கள் சீக்கிரமாய் அப்பா உங்களோட ஊழியத்தில் வந்து உங்களோட ஊழியத்தை செய்ய தேவனாய கர்த்தர் பலனை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசிர்வதியும் இதில் உதவி செய்கிற இந்த வானிலை கொடுத்து உதவுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் இந்த நாளில் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
0: ஆமென்,
1: ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நாம் வந்து பெண்களாக இந்த உலகத்தில் எப்படியாக ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபு, நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம் வெற்றிகரமாக இந்த ஓட்டத்தை ஓடும்படியாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி பெரிய கொஞ்சம் வசனத்தின் மூலமாக நாம் வந்து பார்க்கலாம். இந்த வேளையில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது நாம் வந்து அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் நாம் தேட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையை தொடங்கும் போது ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுந்திருக்கும் போது முதலாவது அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். அவருடைய அவரிடத்துல நாம் எல்லாவற்றையும் ஒப்புவித்து நம்முடைய வேலைகளை தொடங்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் நமக்கு வாழ்க்கை செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ராஜ்யம் என்று சொல்லும் போது நாம் அவருடைய காரியங்களில் ஈடுபடும் போது தேவனுடைய வார்த்தையிலே நாம் தரித்திருந்து அவரை தியானித்து அந்த நாளை தொடங்கும் போது நிச்சயமாக தேவன் எல்லாவற்றையும் நமக்கு எல்லாவற்றையும் வாழ்க்கை செய்கிறவர் இருக்கிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று, இவைகள் எல்லாம் என்று சொல்லும் போது மற்ற எல்லாம் நம்ம கேட்காதவைகள் கூட ஆண்டவர் நமக்கு தந்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று லூக்கா 12:31 நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. இது வந்து சில வேளையில ஒவ்வொருவரும் அந்த புத்தாண்டு வாக்கு தத்தமா வசனமாடு சொல்லலாம். ஆனா இது ஒவ்வொரு நாளும் நம்மட வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாக்கிய வார்த்தையாய் காணப்படுகிறது. அது அந்த இந்த வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து இதை நான் வந்து ஆண்டவரை மேன்மைப்படுத்தும் போது நிச்சயமாக அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருக்கே மகிமை செலுத்துங்கள். அப்பொழுது கர்த்தர் இந்த ஒவ்வொரு நாளையும் நன்மையினால நம்மளை முடிசூட்டி நம்முடைய பாதையெல்லாம் நெய்யாய் புடிபடி செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் காலில் எழும்பும் போது அன்போடும் சந்தோஷத்தோடும் சிரித்த முகத்தோடும் நாம் அவரை நாம் நோக்கி துதியோடு அவர் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். என் ஆண்டவரே, நீரே வெளியேறப்பட்டவர், உம்முடைய பாதமே இன்பமானது, நீ 1000 பேரிலும் 10,000 பேரிலும் சிறந்தவர் என்று நாம் சொல்லி அவரை போற்றி அவரை பாடி அந்த நாளை தொடங்கும் போது நிச்சயமாக அது ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்படும். முதலாவது கர்த்தர் என்பது ஆணித்தரமாக நம்முடைய உள்ளத்திலே பதிந்திருக்க வேண்டும். முதலாவது கர்த்தர் நாம் வெளியே போகும்போது, எப்பொழுதுமே நாங்கள் வெளியில போகும்போது நான் வந்து ஜெபித்து விட்டு நாங்கள் போவோம், ஜெபிக்காம இறங்கவே மாட்டோம். ஆண்டவரே, எங்களோட வாகனத்தை பார்த்து காத்துக்கொள்ளும் ஆண்டவர், நாங்கள் போகிற காரியங்கள் வெற்றிகரமாக முடியணும், நாங்கள் போகிறது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று சொல்லி முதலாவது கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து நான் வந்து செல்லும் போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். நான் எதை செய்தாலும் கர்த்தரை முன்வைத்து மேன்மைப்படுத்தி அவரை கனப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய வாசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 2:30 பார்க்கிறோம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அப்ப நான் முதலாவது ஆண்டவரை கனப்படுத்தணும். எந்த காரியம் செய்தாலும் முதல்ல அவரை கனப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். நான் வந்து அசட்டை பண்ணினா, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் போனோம் என்றால் நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாபமாக மாறிவிடுகிறது. ஆண்டவர் சொல்றார், என்ன அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனவீனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். இது வந்து ஆண்டவருடைய வார்த்தை. நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்படணும். இது வந்து ஒரு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சம்பவம் அதை நான் சொல்லுகிறேன். அவங்க வந்து ஒரு கல்லூரியில ஒரு முதல்வர் வந்து உரையாற்றினாராம். அவர் அருகில் இருந்த ஒரு ஒரு போர்டு, நம்ம ஊர்ல எல்லாம் கற்பலகை இருக்கும்ல, அதுலதான் சாக்பீஸை வச்சு வரைவாங்க, எழுதுவாங்க, நம்முடைய பாடங்கள் சொல்லி கொடுப்பாங்க. இப்பமும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த கரும்பலகையில அவர் ஒரு ஊதியத்தை வச்சாராம். வச்சுட்டு இதுல ஏதாவது மதிப்பு உண்டா, இதுக்கு ஏதாவது வேல்யூ உண்டா என்று கேட்டாரா. அப்பொழுது அங்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களாம், இது ஒன்று இல்லை, வெறும் பூஜ்யம் தானே, இதுக்கு ஒரு வேல்யூ இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு பூஜ்யம் அதுக்கு பக்கத்துல வைத்தாராம், அதுவும் வேல்யூ உண்டா, இல்லை இதுக்கு மதிப்பு உண்டான்னு கேட்டப்போ இதுக்கு மதிப்பு இல்லை என்று ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது போல இன்னொரு பூஜ்யம் வச்சாராம், இதுக்கு மதிப்பு உண்டா, இதுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டே மதிப்பு அந்த பூஜை வச்சுக்கொண்டே வந்த ஒரு அந்த வெறும் பூஜ்யத்தினால ஒரு மதிப்பும் அது இல்லை. ஆனா அதற்கு முன்பு, அந்த பூஜ்யத்துக்கு முன்பு ஒரு ஒன்றை போட்டுட்டு எழுதிட்டு கேட்டா, இது என்ன மதிப்பு உண்டா, இதுக்கு மதிப்பு உண்டு, இது 10 என்ற மதிப்பை பெற்றது. 2 பூஜ்யத்துக்கு முன்னால 1 போட்ட போது இது 100 உயர்ந்தது. 3 பூஜ்யத்துக்கு முன்பதாக 1 போட்ட போது அது 1000 உயர்ந்தது. இப்படி அவர் சொல்லிக்கொண்டே போனாராம். அப்ப நான் அதுல என்ன சத்தியம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த முயற்சிகள் எல்லாம், அந்த பூஜ்யம் என்று சொல்லும் போது நம்முடைய வெறும் முயற்சிகள் அதுதான் பூஜ்யம். ஆனா அதற்கு முன்னால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வைத்தா அந்த பூஜ்யத்துக்கு பெரிய ஒரு மதிப்பு பெற்றதாக காணப்படுகிறது. இதுதான் இதுல உள்ள சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 6:33 பார்க்கிறோம், உங்களுடைய முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். இந்த வசனம் முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது அங்க பின்னால உள்ளவங்க எல்லா காரியங்களும் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பூஜ்யங்கள் மதிப்பு பெறும்படி கொண்ட முதலாவது நம்ம எழுதும் போது அது என்ன, ஒன்று என்ன, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிச்சய ஜீவன் என்று யோவான் 17:3 பார்க்கிறோம். உலக பிரகாரமாக நமக்கு பணம் இருக்கலாம், பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், இதெல்லாம் அது முதன்மையானதாக இருக்க வேண்டாம். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் வேணும் தான், பணமும் பேரு புகழும் எல்லாமே நமக்கு அவசியம் தான், அது வேண்டான்னு சொல்லல. ஆனா இவையெல்லாம் நமக்கு முதன்மையானதாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் செல்வமும் செல்வாக்குகள் பணமும் பொருள் எல்லாமே வசனம் சொல்லுகிறது எல்லாம் அநித்தியமானவைகள், இவையெல்லாம் அழிந்து போகும், அழிந்து போகக்கூடிய காரியங்கள். பாருங்க, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், இந்த உலகத்து காரியங்களுக்காக கவலைப்படாதிருங்கள் என்று வசனம் சொல்கிறது. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. பாருங்க, நம்ம புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷத்துல, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும்போது மார்த்தாளும் மரியாளும் ஒரே வீட்டில் தான் வாழ்ந்தாங்க. ஆனால் இரண்டு பேருடைய முக்கிய துவங்களை நாம் பார்க்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருந்து, ஒருத்த மார்த்தாளுக்கு டிஃப்ரெண்ட்டாக, மார்த்தாளும் மரியாளும் ரெண்டு பேரும் சகோதரிகள் தான், ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வித்தியாசமான காரியங்கள் இருந்தது. மார்த்தா வந்து வீட்டு வேலைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தவளாய் காணப்பட்டா. மரியாளோ கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அந்த ஒரு முக்கியத்துவத்தை, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அவன் முக்கியத்துவம் கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று மரியாள் தன்னை எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று அந்த லூக்காவது அதிகாரத்தில் 10வது அதிகாரம் 41-42 நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவையானது ஒன்று அதுதான், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அதை நாம் தெரிந்து கொள்ளும்போது நிச்சயமாக அது வந்து மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு பழங்காலத்தில் ஒரு, நீங்கள் இந்த கதையை நிறைய பேர் கேட்டிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தத்துவ ஞானி இருந்தாரா, அவர் ஆற்றை கடப்பதற்கு ஒரு படகோட்டி வைத்திருந்த படகில் மேலே ஏறினாராம். படகும் புறப்பட்டு தான். அந்த தத்துவ ஞானி கேட்டாராம் படகோட்டியை பார்த்து, உனக்கு வானசாஸ்திரம் தெரியுமா? அவன் சொன்னானா, படகோட்டி சொன்னாராம் அவரை பார்த்து, ஐயா நான் படிப்பறிவு இல்லாதவன், எனக்கு வானசாஸ்திரம் தெரியாது அப்படி சொன்னான். அப்போ அப்போ போச்சு, உனக்கு வாழ்க்கையில் கால் பங்கு வீணாய் போச்சு என்று அங்கலாய்த்து சொன்னார் அந்த தத்துவ ஞானி. படகு இன்னும் கொஞ்சம் தூரம் போனபோது அந்த தத்துவ ஞானி படகோட்டியை பார்த்து கேட்டாராம், ஐயா உங்களுக்கு வானசாஸ்திரம் தெரியுமா? தெரியல. கணித சாஸ்திரமாவது உங்களுக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. அப்போ படகோட்டி சொன்னார், ஐயா நான் மலைக்கு கூட ஒரு பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினதில்லை, எனக்கு எப்படி கணித சாஸ்திரம் தெரியும்? அப்படியானா உன் பாதி வாழ்க்கை வீணாகி போயிட்டுன்னு சொன்னாராம் அந்த தத்துவஞானி. பிறகு விஞ்ஞான சாஸ்திரம் தெரியுமா? அதுவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்படி பேசி பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு படகு வந்து சுழலில் சுக்கி சுக்கி சுழண்டு கொண்டு இருக்கிற போது அந்த படித்த மேதையான அந்த தத்துவ ஞானி தண்ணீருக்குள்ள விழுந்து உயிருக்காக தத்தளித்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது படகோட்டி அவன்கிட்ட கேட்டாராம், ஐயா உங்களுக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியுமான்னு கேட்டப்போ, ஐயோ எனக்கு தெரியாதே என்று பரிதாபமாக அந்த தத்துவ ஞானி கதறினாராம். இப்படிதான் அந்த சாஸ்திரங்களை எல்லாம் தெரிஞ்சா கூட கணித சாஸ்திரம், அந்த சாஸ்திரம், இந்த சாஸ்திரம், உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் நான் கற்றிருந்தாலும் அந்த நீச்சல் சாஸ்திரம் தெரியலன்னா உங்களுடைய வாழ்க்கையும் போச்சுதே என்று படகோட்டி அவருக்கு பரிதாபப்பட்ட அந்த சாஸ்திரக்கார அந்த சயின்டிஸ்ட் இந்த நாளில் சொல்லும்போது சயின்டிஸ்ட்னு சொல்லலாம், அவர் தண்ணீரில் மூழ்கினதாக அந்த ஒரு சிறிய கதை. இது நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இதே போல தான் உலக வாழ்க்கையில் முதலாவது ரட்சிப்பின் சாஸ்திரம், நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களால் ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கும் போது அதுதான் நம்மளை இந்த உலகத்திலேருந்து ரட்சிக்கும். இந்த உலகத்தை விட்டு போனால் கூட அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம ஆண்டவரோடு கூட சேர்ந்து அரசாளுகிற அந்த நாட்களில் நாமும் அந்த இடத்துல காணப்படுவோம். இந்த உலக கரையிலிருந்து மறுக்கரையாகிய பரலோகத்துக்கு போவதற்கு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றோம் என்றால்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை நான் தேடும்போது கர்த்தர் நமக்கு மீதி எல்லாவற்றையும், இந்த உலகத்தை விட்டு போனால் கூட நமக்கு எல்லாவற்றையும் கூட கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில் யார் யார் இந்த நாளில் ஆண்டவரை குறித்து நாம் அறியாமல் இருக்கிறோமோ, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு ஏதுவான காரியங்கள் இல்லாதவைகளை நாம் செய்து கொண்டு இருப்போமானால், கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாதவைகளை செய்து கொண்டு இருப்போமானால், ஆண்டவரை வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று நாம் இருப்போமானால், மாத்திரமல்ல நம்மை மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம குடும்பத்தையும் ஆண்டவருக்கு நேராக நடத்தவில்லை என்றால் ஆண்டவர் நம்மகிட்ட இந்த நாளில் கணக்கு கேட்பார். அவர் கேட்பார், முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, அப்பொழுது நான் உனக்கு எல்லாவற்றையும் கூட கொடுப்பேன் என்று இந்த நாளில் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அதனால் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். இந்த நாளில் மன திரும்ப அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் அதை நாம் பெற்றுக்கொள்வோம் மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் அந்த ரட்சிப்புக்கு நேராக நடத்துவோம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளினால் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் கிருபையும் இந்த நல்ல தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம். முதலாவது இவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் இதில் தவறி இருப்போமானா தேவன் ஐயா கர்த்தர் அப்பா, இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தங்களுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று நீங்கள் கேட்குறீங்களே ஆண்டவரே. அப்பா, முதலாவது எங்களை கர்த்தாவே ஆண்டவரே நீ ரட்சிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் உமக்கு பயந்தவர்களாய் உமக்கு இதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாங்கள் ஜீவிக்க என் தேவனாகிய கர்த்தர் ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாய் ஜீவிக்கிறோம் ஐயா. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நாம மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறேன். மீட்பரும் கர்த்தர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நல்ல ஆலோசனை பகுதி சுசி அம்மா. அவருடைய நீதியை, அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது நாங்கள் தேட வேண்டும் என்ற நல்ல கருத்தை அழகாக நல்ல கதைகள் மூலமாக வெளிப்படுத்தினீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
1: பாஸ்டரையும்
0: கேட்டேன்னு சொல்லுங்க.
1: கண்டிப்பா, சரி ஐயா. நன்றி, நன்றி.

0: எந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும்?
1: வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: நேரம் கலையத்தில் 2:46, 3 மணிக்கு வருகிறது திறப்பின் வாசல் ஜெபம். இன்றைய நாளும் திறப்பின் வாசல் ஜெபத்தை வழிநடத்த எங்களோடு ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி நலாயினி சாரங்கபாணி அவர்கள் இணைந்து இருக்கிறார்கள்.

0: வியாழக்கிழமை மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். நேரம் கலையத்திலே 3 மணி. இது துறப்பின் வாசல், ஜபத்துக்கான நேரம். இந்த ஜபத்தை வழிநடத்த ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி நலாயினி சாரங்கபாணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி.
1: பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: கர்த்தருடைய கிருபையால சுகமா இருக்கிறேன்.
0: ஆமென். மிக மகிழ்ச்சி உங்களுடைய குரலை மீண்டுமாக வானொலியில கேட்கிறதுக்கு. ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். தொடர்ந்து இன்றைய நாள் உங்களுக்கு ஜப குறிப்புகள் அனுப்பி இருக்கிறேன். சுருக்கமாக நான் என்ன அளவை சொல்கிறேன். இன்றைய நாளும் 3 செய்தியாளர்கள் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். மற்றும் நீதிமொழிகளை வாசித்தார்கள் சௌரி மெடினா அவர்கள். உங்களுக்கான நேரத்திலே கிட்டத்தட்ட 13 சௌரிகள் பாடல் பாடி விருப்ப பாடலை கேட்டும் ஆண்டோருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஆலோசனை பகுதியை சௌரன் செல்வின் ஜெஸ்ராஜ் அவர்கள் டாக்டராக இருக்கிறார். அவர் அங்கிருந்து ஆலோசனை பகுதியை வழங்கினார்கள். அதன் பின்பதாக வேதத்தை வாசித்தார்கள் சௌரி உங்களுடைய சபையில் உள்ள சௌரி பிரீம் ரோஸ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் கர்த்தருக்குள் பெண்கள் எப்படி அழகாக ஆரோக்கியமாக சாட்சியாக வாழலாம் வாழ வேண்டும் என்ற ஆலோசனை பகுதியை அமெரிக்காவிலிருந்து அருமையான சௌரி சுசி பால்மர் அவர்கள் வழங்கினார்கள். ஜெபத்தில் நீங்கள் இணைந்திருக்கீர்கள். இதற்கு பின்பதாக இலங்கை மண்ணிலிருந்து வருகின்ற சத்தியவசன நிகழ்ச்சி இடம்பெறும். இவைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் வயதான தாயாரர்களாக இப்போ எங்கள் கண்களிலே தெரிவது அருமையான நோவாமா மற்றும் பவளம் அவர்களுக்காக ஜெபிங்கள். அத்தோடு எல்லா வயதான மக்களுக்காகவும் வாரிய பிள்ளைகள் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இலங்கை இந்தியாவுக்காக இந்த யுத்தங்கள் இப்பொழுது சமாதானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது தொடர வேண்டுமாக, உலகில் சமாதானம் கிடைக்க வேண்டுமாக மக்கள் பீதியோடு அநேக இடங்கள் ஐரோப்பாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏசியா பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். யுத்தத்தில் இழந்து போன இழப்புகளுக்காக பரிதவிக்கிற அருமையான குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இலங்கை இந்தியா தேசத்துக்காக எல்லா சபைகளுக்காகவும் ஜெபிங்கள். எல்லா ஊழியர்களுக்காகவும் மற்றும் உங்களிடம் உள்ள ஜெப குறிப்புகளுக்காகவும் ஜெபிங்கள். நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: நன்றி பிரதர். கர்த்தாவே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, சர்வ வல்லமை உள்ள தேவனே, உமை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களை நோக்கி நாங்கள் பார்க்க, துதிக்க, ஜெபிக்க, பாடல்களை பாட, விதேவ வசனங்களை கேட்க, கர்த்தாவே நீங்கள் கொடுத்த கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே, லூக்கா 18 7 அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொன்னபடி கர்த்தாவே, அந்தவரே கர்த்தாவே, நியாயாதிபதியாகிய தேவனாகிய கர்த்தர் நீர் நியாயம் செய்கிற அந்த தேவனாய் இருக்கிறபடியினாலே கர்த்தாவே, அந்த ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே அந்த பெண்ணுக்கு ஆண்டவரே நியாயம் கிடைத்தது போல கர்த்தாவே, அந்த விதவையாயிருந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைத்தது போல இன்றைய நாளிலும் ஆண்டவரே இந்த நாட்களிலே கர்த்தாவே உங்களை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ண வந்து நிற்கிறோம். சுவாமி, விசேஷித்த விதமாய் இந்த வெள்ளமையின் அலைகள் ஆண்டவரே வானொலி ஊடாக கர்த்தாவே உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதுக்காய் நாங்கள் முதலிலே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேகர் இதன் மூலம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வருகிறபடியினாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷித்த விதமாய் இந்த ஸ்தாபர்களுக்கான் குடும்பத்தை வின்சென்ட் சௌரன் வின்சனுக்காகவும் சௌரி ஜசிந்தாவுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காய் பேர பிள்ளைகளுக்காய் நாங்கள் முதலிலே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாரத்தை போட்டு கத்தாவே உம்முடைய வார்த்தை என்றாலும் சரி கத்தாவே, உம்முடைய ஆண்டவரே கத்தாவே, அந்த வல்லமையின் அலைகள் மூலம் கத்தாவே அந்த வார்த்தைகள் கடந்து சென்று ஒவ்வொரு உள்ளங்களையும் ஊடுருவி சென்று அந்த வல்லமையை செய்கிறபடினாலே அது வெறுமனே திரும்பி வராது என்று சொன்னபடி உறைந்த மாரியும் மழை வானத்தில் இருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு ஆண்டவரை விதையையும் உண்ணுகிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே நான் சொன்ன வார்த்தைகள் வெறுமனே திரும்பி வராது என்று சொல்லி இந்த வல்லமையின் அலைகளூடாய் கடந்து செல்லுகிற ஒவ்வொரு தேவ வார்த்தைகளும் கத்தாவே அது ஜீவன் உள்ளதாய் கத்தாவே 1:30 1:100 1:60 பலன் தரும் படிக்காக ஐயா இன்னும் இது பலிகி பெருகும் படிக்காக இந்த தேவைகள் சந்திக்கப்படும் படிக்காக இந்த ஊழிய தேவைகள் சந்திக்கப்படும் படிக்காக ஐயா நாங்கள் உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. விசேஷமாய் சௌரி ஜசிந்தாவுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை நீங்கள் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உச்சம் தல தொடக்கம் உள்ளங்கால் மட்டும் பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் அப்பா. உம்முடைய பலத்தினாலே நீர் இடைக்கட்டும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி கர்த்தர் ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்கள். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் என் தேவனுடைய கரமும் பன்மடங்கு ஆசீர்வாதங்களும் பெருகும் படிக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷித்த விதமாய் இன்றைய நாளிலே இந்த வியாழக்கிழமைகளிலே நடைபெறுகிற ஆண்டவரே இந்த வானொலி நிகழ்ச்சிகளுக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய செய்தியை கொடுத்த கத்தாவே பாஸ்டர் ஜான் பாலாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உங்களுடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு வந்த அந்த சகோதரன் அந்த குடும்பத்தை கத்தாவே உங்களுடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒரு பாரத்தோடு கத்தாவே ஆண்டவரே உடைய ராஜ்யத்தை கட்டுகிற உடைய தேவ செய்திகளை கொடுக்கிற அந்த குடும்பத்தை உங்களுடைய இரத்தத்துக்குள்ளே மூடி மறைக்கிறோம் ஐயா. இன்னும் நல்ல சுகங்களை கட்டளை இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை பொழிந்தரலும் படிக்காக அந்த ஆவியானவர் தாமே அவரை நடத்தும் படிக்காக குடும்பங்கள் பிள்ளைகள் பாண்டவரே தேவைகள் எல்லாம் ஊழிய பாதையிலே போகிற நிலைமைகளிலே ஊழியங்களை வர்த்திக்க பண்ணுங்க, சபைகளை பெருக்குங்க, ஆசீர்வதித்து நடத்தும் படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அதே போல கத்தாவே அந்த இரண்டாவது செய்தியை கொடுத்த பாஸ்டர் ஆண்டவரே டேவிட் கைவாளியம்மக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மகனை உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஆண்டவரே சகோதரனையும் ஆண்டவரே அந்த குடும்பத்தையும் மூடி கொள்ளட்டும் என்று சொல்லுகிறோம். உம்முடைய எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதா கனப்படுத்துவேன் என்று சொன்னீங்க கத்தாவே. உங்களுடைய கனத்தினால் அவர்கள் நிறைக்கப்படும் படிக்காக அவருடைய தேவைகள் சரீர தேவைகள் அவர்களுடைய இந்த நிலை நேரங்களில் இருக்கிற அந்த தேவைகள் அந்த குடும்பத்தின் தேவைகள் சபையின் தேவைகள் ஊழிய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கும் படிக்காக கொடுத்த செய்திகளை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்படவும் ஐயா உம்முடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்படவும் கத்தாவே கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல கத்தாவே காலையிலே கத்தாவே நீதி மொழிகளை வாசிக்கிற அந்த சகோதரி மெடினாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சௌரியை ஆசீர்வதிங்க கத்தாவே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கத்தாவே அந்த ஞான வார்த்தைகளை கத்தாவே காலையிலே வாசித்து கத்தாவே ஒவ்வொருவரும் அதை கேட்டு கத்தாவே அதில் இருக்கிற ஞான வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஓடும்படிக்காக அன்றன்று வேண்டிய ஆகாரம் என்று சொன்னது போல அன்றன்று வேண்டிய அந்த வசனங்களை வாசிக்கிற அந்த சகோதரியையும் குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளையும் நீங்கள் சந்தித்து நடத்தும் படிக்காய் தொடர்ந்து இந்த ஊழியங்களை செய்ய சகோதரிக்கு பலத்தையும் ஞானத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலையும் நீங்கள் கட்டளையிடும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல உங்கள் பாடல் நேரம் என்று சொல்லுகிற கத்தாவே பாடல் பாடியவர்கள் விருப்ப பாடல்களை கேட்ட 13 பேர்களையும் ஐயா அவர்கள் வாழ் வாழ்க்கையிலே கத்தாவே அந்த பாடல்கள் ஜீவனாய் மாறட்டும் ஐயா. அந்த பாடல்களிலே இருக்கிற வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேன் என்றும் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை கொண்டு வரும் படிக்காக அந்த வார்த்தை வெறுமனே வராது என்று சொன்னபடி ஆண்டவரே அது விழுந்து முளைத்து கத்தாவே அவர்கள் வாழ்க்கையிலே அது ஒரு பெருக்கத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் படிக்காகவும் தொடர்ந்தும் ஆண்டவரே அந்த பாடல்களை கேட்கவும் பாடல்களை பாடவும் அவர்களுடைய தாளந்துகளை வர்த்திக்க பண்ணும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சிறிய காரியமோ பெரிய காரியமோ உங்களுக்காய் அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்படும் படிக்காகவும் அவர்கள் இப்பொழுது இருக்கிற தேவைகள் சந்திக்கப்படும் படிக்காகவும் கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே அதை போல கத்தாவே அந்த வார்த்தை ஜீவனாய் இருந்தது என்று சொல்லி கத்தாவே அந்த வார்த்தைகளை கொடுத்த சகோதரி ஜெயந்தி பெற்றிக்கு காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி உடைய ராஜ்யத்தை தேடுவதை குறித்து கத்தாவே இன்றைய நாளிலும் கொடுத்த அந்த செய்திகள் தேவனை கனப்படுத்த வேண்டும் என்ற செய்திகள் பிள்ளைகளை தேவனுக்குள் வளர்க்க வேண்டும் என்று சொன்ன அந்த செய்திகளின் தாவே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே அதை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல அதை செயல்படுத்துகிறவர்களாயும் ஆண்டவரே இருக்கத்தக்கதாய்க்கத்தாவே ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த செய்தியை கொடுத்த சகோதரியே மையா உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே நீங்கள் நடத்த வேண்டிய விதத்திலே நடத்துகிற தேவன் என்று சொன்னபடி அந்த பெண்கள் ஆரோக்கியமாய் அழகாக வாழ சாட்சியாய் வாழ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடிக்கத்தாவே அந்த ஆலோசனைகளை அசட்டை பண்ணாமல் கத்தாவே ஆண்டவரே அதை கொடுத்த சகோதரி சசி பல்மருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன்படி நாங்கள் நடக்கவும் அதை கை கொண்டு வாழவும் அந்த முதலாவது உம்மை தேட எந்த காரியத்துக்கும் முதலாவது உங்களை வைத்து ஓட கற்று தந்து நடத்தும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஐயா உடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா ஆண்டவரே. அதே போல அந்த ஜெயந்தி பெற்றி கொடுத்த ஆவிக்குரிய பரிசுத்த வாழ்வு எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஆண்டவரே செயல்படும் படிக்காக ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து வாழக்கத்தாவே நீங்க கிருபை செய்யுங்க. அந்த சகோதரியை ஆசீர்வதிங்க ஆவியானவர் நீங்கள் நடத்துங்க. இன்னும் ஆண்டவரே கத்தாவே அந்த வார்த்தை ஆண்டவரே கொடுக்கிற வேளையிலே ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் ஐயா அது ஜீவனாய் கடந்து செல்லட்டும் ஐயா. அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று சொன்னபடி ஆண்டவரே அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜனங்கள் பெருகுவதற்கும் அது ஜீவனாய் கடந்து வரும்படிக்காக அந்த சகோதரியுடைய குடும்பத்தையும் ஐயா இன்னும் வெளிச்சத்தையும் கொடுத்து இன்னும் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்து அதை ஆண்டவரே ஜனங்களுக்கு கொடுக்கிற வேளையிலே கத்தாவே அது வெளிச்சமாய் மாறட்டும் கத்தாவே அது ஜீவனாய் மாறட்டும் கத்தாவே. அப்படியாய் கத்தாவே வேதங்களை வாசித்து கத்தாவே உதவி செய்த சகோதரி பிரிம்ரோஸுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. சகோதரியை பொறுப்படுங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே கத்தாவே. அவைகளை வாசித்து ஜன மற்றவர்கள் அதை கேட்டு அது ஆண்டவரே அதை ஆண்டவரே தங்களுக்குள்ளே கிரகித்து கொள்ளவும் அப்பா அழகாக வாசிக்கோம். நீர் கொடுத்த கிருபைகளுக்காகவும் சகோதரிக்கு கொடுத்த அந்த ஊழியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். சகோதரியை ஆசீர்வதிங்க இன்னும் பலப்படுத்துங்க கத்தாவே. இன்னுமாய் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்ட ராஜ்யத்துக்கண்டு எதையாவது இன்னும் அதிகமாய் செய்யத்தக்கதாய் ஆண்டவரே சகோதரியும் நீங்கள் ஆசீர்வதித்து நடத்தும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல கத்தாவே கர்த்தருக்குள் ஆண்கள் எப்படி அழகாக ஆரோக்கியமாய் சாட்சியாய் வாழலாம் என்று சொல்லி கத்தாவே ஆலோசனை கொடுத்த டாக்டர் செல்வின் இயேசுராஜுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உணர்ச்சி வசப்படுகிற வேளைகளிலே எப்படியாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கத்தாவே அந்த நேர நேரங்களிலே எப்படி நாங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும், தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று அழகாக இன்றைய நாளிலே ஆலோசனைகளை கொடுத்து ஆண்டவரே அந்த டாக்டருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே ஆலோசனையில் ஆச்சரியமானவரும் யோசனையில் பெரியவருமாய் இருக்கிற தேவன், அவரை அந்த ஆலோசனைக்குள்ளே நடத்தி ஜனங்களுக்குள்ளே அந்த ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய ஞானத்தினாலும் பலத்தினாலும் அந்த குடும்பத்தையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் அவருடைய வேலை தளங்களையும் அவர் கையிட்டு செய்கிற அந்த வேலைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும் படிக்காக உம்முடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே அதை போல கத்தாவே இனி வருகிற காலங்களிலே வரப்போகிற ஆண்டவரே அந்த சத்திய வசன நிகழ்ச்சிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த சத்திய வசனம் என்று சொல்லி ஆண்டவரே கத்தாவே அது எத்தனை வருடங்களாய் நடைபெற்று கொண்டு வருகிற அந்த ஆண்டவரே கத்தாவே வானொலி நிகழ்ச்சிகளை ஆசீர்வதிங்க. அதை நடத்துகிற கத்தாவே ஒவ்வொரு வரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சிங்களம் தமிழ் இங்கிலீஷ் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து கத்தாவே அநேகருக்கு அந்த சத்தியம் கடந்து செல்லும் படிக்காய் அந்த வசனம் அவர்களை விடுதலை படுத்தும் படிக்காக அந்த ஸ்தாபனத்தையும் அந்த ஸ்தாபன ஊழியர்களையும் அதை நடத்துகிறவர்களையும் ஊழியம் செய்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே இந்த வேளையிலே கத்தாவே இந்த வல்லமையின் அலைகளை கேட்டு ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாய் மாத்திரமல்ல இந்த நாளிலே அவர்களுக்காய் ஜெபிக்கும்படி கேட்ட நோவா அம்மாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய பலவீனங்கள் ஆண்டவரே முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டது போல கத்தாவே ஆண்டவரே இந்த நோவா அம்மா பவளம் அம்மா இன்னுமாய் கத்தாவே அந்த மல்லிகா என்று சொல்லுகிற அந்த அம்மா ஒவ்வொரு வரையும் ஐயா உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து கத்தாவே இவர்களுடைய தேவைகள் இவர்களுடைய பிள்ளைகள் இவருடைய பேர பிள்ளைகள் ஐயா எல்லாரையும் அந்த குடும்பங்களிலே என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ கத்தாவே அவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் படிக்காக அவர்கள் போகிற பாதையை நீங்கள் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிற தனிமையான நேரங்கள் முடியாது என்று சொல்லுகிற நேரங்கள் ஆண்டவரே என்று உம்மை கூப்பிடுகிற வேளையெல்லாம் அருகிலே நின்று கத்தாவே அவர்களை ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி சுகத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும் படிக்காக குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்காக வாலிப பிள்ளைகள் கத்தருக்காய் சிலம்பம் பண்ண எழும்பும் படிக்காகவும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பெற்றோருக்கு கீழ்ப்படியவும் ஐயா பெரியவர்களை கனப்படுத்தவும் ஐயா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடவும் ஐயா இந்த வாலிப பிள்ளைகள் அதை கற்றுக்கொண்டு நடந்து வர கிருபைகளை போட வேண்டுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வாலிபனை உன் வாலிப வயதில் சிருஷ்டி கத்தரை நினை என்று சொன்ன பிரகாரமாய் எந்தெந்த வீடுகளிலே எந்தெந்த தாயார் எந்தெந்த ஆண்டவரே குடும்பங்கள் தங்கள் பிள்ளைகளுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் தேவன் பக்கமாய் திரும்பும் படிக்காய் தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு சந்ததி எழும்பும் படிக்காக ஆண்டவரே நீங்க சொன்னீங்க உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் ஆண்டவரே அது விலகுவதில்லை என்று சொன்னபடி ஆண்டவரே சந்ததி சந்ததியாய் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம் தேவன் என்று சொல்லி கத்தாவே ஆண்டவரே கத்தாவே உன் ஆண்டவரே அப்படியாய் கத்தாவே உன் சந்ததி மேல என் ஆவியையும் உன் சந்தானத்தில் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்ற வார்த்தைகள் உன் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்களுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று சொன்னபடி அந்த வார்த்தைகள் நிறைவேறும் படிக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கத்தாவே. அதே போல கத்தாவே இலங்கை தேசத்துக்காய் இந்தியா தேசத்துக்காய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம். தேசம் வாழ்க்கை படக்கத்தாவே தேசங்களிலே சபைகளிலே ஒரு எழுப்புதலின் வல்லமை எழும்பி பிரகாசிக்கும் படிக்காக பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்படும் படிக்காக ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்காய் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து ஆண்டவரே பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் தேவ பயத்தோடும் நடந்து பெருகின என்று சொன்னபடி இலங்கை இந்தியாவிலே இருக்கிற சபைகள் அப்படியாய் பெருகும் படிக்காகவும் தீய செயல்கள் எல்லாவற்றையும் வென்று சவால்களை ஜெயிக்கிற சபைகளாகவும் கர்த்தாவே, திறப்பின் வாயிலே நிற்கிற சபைகளாகவும் கர்த்தாவே, ஒவ்வொரு சபைகளின் ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க, பலிகி பெருக பண்ணுங்க, கடைசி காலை எழுப்புதலை உண்டு பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சகரியாவிலே சொல்லப்பட்டது போல பின்மாறி மழைக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது அவரவருக்கு பயிருண்டாக என்று சொன்னபடி கர்த்தாவே, சபைகளிலே அவரவருக்கு பயிருண்டாக அவரவர் வயல்களுக்கு கர்த்தாவே அந்த பயிர்கள் பாண்டவரே பலிகி பெருகும் படிக்காய், கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அற்பான் என்று சொன்னபடி இந்த நாட்களிலே பெரிய அறுவடைகளை கட்டளையிடும்படிக்காக கர்த்தாவே, ஐயா துர்ச்செயல்களுக்கு எதிர்த்து நின்று போராடி ஜெபிக்கிற ஜனங்களாய் கர்த்தாவே, ஐயா நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து நின்று நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் கர்த்தாவே, தேசங்களிலே கர்த்தாவே, இலங்கையும் சரி கர்த்தாவே, இந்தியாவும் சரி கர்த்தாவே, ஐயா தகப்பனை எங்கும் பார்த்தாலும் கர்த்தாவே யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு தேவன் அருவருக்கிறதான ஆண்டவரே யூதாவிலே சொல்லப்பட்டது போல அந்தப்படியே கோதோம் ஆண்டவரே சோதோம் குமோரா பட்டணங்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணங்களும் அவைகளை போலவே விபச்சாரம் பண்ணி அந்நிய ஆண்டவரே மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினியின் ஆக்கினியை அடைந்து ஆண்டவரே சிருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னபடி தேவன் அருவருக்கிற காரியங்கள் இந்த தேசங்களிலே நாங்கள் வாழுகிற தேசம் ஜெர்மனி ஆண்டவரே, கனடா, இந்தியா, இலங்கை, இப்படி ஆண்டவரே இஸ்ரேல், அப்பா இப்படிப்பட்ட தேசங்களிலே இருக்கிற இந்த அந்நிய கிரியைகள் அருவருக்கிற காரியங்களுக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த கர்த்தரே, சோதோம் குமாராவை போல அழிக்கப்பட்டது போல அழிக்கப்படாதபடிக்கு திறப்பிலே வந்து நின்று நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. அதே போல இந்த யுத்தங்களை கடந்தவரே பூமியின் கடைமுனை மட்டும் ஓய பண்ணுகிற தேவன் நீங்கள் சுவாமி. ஐயா இந்த யுத்தங்களை ஓய பண்ணுங்க, இந்த யுத்தத்தினால் எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையை இழந்து விட்டார்கள்.

0: அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பி போதவில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொன்னீர். விண்ணப்பம் பண்ணுகிறோம், மோசே திறப்பிலே நின்றது போல குறைக்கப்படட்டும் ஐயா. இந்த யுத்தங்களின் செய்திகள் நிறுத்தப்படட்டும். இந்த ரஷ்யா, உக்ரைன், ஆண்டவரே, இந்த இஸ்ரேல், ஈரான், ஆண்டவரே, இந்த காசா, ஆண்டவரே, பரிசுத்த கர்த்தரே, உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. இந்த யுத்தங்களை ஓயப்ப அமைதி என்றாக அது தொடர்ந்து அந்த அமைதியை உருவாக்கி பரம்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம், நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்டதான கிருபைகளை போடும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் தேசம் மனது, என் தேசத்துக்காய், என் தேவன், இந்த ஒவ்வொரு தேசத்துக்காய் மனம் இறங்க வேண்டுமாய். தேவ கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்கள் ஆளுகை செய்து நடத்துங்க கர்த்தாவே. தேசங்களிலே கொள்ளை நோய் வராமல் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேசங்களிலே பஞ்சம் வராதபடி தேவன் காத்து கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேசங்களில் காணப்படும் தகாத உறவுகள் அகன்று போக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கடைசி காலங்களிலே ஏற்பட போகிற பூமி அதிர்ச்சிகள், நிலை நடுக்கங்கள் இவற்றில் இருந்து தேசங்கள் காக்கப்படும்படி காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சுவிசேஷம் எல்லா நாடுகளிலும் பரவி சென்றடைய அதற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் தேவன், இந்த காரியங்களை செய்யும்படிக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே ஒப்பு கொடுத்து கர்த்தாவே. ஒவ்வொரு நாட்டின் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட, ஒவ்வொரு நாட்டின் ஆண்டவரே கர்த்தாவே பெருக்கெடுத்து வரும் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பு உண்டாகும்படிக்காக உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
1: நன்றி அம்மா, எல்லா ஜெபங்களையும் கருத்தோடு விண்ணப்பித்தீர்கள். எல்லாமே பரலோகத்தில் இருந்து ஆமென்றும் ஆமென்றும் கேட்கப்பட்டிருக்கும் என நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக, உங்கள் சபைக்காக, சபை மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அம்மா. நன்றி அம்மா, நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்,
1: ஆமென், ஆமென்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 3:30 வியாழக்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். அடுத்து வருகிறது இலங்கை மண்ணிலிருந்து வருகின்ற சத்திய வசனம் தீபம் நிகழ்ச்சி.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இதோ ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக குறு நாடகம்.
1: என்னடா புதினமா பாத்துட்டு இருக்க?
2: இல்லடா, அங்க பாரு, அதுல நிக்கிறது பொம்பளையா ஆம்பளையா ஒரு கன்றாவையும் விளங்கல.
1: என்ன உனக்கு கண்ணா தெரியல? அது ஒரு பொடியன்.
2: ஏய், அங்க பாருடா, பொம்பளை மாதிரி தலைமயிர வளர்த்து வச்சிருக்கான், கம்மல் வேற போட்டிருக்காண்டா.
1: இந்த காலத்துல எல்லாம் புதினமே இல்லை, 10-12 வயசுல கையில சிகரெட்.
2: டேய், அதை ஏன் கேட்குற? அன்னைக்கு எங்க ஆஃபீஸ்லயும் மேனேஜர் தொடக்கம் சின்ன பொடியங்கள் வர வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிச்சாங்கடா.
1: இது பெருசா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இந்த நூற்றாண்டுல எல்லாம் மாறத்தான் வேணும், அவன் விருப்பப்படி உடுத்தணும் அனுபவிச்சு ஆகணும்.
2: டேய், மற்றவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாறணும்னு இல்லடா, நாங்க நாங்களா தான் இருக்கணும்.
1: என்ன பைத்தியக்கார கதை கிடைக்கிற? சமுதாயம் மாறுற மாதிரி நாங்களும் மாறணும், இல்லாட்டா ஒருத்தனும் கணக்கெடுக்க மாட்டான்.
2: என்னடா, நாங்க என்ன செஞ்சாலும் செய்யறதெல்லாம் தகுதியானதான்னு யோசிக்கணும்டா.
1: அது உங்க தாத்தா காலம்டா, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நாங்களும் மாறணும். கூட்டம் ஆட தொடங்குச்சுன்னா நாங்களும் சேர்ந்து ஆடணும், இல்லாட்டி எவனும் கணக்கெடுக்க மாட்டான்.
2: டேய், உலகத்துல வாழத்தான் வேணும்டா, ஆனா உலகத்தோட ஒத்து ஓடுறது எனக்கு என்னமோ சரியா படல.
3: பிரியமானவர்களே, இன்றைய சமுதாயத்தில் மற்றவர்களைப் போல நாமும் மாற வேணும் என்று பலர் எண்ணுகிறார்கள். உலகம் போகிற போக்கில் நாமும் போவது சரியா? உதாரணமாக, நாம் கேட்ட அந்த உரையாடலில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நவீன அலங்காரம் அவர்களை அடிமையாக்கி இருக்கிறதை நாம் காண்கிறோம். இப்படியான சூழ்நிலையில் நமக்கு எது தகுதியானது என்பதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து பார்ப்போம். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் சேர்ந்து வாழத்தான் வேண்டும், ஆனால் அதன் அழுத்தங்கள் எம்மை தாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்துவிடும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றும் நிலைத்திருப்பான்.

0: மேல்.
1: தானியேலின் புத்தகம் 10வது அதிகாரத்திலும் 9வது அதிகாரத்திலும் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். 10வது அதிகாரத்தில் 11வது வசனம், பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று கர்த்தர் அழைக்கிறத பார்க்கலாம். 9வது அதிகாரத்தில் 23வது வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது.
2: ஏன் கர்த்தர் அவ்வளவு தூரம் அவனு எனக்கு பிரியமானவன் சொன்னார்? காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முறைகளை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அதே மாதிரி நாமும் வாழ கற்றுக்கொண்டோம்னாக்கா, நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன், நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் நிறைவேறப்படும். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோம். தானியேல் எப்படிலாம் வாழ்ந்திருப்பான் அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஜீவிக்க முயற்சி பண்ணா நிச்சயமா தானியேலை கூப்பிட்டோம், அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அதே தேவன் நம்மையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லலாம். தானியேலுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டான். தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி, தன்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில தீர்மானம் செய்யாமல், தீர்மானம் எடுக்காமல் நீங்கள் எந்த வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாது. தீர்மானம் மிக மிக முக்கியம். எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா, நான் இன்னும் பாவமே செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன். இன்னைக்கு வாலிபர்கள் கிட்ட கேளுங்க, நீ பாவம் செய்ய விரும்புறேன்னு இஷ்டப்பட மாட்டாங்க. தவறு செய்யறது அவங்க இஷ்டப்படுறது இல்லை, ஆனா தவறு செய்யாம இருக்க முடியலன்றாங்க, அவ்வளவுதான். பாவம் செய்யாம இருக்க முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? தீர்மானம் நீங்க எடுக்கிறதே இல்லை. நீங்க ஒத்துக்கொள்றீங்க பாவம்னு, அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தீர்மானம் எடுத்தாதான் முடியும். தீர்மானம் எடு, நான் இனிமே இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், இன்னிலிருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன், இன்னிலிருந்து தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, தீர்மானத்தை கிரியைகளிலே நடப்பித்து காண்பிக்கணும். சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுது இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும், பாவிகளுடைய வழிகளில நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். இப்படிலாம் இருந்தாக்கா அவன் எப்படி இருப்பானா? கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்க முடியும். இப்படிலாம் நீ நடந்துகிட்டீங்கன்னாக்கா, கர்த்தருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் மேலே பிரியமா இருப்பார். துன்மார்க்கருடைய வழியில நடக்கவே கூடாது, பாவியுடைய வழியில நிற்க கூடாது. நீங்க அந்த இடத்தை விட்டு எழுந்து போயிடணும். நிறைய பேர் பிசாசுக்கு எதிர்த்து நில் என்று சொல்லுவாங்க இல்லையா. வாசத்துல நல்லதுதான், பிசாசை எதிர்த்து நிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா வாலிபர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறது மாத்திரமல்ல, பிசாசுக்கு பயந்து ஓடி வர வேண்டிய இடங்கள் உண்டு, ஓடி போக வேண்டிய இடங்கள் உண்டு. நீ அந்த இடத்துல உட்காந்து நான் எதிர்த்து நிப்பேன் எதிர்த்து நிப்பேன்னு சொன்னாக்கா, நீ தோத்து போயிடுவேன். நீ எழுந்து ஓடணும், அந்த இடத்த விட்டே நீ ஓடிடணும். எந்த இடத்துல உனக்கு பாவ எண்ணங்கள் உண்டாகுதோ, எந்த இடத்துல உன்னுடைய சரீர இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தூண்டப்படுகிறாயோ, அந்த சோதனையான இடத்துல நீ இருக்கவே இருக்காத, நீ எழுந்து போயிடு. வேதத்துல ஒரு வாலிபன் எழுந்து போன இடம் உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யோசேப்பு என்ற வாலிபன். ஒரு அற்ப ஒரு சில நிமிஷங்களுடைய சந்தோஷத்துல அந்த சகோதரி திருப்தி படுத்திருந்தானாக்கா, ஆனா அந்த இடத்துக்கே அவன் ராஜாவா இருந்திருக்க முடியும். ரகசியமான தலைவனா புருஷன் இருக்க ரகசியமான தலைவனை ஆக்கியிருக்க முடியும். ஆனா அவன் அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்க இஷ்டம் இல்லை. அதனால வந்த வேதனை என்ன? ஜெயில் தண்டனை அவனுக்கு கிடைச்சது. அங்க இருந்ததுதான் சுகம், ஆனா அதை விட்டு வெளியே வந்ததுனால ஜெயில் தண்டனை. காரணம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு எந்த தண்டனையை குறிச்சு அவனுக்கு அக்கறை இல்லை. தன் சரீரத்தை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளணும். ஆகவே இடத்தை விட்டு ஓடி போக வேண்டிய சில இடங்கள் உண்டு. நீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறீங்களா? எந்த இடத்துல உங்களுக்கு பாவம் இருக்குதோ அந்த இடத்துலயே தேடி போக நீங்க ஆசைப்படுறீங்க. நான் படிக்கிற சமயத்துல என்ன சுத்தியிலும் எப்ப பார்த்தாலும் பசங்க நிறைஞ்சிருப்பாங்க. ஏன்னா படிக்கிற நாட்களில் நான் தான் ரொம்ப கிண்டல் அடிக்கிறவன், ரொம்ப கலாட்டா பண்றவன். ஆக என்ன சுத்தியில எப்பவுமே பசங்க கூட இருப்பாங்க. ஸ்கூல்ல எஸ்கர்ஷன் போகிற சமயத்துல எல்லாரும் இவ்வளோ ரூபா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தா நம்ம அந்த இடத்துக்கு எக்ஸ்கர்ஷன் போகலான்னு எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும். ஆனால் நான் மாத்திரம் போக முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா ஒருத்தருடைய சம்பளத்தில் தான் நாங்கள் ஜீவிக்கிறோம். உதவுன்னு பிள்ளைங்க 6 பிள்ளைங்களை கடைசியாக பிறந்தவன் நான். அதனால அதிகமான பணத்தை செலவு பண்ண எங்கள் அப்பாவுக்கு முடியாது. ஆகவே நான் எங்கேயும் எனக்கு எங்கே போனால் பணமும் கொடுக்க மாட்டாங்க, போகவும் விட முடியாது. ஆகவே நான் வரமாட்டேன். ஆனால் பிள்ளைகள் பசங்க என்ன செய்வாங்க தெரியுமா? என் கூட இருக்கிற நண்பர்கள் என்ன செய்வாங்க? நீ வரலன்னா நாங்க எஸ்கர்ஷன் போய் என்ன பண்றது? ஆக என்ன செய்வாங்க தெரியுமா, ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு என்ன கூட்டிட்டு போவாங்க, ஃப்ரீயா என்ன கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி ஓசிலேயே பல இடத்துக்கு போனவன் நான், அதே மாதிரி போனேன். ஏன் அவ்வளவு அக்கறைப்பட்டு கூட்டிட்டு போறாங்க தெரியுமா? கிண்டல் அடிக்கிறதுக்கு தான், கெலாட்டா பண்றதுக்கு, போற வர்ற பொம்பளைங்களை எல்லாம் கெலாட்டா பண்றது, பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல கெலாட்டா பண்றது, காலேஜ்ல கெலாட்டா பண்றது, இப்படி எல்லாம் நடத்துறதுக்காக என்ன கூடவே கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி தவறான தமாஷுகளும் கிண்டல்களுக்கும் இன்னைக்கு வாலிபர்களுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். எங்க தமாஷ் இருக்குதோ, எங்க கிண்டல் இருக்குதோ, கேலி இருக்குதோ, அந்த இடத்துலதான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. சிரிப்பு ரொம்ப இருக்குதா, ஜாக்கிரதை, அந்த சிரிப்பே உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய கான்வர்சேஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த சிரிப்பு கிண்டலா மாறும், கிண்டல் வந்து வேற விதமா போகும், அப்புறம் உன்னை பாவத்துக்கு அதை இழுத்துக்கிட்டே போகும். ஓரளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கலாம், பரிசுத்தமான ஒரு சிரிப்பு உனக்கு வாழ்க்கையில இருக்கலாம், அதுவே ஆபாசமாக மாறத்துக்கு நீ விடவே கூடாது. பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரலாம், அப்படிப்பட்ட நண்பர்கள் உன்னை சுற்றியில் இருக்கலாம். ஆகவே உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள முதலாவது செய்ய வேண்டிய என்ன தெரியுமா, கெட்ட நண்பர்களை நீ முதலாவது விட்டுடணும். தானியலின் புஸ்தகம் 2:18 பாருங்க, அனனியா மிஷாவில் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க பாருங்க, எத்தனையோ பேர்கள் அங்க இருக்கிறாங்க, அந்த பாபிலோன்ல இருந்து பிடிச்சிட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இவன் தெரிஞ்செடுக்கப்பட்ட நண்பர்கள் யாருன்னு பார்த்துக்கொள்ளுங்க, இவங்க கிட்டதான் ஷேர் பண்ணுவான், இவங்களோட தான் பேசுவான், இவங்களோட தான் பகிர்ந்து கொள்வான். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இவங்க கிட்ட சொல்லாம அவன் செய்ய மாட்டான். ஆவிக்குரிய நண்பர்களை முதலாவது நீங்க தெரிந்தெடுத்துக்கொள்ளுங்க. நீங்க பரிசுத்தமா வாழணும்னாக்கா கிண்டல் அடிக்கிற நண்பர்களை விட்டுட்டு, ஆபாச வார்த்தைகளை பேசுகிற நண்பர்களை விட்டுட்டு, ஆவிக்குரிய நண்பர்களை நீங்க தெரிஞ்செடுத்துக்குங்க. உங்க கல்லூரி ஆகட்டும், உங்களுடைய உயர்நிலை பள்ளி ஆகட்டும், சபையில் ஆகட்டும், ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பாருங்க. அப்பதான் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர முடியும், பாவத்துல விழாம நீங்க உங்களை பார்த்துக்க முடியும். உங்களை நீங்க தான் முதலாவது பிசாசினுடைய சூழ்நிலை உண்டாகாதபடி உங்களை நீங்க காப்பாற்றி கொண்டா உங்களுக்கு நல்லது. அதுக்குதான் இதெல்லாம் வழி. தானியல் அந்த மாதிரி காரியத்தை செஞ்சான். அவன் தீர்மானம் பண்ணிட்டான், வேற யாரோட அவன் பேசறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை, பழகிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஒன்னே ஒன்னு, ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பார்த்தான். அந்த தம்பி இருக்கிறார், இந்த சகோதரன் இருக்கிறார், வாங்க நம்ம எல்லாம் கூடி கூடி செபிக்கலாம். ஆவிக்குரிய நண்பர்களை, அவளோடு உள்ள உறவு நீங்க வைத்துக் கொள்கிறது பரிசுத்தமான வழிக்கு உங்களை ரொம்ப நல்ல வழி நடத்திட்டு போகும். தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள், இன்றைக்கும் அதே தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னிலிருந்து அந்த மாதிரி கெட்ட கதைகள்லாம் பேசுற அந்த சகோதரியோடு நான் பேச மாட்டேன், நான் விட்டுருவேன். இன்னைக்கு ஆவிக்குரிய நண்பர்களோடு மாத்திரம். தவறான ஒரு இடத்துல நீ இருக்கிறனாக்கா தயவுசெய்து அந்த இடத்துக்கு போகாதையா, போகாதே. நீ நல்ல ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனா வீணான சோதனைக்கு உன்னை ஆளாக்க வேண்டாம். அந்த இடத்த விட்டு நீ எந்திரிச்சு போயிட்டனாக்கா உனக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு ஒரு தகப்பனார் ஒருவரும் அவருடைய மகள் ஒருவரும் வந்தாங்க பரிசோதனை பண்ண. ஏறக்குறைய 30 நாளைக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும், தினம் வந்து ஊசி போட்டுக்க. சரி, ஒவ்வொரு நாளும் அவரை கூட்டிட்டு வருவார், சைக்கிளை கூட்டிட்டு வருவார், ஊசி போட்டு போவார். 2-3 நாட்கள் கழிந்த பிறகு இந்த பொண்ணு மாத்திரமே தனியாக வர ஆரம்பிச்சது. தனியாக வந்து 2 நாள் வந்தது, 3வது நாள் வந்தது, 4வது நாள் வந்தது. ஆனால் 4வது நாள் ஊசி போடும்போது சொன்னாங்க, இல்லை டாக்டர் என்னை நீங்கள் பரிசோதனை பண்ணணும், எனக்கு நெஞ்சில் ரொம்ப வலி இருக்குது. ஏமா அப்படி சொல்கிற, இது நீ வலி இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் 11 நாளைக்கு இதே ஊசி தான்மா போடணும், இதை ஊசி மாற்ற முடியாது, இது கோர்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் இது, இல்லை நீங்கள் கொஞ்சம் பரிசோதனை பண்ணுங்க. வித்தியாசமான ஒரு நடவடிக்கையை அவருடைய ஜீவிதத்தில் பார்த்தேன். அவள் தன்னுடைய சரீரத்தை காண்பித்த விதம் வித்தியாசமாக இருந்துச்சு. பரிசோதனை பண்ணேன், உடனே அவருடைய நிலைமையும் எண்ணத்தையும் நான் புரிந்து கொண்டேன். நான் சொன்னேன், ஏன் இந்த 2-3 நாளாக நானும் கவனிக்கிறேன், நீ தனியாகவே வர்றேன், ஏமாது? இல்லை, வயலில் எங்கள் அப்பாவுக்கு வேலை இருந்துச்சு, அதனால் அப்பா வர முடியல. சரி, அண்ணனை கூட்டிகிட்டு வரலாமே, அண்ணனும் வயலில் வேலை செய்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா, நீ ஒரு வாலிப பெண்ணு, நீ இப்படி தனியாக வர்றது உனக்கு நல்லதில்லை. நானும் வர்றேன் டாக்டர், எனக்கு பழக்கம் இருக்குது, இந்த கிராமத்தில் நான் சந்தைக்கெல்லாம் 8 மைல் 8-9 மைல் நான் போவேன், போய் சந்தையிலேருந்தெல்லாம் வாங்கிட்டு போவேன், எனக்கு பழக்கம் இருக்குது. நான் சொன்னேன், அது இல்லைம்மா, நீ ஜாக்கிரதைப்படுத்திக்கிறது உனக்கு நல்லது இல்லையா? நானே பயப்படலையே டாக்டர், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? என்ன பலப்படுத்துகிறா, அகசியமான பலப்படுத்துகிறா என்ன? அப்போ நான் சொன்னேன்,
1: நீ பயப்படல, ஆனா நான் பயப்படுறேன். எதுக்கு பயப்படுறேன் தெரியுமா? எனக்கு நான் பயப்படுறேன். நானும் ஒரு வாலிபன் தாமா, நானும் வாலிபன். எனக்கு எல்லா உணர்ச்சிகளும் இருக்குது. நான் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து போகிற ஒரு வாலிபன். ஆனா நான் பரிசுத்தமா கர்த்தருக்குன்னு வாழணும்னு திட்டமிட்டவன் நான். நான் பாவத்துல விழாம இருக்கணும்னாக்கா தயவுசெய்து நான் சொல்றேன், நாளை முதல் நீ உன்னுடைய அப்பாவோடாது உன்னுடைய அண்ணனோடாது நீ வந்தாதான் நீ ஆஸ்பத்திரிக்கு வருமே தவிர நீ தனியா நீ வர்ற வேலையை வச்சுக்காதே. உன்னுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, உன்னுடைய பார்வைகள் சரியில்லை, உன்னுடைய செய்கைகள் எனக்கு சரியில்லை, தயவுசெய்து போயிட்டு வா. அன்னைக்கு ஊசி இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிட்டேன். அடுத்த நாள் காலையில வந்தாங்க, அப்பாவோடு வந்தாங்க. வந்த உடனே அங்க உள்ள நுழையத்துக்கு முன்னாடி போடுங்க ஊசி போடுங்க ஊசி போடுங்க ஊசி போடுங்க, அவ்வளோ கோபத்தோட வந்தாச்சு. காரணம் என்ன தெரியுமா? வேறொரு வாலிபனாக இருந்தா அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்திக்கலாம், ரொம்ப ஈஸியா பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது எனக்கு அவசியம். சோதனை உன்னை தேடி வரும், உன் கண்களுக்கு முன்பதாக சோதனை வரும், உன்னுடைய சூழ்நிலைக்கு முன்பாக, உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல, உன்னுடைய போகிற இடத்துல, வருகிற இடத்துல, ஆலயத்துல, எல்லாம் உனக்கு சாதகமாகவே சோதனைகள் வரும். ஜாக்கிரதை. முதலாவது உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை நான் சொல்றேன். என் வாழ்க்கையில கடைபிடிக்கப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய பாவ வாழ்க்கையில எனக்கு வெற்றியுள்ள காரியத்தை செய்யறதுக்கு முதல்ல நான் செய்து கொண்ட தீர்மானம் என்ன தெரியுங்களா? என்னுடைய கண்களை நான் பாதுகாத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான் தீர்மானம் பண்ணேன். இன்னைக்கு இருதயத்தினுடைய வாசல் கண் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் வாசல் கண். இந்த வாசல் வழியா எதெல்லாம் உள்ள போகுதோ அதெல்லாம் சரீரத்துக்கு எடுத்துரும். இந்த கண்ணை மாத்திரம் ஒருத்தன் ஜாக்கிரதையா பார்த்துட்டானாக்கா அவன் நிச்சயமா பாவத்துல விழ முடியாதுங்க, நிச்சயமா விழ முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும், வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல வயதானவர்களுக்கு கூட, இந்த கண்ணு தாங்க பயங்கர சத்ரு. பார்க்கறதெல்லாம் வேணும்னு கேட்பாங்க, பார்க்கறதெல்லாம் ரசிக்கணும்னு வாங்க, பார்க்கறதெல்லாம் அனுபவிக்கணும்னு வாங்க, பார்க்கறது மாதிரி அந்த இடத்துக்கெல்லாம் போகணும்னு வாங்க. கண்ணு மாதிரி உள்ள பொல்லாத காரியம் ஒண்ணுமே இல்லை. பார்க்கறது தப்பு இல்லை, நம்ம எல்லாம் பார்க்கலாம், அங்க இங்க எல்லாம் பார்க்கலாம். ஆனால் உன்னை நீ கட்டுப்படுத்தி கொண்டு உன்னுடைய கண்களுக்கு நீ ஒரு காவலை வைக்கவேனாக்கா நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம்.

அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். எம்மோடு தொடர்பு கொள்ள svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அந்த மின்னஞ்சல் முகவரியை மறுபடியும் அறிய தருகின்றேன். svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அல்லது சத்திய வசனம் தபால் பெட்டி 1012 கொழும்பு இலங்கை என்ற முகவரிக்கும் கடிதம் எழுதி தொடர்பு கொள்ளலாம். SMS அனுப்ப விரும்புகிறவர்கள் 0004-722-866-86 என்ற இலக்கத்துக்கு SMS அனுப்பலாம். அந்த இலக்கங்களை மறுபடியும் தருகின்றேன். 0004-722-866-860. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த வல்லமையின் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் நீரியஸ் பெர்னாண்டோ. வணக்கம் நேர்களே.

நேரம் கலையத்திலே 4 மணி வியாழக்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். இப்பொழுது நேரம் கலையத்திலே 4 மணி ஆகிறது. தொடர்ந்து இன்னும் சிறிது நேரத்தில் இன்றைய ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை கேட்கலாம்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாகுமாரன் பரிசுதாவியின் பேராலும் வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று செவ்வாய்க்கிழமை காலை 24 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்தில் 9:58 10 வருகிறது. ஆண்டவுடைய செய்தியை எங்களோடு இணைந்து வழங்க இருக்கிறார்கள் பாஸ்டர் ரோபர்ட் இளங்கோ அவர்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: ஆமேன். செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம் நேரம் கலையத்திலே 10 மணி. இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிற அருமையான பாஸ்டர் ரோபர்ட் இளங்கோ ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆமேன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகபலத்தோடு இருக்கிறோம் ஆண்டவருடைய சுத்த கிருபையினால. நீங்களும் சுகபலத்தோடு இருப்பீர்னு நான் கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன்.
0: ஆமென். நன்றி பாஸ்டர். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாம் மகிமைப்படுவதாக. கிருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த கிழமையில உங்களோடு கூட பிலிப்பியர் 3 அதிகாரத்திலிருந்து நான் பகிர்ந்து கொண்டது ஞாபகம் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், 7-8 வசனங்கள்ல, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று, அதை விட இன்னொரு வார்த்தை சொல்றேன், குப்பை என்று கருதுகிறேன். எதற்காக என்றால், கிறிஸ்து இயேசுவை ஆதாயப்படுத்துவதற்காக, அவரை ஆதாயப்படுத்துவதற்காக எனக்கு லாபமாயிருந்தவை எவைகளோ, அது மாத்திரமல்ல அவரை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக என்றால், பவுல் பல இடங்களில் அவன் எழுதுகிற பொழுது கிறிஸ்து இயேசு இன்னார் என்று நான் அறிவேன் என்று எழுதுகிறான். இதுக்கு முன்னால் அதே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களை கைது செய்து அவர்களை சிறையில் அடைக்கவும் அவர்களை கொலை செய்வதற்கும் சம்மதித்த, அவர்களை இழுத்து வந்து அப்படிப்பட்டவர்களை நிர்மூலமாக்குகிற ஊழியத்தை செய்த இந்த பவுல் இப்பொழுது சொல்லுகிறான், இந்த இயேசு கிறிஸ்து இன்னார் என்பதை நான் அறிவேன், அவரை அறிகிற அந்த அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று விட்டு விட்டேன் என்று சொல்லுகிறான். அதை சொல்லிவிட்டு கடைசியாக 12வது வசனத்திலே பார்க்கிறோம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று இன்னாமல், எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன், எதுவும் பாக்கி இல்லை, எல்லாம் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லாம அவன் சொல்லுகிறான், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக ஆண்டவர் என்னை பிடித்தாரோ, எதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டேனோ, அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்போஸ்தல 9 அதிகாரத்துல ஆண்டவர் அவனை சந்திக்கிற அந்த நிகழ்வை பார்க்கிற பொழுது, 9வது அதிகாரத்துல 6வது வசனத்துல ஆண்டவர் சந்திக்கிற பொழுது உடனே பவுல் சொல்லுகிறான், நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், ஆண்டவரே இதுவரை அவரை அழிப்பதற்காக, அவருடைய ஜனங்களை அழிப்பதற்காக ஓடிக்கொண்டிருந்தவன் இப்பொழுது அவன் திகைத்து ஆண்டவரே என்று அவரை சொல்லுகிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். உடனே கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அங்கே உனக்கு அறிவிக்கப்படும், அங்கே உனக்கு சொல்லப்படும். நீங்கள் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது 15வது வசனத்தில் அனனியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்தருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். ராஜாக்களுக்கு மாத்திரமல்ல, ஆசாரியர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் எல்லாருக்கும் என் நாமத்தை அறிவிப்பதற்காக நான் அவரை தெரிந்து கொண்டேன். அதிலும் சொல்லும் பொழுது அவனை எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் காண்பித்து, உபத்திரவத்தின் குகையில, உபத்திரவத்தின் மத்தியில நான் அவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இயேசு ஒரே ஒரு முறை 40 ஒரு முறைதான் அவர் அடிக்கப்பட்டார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் 5 எப்படி அடிக்கப்பட்டிருக்கிறான், மிலாற்றினால் அடிக்கப்பட்டிருக்கிறான், கல்லறியுண்டான், கப்பல் சேதத்தில் இருந்தான், செத்துவிட்டான் என்று போட்டுவிட்டு போகிற பொழுது எழுந்து போய் சீஷர்களை திடப்படி சொல்லுகிறான், நாம் இப்படித்தான் பரலோக ராஜ்யத்தில் நாம் நுழைய வேண்டும். ஆக எந்த அளவுக்கு இந்த ஜனத்தை துன்பத்தானோ அந்த அளவுக்கு இந்த ஜனத்துக்கு ஆண்டவரை அறிவிப்பதற்காக அவன் தெரிந்து கொண்டப்பட்ட ஒரு பாத்திரமாக கடைசி வரை வைராக்கியமா இருந்ததுனாலதான் இங்கே பிலிப்பில் சொல்கிறான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக என் ஆண்டவர் என்னை பிடித்தாரோ, எதற்காக என் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு என்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு அவன் இந்த இயேசுவை குறித்து அறிவிப்பதற்கு. கர்மியானவர்களே, ஆரம்பத்தில் அவன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு அறிவித்தாலும் அதன் பிறகு ஆண்டவர் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பணியை அவன் கையில ஒப்பு கொடுக்கிறார், அதுதான் புறஜாதிகளுக்கு சத்தியத்தை அறிவிப்பதற்காக. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஆரம்பத்தில் எல்லா இஸ்ரவேலருக்கும் சிதறுண்ட இஸ்ரவேலர்கள் மத்தியிலேயே எல்லா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதன் முதலாக புறஜாதிகள் மத்தியில அவன் தெரிந்து கொள்ளப்பட்டு புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக, புறஜாதிகளுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறவனாக அவன் தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால ரோமர்ல 10:1 எழுதுகிற பொழுது, நான் என் ஜனமாகி இஸ்ரவேலராகிய நீங்க என்னுடைய பாரமாக இருக்கிறீங்க, ஆனாலும் என் ஜனமாகி உங்களுக்கு நான் அறிவிப்பதற்கு பாரமாக இருந்தாலும் ஆண்டவர் அவனை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால எதற்காக அவன் பிடிக்கப்பட்டானோ அதை கடைசி வரை நிறைவேற்றும்படியாக, அதற்காக எவ்வளவோ துன்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், அதுக்கு முன்பதாக அந்த பணியை நிறைவேற்றுவதற்காக அவனுக்கு பாரமாக இருக்கிற எல்லாவற்றையும் உதறி தள்ளுகிறான். அதைத்தான் அவன் சொல்லுகிறான், எனக்கு லாபமாயிருந்தவை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக. பணம் ஒருவேளை லாபமாக இருக்கலாம், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக, இன்றைக்கு பணம் சம்பாதிப்பதற்காகவே சிலர் ஒரு வேளை ஊழியத்தை தெரிந்து கொள்ளலாம், சிலர் அதற்காகவே பல விதமான யுத்திகளை கடைபிடிக்கலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இவையெல்லாம் குப்பை என்று விட்டுவிட்டு, ஒருவேளை தற்புகழ்ச்சிக்காக இந்த உலகத்தில் ஃபேமஸ் ஆக வேண்டும் என்பதற்காக எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு ஈடுபடுவதை பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் அவன் உதறி தள்ளிவிட்டு தற்பெருமை, சுய லாபம், இன்னும் பார்த்தீர்கள் என்றால் சுய கௌரவம், எல்லாவற்றையும், பதவி ஒருவேளை இருந்திருந்தால் அண்ணா கைப்பா போன்ற ஒரு பெரிய பதவி அவனுக்கு கிடைத்திருக்கலாம், ஏன்னா அவ்வளவு செல்வாக்குள்ளவன், பெரிய பணக்காரன், எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இந்த கிறிஸ்துவுக்காக எதற்காக அவன் பிடிக்கப்பட்டானோ அதற்காக அவன் கடைசி வரை வைராக்கியமாக நிற்பதைத்தான் இந்த வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பவுல் எதற்காக பிடிக்கப்பட்டானோ அதற்காக அவன் கடைசி வரை நிற்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அப்போஸ்தலருடைய பேதுரு எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டானோ அந்த காரியத்துல அவன் தனித்தன்மையாக அவன் நிற்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில ஒருவேளை யோவானை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் யாக்கோப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாரும் தனித்தனி அவர்களுக்கு ஆண்டவர் என்ன கிருபை கொடுத்தாரோ, எதற்காக அவர்களை தெரிந்து கொண்டாரோ, எந்த நோக்கத்திற்காக எந்த தரிசனத்தை அவர்கள் கொடுத்தாரோ, அந்த தரிசனத்துல கடைசி வரை அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியான அந்த தரிசனத்தில் அவர் நிற்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தவர் தரிசனத்தை அல்ல. புசனை பவுல் சில இடங்களிலே அவன் எழுதுகிற பொழுது எழுதுகிறான், மற்றவர்கள் கட்டிய அந்த அஸ்திபாரத்தில் நான் கட்டாமல் கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த கிருபையில ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அதனால்தான் இங்கே நாம் பார்க்கிறோம் எதற்காக பவுல் பிடிக்கப்பட்டானோ, எதற்காக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டாரோ, எந்த தரிசனத்தை அவனு கொடுத்தாரோ, அந்த தரிசனத்தில் கடைசி வரை நிற்பதை நாம் பார்க்கிறோம். இனக்கருமையானவர்களே, நமக்கும் ஆண்டவர் வெவ்வேறு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே தரிசனம் அல்ல. இன்னொருவர் கட்டின அஸ்திவாரத்தை நாம் கட்டாதபடி, இன்னொருடைய தரிசனத்திலே நாம் ஒருவேளை இணைந்து செய்யலாமே வெளியே, அந்த தரிசனம் நம்முடைய தரிசனம் அல்ல. கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்தாரோ அந்த தரிசனத்துல, அந்த பாத்திரத்துல நாம் உறுதியாய் பற்றி கொண்டு நின்றோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை குறித்து அவர் பெருமைப்படுவார். இதைத்தான் பவுல் எழுதுகிறார். உனக்கு என்ன தரிசனத்தை கொடுத்தாரோ, உதாரணத்துக்காக என்னுடைய தரிசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் ஆரம்ப காலகட்டத்தில் பிரித்தெடுத்தார். ரோமன் கத்தோலிக்கத்தில் குருவாக இருந்து அங்கே ஊழியம் செய்கிற பொழுது ஆண்டவர் இந்த சத்தியத்தை அறியவும் வேதத்தை அறியவும் எனக்கு கிருபை செய்து அதன் பிறகு அதிலே பிரித்தெடுத்தார். அதிலே பிரித்தெடுத்த பிறகு நான் பவுலை போல எல்லாருக்கும் சத்தியத்தை அறிவிப்பதற்கு ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் இன்னும் அடுத்ததாக பிரித்தெடுத்தார். எப்படி பவுலை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டாரோ, அதே போல இந்த ரோமன் கத்தோலிக்கத்திலிருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்தபடியினால அவர்களுக்கு அந்த அவர்களுக்காக என்று அந்த தரிசனத்தை கொடுத்து அவர்கள் சத்தியத்தை அறிய வேண்டும், இந்த ரோமன் கத்தோலிக்க ஜனம் சத்தியத்தை அறிய வேண்டும், அவர்கள் நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னார் என்பதை அறிந்து ரட்சிப்பின் பாதையில வர வேண்டும் என்று அந்த தரிசனத்தை கொடுத்த பிறகுதான் அநேக காரியங்களை, வேத சத்தியங்களை மாத்திரமல்ல இந்த ரோமன் கத்தோலிக்கத்திலே இருக்கிற எல்லா தவறான காரியங்கள், மாறுபாடான காரியங்கள், அவர்கள் செய்கிற திருப்பலி எப்படி ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறது, வேதம் ஒரே முறை மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அதனால் நமக்கு மீட்பு, நமக்கு ரட்சிப்பு வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ரோமன் கத்தோலிக்கத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இல்லை இல்லை, அவர் மரித்ததுனால நமக்கு முழுமையான ரட்சிப்பு வரவில்லை, அதனால்தான் நமக்கு முழுமையான பாவ மன்னிப்பு வரவில்லை, அதனால்தான் மீண்டும் மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பலிபீடத்தில் பலி செலுத்துகிறோம் என்று ரோமன் கத்தோலிக்க உபதேசம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் மீண்டும் மீண்டும் பலி, திருப்பலி என்று பலி செலுத்துகிறது. அது மாத்திரமல்ல, புனிதர்களுடைய காரியங்களிலே இன்னும் ஒவ்வொரு காரியங்களிலும், மரியாருடைய காரியங்களிலும் பார்க்கிறோம், எல்லாவற்றிலும் எப்படி வேறுபாடான மாறுபாடான காரியங்களை இன்றைக்கு திருச்சேவியானது பின்பற்றுகிறது என்று அவருடைய உபதேசத்தினுடைய ஆதாரத்தை எல்லாம் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அதன் பிறகுதான் கர்த்தருக்காக வைராக்கியமாக என் ஜனமாகிய இந்த ரோமன் கத்தோலிக்க ஜனத்துக்காக நான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதற்காக நான் கடைசி வரை தொடரும்படியாக இன்றைக்கும் அந்த ஊழியத்தை கையில் எடுத்து எப்படியாவது இந்த கத்தோலிக்க ஜனங்கள் ஒரு சிலராவது ரட்சிக்கப்பட மாட்டார்களா, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று அதற்காகவே ஓடுகிற அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் உங்களை குறித்து ஆண்டவர் என்ன தரிசனம் வைத்திருக்கிறாரோ, ஊழிய தரிசனமாக இருக்கலாம், அல்லது நாம் விசுவாசியாக வேலை செய்கிற இடத்திலும் ஆண்டவர் ஏதாவது நமக்கு ஒரு இலக்கை வைத்திருக்கலாம், ஏதாவது தரிசனத்தை கொடுத்திருக்கலாம், எதற்காக ஒரு சில இடங்களில் நாம் வேலை செய்யும் இடத்தில் எதற்காக நம்மை கொண்டு போனாரோ அந்த இடத்திலே அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக நம்மை கொண்டு போயிருக்கலாம். ஆகவே அதிலே நாம் உறுதியாக நிலைத்திருந்தால் அநேகரை நிச்சயமாக ரட்சிப்பின் பாதையில கொண்டு வருவதற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்தலாம். இனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யாராக இருந்தாலும் சரி, எந்த உயர்த்தி செய்தால், எந்த ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ, எதற்காக நாம் பிடிக்கப்பட்டோமோ, எதற்காக நாம் அழைக்கப்பட்டோமோ, எந்த தரிசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரோ அந்த தரிசனத்துல, அந்த அழைப்புல, அந்த உறுதியில கடைசி வரை நாம் நிலைத்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை குறித்ததான காரியத்துல கடைசி வரை கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நாம் செய்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த ஊழியத்தில் கூட, குறிப்பாக இந்த வானொலி, இந்த டெலிவிஷன், இந்த ஊழியத்தில் கூட கர்த்தர் எந்த நோக்கத்திற்கு நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை அருமையான ஊழியக்காரர் மூலமாக நிறைவேற்றுகிற பொழுது இதன் மூலமாக அநேக ரட்சிக்கப்பட சத்தியத்தை அறிய வாய்ப்பாக இருக்கிறது. ஆகவே நம்ம கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்துல கடைசி வரை தொடர்ந்து ஓட்டத்தை ஓடவும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவும் ஜெயமாய் எல்லாவற்றையும் முடிக்க கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருந்து உங்களை நிறைவாக சத்தியத்தின் பாதையில நீங்கள் பிடிக்கப்பட்டீர்களோ அதற்காக நிச்சயமாக உங்களை கடைசி வரை எல்லா கிருபையும் கொடுத்து உங்களோடு கூட இருந்து கடைசி வரை உங்களை சமாதானத்துக்குள்ளாக சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்துவாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நாம் பிடிக்கப்பட்ட அதிலே நாம் கடைசி வரை நிலைத்து நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். அருமையான சத்தியத்தை பகிர்ந்து கொண்டீர்கள் ஐயா. அது மாத்திரமில்ல, உங்களோட தரிசனத்தை அழகாக விவரித்து சொன்னீர். ஆண்டோர் கொடுத்த தரிசனத்தில் நீங்கள் நிலைத்திருக்கிறதும் எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அது விதமாக எமது ஒளிபரப்பும் இந்த ஊடக ஒளிபரப்பும் கர்த்தருடைய வார்த்தையை, வேதத்தை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை எங்களுக்கு தந்தபடியால் 2004 இதுவரை அதிலே நிலைத்து இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். அநேக மக்கள் இன்றைய நாட்களில் வேதத்தை தியானிப்பது அல்லது படிப்பது அல்லது வாசிப்பது அதற்கென்று நேரம் கொடுப்பது மிக மிக குறைவாக இருக்கின்ற இந்த நாட்களிலே அதை உலகமெங்கும் அறிவித்து அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து படித்து அதன்படி சபைகளுக்குள்ள கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் எமது தரிசனம் போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் பல துன்பங்கள், பல பிரச்சனைகள், பல அதாவது எங்களுக்கு

0: ஆமென்
1: ஆமென். நன்றி ஐயா, நன்றி.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
3: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
4: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு.

0: வாய்ச்சலைகள் வழியாக தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். நேரம் கலையத்திலே 10:21 செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒளிபரப்பிலே இணைந்திருந்தோம். அருமையான ஒரு ஆண்டுடைய வார்த்தையை இன்றைய நாளில் கற்றுக்கொண்டோம். அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் உதவி செய்வாராக. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்து 10:30 ஆண்டுடைய வார்த்தையை மீண்டுமாக நாங்கள் கேட்க இருக்கின்றோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள். Waves of Power.com

0: நேரம் கரையத்திலே 10:30. இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். சில நேரங்களிலே நாம் வேதத்தை வாசிக்கும் போது அவர் நம்மோடு பேசுகிறார். சில நேரங்களில் சில மனிதர்கள் மூலமாகவே ஆண்டவர் பேசுகிறார். சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை தேவ மனிதர்கள் எடுத்து சொல்லும் போது அதை கேட்கின்ற தருணத்தில் அந்த வார்த்தையின் ஊடாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அநேக நேரங்களில் நம்முடைய உள்ளுணர்வின் மூலமாக அவர் நம்மோடு பேசுகிறார். சொப்பனத்தின் வழியாக பேசுகிறார். தரிசனங்களை கொடுத்து பேசுகிறார். யாராவது பிரத்யோகமாக ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் நமக்காக அனுப்பி நம்மோடு கூட பேசுகிறார். இப்படி பல்வேறு விதங்களிலே ஆண்டவர் மனிதனோடு பேசி வருகிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கலாம். ஆகவே தேவனுடைய வார்த்தை என்பது இந்த உலகம் தொடங்கிய காலத்திலிருந்து அது நம்முடைய காதுகளில் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு விதங்களில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கின்ற பழக்கம் ஏற்பட்டுவிட்டால், கர்த்தருடைய வார்த்தை கேட்கின்ற ஒரு வாய்ப்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால், அதை விட ஒரு மேலான அனுபவம் வேற எதுவும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில அப்படி சில சந்தர்ப்பங்களில மனிதன் பேசுகிற விதமாக அவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். அது ஒரு அற்புதமான ஒரு நேரம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, மனிதன் பேசுவதை போல கர்த்தர் பேசுவாரா என்றால் நிச்சயம் பேசுவார். என்னுடைய வாழ்க்கையில அப்படி சில சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. அதை நினைத்து நான் இன்றைக்கும் ஆச்சரியப்படுகிறேன். என்னாலும் கர்த்தர் அப்படி பேசுவாரா என்றால் இல்லை. அவரை நெருங்கி அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அளவிற்கு இன்னும் நாம் வளர வேண்டியிருக்கிறது. இன்னும் அவரை நெருங்கி ஜீவிக்க வேண்டியிருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவதற்கு இந்த நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் நம்புகிறேன் இந்த வார்த்தைகள் உங்களுக்கான வார்த்தைகள். ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்கு இந்த ஊடகத்தின் வழியாக உதவி செய்திருக்கிறார். யாரெல்லாம் எந்த நிலையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது ஆண்டவர் பேசுகிற ஒரு நேரம். ஆகவே நான் ஒரு பிரசங்கி என்கின்ற ஒரு மனநிலையோடு உங்களிடத்தில் இந்த வார்த்தைகளை பேசவில்லை. ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை, அவர் சொன்ன வார்த்தைகளை உங்களோடு, என்னுடைய அன்பு சகோதர சகோதரோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளவுதான். இந்த நாளிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன என்பதை அறிய நீங்கள் ஆசையா இருப்பீங்க. வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற இந்த எமது நிகழ்ச்சியை தொடர்ந்து பல காலங்களாக நீங்கள் பார்த்து வருவது மற்ற மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியின் ஊடாக கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 3:10. உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் என்பது வேதாகமத்தினுடைய கடைசி புத்தகம். அதுல 7 சபைகளுக்கான செய்திகளை ஆவியானவர் சொல்கிறார். அதுல ஒரு சர்ச் தான் பிலதெல்பியா. பிலதெல்பியா சபைக்கு சொன்ன செய்திக்குள்ளதான் இந்த குறிப்பிட்ட வசனம் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். இந்த வாக்குத்தத்தம் அதுதான். இது வந்து இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த வசனம் எக்காலத்துக்கும் உரியது. நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளிலேயும் நாம் தப்பும்படி கர்த்தர் நம்மை காப்பார். சோதனைக்காரன் என்பது சாத்தானுக்கு இன்னொரு பெயர். சோதனைக்காரன் என்ற அந்த வசனத்தை மத்தேயு நற்செய்தி நூல் 4:3, 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3:5 இவைகளிலே பார்க்கலாம். சோதனைக்காரன் என்றே பிசாசை அல்லது சாத்தானை வேதம் அழைக்கிறது. சோதனைக்காரன், அவன் நம்மை சோதித்துக் கொண்டே இருப்பான். நம்மை கீழே விழத்தெழுவதற்கு அவன் மிகவும் கவனமுள்ளவனாக இருப்பான். பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனைக்காரன் சோதிக்க உத்தரவை கேட்டுக்கொண்டான், நானோ உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உங்களுக்காக நான் வேண்டிக் கொண்டேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் நற்செய்தி நூல்களிலே பார்க்க முடியும். ஆகவே சோதனைக்காரன் நம்மை சோதிக்கிறான். இந்த சோதனையிலிருந்து தப்பிவித்து காப்பாற்றுகிறவர் இயேசு ஒருவரே. ஆம், அவர்தான் நம்மை தப்பிவித்து காப்பாற்ற வேண்டும். சோதனை காலத்திலிருந்து அவர் நம்மை தப்புவித்து காப்பாற்றுவாராம். நமக்கு அவர் உதவி செய்வார். அன்பு தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மக்களாயிருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நாம் நம்மை ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்வோம், ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்வோம். தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிப்போம். வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிப்போம். அவர் சோதனை காலத்திலிருந்து நம்மை தப்புவித்து காப்பாற்றுவார் என்றால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அதை நான் சொல்வதற்கு முன்பதாக இந்த வார்த்தை மறுபடியும் பாருங்கள். சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்கிறார். சோதனையில வீழ்ந்து போய்விடாம, சோதனையில நம்முடைய விசுவாசம் செத்து போயிடாம ரொம்ப கவனமா இருக்கணும். கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையிலவராயிருக்கிறார். திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கூடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்றது வசனம் சொல்கிறது. சோதனையோடு கூட அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கு, சோதனை வரும், அந்த சோதனையிலிருந்து தப்புவதற்கான ஒரு போக்கை இவர் உண்டு பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. என் மனசுல ரொம்ப ஆழமா பதிந்த ஒரு வசனம் அது. ஏறத்தாழ 32 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த வசனத்தை நான் மனப்பாடம் செய்தேன். இந்த வசனத்தை அடிக்கடி நான் நினைப்பது உண்டு. எனக்கு வரக்கூடிய எல்லா சோதனையிலும், எனக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டத்துக்கு நடுவிலையும் நான் தப்புறதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. நான் தப்பி போவதற்கான ஒரு பாதை ஒன்று இருக்கிறது என்பதை நான் நம்ப வேண்டும். முழுமையாக அதிலே என் நான் விசுவாசத்தை வைத்து நான் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவனுக்கு தயவு செய்ய வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சோதனையிலிருந்து தப்பும்படி காப்பாராம். நமக்கு ஒரு போக்கை இவர் உண்டு பண்ணுவார். அந்த சோதனை நம்மளை வந்து எந்த விதத்திலையும் பாதித்து விடாமல் இருப்பதற்கு அவர் நம்மை சுற்றில் வேலையெடுத்து காப்பாற்றி அந்த சோதனையிலிருந்து தப்புவதற்கும் அவர் உதவி செய்கிறார். அவர் நமக்கு சப்போர்ட் பண்றாரு, நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார், தய பாராட்டுகிறார். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய அந்த வார்த்தை நம்மை எவ்வளவு உற்சாகப்படுத்துகிறது பாருங்கள். நீங்க சோதனையில் அப்படியே மூழ்கி போய் அழிஞ்சு போயிடாம இருக்க, சாத்தான் உங்களை வஞ்சித்து விடாமல் இருக்க, அவர் உங்களை காப்பதிலே கவனமாக இருக்கிறார். இந்த உணர்வோட தான் ஆண்டவர் நற்செய்தி நூல சொல்கிறார். பேதுருவிடத்தில் லூக்கா நற்செய்தி நூல் 22:31-32 நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். சாத்தான் மிகவும் தந்திரக்காரன். அவன் நம்மை சோதிப்பதற்கு உத்தரவு கேட்கிறானா? ஆனா ஆண்டவரோ நம்மை காக்கும்படி, நம்மை பாதுகாக்கும்படி அவர் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டார். இப்பொழுது நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை காக்கிறார். சோதனை காலத்தில் சோதிக்கப்படுகிற போது நாம் வீழ்ந்து விடக்கூடாது என்பதில் அவர் கவனமாய். பிசாசு எப்போதும் சோதிக்கிறவன் தான். விதைக்கிற ஓமானத்தை ஆண்டவர் சொல்லும் போது அதுல கற்பாறையில் விதைக்கப்பட்டவனை குறித்து அவர் விளக்கம் என்ன சொல்கிறார் பாருங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 8:13 கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகிலும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திர விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சோதனை காலம் ஒன்று இருக்குது. அந்த சோதனை காலத்துல கர்த்தர் நம்மை தப்புவித்து காப்பாற்றுகிறாராம். நாம் பலனற்று போய்விடாமல் நம்மை காக்கின்ற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். மறந்துடாதீங்க, நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவித்து காப்பாற்றுகிறவர். சோதனை காலத்திலே நம்மை தப்புவித்து காப்பாற்றுகிறவர். பழைய பாட்டிலே இப்படி ஒரு வசனம் வருகிறது. 1 சாமுவேல் 2:9 இது ஒரு பாடல் பாடியவள் அன்னாள். அன்னாளுடைய இந்த பாடல் வரிகளிலே தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பாற்றுகிறார் என்று அவள் பாடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய பாதங்களை அவர் காப்பாற்றுகிறார். உங்களுடைய பாதங்கள் காப்பாற்றப்படுகிறது. கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார், பாதுகாக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஞானி சாலமோன் தன்னுடைய புத்தகத்தில் நீதிமொழிகள் 3:26 சொல்கிறான், நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் காப்பாராம். பாதங்களை காப்பாருன்னு சொன்னால் எங்கேயாவது நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி, நம்முடைய கால் எதிலையும் மாட்டிட்டு நாம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுறக்கூடாது என்பதற்காக கர்த்தர் நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்று எழுதுகிறார். நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி காக்கிற அந்த தேவனை நாம் எப்போது நோக்கி பார்க்க வேண்டும். எரேமியா 31:10 ஒரு மேய்ப்பன் மந்தை எப்படி காப்பானோ அது மாதிரி கர்த்தர் நம்மை காக்கிறாராம். ஆடு மேய்க்கிற சகோதரர்களை பாருங்களேன், இந்த ஆடுகள் மேல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. ஒரு சாலையில ஆடுகள் தொடர்ந்து வருகிற போது ஏதாவது வாகனம் வந்து விட்டால் அவர்கள் ஒரு சத்தம் கொடுப்பாங்க. அந்த ஆடுகளை பத்திரப்படுத்துவதற்கு அவர்கள் காட்டுகிற வேகம், தீவிரம் இதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இரவு நேரங்களில கண் விழித்து அவர்கள் அந்த மந்தையை காக்கிறார்கள். திருடர்கள் வந்து ஆடுகளை திருடி கொண்டு போய்விடக் கூடாது, துஷ்ட மிருகங்களுக்கு பலியாகி விடக் கூடாது என்று ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தை எப்படி காப்பானோ அதுபோல ஆண்டவர் உங்களை காப்பாராம். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்கள். மேய்ப்பனை போல, அல்லது ஆண்டவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னார். தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரையும் கொடுப்பார் ஒரு நல்ல மேய்ப்பன். இயேசு அதைத்தான் செய்தார். நம்மை அவர் காத்துக்கொண்டார், உயிரை கொடுத்து காத்துக்கொண்டார். இதற்கு பழைய பாட்டில நிழலாட்டமான ஒரு கேரக்டர்னா தாவீது தான். அவன் சவுல்ட்ட சொல்றான், ஒரு முறை என்னுடைய ஆட்டை வந்து ஒரு சிங்கம் பிடிச்சிட்டு போச்சு, இன்னொரு முறை ஒரு கரடி பிடிச்சிட்டு போச்சு, நான் விடலையே, நான் தொடர்ந்து போனேன், அந்த சிங்கத்தையும் கரடியையும் கொன்று அதனுடைய வாழ்க்கையின் ஆட்டை தப்பு வைத்தேன் என்று சொல்கிறான். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மனுஷன் பாருங்க. அவன் ஒரு நல்ல மேய்ப்பனா இருந்திருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, ஒரு மேய்ப்பன், ஒரு நல்ல மேய்ப்பன், ஒரு சிறந்த மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை எப்படி காப்பாற்றுவானோ அதுபோல நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்கிறார். சங்கீதக்காரன் பாடுகிற போது கர்த்தர் நீ எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பாருன்னு சொல்றான். எல்லா தீங்கும், என்னெல்லாம் பிசாசு தீங்கு கொண்டு வர்றானோ, என்னெல்லாம் கஷ்டம் கொண்டு வர்றானோ, எல்லா தீங்குக்கும் நான் உன்னை விளக்கி காப்பேன் என்று 121 சங்கீதம் 8 வசனத்திலே பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். 121:7 வாசிக்கும் போது என்றென்றைக்கு காப்பார் அப்படின்னு பாடுறான். இன்றைக்கு மாத்திரம் இல்ல, என்றென்றைக்கும் நான் காப்பேன், கடைசி வரைக்கும், நீ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நான் உன்னை காப்பாற்றி நடத்துவேன், உனக்கு உதவி செய்வேன்னு சொல்றாரு. சோ இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது ஒரு பெரிய பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்குல்ல, நமக்கு ஒரு பெரிய பலன் வருது. ஆண்டவர் என்னை காப்பாருங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அவரனை பாதுகாத்துக் கொள்வார். ஒரு சின்ன ஒரு தலையில இருக்கிற முடி கூட அவருடைய உத்தரவு இல்லாம கீழே விழாது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கிராமத்துல நற்செய்தி கூட்டம் பேசுறதுக்கு போயிருந்தேன். அதுல ஒரு கிராமத்துல அந்த கூட்டம் நடக்குது, ஒரு ஸ்கூல் மைதானத்துல. அது பக்கத்துல இருக்கிற 2-3 ஊர்களுக்கும் இந்த சத்தம் கேட்கணும்ன்றதுக்காக அந்த ஊழியக்காரர் நிறைய குழாய்களை, அதாவது ஸ்பீக்கர், அந்த குழாய்களை கட்டி வைத்திருந்தார். இங்கே பேசப்படுகிற வார்த்தைகள், பாடுகிற பாடல்கள் எல்லாம் 2-3 ஊர்களுக்கு கேட்கும்படி அவர்கள் செய்திருந்தார். மக்கள் கிரவுண்ட்ல கம்மி தான், ஆனால் அநேகர் கிராமங்களில் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த பாடல் நேரம் முடிந்தது, என்னுடைய செய்தி நேரம். எனக்கு பொதுவாக கிராமங்களிலே நற்செய்தி சொல்வது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணணும்ன்ற அந்த மனநிலையில நான் எப்போதுமே நற்செய்தி சொல்றதில்ல, சாதாரணமாக பேசுவது போல நான் பேசுவேன். அப்போ நற்செய்தியை நான் சொல்லிக் கொண்டிருக்கிற போது என் மனதிலே ஆண்டவர் பேசுகிறார். God inspired me. எனக்குள்ளே அவருடைய சத்தம் கேக்குது, நீ மந்திரவாதிகளுக்காக பேசேன் என்று நான் சொன்னேன். பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம் மிகப்பெரியவர், இவருக்கு இணையாக எந்த சக்தியும் கொண்டு நிறுத்த முடியாது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய மனசுல ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு இதை நான் சொல்லுகிறேன். மிகப்பெரிய தேவனை நான் ஆராதிக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த பகுதியில் அநேகர் மந்திரவாதிகள் இருக்கிறீர்கள், பெல்லிசூனியம் செய்கிறவர்கள், செய்வனை செய்கிறவர்கள், இந்த பகுதியில் இருக்கிறது எனக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் என்னுடைய இந்த சத்தத்தை கேட்டால் நீங்கள் தைரியமாக என்னை சோதித்து பார்க்கலாம். உங்களுடைய மந்திரவாதங்களை எனக்கு விரோதமாக செயல்படுத்தி பாருங்கள். வெள்ளி சூன்யத்தை செய்வினை எனக்கு விரோதமாக செயல்படுத்தி பாருங்கள். உங்களால் என்னுடைய தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட எடுக்க முடியாது உங்க மந்திரவாதத்தை பயன்படுத்தி. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், இவர் மிகப்பெரிய தெய்வம். இவர் காத்துக்கொள்வது போல வேற எந்த சக்தி காத்துக்கொள்ள முடியாது. பொதுவா கிராமங்களிலே குல தெய்வம்னு சொல்லுவாங்களே, என்னுடைய குல தெய்வமாக இயேசு இருக்கிறார். இவரை மீறி எந்த செய்வினையோ எந்த பெல்லிசூனியமோ மாந்திரிகமோ செயல்படாது. ஆகவே நீங்கள் இப்பொழுதே பரிசோதித்து பார்க்கலாம் என்று நான் அந்த கூட்டத்திலே பேசினேன். பல மக்கள் கேட்டுக்கொண்டிருந்த போது, ஆகவே கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு விசுவாசம் வர வேண்டும். பிரியமானவர்களே, நான் இதை வெளிப்படையாய் சொல்வதற்கான காரணம், எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. என்னை இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், காத்துக் கொண்டிருக்கிறார். அதை கடந்து எந்த செய்வினையும் எந்த மாந்திரிகமும் என்னிலே வல்லமை கொள்ள முடியாது. நீங்கள் அந்த இயேசுவை நம்பினால் உங்கள் வாழ்க்கையிலேயும் அந்த பாதுகாப்பை நீங்கள் உணர்வீர்கள் என்று நான் பேசினேன். ஏனென்றால் அந்த பகுதியில நிறைய செய்வினை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், அதை தொழிலாய் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், எனக்கு தெரியும் அது. ஆகவே ஆண்டவரும் அதை குறித்து பேச சொன்னார். தைரியமாய் பேசிவிட்டு கீழே இறங்கினேன். அன்பானவர்களே, அந்த நம்பிக்கை இன்றைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குது. என்றைக்கு அந்த நம்பிக்கை போய்விடாது. அவர் தான் நம்மை காப்பாற்றுகிறார் எல்லா சோதனை பிரச்சனையிலிருந்து. இந்த தேவன் நம்மை சோதனையில் தப்பிவித்து காப்பாற்றுவதற்கு நாம் என்ன செய்யணும்? அதே வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நீ என் வசனத்தை வார்த்தையை கை கொண்டாள் அப்படின்னு இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள், காத்துக்கொள்ளுங்கள். கை கொண்டதில்ல, காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீ காத்துக்கிட்டா அவர் உங்களை காத்துக்கொள்வார். நீ காத்துக்கொண்டால் நான் உன்னை காத்துக்கொள்வேன். என் வார்த்தையை காத்துக்கொள். வார்த்தை அப்படின்ற அந்த பதத்துக்கு பதிலாக அவருடைய பிரமாணம், கட்டளை, அவருடைய வழிகள் என்று நிறைய பதங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி ஒரு மூன்று இடங்களை உங்களுக்கு நான் சுட்டி காண்பித்து விட்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அதாவது, யாரை கர்த்தர் காப்பாற்றுவார், யாரை கர்த்தர் பாதுகாப்பார் என்றால், அவருடைய கற்பனையை அவருடைய கட்டளையை கை கொள்கிறவர்களுக்கு. நாம வந்து எப்படி கர்த்தருடைய வழிகளை குறித்து, கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து, கர்த்தருடைய கட்டளைகளை குறித்து என்ன மனநிலையோடு இருக்கிறோம், அதை காத்துக் கொள்வதில் நாம் கவனமாக இருக்கிறோமா? யோபு சொல்கிறான், அவருடைய வார்த்தையை, அவருடைய வாக்குகளை என் ஆகாரத்தை விட அதிகமாக நான் காத்துக்கொண்டேன் என்று சொல்கிறான். சாப்பாட்டை விட கர்த்தருடைய வார்த்தையை நான் காத்துக்கிட்டேன்னு சொல்றான். வேதாகமத்தில் யோசுவா எல்லா கோத்திரத்தாருக்கும் கானானில் இடங்களை, நிலங்களை பிரித்து கொடுத்து அவர்களை அனுப்புகிற நிகழ்வு. யோசுவா 22 நீங்க பாத்தீங்கன்னா, ரூபனியர், காத்தியர், மனாசேயின் பாதி கோத்திரத்தார் இவங்களை கூப்பிட்டு அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்று வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோசுவா 22:3 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்து கொண்டு நடந்தீர்கள். கட்டளையை காத்து கொண்டு நடந்தீர்கள். நீங்க அந்த கட்டளைய, வார்த்தைய, வசனத்தை காத்து நடந்தீர்கள் என்று யோசுவா சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்றான்? ரூபனியரை, காத்தியரை, மனாசேயின் பாதி கோத்திரத்தாரை பார்த்து சொல்றான். கர்த்தருடைய வசனத்தை காத்து நடந்ததுனால அவங்கள அவங்களுக்கான சுதந்திர வீத பாகத்திற்கு அனுப்பி வைத்து இந்த யோசுவா சொல்லும் போது நிறைய காரியங்களை சொல்றான். 6 இறுதியில நீங்க பாத்தீங்கன்னா, யோசுவா அவர்களை மனதார ஆசீர்வதித்து அனுப்புகிறான். கர்த்தருடைய கட்டளைகளை, வார்த்தைகளை அவர்கள் காத்து கொண்டார்கள். அப்படி காத்து கொள்ளும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதம் நிறைவாய் நமக்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம காத்து நடக்கிறோமா? காத்து நடக்கிற அந்த சூழல் உங்களுக்கு இருக்குதா? காத்து நடக்கிறீங்களா? தேவனுடைய மக்களாக இருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல முழு கவனம் வைத்து அதை காத்து நடக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 2 ஒரு நிகழ்வு, தாவீதுனுடைய கடைசி காலம். இப்ப முதல்ல வாசித்தது யோசுவாவினுடைய கடைசி காலம், இது தாவீதுனுடைய கடைசி காலம். தாவீதுனுடைய கடைசி காலத்துல அவர் சொல்ற ஒரு வார்த்தை 2 சாமுவேல் புத்தகம் 22:22 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறான் தாவீது. தாவீதுனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது, மிகப்பெரிய ஜெயம் கிடைச்சது. அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? தாவீது எல்லா சந்தர்ப்பத்திலையும் கர்த்தருடைய வழிகளை காத்து நடந்தான், கர்த்தருடைய கட்டளைகளை காத்து நடந்தான், அவருடைய வசனங்களை காத்து நடந்தான். அதனால இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில, மனுஷனுடைய ஜீவிதத்துல மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடிந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு ஒரு நன்மையை அவர் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், வர வர பலத்தான். ஆற்றிடையனாக இருந்த தாவீது அரசனாக மாறினான். காரணம் என்ன? அவன் கர்த்தருடைய வழிகளை, கர்த்தருடைய கட்டளைகளை காத்து நடந்ததுனால. மூன்றாவது சாலமோன் ஆலயத்தை கட்டிட்டு ஒரு பெரிய ஜபத்தை பண்றான். அந்த ஜபத்துக்கு நடுவில் ஒரு வார்த்தை சொல்றான். இது எங்க இருக்குதுன்னு கேட்டா, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8:25 இருக்கு. இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தாவே, தேவரீர், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுதும் அவனுக்கு நிறைவேற்றும். அதாவது ஆண்டவர் தாவீதுட்டு சொன்னாராம், இங்க பாரு தாவீது, உன்னுடைய சந்ததி, உன்னுடைய பிள்ளைகள் வார்த்தையை காத்து நடந்தா இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் சந்ததி எப்போது இருக்கும்னு சொன்னார் தாவீதினிடத்திலே கர்த்தர் சொன்னார். அதை தாவீது தன்னுடைய குமாரனுக்கு தெரிவித்தான். எங்க தெரிவிக்கிறான் என்றால், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 2:3 இது அப்படியே மனசுல வச்சிருந்த சாலமோன் சர்ச் கட்டிட்டு ஜபிக்கும் போது இந்த வார்த்தைய ஆண்டவருக்கு நினைவுபடுத்தி ஜபிக்கிறான். அவனுக்கு சொன்ன வார்த்தையை நீங்க நிறைவேற்றுங்க அப்படின்னு ஜபிக்கிறான். ஆனா என்ன பிரயோஜனம்? இவன் கர்த்தருடைய வழியை காத்து நடக்கல. அதனால ஆண்டவர் ராஜ்யத்தை 2 பிரிச்சாரு. 2 கோத்திரத்தை சாலமோனுடைய குமாரன் ரெகபயாமுக்கு கொடுத்தார். 10 கோத்திரத்தை சாலமோனுடைய வேலைக்காரன் யெரொபெயாம் எடுத்துக்கொண்டு அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறினான். இவன் யூதாவின் ராஜாவாக மாறினான். தேவன் குன்றி போக பண்ணினார். காரணம், தாவீது தன் தேவனுடைய வழியை காத்து நடந்தது போல சாலமோன் கர்த்தருடைய வழியை காத்து நடக்கல. அதனால ஆண்டவர் இங்கே ராஜ்யம் பிரிந்து போகும்படி அனுமதித்தார். அன்பு தேவ மக்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி, நீங்கள் உயர்த்தப்படும்படி, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னமும், கர்த்தருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைவாய் இருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு நிச்சயம் போதுமான அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். தெய்வத்தினுடைய அளவிட முடியாத பேரின்பத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அவருடைய வழியை காத்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவினுடைய பேராசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. சோதனை வரும், அந்த சோதனை காலத்தில் தப்புவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதை தப்பும்படி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். நாம செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ள வேண்டும், அவருடைய கட்டளைகளை காத்துக்கொள்ள வேண்டும், அவருடைய வழிகளை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொண்டு நடப்பீர்களே ஆகில் நான் உங்களையும் காப்பாற்றுவேன். சோதனை உங்களை ஒன்னும் செய்ய முடியாது. என்னுடைய அந்த பிரசன்னம் உங்களை பாதுகாத்து நடத்தும். எப்படி சத்துரு முயற்சி செய்தாலும் உங்களை தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் உங்களை எல்லா சோதனையிலிருந்து தப்புவிக்கும்படி உங்களை காக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர், நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, நான் உங்களை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவருக்கு நம்மளை கைவிட தெரியாது, ஏனென்றால் அவர் நம்மேல் அவ்வளவு பிரிய வைத்திருக்கிறார், அவர் நம்மேல் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். அவர் அன்பு கூர்ந்ததுனாலதான் நாம இன்னைக்கு சுகமா இருக்கிறோம், பலனா இருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கிறோம், ஆசீர்வாதமா இருக்கிறோம். தெய்வத்தினுடைய அந்த பாதுகாவலும் வழி நடத்துதலும் தொடர்ந்து நமக்கு இருக்கணும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? நேசிக்கிறீங்க நல்ல தந்தையே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. கர்த்தருடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை பாதுகாப்பதாக. ஆம், நான் சோதனை உன்னை பாதித்து விடாதபடிக்கு நான் உன்னை தப்பிவித்து காப்பாற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் காப்பாற்றும். இந்த பாக்கியத்தை நாங்கள் பெறுவதற்கு நாங்களும் எப்போதும் உடைய வார்த்தைகளை காத்து நடக்க, வழிகளை காத்து நடக்க நீர் எங்களுக்கு தய பாராட்ட வேண்டும் என்று பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம்.
0: ஆமென். நன்றி பாஸ்டர் கைவேலியம் டேவிட் அவர்களே. அருமையான ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
3: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13, Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
4: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas and more.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள்

0: சிலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களே, இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நிறம் கலையத்திலே 11 மணி செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 11:30 மணிக்கு வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல், கேட்கின்ற நேரம்.

0: நேரம் கலையத்திலே 11:30 செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான நேரம், பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அதற்கு முன்பதாக இன்றைய நாளின் நீதிமொழிகளை சௌரி மெடினா அவர்கள் வாசிப்பார்கள்.
1: நீதிமொழிகள் 24 பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோட இருக்கவும் விரும்பாதே. அவர்கள் இருதயம் கொடுமையை ஜோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினியை பேசும். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். ஞானமுள்ளவன், பிளமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்கார அநேகரால் ஜெயம் கிடைக்கும். மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கும், அவன் நியாயஸ்தலத்தில் தன் வாயை திறவான். தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனசருக்கு அருவருப்பானவன். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறியினது. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதித்தருகிறவர் அறியாரோ? உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளியாரோ? என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசத்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே. அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. நீதிமான் எழுதரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடர்ந்து கிடப்பார்கள். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே. அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. கர்த்தரதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும். அப்பொழுது அவனிடத்தில் நின்று அவர் தமது கோபத்தை நீக்கிவிடுவார். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே. துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்துநட. கலகக்காரரோடு கலவாதே. சடுதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும். அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார்? பின்னும் ஞானம் உள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில், நியாயத்திலே மோதாட்சணியம் நல்லதல்ல. துன்மார்க்கனை பார்த்து நீதிமானாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சவிப்பார்கள். பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள். அவனை கடிந்து கொள்ளுகிறவர் மேல் பிரியம் உண்டாகும். அவர்களுக்கு உத்தம ஆசிர்வாதம் கிடைக்கும். செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம். வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. நியாயமின்றி புறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதே. உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன். அவன் செய்யக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. சோம்பரியின் வயலையும் மதீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாயிருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது. அதன் கற்றுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தியடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி மெடினா, வாழ்த்துக்களமா.
1: நன்றி பிரதர்.
0: நேரம் 11:34. இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்பு பாடல் கேட்கின்ற நேரம். அலைங்கள் 6473385596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே எமது சர்வதேச உறவுகளும் கூட நீங்கள் அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி அவர் செய்த நன்மைகளை எண்ணி நன்றியாக பாடலை பாடலாம். அது மாத்திரமல்ல, உங்களால் வாய்ப்புகள் இல்லாவிட்டால், வசதி இல்லாவிட்டால், நீங்கள் ஒரு 30 செலவழித்து உங்கள் விருப்ப பாடலை வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யுங்கள். அந்த பாடல் உங்களுக்காக விருப்பு பாடலாக ஒலிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: வணக்கம்.
3: வணக்கம் அங்கிள், நான் கிளிநொச்சில இருந்து செமினா பேசுறேன்.
0: ஆமா, இலங்கை கிளிநொச்சில இருந்து செமினா பேசுறீங்களா? எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம். இவ்வளவு நாளா வராததுக்கு மன்னிச்சுக்கோங்க.
0: பரவாயில்லையம்மா, நீங்க இத்தனையோ பேர் வராம போயிட்டு நீங்க திரும்ப வாரீங்களே, அதுவே மிக மகிழ்ச்சி. கத்தர் நிச்சயமாக சந்தோஷப்படுவார். பிள்ளைகள் குழந்தைகளை அவர் நேசிக்கிறதுவன். அனுபடியான நீங்கள் மகள் ஒரு கிழமையா வராவிட்டாலும் இன்றைய நாளில் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரை உயர்த்தி அவர் செய்த நன்மைகளை எண்ணி, அவர் படிப்புக்கு பெற்றோருக்கு செய்த நன்மைகளை எண்ணி நீங்கள் அவருக்காக பாடுங்கள்.

இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உம்மை போல புரி

வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே.

பாப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போலன்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே.

0: நன்றி
1: நன்றி சமினா, அழகா பாடினீர்கள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு நல்ல ரிசப்ஷனாக இருந்தது, ஒருவித இடையூறும் இல்லாமல் அழகாக பாடியிருக்கிறீர்கள். ஆண்டோட நாம மகிமைப்பட்டது. தொடர்ந்து அப்பா அம்மாவை நான் கேட்டுன்னு சொல்லுங்க, நாளைக்கு வாங்க.
0: தேங்க்யூ.
1: காட் பிளஸ் யூ. வணக்கம். ஓ, நேற்று எங்க போனீங்க? காண இல்ல. சரி, இப்போது பாடுங்க. கண்டிப்பா சொல்றோம். என்ன பேர்? நமினாவா? என்ன சொல்லுங்க? சரி, நன்றி அம்மா, பாடுங்க.
2: நன்றி பாலி, நன்றி பாலி, நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, என்னப்பா உன் திருப்பாதமே, ஏற்றிய துயரமெல்லாம் என்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானவையா, ஏற்றிய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றிகளே, கோடி கோடி நன்றிகளே, கோடி கோடி நன்றிகளே, இரவெல்லாம் காத்தீர் இன்னும் ஓர் நாள் தந்தீர், மறவாத என்னேதரே என்று உறவாடி மகிழ்ந்திடுவேன், இரவெல்லாம் காத்தீர் இன்னும் ஓர் நாள் தந்தீர், மறவாத என்னேதரே என்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். ஓடிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. நன்றி பாலி, நன்றி பாலி, நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, என்னப்பா உன் திருப்பாதமே. ஆண்டவரே, கோடி கோடி சோத்திரம், கோடி கோடி சோத்திரம், நன்றி,
1: நன்றி, நன்றி அம்மா.
2: துயரமெல்லாம் இன்று மறந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி சோத்திரமே, கோடி கோடி நன்றி ஐயா,
1: நன்றி அம்மா, நன்றி. வணக்கம் அம்மா, நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம்.
3: வணக்கம், வணக்கம். நான் மேரி.
1: எப்படி இருக்கிறீங்க சௌரி மேரி?
3: ஆண்டவர் இறக்கம் கிருபை சூழ்ந்து கொள்ளுறது எங்களை, நாங்க சுகமா இருக்கிறோம்.
1: ஆமென்.
3: சந்தோஷம். சௌரி சுகமா இருப்பா? எனக்கு நீங்க சொன்னீங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு.
1: அவ கெட்டிங் பெட்டர். நேற்று தான் மாலையில நீண்ட நாளைய பிறகு நல்ல ஒரு குக் கொண்டு செய்தா சாப்பிட, இரவு சாப்பாடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. எனக்கு உண்மையில ஏன் நான் இப்படி இருக்கிறேன்னு எனக்கே வெக்கமா இருக்கு. தேத்தனி தவிர வேற ஒன்றும் வைக்க தெரியாத மாதிரி என்ன வச்சுட்டா, அப்படி என்ன செய்யறது? நான் ரெண்டு மூணு தர முயற்சி பண்ணினான், ஒன்றுமே கம்ப்ளைண்ட், இது சரியில்லை அது சரியில்லை வேணாம். நானே சமைக்கிறேன்ட்டு, ஆனால் திடீரென்று அவருக்கு முடியாமல் போயிட்டு இருந்தாலும் கத்தர் நல்லவர், நல்ல சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கார். அநேகமாக கூடிய விரைவில் வானொலியில் தொகுப்பாளராக இணைந்து உங்களோடு எல்லாம் பேசி ஆண்டவருக்கு மகிமையான காரியங்களை செய்வான்னு நான் விசுவாசிக்கிறேன்.
3: என்னுடைய கணவருக்கும் சமைக்க தெரியாது, இப்ப கண்ணப்பிரதம் பண்ண பிறகு கொஞ்சம்
1: என்ன
3: செய்யற சூழ்நிலை அப்படியான இடத்துல கொண்டே விட்டுரும்.
1: ஆமா, இந்த நாள்ல நாங்களும் கடையில ரெஸ்டாரண்ட்ல வாங்கி உண்மையில அரைவாசியும் சாப்பிட மாட்டோம், விருப்பம் இல்ல.
3: உடலுக்கு நல்லது இல்ல,
1: பிள்ளைகள்
3: சாப்பிடுவா போல வராது.
1: ஆமாம், அங்கே அங்கே மகள் அங்கே இருந்து அனுப்புவா, என்ன வேணும் என்று மகனும் இங்கே இருந்து அனுப்பியர். எல்லாம் எங்களுடைய அக்கௌண்ட் தான், நான் யார்கிட்டையுமே கேட்குறேன் பிள்ளைகள் என்ன இருந்தாலும் அவர்கள் தனியாக வாழ்கிறாள்னா அவருடைய பொருளாதாரத்திலேயோ பணத்திலேயோ நாங்கள் எந்த உதவியும் செய்யாமல் முடிந்த அளவுக்கு. ஆமாம், கத்தர் அந்நாள் வரைக்கும் இன்று வரைக்கும் இந்த ஊழியத்தில் கூட நான் ஒரு நாளும் மக்களிடம் அடிக்கடி காணிக்கல் கேட்கறதும் இல்லை, எங்களுக்கு சம்பளமும் இல்லை.
3: அநேகம்
1: பேருக்கு தெரியவில்லை. இன்றைக்கு பாருங்க, இவ்வளவு வெளிநாட்டில் இருக்கிறோம், ஒரு $10 கூட எங்களுக்கு டொனேஷன் பண்றதுக்கு ஆக்கள் இல்லை. ஆனால் இந்தியாவில இருந்து ஒரு சகோதரி எடுத்து ஜிபேல உங்களுக்கு ஏதாவது பணம் அனுப்ப எப்படி அனுப்பலாம், நான் கொஞ்சம் பணமாவது நான் இந்த காணிக்கையாக தர விரும்புகிறேன் என்று இந்தியாவிலேருந்து கேட்குறாங்க. பாவம் என்ன, அவர்கள் இந்திய மக்கள் அவர்களுடைய என்ன பெரிய காசு அவர்களால் அனுப்ப முடியும், கஷ்டம்தானே. ஆனால் இங்கே வெளிநாட்டில் கனடாவில் உள்ள மக்களுக்கு இதனுடைய உங்களுக்கு இருக்கிற புரிதல் இல்லை, படிப்படியாக எல்லாத்தையும் குறைத்து கொண்டார்கள். ஆமா, வயது போனா போதான் ஆண்டவரை இன்று நாங்கள் தேடணும் இல்ல, அவருடைய அவருடைய நாளை குறித்து நாங்கள் ஆயத்தமா இருக்கணும். ஆனா இன்றைய நாட்களில் வயதான மக்கள் முன்பு இருந்த உற்சாகம் இல்லை. ஆனாலும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தாய் தந்தைமாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரமா. நான் மனம் திறந்து உங்களோட பேசுறேன், அதுக்கு காரணம் என்னன்னா எல்லாரோடமே இப்படி பேச முடியாது, எங்களை நன்றாக அறிந்தவர்களோடு தான் பேசலாம். அதனால தான் இன்றைய நாளில் இதயத்தின் உள்ளத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்துண்டேன்.
3: உள்ளத்தின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தத்தானே வேணும்.
1: வேறு யாரும் எங்களுக்கு தொலைபேசியும் ஒருதரும் எடுக்கிற இல்லை, எங்களுக்கு நேரமும் இல்லை யாருக்கும். 24 மணித்தியாலும் இதையே பார்த்து கொண்டு இருக்க வேண்டி இருக்குதல்ல, மறு ஒளிபரப்பையும் நாங்கள் கவனிக்க வேண்டி இருக்குது. கீழேயும் ஒரு ரேடியோ இருக்கும், மேலேயும் இருக்கும், டிவியிலேயும் இருக்கும், போய் கொண்டு இருக்கிறது. ஏதாவது தடங்கள் வந்தால் உடனே வந்து ரிப்பேர் செய்யணும். சில நேரம் இந்த இன்டர்நெட் நின்று ஒரு செகண்ட் நின்றுட்டு போயிடும், அப்போ எல்லாமே ஷட் அவுட் பண்ணிடும், திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும். இப்படி நிறைய வேலைகள் இருக்குது.
3: தெசிந்தாவுக்கு
1: டெக்னிக்கல் அலுவல் சொன்னாலும் எனக்கு கை வைக்க மாட்டேன், நான் ஆண்டோட்ட வேலையை தான் நான் செய்வேன், எல்லாத்தையும் நீங்கள் செய்தாங்க அப்படி இருக்கிறான். எங்களுக்கு ஒரு டெக்னீஷியன் இருக்கிறேன், அவரை நான் ஹயர் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனாலும் அவர் எந்த நேரத்திலையும் கிடைக்க மாட்டார், அவர் பார்ட் டைமாக தான் எங்களோடு இணைந்து வேலை செய்கிறார். அவரு கூட 3 மாசமாக சம்பளம் கொடுக்கல, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். ஆனாலும் விசுவாசத்தை நாங்கள் கைவிட மாட்டோம். கர்த்தர் நல்லவர், அவர் அழைத்தவர், உண்மையுள்ளவர், இந்நாள் வரைக்கும் காத்ததுவன். 21 ஆண்டுகள் அடுத்த மாசத்தால் July 31st. ஆமாம், 21 ஆண்டுகளை நாங்கள் கடக்கிறதுக்கு கத்திரிட பணியில் இருக்கிறோம். இதுவரைக்கும் எங்களோடு இணைந்து அன்பு கொண்ட மக்கள் தான் அநேகம், எங்களை பின்புறமாக யாருமே பேசுறதில்லை, தெரியும், அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஆனாலும் அவர்கள்தான் விட்டு விலகிறார்கள் ஒழிய நாங்கள் அவர்களை விட்டு விலகையில். கத்திரம் அப்படித்தானே, வேதாமத்தில் பார்க்குறோம், முதுக காட்டினாரலாம் அவர் அழைத்த மக்கள். ஆனாலும் கத்திர ஒவ்வொரு நேரங்களில் இந்த மக்கள் பிடிபட்டு இருக்கும்போது, எதிரிகளால் சூழப்பட்டு இருக்கும்போது அவர் இரக்கத்தோடு மீண்டுமாக அவர்களை தன் பக்கம் இழுத்து கொண்டார். அதே விதமாக தான் இந்த ஊழியம் இருக்கு. பிரதர் எப்படி இருக்கிறார்?
3: வெளியில போயிட்டு நல்ல சுகமா இருக்கிறேன்.
1: நன்றி அம்மா, ஒவ்வொரு நாளும் உங்களோட பேசுறது நாங்கள் இன்னும் கத்திரங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை வெளியில் கொண்டு போவதற்கு நீங்களும் ஆண்டுடைய பாடலே, அழகான பாடலே, புது புது பாடல், பழைய பாடல்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விதத்திலே நீங்கள் பாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து அந்த பணியை செய்யுங்கள். பாடுங்க.
3: ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சோத்திரம் ஜெசப்பா, நீங்கள் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எவ்வளவோ உங்களை புகழ வேணும், துதிக்க வேணும். ஆண்டவரே, சிறிய இந்த பாடலை உமாக்கே மகிமையாக பாடுகிறேன். அன்பான தேவனே சோத்திரம்.

ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவ

சொன்னதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதை போம்.

ஓ ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் குணவானாரே. வாக்கு தந்த காணானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை

0: இல்ல. ஆமென், ஆமென்.
1: ஆமீன், ஆமீன். அழகான பாடல், கருத்தோடு உள்ள பாடலே பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தினீர்கள். ஒரு பாடல் விருப்ப பாடலே ஒரு சௌரி பதிவு செய்திருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து, எனக்கு அது சரியான உச்சரிப்பு தெரியவில்லை. கிரிபா ஊற்று என்ற பாட்டு இருக்கா? கிரிபா ஊற்று வத்தினாலும் என்ற பாடல்
0: எனக்கு புதுசா இருக்கு பிரதர், எனக்கு தெரியே இல்ல.
1: ஓகே ஓகே, பார்க்கலாம். அவங்க பாடியும் காட்டியிருக்கிறார்கள், நீங்க அப்படியே இணைப்பில் இருங்க, போட்டு காட்டுன்னு கேட்க முடியும் என்ற பாருங்க. இல்லை நீங்க இருந்தா கேட்கல, நான்
0: போடுறேன்னா எடுத்து பேசுறேன்.
1: நன்றி அம்மா.
0: நன்றி ஐயா, நன்றி நன்றி. கத்தரும் உங்களையும் உங்கள் சௌரியம் ஆசீர்வதி.
1: ஆமீன், ஆமீன்,
0: ஆமீன்.
1: நேரம் கலையத்தில் 11:52, இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம், விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம். அலைங்கள் 6473385592 இலக்கத்தில் அழைத்து ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி அவரை மறவாமல் நன்றியோடு பாடல்களை பாடுங்கள், பாடல் பதிவுகளை செய்யுங்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர் மல்லிகா. அம்மா
0: எப்படி இருக்கீங்க? மல்லிகா சௌதரி
1: சுவாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்.
0: ஜெபம் குறிப்பிட்டு
1: ஞாபகம்
0: இருக்க
1: திரும்பம் பாடலான் இருக்கு.
0: தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம், கவலைப்படாங்க.
1: ஓகே ஓகே பிரதர், ஆண்டவர் கூட இருப்பார் பிரதர் உங்களோட. ஆண்டவர் எல்லாத்தையும் பாதுகாப்ப. ஓகே நான் பாடுறேன். ஓகே, இந்த மேரி சிஸ்டர் நல்லா பாடுறா, கருத்தான பாட்டு.
0: அவ இன்று மட்டும் அன்றிலிருந்து இப்ப வரைக்கும் பாடுறா அதே மாதிரி தான் இருக்கு.
1: எனக்கு சரியான விருப்பம் அவட பாட்டுக்கு, நல்ல பாட்டு. ஓகே நான் பாடுறேன். ஓகே, அத்தோத்திரம் தகப்பன் கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது.

0: கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, ஜோத்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, ஜோத்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமே. நன்றி பிரதர், நன்றி சகோதரி,
1: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். அலையங்கன் 6473 3385 9 6 என்ற இலக்கத்தில்

0: வணக்கம்.
1: வணக்கம் மரியா.
0: எப்படி இருக்கிறீங்க மரியா?
1: சும்மா இருக்கிறேன் ஆண்டவர் வேல. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறேன் சகோதரி. வாழ்த்துக்களம்மா. தசந்தா பரவாயில்ல, பரவாயில்ல, சுகமா இருக்குது.
1: ஆமேன். ஆண்டவர் டெகிருவையால அவ வந்து தன்னுடைய வேலையை செய்வா விரைவா. ஆமேன்.
0: ஜெபிச்சவங்களுக்கு எல்லாரும் நன்றி அம்மா.
1: ஆமேன். கத்தர் தான் எல்லாமா இருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். தன்னுடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துவார்.
0: என்ன
1: துன்பம் வந்தாலும் தூக்கி எடுப்பார்.
0: ஆமேன்.
1: நாங்கள் ஜெபிப்போம். ஆமேன்.
0: பாடுங்க.
1: பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம்.

0: எடுப்பேன். ஆமேன்.
1: ஆமென், ஆமென். நன்றி சௌரி, வாழ்த்துக்களம்மா.
0: நன்றி,
1: நன்றி. நேரம் கலையத்திலே 12 மணி செவ்வாய்க்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள்

0: வணக்கம். ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்கள் பிரியண்ணா? சரி, பாடலுக்கு ஆயத்தமா வந்திருக்கிறீர்கள். அதுதானே பேசும்போது தெரியுது இல்லையா, கதைக்கும் போது படிப்போம்.
1: ஆனந்தம் கொள்வோம் அகமகளுடனே, ஞானவரன் தாரும் ஆவியின் அனுபவம்.
0: ஆமேன். பழைய பாடல் எல்லாரும் மறந்திருப்பினா நீங்க திரும்பமாக அதை உயிர்ப்பிக்கிறீர்கள். வாழ்த்துக்கள்.
1: பழைய பாட்டில் அர்த்தங்கள் இருக்கு. அர்த்தம் இல்லாம இப்ப தாய போல தேற்றினி, தந்தைய போல தேற்றினா எத்தனை தேமர் பிள்ளைகளை தூக்கி வந்து
0: செய்கிறாங்க.
1: ஆண்டரை கொண்டு ஆய உடையதா புடையலாது. இப்ப சில நேரங்களில் படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த அந்த அறிவு தன்மை இருக்காது. காலப்போக்கில் ஏதாவது பிரிஞ்சு சொல்லுவோம். உலகத்தில் நாங்கள் பார்க்க எத்தனை தாய்மார் பிள்ளைகளை பெற்று பிரிக்கணும், எரிஞ்சிட்டு போயிடணும், சாப்பிடணும். ஒரு மகனோட ஒரு ஃப்ரெண்ட்ல ஓடி போறாங்க. அப்ப தாய விட தந்தைய விட சிலருக்கு அன்பு செலுத்துறவர் ஆண்டவர் ஆகியிருக்கிறார்.
0: ஆமீன்.
1: சரி, பாடுங்க.
0: பாடுங்க ஐயா.

தீய தயாநிதி. துன்பத்தில் இன்பம் பயந்தரு நோயில் என் சுகம் தயிரியம் எனக்கு நீ.

புறவே நெல் நிறைவே தன்மையில் உறவே அறிவினன் பேரறிவாக வந்தீர் அடிமையின் சுதந்திரமே உடைந்த

0: மரணத்தின் ஜீவன் நீரே, கோடு நரகத்தில் மோட்சம் நீரே, கருணமும் செல்லாம் நீரே, ஆனந்தம் கொள்வே நகமகிழ்வுடனே, ஞானம் ஞானவரம் தரும் ஆவியின் அனுபவமே. நன்றி கத்திரிக்கே, மகிமை உண்டாவதாக.
1: ஆமேன், ஆமேன். அப்படி நாம மாத்திரம் மகிமைப்படும். நன்றி ஐயா, அழகான பாடல். இப்படிப்பட்ட பாடல்களை நாளை நாளும் வந்து பாடுங்க.
0: நான் பழைய பாட்டு அர்த்தமான பாட்டு தான் நான் படிக்கிறது. நீங்க நம்புவீங்களா? கோயில கூட இந்த அரம்பல் பாட்டு ஒன்றும் படிக்கிறது.
1: கருத்தோட இருக்கணும் பாடல்.
0: நெகட்டிவ் எல்லாம் நெகட்டிவ் சாங் தான் முழுக்க. அது நாங்கள் வாய முடிக்கொண்டு கோயில், நாங்கள் கோயில இன்னும் படிக்கிற பாட்டு என்ன, ஒரு ஒரு நெகட்டிவா படிக்கணும், என்ன வேண்டாம், பாசிட்டிவ் இல்லாதுல. அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும், ராஜ்யக்கொடி பல நட்டு போனாலும், ஒளிவ மரம் பல நட்டு போனாலும், அந்த அன்னைக்கு அந்த பாட்டை நான் இயேசுக்குள் மகிழ்ச்சியாக பண்ணிருந்தா வீட்டுல உப்பு இல்லாட்டிக்கே துவங்கியும் பிரச்சனை. ஆமென்.
1: அது கிறிஸ்தவ நாடுகளில் உள்ள அரசாங்கங்களே நிப்பாட்டிட்டு, அவங்களோட சபையில், அதாவது பார்லிமெண்ட்ல, அது மாதிரி அது மாதிரி இப்ப அது அதெல்லாம் நிப்பாட்டியாச்சு. பத்து கட்டளை பற்றி யார் சொல்றது? ஒரு தரம் அருமையான செய்தி.
0: ஆறுதலா சொல்லி ஆறுதலா மக்களுக்கு, யார் வந்தாலும் உலகத்துல ஆண்டர் விவேக விசுவாசம் இருக்காது.
1: அப்படித்தான் வேதத்துல இருக்கு.
0: ஆண்டவர் வந்துதான் திருப்பி ஒரு படிப்பு. எல்லாரும் பாசிட்டிவ் இல்ல, நெகட்டிவ் தான் காய்ச்சிருக்கு. ஆண்டவர் வந்து பாசிட்டிவா எல்லாம் காய்ச்சி எங்களுக்கு 1993 வருடங்கள் ஒரு ஒரு இழப்பும் இல்லாம கஷ்டப்பாம நாங்கள் மாம் செஞ்சாப்பிடாம எல்லாம் வாழ போறோம் பூமியில.
1: பூமியில ஆமென்.
0: 1994 1994 வாங்க இதே மாதிரி பிசாது ஆண்டவர் கட்டி வைக்கணும் அவர் கொடுவார்.
1: ஆமா, நன்றி நன்றி ஐயா, நீங்கள் பேசுனது வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் இணைப்பில் இருக்கிறீங்க? வானொலியோடு இணைந்திருக்கீர்கள். இது ஒரு பாடுற நேரம். கிளிநொச்சியிலிருந்து இணைந்திருக்கீர்கள். வாழ்த்துக்கள் அருண்.
2: நன்றி.
1: பாட விருப்பமா பாடுறீங்களா?
2: பாடுங்க. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பி இருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உன் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உன் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உண்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் ஆணி. நீதானே என் துணையானி,

0: முடிவு பறி அந்த உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே. முடிவு பறி அந்த உம்மை நம்புவே, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை நான் வெக்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை நான் வெக்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவேன், முடிவு பறி அந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவேன், முடிவு பறி அந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே, நான் உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே, உன் அன்பையே நம்பியிருப்பேன்.
1: ஆமென்.

0: ஓ சிஸ்டர் தான்.
1: அவங்களுக்கு சொந்தமா?
0: ஓ அக்கா.
1: அக்கா? ஓ அக்காவா, ஓகே ஓகே, சரி, மிக மகிழ்ச்சி. இது திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் இதே நேரங்களில் நீங்கள் வந்து பாடலாம், வேறு யாரும் பாடுறன்னாலும் அவர்களையும் நினைச்சு கொள்ளலாமா?
0: நன்றி
1: நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரம் கலையத்திலே 12:19. அடுத்ததாக நாங்கள் ரீட்டா அம்மாவோடு இணைந்து கொள்ளலாம். நீண்ட நேரமாக அவர்கள் காத்திருக்கிறார்கள்.

0: வணக்கம் அம்மா. வணக்கம், மன்னிக்கோணம். எப்படி இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறீங்களா?
1: இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: ஆமா, நேற்று முந்தின நாள் காணையில
1: நன்றி.
0: அலைங்கள் 6473385569 வாட்ஸ்அப் இலக்கத்திலே, வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் உங்கள் பாடல் விருப்ப பாடலை பதிவு செய்யலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்து தருகின்றோம்.

நேரம் கலையத்திலே 12:24 உங்களுக்கான நேரத்தில் இணைந்திருக்கோம். பாடுகின்ற நேரம், விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். இப்பொழுதும் கூட நாங்கள் விருப்ப பாடல்களுக்கு கேட்கின்றோம். ஒரு சில விருப்ப பாடல்களை பதிவு செய்திருக்கிறார்கள் நமது அருமையான உறவுகள். முதலிலே லண்டனிலிருந்து சகோதரி கொன்சி அவர்கள்

அருமையான பாடலை இன்றைய நாளில் தெரிவு செய்திருந்தார்கள் சகோதரி கொன்சி லண்டன்லேருந்து. அது மாத்திரமில்ல, ஜெபக்குறிப்பு கூட கொடுத்திருக்கிறீர்கள். இன்று உங்களுக்கு புதிய ஒரு ஆண்டே திருமண நாளை தந்திருக்கிறார்கள். கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த மகிழ்ச்சியான நல்ல நேரத்தில் இந்த புதிய ஆண்டுக்காக கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நாங்களும் நன்றி செலுத்தி உங்களுக்காக மாலையிலே ஜெபிக்க இருக்கிறோம். வல்லமை அலைகளும் உங்களை புதிய திருமண நாளிலே வாழ்த்துகின்றது. நேரம் கலையத்தில் 12:30. அடுத்த பாடலை தெரிவு செய்திருக்கிறார்கள் விருப்ப பாடலாக சௌரி கீதா டென்மார்க்கிலிருந்து. இதோ சௌரி கீதாவுக்காக இந்த பாடல் வருகிறது.

இந்த பாடலை சகோதரி கீதா அவர்கள் டென்மார்க்கில் இருந்து விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். கீதாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த விருப்ப பாடலாக பார்க்க இருக்கிறோம். ஜெர்மனியிலிருந்து பிரிம் ரோஸ் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலே தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனியிலிருந்து சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள். அடுத்த விருப்பு பாடலாக வருகிறது இந்தியாவிலிருந்து சகோதரி காமாட்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல். தமிழ்நாட்டிலிருந்து சகோதரி காமாட்சி அவர்கள் இந்த பாடலே தனது விருப்ப பாடலாக பதிவு செய்திருக்கிறார்கள். இதோ அவருடைய விருப்ப பாடல்.

ஆமேன். அருமையான ஒரு பாடல். இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் தமிழ்நாட்டிலிருந்து சௌரி காமாட்சி அவர்கள். அடுத்து கனடாவிலிருந்து சௌரி மெரினா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டு ஒளிபரப்புமாறு விண்ணப்பித்திருந்தார் அருமையான சௌரி கனடாவிலிருந்து மெடினா அவர்கள். மீண்டுமாக கனடாவிலிருந்து தாயார் ரீட்டம்மா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல் இதோ, அவர்களுக்காக இந்த பாடல் ஒலிக்கிறது.

0: இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். கனடாவிலிருந்து அருமையான தாயார் ரீட்டா அம்மா அவர்கள் அந்த பாடல் அவர்களுக்காக ஒலித்து ஓய்ந்தது. தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கான நேரத்தில் இவ்வளவு நேரம் இணைந்திருந்தோம். பாடல் பாடி மற்றும் பாடல் தெரிவுகளை கொண்டு வந்து ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தின அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் சொன்னதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள்.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
0: நிறம் கலையத்திலே 12:55 ஒரு மணிக்கு வருகிறது ஆண்டவருடைய செய்தி. அதன் பின்பதாக 1 டொரண்டோவிலிருந்து செய்தியை பாஸ்டர் கிறிஸ்டி மரீனா ஐயா அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை மட்டக்கடப்பிலிருந்து சௌரன் பாஸ்டர் சசி ரோஷான் அவர்கள் செய்தியை வழங்க இருக்கிறார்கள். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

ஒவ்வொரு நாளும் எமது வானொலியில ஜபங்கள் நடைபெறுகின்றன. உங்களுக்கு ஏதாவது ஜப குறிப்பு இருக்குமா இருந்தால் எங்கள் பெயர்களை கூட எழுத தேவையில்லை, வாட்ஸ்அப்பில் பதிவு செய்யுங்கள். உங்களுக்காக ஜபிக்கிற சகோதரிகள் சகோதரர்கள் ஜபிப்பார்கள், நாங்களும் உங்கள் தேவைகளுக்காக ஜபிப்போம். எனவே ஜப குறிப்புகள் இருந்தால் எமது வாட்ஸ்அப் இலக்கமான 6473385596 என்ற இலக்கத்திலே நீங்கள் பதிவு செய்யுங்கள். உங்கள் ஜப குறிப்புகளுக்காக ஜபிக்கப்படும்.

0: செவ்வாய்க்கிழமை மதிய ஒளிபரப்போடு அணிந்திருக்கும் நேரம் கலையத்திலே ஒரு மணி. இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டோடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டி மரியநாயகம் ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: ஆண்டவர் கிருபையால் நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க சௌரம்?
0: நல்லா இருக்கிறோம். உங்களுடைய ஜெபத்துக்கு நன்றி. ஜெசிந்தாவுக்கு இப்போ கொஞ்சம் நல்ல சுகமாயிருக்கிறது. அடுத்த வாரம் உங்களோடு இணைந்து ஊழியத்தை செய்வார்கள்.
1: ஆமேன். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்.
0: ஆமேன். இதே நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் பாஸ்டர்.
1: ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்திலேயே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினால் மீண்டுமாய் வல்லமையில் ஊழியத்தின் ஊடாக இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த வல்லமையில் ஊழியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை நடத்தும்படியாய் தெரிந்து கொண்ட குடும்பத்தாருக்காய் அவர்களோடு இணைந்து ஒத்துழைக்கிற, பொன்சம் பண்ணுகிற, ஜெபிக்கிற, உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்றைக்கும் இந்த வார்த்தைகள் மூலம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களை மறைத்து இந்த வார்த்தைகள் மூலம் உம்முடைய பிள்ளைகளோடு பேசுங்க. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உடைத்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கும் யாத்திராகமம் 4:13 13-17 வரை நான் வாசிக்கிறேன். அந்த பாடு செய்தியை தொடருவோம். யாத்திராகமம் 4:13-17 வரை. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரை ஆகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசே மேல் கோபமுண்டாவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இந்த கோலையும் உன் கையில் பிடித்து கொண்டு இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். அன்பான சகோதரங்களே, இந்த மோசியை ஆண்டவர் உருவாக்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று நான் யோசித்து பார்த்தேன். இந்த காரியங்களை வாசிக்கிற வேளையிலே எப்படி ஒரு ஆண்டவருக்கு 1000 மோசையை உருவாக்க முடியும்? ஒரு நாளிலே முடியும், அவரால் முடியும். ஒரு மனுஷனை எடுத்து அவனுடைய இருதயத்தை மாற்ற கத்தரால் முடியும். ஆனால் இந்த மோசியை கொண்டுதான் தேவன் எதையோ செய்ய நினைத்தால் அதை மோசியை கொண்டு செய்து முடிக்கிறார். இன்றைக்கும் அன்பு சகோதரங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் போராடி கொண்டிருக்கிறார். மகனினி இந்த ஊழியத்துக்கு வந்துவிடு, மகனினி இந்த காரியத்தை செய், மகனினி இந்த பாவத்தை விட்டுவிடு, நான் மகனை இந்த பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டு, இந்த துளையான உறவை விட்டுவிடு, தவறான உறவை விட்டுவிடு, இப்படி பல காரியங்கள்ல தேவ ஆவியானவர் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் மோசே பாருங்கள், இந்த 4:13 தொடக்கத்துல இருந்து ஒரே சாட்டி சொல்லி கொண்டிருக்கிறான், என்னால் அது முடியாது, பேச முடியாது, வாக்கு வல்லவன் அல்ல, எதெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லி கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய அந்த அழைப்பு மாறாது என்பதற்கு இது ஒரு நல்ல சாட்சி. அன்பு சகோதரங்களே, கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைத்தார் என்றால் நம்மை கொண்டு செய்து நினைத்ததை நம்மை கொண்டுதான் அவர் செய்ய முடியும். ஜோனாவை கொண்டு செய்ய நினைத்ததை ஜோனாவை கொண்டுதான் செய்து முடித்தார். பேதுருவை கொண்டு செய்ய நினைத்ததை பேதுருவை கொண்டுதான் செய்வார். பவுலை கொண்டு செய்ய நினைத்ததை பவுலை கொண்டுதான் செய்து முடிக்கிறார். அப்போ இன்றைக்கு உங்களுடைய பேரை சொல்லி சொல்லுகிறேன், உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை தேவன் உங்களை கொண்டு தான் சொல்லி செய்து முடிப்பார். நாம சிலவளை சாட்டுப்போக்களை சொல்லி தப்பி விடலாம், அல்லது எங்கள் குறைபாடுகளை சொல்லி, அல்லது எங்களுடைய வீக்னஸ்களை சொல்லி, எதையாவது சொல்லி இந்த காரியத்திலிருந்து தப்பலாம்லாம். ஆனால் அது நமக்குத்தான் ஆபத்து, நமக்குத்தான் நாட்கள் நீடிக்கும், நம்மால் ஆசீர்வாதம் தடைப்படும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். நாம் சாட்டுப்போக்கு சொல்லுகிற போலிலே தேவன் இன்னொருவரை உருவாக்க வேண்டி இருக்கிறது. அந்த இன்னொருவர் எப்படி செய்வார் என்று நமக்கு தெரியாது. அவர்கள் எப்படி நம்மோடு ஒத்து போவார்கள், எப்படி நம்முடைய தரிசனத்தை அறிந்து கொள்வார்கள், எப்படி நம்முடைய விருப்பத்தை அறிந்து கொள்வார்கள் என்பது நமக்கு தெரியாது. அப்ப ஆபத்தும் இருக்கிறது. இது நல்ல ஒரு உதாரணம். மோசே ஆரோனை நினைத்தபடியால் தான் பின்பாக நாம் வரப்போற காலங்களை பார்ப்போம். ஆரோன் மோசே சீனாய் மலைக்கு 40 போனதின் டைமிலே அவர் பாவத்தை, பெரிய பாவத்தை, ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிற அளவுக்கு தேவன் அருவருக்கிற ஒரு பாவத்தை ஆரோன் செய்ததை பார்க்கிறோம். மோசையினுடைய அண்ணன், லேவி குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். லேவியர்கள் வேதத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும், படிக்க வேண்டும், தேவன் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இந்த புத்தக வடிவிலே கொடுக்கப்படாவிட்டாலும் தேவன் மனச்சாட்சியில் எழுதி கொண்டே வருகிறார், சொல்லிக்கொண்டே வருகிறார். விக்கிரகங்களை செய்யக்கூடாது, விக்கிர ஆராதனை எனக்கு பிரியமில்லை என்று சொல்லி ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலெல்லாம் அவன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், இந்த 14வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி அவரை அங்கி கோபம் பெற வைத்து விட்டான் மோசை. ஆனாலும் தேவன் பொறுமையாக, உன்னுடைய சகோதரன் அல்லவா, அவன் உனக்கு வாயாயிருப்பான், அவன் உன்னோடு பேசுவான், அவன் நீ சொல்ல வேண்டியதை சொல்லுவான், நீ செய்ய வேண்டியதை செய்வான், அவனை அழைப்பி என்று சொல்லுகிறார். அன்பான சகோதரங்களே, இன்றைக்கு நம்மை தேவன் அழைக்கிற வேளையிலே இதோ வருகிறேன் அடியேன் என்று ஒப்பு கொடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். நமக்கு குடும்ப பாரங்கள் இருக்கலாம், பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம், சோதனைகள் இருக்கலாம், பல சவால்கள் இருக்கலாம், பல பற்றாக்குறைகள் இருக்கலாம். இவைகள் மத்தியில் எப்படி ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்கு வருவது, எப்படி உம்முடைய ஊழியத்தை செய்வது? எல்லாரையும் ஆண்டவர் முழு நேரமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று அழைக்கவில்லை. ஆனால் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு விடுகிறார், என் நாமத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும். அது ஒரு ஒரு கிழமையில் ஒரு நேரமாய் கூட இருக்கலாம், ஒரு மடுத்தியாலமாய் இருக்கலாம். ஆனால் தேவன் அதை விரும்புகிறார். ஏன்? நம் எல்லாரையும் தேவன் அழைத்தார். நம்மை கொண்டுதான் இந்த உலகத்துக்கு தேவன் தன்னுடைய நாமத்தை அறிவிக்க முடியும். தேவனை சுவைத்தவர்கள்தான் தேவன் நல்லவர் என்று சொல்ல முடியும். இன்றைக்கு இயேசப்பாவினுடைய அன்பை சுவைத்தவர்கள்தான் இயேசப்பாவின் பாவத்தை மன்னித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நாம் தான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்து பேச முடியும். அப்ப நம்மை தேவன் அழைக்கிறார் எதற்காக? இந்த பூமியிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஆனால் இன்றைக்கு நாம் அநேக சாட்டுப்போக்குகளை சொல்லுகிறோம், இது என்னால் முடியாது, என்னுடைய குடும்ப சூழ்நிலையால் முடியாது, அதால் செய்ய முடியாது, இதால் செய்ய முடியாது என்று எவ்வளவு காலம் தாழ்த்துகிறோமோ அவ்வளவுக்கு தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு காலம் கடந்து போகும். 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருப்பார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டது. ஆனால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். காரணம், மோசே ஆயத்தமாக்கப்பட ஒப்புக் கொடுக்கவில்லை. மோசே தன்னுடைய கரத்திலே தான் எல்லாத்தையும் ஆண்டவர் தந்து விட்டார் என்று எடுத்தவுடனே ஒருவனை எலிகித்தியனை கொலை செய்கிறார். அதன் பிற்பாடு தன்னுடைய உயிருக்காக நடுங்கி ஓடி அவர் வேறே இடத்திலே போய் திருமணம் செய்து அங்கே செட்டில் பண்ண பார்க்கிறார். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சில திட்டங்களை வைத்து, நேரங்களை குறித்து, நாட்களை குறித்து, வருடங்களை குறித்து நம்மோடு செயல்படுகிற வழியில் நாம் எவ்வளவு சீக்கிரமாய் ஒப்பு கொடுக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமாய் நமக்கும் நல்லது, தேவனுக்கும் நல்லது, நம்முடைய குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஆசீர்வாதம். அப்ப தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒப்பு கொடுத்தல், இதோ வருகிறேன் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் இவரோ இல்லை இல்லை இல்லை. அப்ப அவரிடம் கேட்கிறார், உனக்கு சகோதரன் இருக்கிறாரா? அவனுடைய வாயிலே என்னுடைய ஆவியை போடுவேன், அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடே பேசுவான். இதை பாருங்கள், நமக்கு பதிலாக இன்னொருவரை உருவாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த மோசே தள்ளிவிட்டார். ஆரோன் ஏற்கனவே இருக்கிறார், அவர் தமையன், அவருடைய காலத்திலே அவருக்கு தண்டனை வழங்கப்படவில்லை. எல்லா குழந்தைகளும் நதியில் நதியிலே போட வேண்டும் அல்லது கொலை செய்யப்பட வேண்டும் என்ற காலம் வருவதற்கு முன்பதாக பிறந்தவர். அப்ப அந்த ஆரோன் அங்கு இருந்தாலும் ஆரோனை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு இருக்கிற நம்மை தான் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு 10 பேர் இருக்கிறார்கள், 10 ஆடைகள் இருக்கிறது. ஆனால் அதிலே தேவையான ஆடையை, அன்றைய ஞாயிறு ஆராதனைக்கு எந்த ஆடை பிடிக்குமோ அந்த ஆடையை செலக்ட் பண்ணி அதை மாத்திரம்தான் நாம் போடுகிறோம். 10 பேர் இருந்தாலும் மோசை இருக்கிறவர்களிலே ஆரோன் இருக்கலாம், அவருடைய சகோதரி இருக்கலாம், அல்லது வேறு யாரும் இருக்கலாம். எத்தனையோ ஆண்கள் இருந்தார்கள், ஆனால் அவர்களை கொண்டு தேவன் செய்ய விரும்பவில்லை. நம்மை கொண்டு செய்ய நினைத்ததை தேவன் நம்மை கொண்டுதான் செய்வார். இதுதான் அன்றைய செய்தியினுடைய மிக முக்கியமான பகுதி. அப்ப நமக்கு ஞாபகம் வர வேண்டும், தேவன் எதையோ என்னை கொண்டு செய்ய விரும்புகிறார். அதனால் தான் நான் வாழ்க்கையில பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், முன்னேற முடியாத சூழ்நிலைகள் வருகிறது. தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை பெற்று நான் பிரகாசிக்க முடியாதபடி தடையாயிருக்கிறது. அப்போ ஒப்பு கொடுக்க வேண்டும் அன்பு சகோதரங்களே. அப்ப என்ன செய்கிறார் இன்றைக்கு மோசே? ஒப்பு கொடுக்காதனால் அங்கே ஆரோன் உருவாக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த ஆரோன் ஜனங்களை பிழையான வழிக்கு நடத்துகிறான் என்று பார்க்கிறோம். ஆரோன் மிரியாமாய் சேர்ந்து சகோதரனும் சகோதரியுமாய் சேர்ந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட மோசைக்கு எதிராக எழும்பினதை பார்க்கிறோம். ஆரோன் அநேக தீமையான காரியங்களை வேதத்தில் செய்தது நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன நடக்கிறது? தேவனுக்கு பிரியமில்லாமல் நாம் எப்ப நாமெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்னால் முடியாது என்னால் முடியாது என்னால் முடியாது என்று சொல்லுகிற போலே தேவன் இன்னொரு மனுஷனை உருவாக்க வழிக்கிட்டால் அது மிகவும் வேதனையா இருக்கும் நமக்கும். அப்ப நாம ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்தும் அப்பா, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏசியாவினுடைய புத்தகத்திலே அங்கே 6 பார்க்கிற போலே அங்கே ஏசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 8 பின்பு யாரை நான் அனுப்புவேன் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்று என்னை அனுப்பும் என்றேன். ஏசியா சொல்லுகிறார் இங்கே யாத்ராமத்திலே மோசே வேறு யாராயாகலும் அனுப்பும், என்னால் முடியாது என்னால் முடியாது சாட்டி சொல்லுகிறார். அதனால் அந்த விளைவு என்ன? ஆரோனை உருவாக்க வேண்டியிருந்தது, ஆரோனை இந்த ஊழியத்தில் இணைத்தபடியால் பல சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது. தேவனுடைய திட்டம் நிறைவேறாமல் போனது. இன்றைக்கு முன்பு சகோதரங்களே இந்த ஏசியாவினுடைய புத்தகத்திலே ஆண்டவர் ஏசியாவினுடைய நாக்கை தொடுகிற போலே ஏசியாவுக்கு தேவனுடைய அழைப்பை அறிந்தவுடனே ஒப்பு கொடுக்கிறார் முழுமையாக, நான் போகிறேன். இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம், ஆண்டவரை என்னை அனுப்போம், ஆண்டவர் இந்த ஊழியத்துக்காக இந்த காரியத்துக்காக இந்த ஒரு சமாதானத்தை செய்து வைக்கிற ஒரு பொறுப்புக்காக, ஆண்டவர் இந்த குடும்பத்திலே ஒரு நல்ல காரியத்தை செய்ய, ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை அறிவிக்க என்னை அனுப்பும் என்னை அனுப்பும் என்னை அனுப்பும். பாருங்கள், அன்றைக்கு ஏசியா ஒப்பு கொடுத்ததனால் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்ப்பை குறித்து, அவருடைய 2வது வருகையை குறித்து, 1000 ஆட்சியை குறித்து எல்லாவற்றையும் ஒரு புத்தகத்தில் அடக்குகிறதுக்கு அளவுக்கு பலத்த தீர்க்கதரிசியாக ஏசியா பயன்படுத்தப்பட்டதுக்கு காரணம் என்னென்றால் அவருடைய ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு அநேக தீர்க்கதரிசன புத்தகங்கள் நம்மிடம் இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசன புத்தகங்கள் எல்லாவற்றிலும் மிகவும் விசேஷமான தீர்க்கதரிசன புத்தகமாக இந்த ஏசியாவின் புத்தகத்தை கருதுகிறார்கள். காரணம், எல்லா காரியத்தையும் குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கு. சில தீர்க்கதரிசனத்திலே பிறப்பு இருக்கும், இறப்பு பெற்றி இருக்கார். சில தீர்க்கதரிசனத்திலே இறப்பு இருக்கும், பிறப்பு இருக்கார். ஆனால் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை பிறப்பு இறப்பு அது மாத்திரமல்ல, அதற்கு பிற்பாடு என்ன நடக்கும் என்பதையும் அந்த தீர்க்கதரிசன புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் வேதனையோடு காத்து கொண்டிருக்கிறார், என் மகனே நீ போவாயா, என் மகளே நீ போவாயா. அப்ப இந்த ஸ்காட்லாந்துல திடீரென்று ஒரு யங் போய், ஒரு வாலிபன், அவர் வந்து சொல்லுகிறார், இந்தியாவுக்கு என்னை தேவன் போக சொல்லுகிறார், நான் போக போகிறேன். அங்கே இருந்தவர்கள் எல்லாம் பெரிய அந்த எல்டர்ஸுகள், மூப்பர்கள், பெரிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற சொன்னார்கள், தம்பி நீ உட்காரு, அங்கே இந்தியாவிலே தேவன் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவில் இருக்கிறவர்களை கொண்டு செய்வார், நீ போக தேவையில்லை, நாங்கள் அதற்கு ஒரு சப்போர்ட்டும் தரமாட்டோம் என்று சொல்லி அவரை அமர்த்தி விட்டார்கள். ஆனால் தேவன் அவருடைய உள்ளத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார், நீ போக வேண்டும், எனக்காய் போக வேண்டும், என்னுடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும். அவர் திடீரென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அறிவித்தார், நான் இந்தியாவைய தங்க சுரங்கத்துக்குள்ளே இறங்குகிறேன், உங்களால் எத்தனை பேர் கயிறை பிடிக்க முடியுமோ பிடியுங்கள், நீங்கள் பிடிக்காவிட்டால் என்ன பிடித்தால் என்ன, நான் அந்த தங்க சுரங்கத்தில் இறங்குறதுக்கு முடிவெடுத்து விட்டேன். அது தேவனுடைய அழைப்பு, இந்த அழைப்பை நான் நோ சொல்ல முடியாது என்று சொன்ன போலே ஒருவர் சொன்னார், நான் அந்த கயிறை பிடிக்கிறேன், இன்னும் ஒருவர் சொன்னார், நாங்களும் இந்த கயிறை பிடிக்க வருகிறோம். இப்படி பலர் அவரை தாங்கி பிடிக்கிற ஓலையிலே அவர் இலகுவாக பயணம் செய்து அங்கே போய் அந்த ஊழியத்தை செய்தார். அவருக்கு ஜபிக்கிறதுக்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் உருவாக்கினார். அவருக்கு ஊழியத்துக்கு தேவையான பொருளாதார உதவத்து விதத்திலே உதவுவதற்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஏற்படுத்தினார். காரணம், அந்த மனிதன் துணிந்து இறங்கினார். ஐயோ, இவர்கள் சொல்லுகிறார்களே, அவர்கள் சொல்லுகிறார்களே, இவர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி இருப்பதற்கு நம்மை தேவன் அழைக்கவில்லை. தேவன் சொன்னால் அதை தெளிவாக நாம் அறிந்து கொண்டு செய்ய வேண்டும். இன்றைக்கும் அப்போஸ்தலர் நடபடிகள் 9 நமக்கு அநேக தடவைகள் சொல்லியிருந்தாலும் அந்த வசனம் நமக்கு தெரியும். பவுலுடைய வாழ்க்கையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 9 வசனம் 5-6. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்தப்படுகிற இயேசு நானே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம் என்றார். இந்த பவுல் எதற்காய் வந்தவர், கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் அழிக்க வேண்டும், அவர்கள் யாரெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு மாறுகிறார்களோ அவர்களை சிறைபிடித்து கொண்டு போக வேண்டும், அவர்களை கட்டி இழுத்து குதிரையிலே, குதிரை ஓட ஓட நிலத்திலே இழுத்துவட்டு கொண்டு போய், அவர்களை பார்க்கிறவர்கள் இனி ஒருபோதும் யூதாசியம், அதாவது பவுல் யூதாசிய யூதர்களுடைய வைராக்கியமாய் பரிசேயர்களே, ஒரு பரிசேயராயிருந்தவர், அந்த யூத இனத்தை, யூத இனம் யாரெல்லாம் கிறிஸ்துவை விட்டு வெளியே போனார்களோ அவர்களை சித்திரவதை செய்ய வேண்டும் என்று போய்கொண்டிருக்கிற மனிதனை தேவன் சந்திக்கிறார். தேவன் சந்தித்து சொல்லுகிறார், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம். அப்பொழுது அவனுக்கு விளங்கிவிட்டது, தேவனுடைய குரல். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ இந்த பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும். அந்த பட்டணத்திலே தேவன் நமக்கு செய்தது தெரியும். அந்த மனுஷனை அபிஷேகம் செய்வதற்காக ஒரு மனுஷனை அனுப்பி அவருடைய கண்ணை பார்வையடைய வைத்து, இன்றைக்கும் புறவினத்தார் அனைவருக்கும் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒரு மகனாக அவரை மாற்றியதற்கு காரணம் பவுலுடைய ஒப்பு கொடுத்தல். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இன்றைக்கும் நாம் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி. அன்பான ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே, அப்பா மோசையை போ போ போ என்று சொன்ன வழி அவன் சாட்டுப்போக்கு சொல்லி கொண்டிருந்தான். அதன் மூலம் ஆரோனை உருவாக்கி ஆண்டவரே இந்த ஊழிய பாதையில பல சவால்களை பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தாவே எங்களோடு ஆண்டவரை இணைந்து அநேகரை நீர் அணைத்து ஊழியங்களை செய்ய விரும்புகிறீர். எங்களை குறித்து செய்ய நினைத்தது எங்களை கொண்டே செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர். நாங்கள் முழுமையாய் ஒப்பு கொடுத்து உமக்காய் பிரகாசிக்க பரிசுத்தாவியானவர் எங்களை பலப்படுத்தட்டும். தொடர்ந்துமாய் இந்த ஊழியத்தை செய்கிற குடும்பத்தாரை ஆசீர்வதியுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
0: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், மிக அருமையான ஒரு வேத பாடமாக இந்த பாடம் ஆலோசனையாக ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து எடுத்து வந்தீர்கள். மிகவும் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. நானும் அதை குறித்து இன்னுமாக கற்றுக்கொள்ளவும், ஆண்டவர் இன்னும் சாட்டுப்போக்கு சொல்லாதபடி ஆண்டவர் கொடுத்த வேலையை சரியான முறையில் தரிசனத்தை கொண்டு செல்ல கத்து இந்த நாளில் பேசி இருக்கிறார் வார்த்தையில கூட. நன்றி பாஸ்டர், காட் பிளஸ் யூ,
1: காட் பிளஸ் யூ. ஆமென்,
0: ஆமென். நேரம் கலையத்திலே 1:18. அடுத்து நாங்கள் இனிமொரு செய்திக்காக இலங்கை மட்டக்களப்பில் செல்ல இருக்கிறோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: You are listening to Waves of Power, Gautama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
0: நேரம் கலையத்திலே 1:19. செவ்வாய்க்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கோம். இது செய்திக்கான நேரம். எங்களோடு செய்தியை வழங்க இலங்கை மட்டக்களப்பிலிருந்து பாஸ்டர் சசி ரோசான் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
0: எப்படி இருக்கீங்க?
3: ஆண்டவருடைய கிருபையில் நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். உங்களோட ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கிறோம்?
3: மனைவி எல்லாரும் நல்லா

நாட்களாய் தியானிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. என்னுடைய தொலைபேசியிலே, கையடக்க தொலைபேசியிலே சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் நிமித்தம் என்னால் அந்த நேரத்துக்கு கலந்து கொள்ள முடியாமல் போனதற்காய் நான் மிகவும் வருந்துகிறேன். உங்களிடத்திலே மிகவும் தாழ்மையாய் தயவா என்னை மன்னித்துக் கொள்ளும்படிக்காய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர், இந்த நாளிலும் நம்மளோடு ஒவ்வொருவரோடும் இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. விசேஷமாக நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், வேதத்திலே குறிப்பிடப்பட்ட காரியங்கள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் நடக்கிறதாய், அவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. வேதத்திலே சொல்லப்பட்ட அநேக காரியங்கள், அநேக செய்திகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்துகிற பொழுது அல்லது பிரயோகப்படுத்துகிற பொழுது அவை நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதுவாய் நன்மையாய் அமைகிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அதை குறித்து ஆராய்ந்து வேதத்தை தியானித்து அதன் வேதத்தினுடைய வார்த்தைகளை தியானிக்கிறது மாத்திரமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோகப்படுத்துகிற பொழுது அந்த வார்த்தையிலே சொல்லப்பட்ட அந்த கட்டளையிலே சொல்லப்பட்ட அந்த கமன் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கமன் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்டதான ஒரு நன்மையான கமன், நன்மையான ஒரு கட்டளை அல்லது நன்மையான ஒரு வார்த்தையை குறித்து நாங்கள் வேதத்தில இருந்து தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபத்தை குறித்து அநேக இடங்களிலே அநேக விதமாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் ஒரு விதமான வேதம் குறிப்பிடுகிற, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விதமான ஜெபத்தை குறித்து நாங்கள் தியானிக்கலாம் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். காரணம், வேதத்துல அநேக விதமான அநேக வல்லமையுள்ள அல்லது அநேக மாற்றங்களை கொடுத்த ஜெபங்கள் காணப்படுகிறது. ஆனாலும் கூட 5:16 யாக்கூப் எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டில சொல்லப்படுகிற இந்த வசனம் மிகவும் ஒரு வித்தியாசமான வசனமாய் காணப்படலாம் அல்லது வித்தியாசமான ஒரு ஜெபமாய் இந்த ஜெபம் குறிப்பிடப்பட்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே இந்த ஜெபத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் எப்படி வேதத்திலே ஒரு சிலருடைய வாழ்க்கையில நிறைவேறினது அல்லது ஒரு சிலருடைய வாழ்க்கைக்கு அது எப்படி ஏதுவாய் இருந்தது, இன்றைக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெப வாழ்க்கையில அது எவ்வாறு பிரதிபலிக்கிறதாய் பயனுள்ளதாய் இருக்கிறது என்பதை நாங்கள் தியானிக்கலாம். அந்த 16 சொல்லுகிறது, நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். காரணம், நீங்கள் சொஸ்தமாகும்படிக்காக. இன்றைக்கு நாங்கள் அநேகர் நினைக்கிறோம், நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது அவர்கள் சொஸ்தம் அடைகிறார்கள், அவருடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகிறது, அவருடைய வாழ்க்கையில பிரயோஜனம் உண்டாகிறது என்று நாங்கள் அநேகர் நம்புகிறோம், அதை நாங்கள் யோசிக்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனா இந்த வசனம் நமக்கு புதிய ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறதை அல்லது இந்த புதிய காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் இந்த அதிகாரத்துல இந்த வசனத்துல நாங்கள் காண முடியும். எப்படி அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு என்று அந்த வார்த்தை அந்த வசனம் அமைகிறது நாங்கள் பார்க்கலாம். அதற்கு மேலுள்ள வசனமும் விசுவாசம் உள்ள ஜெபத்தை குறித்து, ஒரு வியாதியஸ்தனுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து, பிணியாளியை ரட்சிக்கத்தக்கதான ஜெபத்தை குறித்து சொல்லுகிறது, மற்றவர்களுக்கான ஜெபத்தை குறித்து, அவர்களுடைய சுகத்துக்கான ஜெபத்தை குறித்து அதற்கு மேலுள்ள வசனம் சொன்னாலும் இந்த 16 சொல்லுகிறது, 5 யாக்கோபு எழுதின நிருபம், நீங்கள் சொஸ்தமாகும்படிக்காக. இன்றைய நாளிலே நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எங்கே காண முடியும்? நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்டிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். நான் என்னுடைய வாழ்க்கையிலே கண்டிருக்கிறேன், அதை நான் அனுபவித்திருக்கிறேன். இன்றைக்கு நீங்களும் என்னை போல அநேகர் என்னை விட மேலான சாட்சி சொல்லத்தக்கதாய் ஜீவனுள்ள சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். காரணம், கர்த்தர் உங்களை

0: கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தந்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபித்த பொழுது, மற்றவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் செய்த பொழுது, எங்களுடைய வாழ்க்கையில நேர்ந்து அல்லது எங்களுடைய வாழ்க்கைக்கு கிடைத்த நன்மைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வேதத்துல இவ்வண்ணமாய் மற்றவர்களுக்காக ஜெபித்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை, சுகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நபர் என்று நாம் எல்லாருக்கும் தெரிந்த அல்லது நாம் அநேக சந்தர்ப்பங்களிலே தியானிக்கத்தக்கதான ஒரு தேவதாசன், தேவ மனுஷன் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமான ஒரு வாழ்க்கை. தேவன் அவருக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்கள் அது மிகவும் அற்புதமானது. ஆனால் தேவன் அவரை எப்படி வழி நடத்தினார் என்றால், இந்த உலகத்துல சீமானாய் அவரை கர்த்தர் வைத்திருந்தார். அவருடைய வாழ்க்கையினுடைய, அவருடைய சொத்துக்கள், சொத்துக்களுடைய மதிப்புகளை குறித்து முதல் அதிகாரத்துல நாங்கள் காண முடியும். யோபு எழுதின புஸ்தகம் முதல் அதிகாரத்துல அவருடைய சொத்து மதிப்புகள் குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அதற்கு அடுத்தடுத்த வசனங்கள், அடுத்தடுத்த அதிகாரங்களை நாங்கள் தியானிக்கிற பொழுது அவர் ஒவ்வொன்றாய் அவைகளை இழந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் இழந்து போகிற பொழுது அவருக்குள்ளே ஒரு முறுமுறுப்பு உண்டாகிறது. அவர் தேவனை எப்படி பார்ப்போமா இருந்தால், அவரை சுற்றி இருக்கிறவர்கள் அவரை குறித்து அவரிடத்துல சொல்லுகிற ஆலோசனைகள் தேவனை விட்டு தூரமாகுகிற ஆலோசனைகள், அவருடைய மனைவியினுடைய கூற்று, இப்படி அநேக காரியங்கள் தன்னை சூழ்ந்து கொண்டிருந்த பொழுதும், அநேக காரியங்கள் தன்னை நெருக்கின பொழுதும், தனக்குள்ளே அவரிடத்து தீர்மானம் ஒன்று இருக்கிறது. அந்த சூழ்நிலையின் நிமித்தம் அல்லது அந்த சூழ்நிலையை பார்த்து அவர் தன்னை அழைத்து அல்லது தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்த, நன்மைகளை தந்த தேவனை விட்டு தூரம் போகாதவராய் அவர் கொடுத்ததான ஒரு விசேஷித்தமான அல்லது அவர் தனக்குள்ள எடுத்துக்கொண்ட ஒரு தீர்மானம் இருக்கிறது. நாங்கள் வேதத்துல வாசிப்போமா இருந்தால், வேதம் நமக்கு சொல்லுகிறது 10வது வசனம், 42வது அதிகாரம், யோபு எழுதின புஸ்தகம், யோபுவின் புஸ்தகம், அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். சிறையிருப்பு, தன்னுடைய வாழ்க்கையில இருந்த எல்லாவற்றையும் இழந்து போய் வியாதி, வறுமை, நிம்மதி இல்லை என்கிற சிறையிருப்புல சிக்கி தவித்த அந்த தேவ மனிதனாகிய யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது, தன்னுடைய நண்பர்களை குறித்து அவர் ஜெபித்த பொழுது, தன்னுடைய நண்பர்களுடைய அவிசுவாசமான வார்த்தைகள், அவருடைய சூழ்நிலைகள், மனநிலைகள், இவைகள் எதுவா இருந்தாலும் அந்த நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது, நண்பர்களை குறித்து அவர் கரிசனையாய் தேவனிடத்துல தேவனை நோக்கி பார்த்த பொழுது வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நண்பர்களை குறித்து இவர் ஜெபிக்கிறார், இவரை குறித்து பரலோகம் ஒரு திட்டம் வைக்கிறது. எனக்கு அருமையான அன்பு தேவ ஜனங்களே, அன்பு உறவுகளே, எனக்கு அருமையான அன்பு தேவனுக்குள்ளாய் வளர்ந்து வருகிற உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லத்தக்க நல்ல ஆலோசனை, நாங்கள் சொஸ்தமாகும்படிக்கு, நாங்கள் சொஸ்தமாகும்படிக்காக யோபு தன்னுடைய நண்பர்களுக்காய் ஜெபித்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்கப்பட்ட, அவர்களுடைய வாழ்க்கையில, அந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில இருந்த காரியங்களுக்காய் இவர் ஜெபித்த பொழுது யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றின தேவன். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்காக அல்லது உறவினர்களுக்காக அல்லது உங்களுடைய உங்களை சூழ்ந்திருக்கிற உங்களுடைய குடும்பத்தினருக்காக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவர். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவர். காரணம், உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற முடிவு, கர்த்தர் வைத்திருக்கிற முடிவு என்ன தெரியுமா? வேதத்திலே அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்துள்ளார். உன் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் எண்ணங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் நினைவுகளை பார்க்கிலும் அவற்றுக்கு மேலாய் செய்ய வல்லமையுள்ளவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அவரை நம்பு, அவரை நம்புகிற பொழுது, அவரை நம்புகிற யாவரையும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளாத தேவன். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாய் நேசிக்கிறார். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் கரிசனையாய் பார்க்கிறார். அவர் உங்களுக்கு இரட்டத்தனையான நன்மையை கொடுக்க காத்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவுண்டும், நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை குறித்து திட்டமுள்ளவர்களா இருக்கிறீர்களோ, நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக செபிக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய உறவுகளுக்காக, உங்களுடைய சொந்தங்களுக்காக செபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் முடிவை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, நீங்கள் இருதயத்துல விரும்புகிற முடிவை அவர் உங்களுக்கு நன்மையாய் கொண்டு வந்து கொடுப்பார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையானவைகளை செய்வார். காரணம், இந்த நாட்கள் கடைசி நாட்கள். இது தேவனை நாங்கள் சந்திக்கிற நாட்கள், தேவனுக்காய் காத்திருக்கிற நாட்கள், தேவனுடைய பட்சத்துல அமர்ந்திருக்கிற நாட்கள். எங்களுக்கென்றல்ல, நாங்கள் கர்த்தருக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள, அவருடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிற நாட்களில நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த சொற்ப இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விடுவோமாயிருந்தால், அவருடைய வருகையை நாங்கள் தவற விடுவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகவே நீங்களும் நானும் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவு, தேவனுடைய வருகை, இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின் முடிவு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், என்னோட கூட அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று வெளிப்படுத்தல் புஸ்தகம் சொல்லுகிறது போல, இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை உங்களுக்காய் கொடுக்க அவர் ஆயத்தமாய், அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காய் நாங்கள் ஆயத்தமாவோம், நம்மோடு கூட மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம், நாம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். எனக்கு அருமையான அன்புதனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே மற்றவர்களுடைய, நண்பர்களுடைய, உடைய உறவினர்களுடைய ரட்சிப்புக்காக செபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் வாக்கு கொடுத்தவர், அவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார், அவர் வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறார். அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் உங்கள் மீது அவர் கரிசனையாயிருக்கிறார், உங்களை நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அருமையான அன்பு உறவுகளை, அன்பு தேவ பிள்ளைகளை, நான் உங்களுக்காக செபிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். விசேஷமாய் இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு ஆறுதலை அல்லது சமாதானத்தை அல்லது அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்படத்தக்கதான ஒரு ஊந்துதலை உங்களுக்கு கொடுத்திருக்கமாயிருந்தால், என்னோடு கூட இந்த செபத்திலே ஒருமனப்படுங்கள். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற பரம தந்தையாகிய பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்துக்கு பரிசுத்தமும் துதியும் கனமும் உண்டாவதாக. உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொழில்நுட்பங்கள், இந்த வானொலி மூலமாய் நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எந்த இடத்திலே அன்புரே உம்முடைய பிள்ளைகள் இந்த வானொலி மூலமா இந்த செய்தியை கேட்கிறார்களோ, அத்தனை பேரும் தேவனுடைய வருகைக்கு கத்தலாகி இயேசு கிறிஸ்துடைய அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல், அந்த ரகசிய வருகையில பங்கு கொள்ளத்தக்கதாய், அவர்கள் ஆயத்தப்படத்தக்கதாய், புத்தியுள்ள கன்னிகளை போல அவர்கள் இந்த கல்யாண வீட்டுக்குள்ள எஜமானோடு கூட, அந்த மணவாளனோடு கூட பிரவேசிக்கத்தக்கதான அந்த அனுபவத்தை கொடுக்கும்படி காய்ச்சபிக்கிறேன். பிதாவே, எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க ஆயத்தப்படுத்துங்க. உம்முடைய ஆவியானவர் மூலமா எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எங்களுடைய பலவீனங்களை மாற்றுங்க. எங்களிடத்துல இருக்கிற குறைவுகளை மாற்றுங்க. எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய திருக்கரம் எங்களை தாங்கும்படி காய். இந்த வானொலியை நடத்துகிறது பிள்ளைகளுக்காக, அவருடைய சுகத்துக்காக, அவர்களுடைய தேவைகளுக்காக செபிக்கிறேன். கர்த்த நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படி காய் செபிக்கிறேன். அவருடைய தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், இந்த நாளிலும் எங்களுடைய அன்றைய செய்திக்கு ஆதாரமாய் நாங்கள் வாசித்த வசனங்களை கொண்டு நாங்கள் செபிக்கிறோம். இவர்களை ஆண்டவருடைய கரத்திலே பாரப்படுத்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி. இந்த வார்த்தையை கேட்டு அத்தனை பேரும் இந்த வசனங்களின் அடிப்படையில மற்றவர்களுக்காக செபிக்கிற ஜெப பாரம் ஜெப ஆவி இவர்களின் நிரப்பும்படிக்காய்
1: செபிக்கிறேன்.
0: பிதாவே, உங்களுடைய கரத்துல எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், மிக ஆசீர்வாதமான செய்தியாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. அநேகர் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். அதன்படி நிச்சயமாக கீழ்ப்படிந்து பிறருக்காக ஜெபிக்க அவர்கள் முன் வருவார்கள் என்பதை இந்த நாளில் நாங்கள் அறிந்திருக்கிறோம். கத்தத்தாமே உங்கள் கூட பேசின வார்த்தைக்கு ஆண்டவருக்கு துதி கனம் செலுத்தினோம். உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை கத்தருடைய வார்த்தை கூட எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி ஐயா.
0: Thank you, brother. God bless you.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 1:36 வேதாகமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். அன்பு உறவுகளே, உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்குமா இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் பதிவு செய்யலாம். ஒவ்வொரு நாளும் ஜெப வேலை இருக்கின்றது. இன்றைய நாளும் 2:30 ஜெபம் இருக்கின்றது. நீங்கள் கிடைக்கிற நேரத்தில் உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் அனுப்பலாம். உங்கள் பெயர்கள் கூட விருப்பம் இல்லாவிட்டால் நீங்கள் தெரிவிக்காமல் விடலாம். ஆனால் உங்களுடைய ஜெபத்தின் குறிப்புகளை மாத்திரம் அனுப்புங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து நாங்கள் 1:45 வேதாகமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

0: பிரைஸ் லார்ட். சௌரி, இப்ப கேக்குது. ஓகே ஓகே, நாங்கள் வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். இன்றைய நாளும் வேத வாசிப்பு பகுதியை திரும்பமாக சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 3 ஏசையா 49, வெளிப்படுத்தல் 7-9 ஆகிய புஸ்தகங்களை ஆண்டவருக்கு மகிமையாக எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக வாசிக்க இருக்கிறீர்கள். வாசிங்களம்மா.
1: ஸ்தோத்திரம் தாப்பனே. அப்பா, தன்மலையிலும் 1 சாமுவேல் 3 வாசிக்க கேட்போம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்து கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3 சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 அது தொனித்து கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வர பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அதன் நிமித்தம் ஏலியின் குடும்பத்தர் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவது இல்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். ஏலியோ, சாமுவேலே, என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை ஆகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்க தரிசிதான் என்று தான் முதல் பேயர் சேபா மற்றும் சகத இஸ்ரவேலருக்கும் விளங்கியது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஆமென். அடுத்ததாக நாங்கள் ஏசாயா 49 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து, என்னை துளக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பாரா துணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அதற்கு நான், விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தவுமாய் என் பெலனை செலவழிக்கிறேன், ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பெலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பெலனாய் இருப்பார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி வரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவறுக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய்கிற இடங்களை சுத்திகரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போக்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாயிருப்பதில்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தூரத்தில் இருந்து வருவார்கள், இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள், அவர்கள் சீனிம் தேசத்திலும் இருந்து வருவார்கள் என்கிறார். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். இஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அப்பொழுது உன் வனாந்திரங்களும் உன் பாலிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாய் இருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டா இருக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். அப்பொழுது நீ, இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே, இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே, இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள், உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்கள் விடுவிக்க கூடுமோ? என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடே வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுவேன். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாயிருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரை நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மெனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஜோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பெஞ்சமின் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக மோங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் தன்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். அடுத்ததாக வெளிப்படுத்த 9வது அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். 5வது தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான், உடனே பெரும் சூளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியினேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும் படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போல் இருக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாய் இருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தன. இருப்பு கவசங்களைப் போல மார்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறகுகளின் இரைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் பூண்ட ரதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாய் இருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாய் இருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேயு பாஷையிலே அபெத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்போலியோன் என்றும் அவனுக்கு பெயர். முதலாவது ஆபத்து கிடந்து போயிற்று. இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துக்கள் இதோ வருகிறது. 6வது தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி இக்காலத்தை பிடித்திருந்த 6வது தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாய் இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது. அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாய் இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களில் இருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாய்களில் இருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 1/3 கொல்லப்பட்டார்கள். அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வால்களிலேயும் இருக்கிறது. அவைகளுடைய வால்கள் பாம்புகளுக்கு பானவைகளாயும் தலைகள் உள்ளவைகளுமாயும் இருக்கிறது. அவைகளாலே சேதப்படுத்துகிறது. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாயிருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளில் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை.
0: நன்றி சகோதரி, மிக கருத்தோடு வேதத்தை வாசித்தீர்கள். ஆசீர்வாதமா இருந்தது. கேட்ட மக்களுக்கும் இது ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். உங்களோட ஊழிய பணிகளுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோமா. நேரம் கலையத்திலே 2:10. இது பிபிசி தமிழ் செய்தி அரங்கத்துக்கான நேரம்.
2: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அதிபர் டிரம்ப் அறிவித்த இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம். 2 மணி நேரத்திற்குள் ஈரான் மீறிவிட்டதாக குற்றம் சாட்டும் இஸ்ரேல். கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை தாக்கிய ஈரான். அமெரிக்க தாக்குதலுக்கு எதிரான தீர்க்கமான நடவடிக்கை என அறிவிப்பு. நேட்டோ பாதுகாப்பு கூட்டணி நாடுகளின் ஆண்டு கூட்டம். பாதுகாப்பு செலவினத்தின் முக்கிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது மரிய மைக்கேல். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்த அறிவிப்பு குறித்து மத்திய கிழக்கில் குழப்பம் நிலவுகிறது. இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே சிக்கலில் இருப்பதாக தோன்றுகிறது. அதிபர் டிரம்ப் அறிவித்த இந்த ஒப்பந்தம் 12 நாட்கள் நீடித்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையை அதிகரித்தது. குறிப்பாக போர் நிறுத்தம் இப்போது அமலில் உள்ளது, தயவு செய்து அதை யாரும் மீற வேண்டாம் என்று டிரம்ப் சமூக ஊடகத்தில் பதிவிட்டார். ஆனால் சில மணி நேரத்தில் ஈரான் போர் நிறுத்தத்தை மீறிவிட்டதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியது. இதனை ஈரான் மறுத்துவிட்டது. இந்நிலையில் இருதரப்பினரும் ஒப்பந்தத்தை மீறியதாக குற்றம் சாட்டிய அதிபர் டிரம்ப் இரு நாடுகள் மீதும் தான் அதிருப்தியில் இருப்பதாக கூறினார். ஜெருசலேமிலிருந்து பிபிசி செய்தியாளர் டான் ஜான்சன் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
3: The skies went quiet and it did seem like things
4: வான்பரப்பு அமைதியாகி விட்டதால் அனைத்தும் தணிந்து வருவதாக தோன்றியது. இஸ்ரேல் ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்டதை உறுதிப்படுத்தியதும் எப்போது நடைமுறைக்கு வரும் என்கிற கேள்வி இருந்தது. ஆனால் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் கடந்த 12 நாட்களாக இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை அச்சுறுத்தல்களை ஒழிப்பதில் இலக்குகளை அடைந்துவிட்டதாக இஸ்ரேல் கூறியது. இருப்பினும் 1 மணி நேரத்திற்கு பிறகு இஸ்ரேலின் வடக்கில் ஹைஃபாவை சுற்றி மீண்டும் வான்வழி தாக்குதல் சைரன்கள் ஒழித்தன. அப்போது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் ஏவுகணையால் தாக்கியதாக இஸ்ரேல் கூறியது. ஆனால் ஈரான் இதனை மறுத்துள்ளதால் தவறான தாக்குதலா அல்லது திட்டமிட்ட நடவடிக்கையா என்கிற கேள்விகள் எழுகின்றன. இந்நிலையில் ஈரான் திட்டத்தை மீறியதாக கூறி வலுவான பதிலடி வழங்கப்படும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. எனவே போர் நிறுத்தத்தின் எதிர்காலம் இஸ்ரேல் எடுக்கும் அடுத்த நடவடிக்கையை சார்ந்துள்ளது.
2: கடந்த சனிக்கிழமை ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து போர் நிறுத்த அறிவிப்பு வெளியானது. திங்கட்கிழமை நடந்த தாக்குதலை நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான நடவடிக்கை என்று கண்டித்த கத்தார் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்றது. அதிபர் டிரம்பும் அதனை உறுதிப்படுத்தினார். இதுகுறித்து பிபிசியின் பாதுகாப்பு பிரிவு செய்தியாளர் பிராங்க் கார்ட்னர் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
4: கத்தாரில் ஒரு வழக்கமான இரவு, ஆனால் இது இயல்பானதல்ல. ஈரானில் அமெரிக்கா நடத்திய சமீபத்திய தாக்குதலுக்கான பதிலடியாக ஈரானின் 6 பேலிஸ்டிக் ஏவுகணைகள் அமெரிக்க விமான தளத்தை நோக்கி ஏவப்பட்டன. உயிரிழப்புகள் ஏதுமில்லை, அனைத்தும் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறிக்கப்பட்டன. தோஹாவில் உள்ள இந்த பிரிட்டனின் ஆசிரியரை போல வெளிநாட்டினருக்கு இது இன்னும் அதிர்ச்சி அளிக்கும் நிகழ்வு.
5: இது வசீகரிக்கும் மற்றும் திகிலூட்டுவதாக இருந்தது என்று மட்டுமே என்னால் விவரிக்க முடியும். வானத்தில் பிரகாசமான வெளிச்சத்தை பார்த்தோம், பின்பு திடீரென அவை எதையோ நோக்கி மோதும், அங்கு ஒரு வெடிப்பு ஏற்படும்.
4: ஆபரேஷன் ஹெரால்ட்ஸ் ஆப் கான்குவெஸ்ட் என்று தெரிவித்து ஏவுகணைகள் ஏவப்படுவதாக கூறும் இந்த காணொலிகளை ஈரான் வெளியிட்டது. மிக முக்கியமாக குடியிருப்பு வாசிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஈரான் கத்தாருக்கு முன்னதாகவே தகவல் வழங்கியிருந்தது. இது திடீரென ஆனால் கவனமாக நடத்தப்பட்ட தாக்குதலாகும். மத்திய கிழக்கு முழுவதும் அமெரிக்காவுக்கு சுமார் 17 விமான தளங்கள் உள்ளன. மேலும் ஈராக்கில் கடற்படை மற்றும் தரைப்படை தளங்கள் உள்ளன. அவற்றில் கத்தாரில் உள்ளதுதான் மிக முக்கியமான விமானதளம். கத்தாரின் தலைநகரான தோஹாவிற்கு அருகே உள்ள அல் உடைட் விமானதளம் இந்த செயற்கைக்கோள் படங்கள் காட்டுவதை போல ஈரானுக்கும் அருகே உள்ளது. ஜூன் மாத தொடக்கத்தில் அங்கு போர் விமானங்கள் இருந்தன. 2 வாரங்களுக்கு பின்பு அவை அகற்றப்பட்டன. பொதுவாக அல் உடைட்டில் போர் விமானங்கள் அதிகமாக இருக்கும். மத்திய கிழக்கில் அமெரிக்காவிற்கான மத்திய கட்டளை மையத்தின் முன்கள தலைமையகமாக இது உள்ளது. 10,000 துருப்புக்கள் தங்கும் வசதியுடைய இங்கிருந்துதான் அமெரிக்கா மற்றும் கூட்டணி நாடுகளின் வான்வழி நடவடிக்கைகள் செயல்படுகின்றன. அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு பதிலடியாக ஈரானின் உறுதியான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கை என்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் அதனை இன்னும் மேற்கொள்ளாது என்பதற்கான அறிகுறிகள் உள்ளன. ஆனால் ஹோர்முஸ் நீரினை மூடப்படும் அச்சுறுத்தல் இன்னமும் தொடர்கிறது. அதனை மூடுவதற்கு ஆதரவாக ஈரான் நாடாளுமன்றம் வாக்களித்திருந்தது. அதனால் உலகின் 20% எண்ணெய் விநியோகம் பாதிக்கும். அந்த நடவடிக்கை ஈரான் மற்றும் சீனாவையும் கூட பாதிக்கும். ஆனால் இப்போதைக்கு பதற்றங்கள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டுள்ளன.
2: நேட்டோ பாதுகாப்பு கூட்டணி நாடுகளின் தலைவர்கள் 2 நடைபெறும் உச்சி மாநாட்டிற்காக தி ஹேக்கில் இன்று கூடுகின்றனர். மத்திய கிழக்கு நெருக்கடி, யுக்ரைன் போர் ஆகியவை விவாதிக்கப்படும் தலைப்புகளில் அடங்கும். இந்த உச்சி மாநாட்டை முன்னிட்டு தி பினான்சியல் டைம்ஸில் எழுதியுள்ள பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மக்ரோன் மற்றும் ஜெர்மனியின் ஆட்சித்துறை தலைவர் ஃபிரெட்ரிக் மர்ஸ் கொந்தளிப்பான நிலைமை நம்மை சுற்றி உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளனர். இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அங்கு அதிபர் டிரம்பை சந்திப்பது உறுதியாகியுள்ளது. இந்த உச்சி மாநாட்டில் நேட்டோ கூட்டணி பாதுகாப்பு செலவினங்களை பெருமளவில் அதிகரிக்க உறுதியளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 10 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% முக்கிய பாதுகாப்பு மற்றும் பரந்த பாதுகாப்பு முதலீடுகளுக்கு செலவிட ஒப்புக்கொள்ள வேண்டும் என நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே கூறியுள்ளார். ஹேக்கில் உள்ள பிபிசியின் பாதுகாப்பு பிரிவு செய்தியாளர் ஜோனத்தன் பீல் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
6: 5% ராணுவ செலவினம் என்கிற நோக்கத்தை அடைய 3.5% முக்கிய பாதுகாப்பு செலவினமாகவும் எஞ்சிய 1.5% பாதுகாப்பு தொடர்பான செலவினங்களுக்கும் பயன்படுத்த நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டா எண்ணுகிறார். உண்மையாகவே 2035 5% செலவினம் செய்யும் நோக்கத்தை அடைய முடியாமல் இருக்கும் தெளிவற்ற வரையறை இது. அவ்வாறு இருந்தாலும் சில நாடுகள் இந்த இலக்கை பற்றி விவாதித்தாலும் மற்றவை சற்று நெகிழ்வுத்தன்மை இருக்க வேண்டும் என விரும்புகின்றன. ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் ஸ்லோவாக்கியா போன்ற பிற நாடுகள் இது குறித்து கவலை தெரிவித்துள்ளன. ஆனால் இந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க முயற்சிக்கும் மார்க் ரூட்டவின் குறிக்கோள் அதிபர் டிரம்ப் கோரியதை வழங்குவதாகும். இதன் மூலம் அந்த கூட்டணியை அவர் வலுவாக வைத்திருப்பார்.
2: நேபாளத்தில் காண்டா மிருகங்களை பாதுகாக்கும் திட்டம் இப்போது எதிர்பாராத சவாலை எதிர்கொள்கிறது. பாதுகாவலர்களால் வளர்க்கப்படும் தாயை பிரிந்த காண்டா மிருக குட்டிகள் மக்களுடன் வாழ விரும்புவதால் காட்டுக்கு திரும்ப மறுக்கின்றன. கிட்டத்தட்ட வளர்ந்த காண்டா மிருக குட்டி ஒன்று பெருநகர பகுதியில் சுற்றித் திரிந்து சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது. ஆனால் பயிர்களை அழிப்பதால் விவசாயிகள் கோபமடைந்துள்ளனர். இதுகுறித்து தெற்கு நேபாளத்தில் உள்ள சிட்வான் தேசிய பூங்காவிலிருந்து பிபிசி செய்தியாளர் நவீன் சிங் கட்கா வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
4: மேகோலி என்ற இந்த காண்டாமிருகம் இங்கு மிகவும் பிரபலமானது. தெற்கு நேபாளத்தின் சிட்வான் தேசிய பூங்காவிற்கு வெளியே உள்ள இந்த தெருக்கள்தான் இதன் இரண்டாவது இருப்பிடம். இந்த காண்டாமிருகத்தின் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பார்த்த பிறகு உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் இதனுடன் செல்ஃபி எடுக்க இங்கு வருகிறார்கள். 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட வெள்ளத்தின் போது இது தனது தாயிடம் இருந்து பிரிந்தது. ஒரு பாதுகாப்பு அமைப்பு இதனை மீட்டு வளர்த்தது. மீண்டும் இதனை காட்டுக்குள் விடுவிக்க முயன்றனர். ஆனால் இந்த காண்டாமிருக குட்டி தொடர்ந்து திரும்பி வந்து விடுகிறது. இந்த காண்டாமிருக குட்டிகளும் மேகோலியை போலத்தான். புலிகளால் தாக்கப்பட்ட பிறகு அவை தாயிடமிருந்து பிரிந்தன. 700க்கும் மேற்பட்ட காண்டாமிருகங்கள் இருக்கும் சிட்வான் தேசிய பூங்காவிற்கு வெளியே உள்ள இந்த பாதுகாப்பு மையத்தில் அவை பராமரிக்கப்படுகின்றன. அவை பெரும் கவனிப்பும் அன்பும் மனிதர்களுடன் ஓர் உறுதியான பிணைப்பை வளர்த்து கொண்டுள்ளன என்பதை இது காட்டுகிறது. மேலும் சுற்றுலா வரும் மக்களுடன் பழகுவதை இவைகள் விரும்புவதோடு தங்களை தொடவும் அனுமதிக்கின்றன.
7: மக்கள் அவற்றை மிகவும் நேசிக்கிறார்கள். அவற்றுக்கு உணவு மிக எளிதாக கிடைக்கிறது. அதனால் தான் அவை ஈர்க்கப்படுகின்றன. அவற்றை காட்டுக்குள் அனுப்புவதற்கு நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம். ஆனால் வெற்றி விகிதம் மிகவும் குறைவாகவே உள்ளது.
4: காண்டாமிருகங்கள் காட்டுக்குள் திரும்ப மறுத்து மனிதர்களுடன் மிக நெருக்கமாக பழகும் போது நிலைமை மோசமாகலாம். மெகோலியின் விஷயத்திலும் இதுதான் நடந்துள்ளது. இவை வெளியே நடமாடவும் விவசாய பயிர்களை உண்ணவும்

0: நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.
1: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி தமிழ் செய்தி அரங்கம். நேரம் கலையத்திலே 2:20, 2:30 திறப்பின் வாசல் ஜபத்தோடு நாங்கள் இணைந்து கொள்ள இருக்கிறோம். இன்றைய நாளும் ஜபத்தை வழிநடத்த இருக்கிறார்கள் டொரண்டோவிலிருந்து சகோதரி எஸ்தர் அவர்கள்.

நேரம் கலையத்திலே 2:27, 2:30 மணிக்கு வருகிறது. திறப்பின் வாசலில் ஜபம், ஜபத்தை அருமையான சௌரி எஸ்தர் அவர்கள் டொரண்டோவிலிருந்து வழி நடத்துவார்கள் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம்.

0: திறப்பின் வாசலே ஜபத்தில் இணைந்திருக்கிறோம். எங்களோடு ஜபத்தை வழிநடத்த அருமையான சௌரி எஸ்தர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு?
1: கேக்குது.
0: சரி,
1: பிரைஸ் தி லார்ட்.
0: பிரைஸ் தி லார்ட் அம்மா, உங்களுக்கு ஜப குறிப்புகள்
1: எக்கோ ஆகுது. உங்களுடைய இது எனக்கு எக்கோ ஆகுது.
0: எனக்கு அப்படி ஒண்ணும் இல்ல.
1: சரி,
0: இப்ப சரியா இருக்குது. இன்றைய நாள் தேவை செய்தி உங்களுக்கு எல்லாமே குறிப்புகள் அனுப்பி இருக்கிறேன். ஒரு ஜப குறிப்பும் இருக்கிறது, அதுக்காக ஜபம் பண்ணுங்கள். அடுத்து இலங்கை மண்ணிலே அந்த தீபம் சக்திவசன நிகழ்ச்சி வர இருக்கிறது, அதுக்காக ஜபியுங்கள். மற்றும் உங்களுடைய ஜப குறிப்புகள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தது, ஜபியுங்களா? நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: ஹல்லேலூயா. உங்கள் பரலோக தந்தையே, ஜீவனின் அதிபதியே, உடைய பரிசுத்த ரத்தத்தினால இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய ரத்தத்தால நான் மூடி மறைக்கிறேன் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு எங்கள் இந்த நேரத்தை நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா காரியங்களையும் உம்மிடத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் யார் ஆண்டவரே உமக்கு இதை செய்யும் அதை செய்யும் என்று சொல்வதற்கு? கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் இடத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் நாங்கள் நினைப்பதற்கு முன்பாக எங்கள் சிந்தனைகளை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நீர் எங்களுக்காக ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருப்பதனால் ஆண்டவரே, உம்மை துதிப்பதும் சோத்தரிப்பதும் மாத்திரம் எங்கள் காரியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. யாருமே சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யாருமே பூட்டக்கூடாதபடி, யாருமே திறக்கக்கூடாதபடி பூட்டினவரும் நீர் பூட்டினதை யாருமே திறக்கக்கூடாதபடியும் இருக்கிற எங்கள் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். வருகிறோம் வருகிறோம் ஆண்டவரே. வருகிற போவார் நீர், வந்தவரும் வரப்போகிறவருமா இருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய நாளை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் உம்முடைய வருகை சமீபத்தில் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்நாளின் பெரும்பகுதியை நாங்கள் எங்களுக்காக செலவழித்த நாட்கள் போக கர்த்தாவே, உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கிற இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கேட்கிறோம் அப்பா. இந்த ஜபத்துக்காக இந்த வானிலை நிலையத்தை தெரிந்தெடுத்து இதை நீர் இதன் மூலமாக உலகத்தில் அநேக மக்கள் நன்மை பெறும்படியாக இதை நடத்தி வருகிற சகோதரனுக்கும் சகோதரியும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் சுகவீனமாயிருக்கிற சகோதரிக்காக நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே அவர்கள் தொண்டையில இருக்கிற அந்த வியாதியை நீர் தொட்டு சுகப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை மீண்டும் இந்த இடத்திலே உச்சரிக்கும்படியாக கர்த்தாவே. ஏசாயாவின் நாவை நீர் அக்னி திறப்பால தொட்டது போல் ஆண்டவரே தொட வேண்டுமாய் கேட்கிறோம் கர்த்தாவே. இதற்கு தடையாயிருக்கிற எந்த காரியங்களையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வெட்டி முறியடிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த வேளையிலும் சுவாமி எங்களுக்கு செய்தியை கொடுத்த பாஸ்டர் ராபர்ட் இளங்கோ அவர்களுக்காகவும், பாஸ்டர் டேவிட், பாஸ்டர் கிறிஸ்டி மரிய நாயகம், பாஸ்டர் சசி ரோஹார் அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அடியார்களை மறைத்து நீர் வார்த்தைகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவர்களுடைய வார்த்தை இந்த உலகத்தின் மூளை முடுக்குகள் எல்லாம் போய் சேர இந்த ரேடியோ நிலையம் உபயோகமா இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி கர்த்தாவே. ஜப குறிப்புகளை கொடுத்திருக்கிற அந்த இன்றைக்கு 43 வருஷங்கள் அவர்கள் வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிற அவர்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கை நீர் மட்டும் ஆசீர்வதித்து நீர் கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி வரப்போகிற வருஷங்களிலும் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் அவரவருக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையை நீர் மென்மேலும் ஆசீர்வதித்து அவர்கள் உம்முடைய பிள்ளைகளாக வழிநடத்த வேண்டுமாய் கேட்கிறோம் அப்பா. இன்றைக்கு வாசிப்பு வாஸ்த மெரினா அவர்களையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். வேத வாசிப்பை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. பாடல்களை பாடியவர்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் உம்மட்டிலே ஜபிக்கிறோம் கர்த்தாவே. இதற்கு அடுத்து தொடர்ந்து வரப்போகிற சத்திய வசனம் என்ற இந்த அந்த நிகழ்ச்சி நிரலையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். அதற்கு தடையா எந்த வித காரியங்களும் வராதபடி நீர் பாதுகாத்து கொள்ளுங்கள். இங்கே 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில அவர்கள் கேட்கிறவர்கள் நான் அழி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ பேர் ஆண்டவரே பாவ ஜீவியத்தில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் பாவிகள் கர்த்தாவே, மனம் திரும்பி தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவர்கள் உம்முடைய தேவ ராஜ்யத்திலே பங்கு பெறுவான் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர்களே. அப்படிப்பட்டவர்களுடைய மனதிலே நீர் பேசும்படியாக கேட்கிறோம். நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, நீர் கல்லும் மண்ணும் அல்ல கர்த்தாவே. ஆண்டவரே நீர் வாயை திறந்து பேசுகிறீர் ஆண்டவரே, மக்களின் மூலமாக நீர் பேசுகிறீர் ஆண்டவரே, வசனத்தின் மூலமாக நீர் பேசுகிறீர் கர்த்தாவே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த வசனத்தை படிக்கக்கூடிய படிப்பு அறிவியும் ஞானத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ மக்கள் இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுக்கு படிப்பு இல்லை, படிப்பு அறிவு இல்லாததுனால் அவர்கள் புரிந்து கொள்ளும் சக்தியும் இல்லாமல் இருக்கிற மக்களுக்காக பரிதவித்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே. யாரை கொண்டாவது எதை கொண்டாவது நீர் அவர்களோடு பேசும்படியாக கேட்கிறோம். உலகம் முழுவதும் உம்முடைய ராஜ்யம் வரும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதும் உம்முடைய நாமம் பிரசித்தப்படட்டும். கனடாவிலே எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. இந்தியாவிலே எழுப்புதல் வரட்டும். ஸ்ரீலங்காவிலே எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. மூளை முடுக்குகளில் எல்லாம் இந்த செய்தி போய் பரவட்டும் ஆண்டவரே. இயேசு என்பர் ஒருவர் உலக ரட்சிப்புக்காக தன் உயிரையும் கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை மக்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே சரித்திரத்தில் இடம்பெற்றவர் நீர் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்பதை அறியாத மக்கள் இல்லை ஆண்டவரே. அதற்கான அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அவர் நீர் இந்த உலகத்தில் வந்தது மனு குலத்தின் ரட்சிப்புக்கு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்படி அறியாத மக்கள் மத்தியிலே நாங்கள் ஊழியம் செய்ய எங்களை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. பலப்படுத்தும் கர்த்தாவே. எத்தனையோ பேருடைய திணிக்கப்பட்ட பாவங்கள் ஆண்டவரே, பரம்பரை சாபங்கள்னால வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் இவள் எல்லாம் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரம்பரையான சாபங்களை அதனால அனுபவித்துக் கொண்டிருக்கிற துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களை நீர் பாரும். அவர்கள் தங்களுடைய அந்த ஜீவியத்துக்காக ஆண்டவரே உம்மிடத்துல வந்து அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கட்டும் கர்த்தாவே. தங்கள் முன்னோருக்காக மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே உம்மளோடு ஒப்புரவாகட்டும் சுவாமி. அப்படிப்பட்டவர்களை நீர் நீர் ஏற்றுக்கொள்வீர் கர்த்தாவே ஆண்டவரே. அதே போல ஒப்ரேஷன் டிப்ரெஷன் மன அழுத்தத்துல வாழ்பவர்கள் கர்த்தாவே, என்னுடைய நுகம் லகுவானது என்று சொல்லி இருக்கிறீர்கள் கர்த்தாவே. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில எங்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நிலையை நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி. அப்படிப்பட்டவர்கள் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அவருடைய நுகம் லகுவானது, அவர் அதை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய அந்த ஆப்ரேஷன் டிப்ரெஷன் அடிக்ஷன் எல்லாவற்றையும் நீக்க வல்லவராயிருக்கிறார். அதை உணர்ந்து கொண்ட மக்கள் ஆண்டவரே கர்த்தாவே உம்மிடத்திலே தங்களை தாழ்த்தி வரும்படியாக நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. அதற்கு தடையாயிருக்கிற காரியங்கள், பிசாசு கொண்டு வந்து கொண்டிருக்க தடையாயிருக்கிற காரியங்களை எல்லாம் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே வெட்டி முறியடிக்கிறோம் ஆண்டவரே. வெட்டி முறியடிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் சுமக்க கூடாத பாரத்தை சுமந்து நொந்து போன மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வயது போன வயோதிக பெற்றோர்களுக்காக, அந்த அந்த பெற்றோர்களை கவனிக்காமல் விட்டு வைத்திருக்கிற மகன்களையும் மகள்களையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய மனதிலே நீர் பேசும்படியாக கேட்கிறோம் கர்த்தாவே. இந்த காலத்துக்கு ஏற்றபடி பெற்றோரை ஒரு முதியோர் இல்லத்திலே கொண்டு விட்டு விட்டுக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சிறிய வயதிலே அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கின அந்த பெற்றோருடைய மனநிலையை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிற அந்த பெற்றோரை பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு அது சம்மதம் இல்லை ஆண்டவரே. அந்த கண்ணீரை நீர் உம்முடைய துருத்தியிலே சேர்த்து வைக்கிறீர் கர்த்தாவே. அதற்கான பலாபலனை இந்த பிள்ளைகள் அனுபவிக்க கூடாது சுவாமி. அதற்கு முன்பு இவர்கள் மனம் திரும்பி பெற்றோரை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யத்தக்கதாக அவருடைய இருதயத்தில் நீர் கிரியை செய்யும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. வாலிப மக்கள் குடியும் போதையிலும் போதை பொருட்களையும் புகைப்பிடித்தலும் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாக கேட்கிறோம். கனடா தேசத்திலே அநேக பிள்ளைகள், 10 வயது 11 வயது பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் அந்த மாதிரியாக சந்திக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே மன பாரத்தோடு கர்த்தாவே உம்மிடத்திலே ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஃபாதர் காட், எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டுக் கொண்டிருக்கிறீரப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளை மன்னியும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு விடுதலையான வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோருடைய மனநிலையை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. அவர்கள் கண்ணீருக்கு நீர் பதில் தருவீர் ஆண்டவரே. அன்னாளின் ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் நீர் அப்பா. இப்படிப்பட்ட மக்களை இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய பெற்றோரை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. தன்னுடைய பிள்ளை மற்ற பிள்ளைகளை போல இருக்காதா என்று துன்பத்திலே துக்கத்திலே கண்ணீரோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிற மக்களை பாரும் ஆண்டவரே, கர்த்தாவே வழி நடத்தும். தீய செயல்களில் ஈடுபட்டு இருக்கிற பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே, கர்த்தாவே வாலிப வயதிலே தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காதபடி ஆண்டவரே அவர்களுக்கு தடையாய் வந்து கொண்டிருக்கிற பிசாசனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வெட்டி முறியடிக்கிறோம் ஆண்டவரே. யாரை விழுங்கலாமோ என்று கற்றுக்கிற சிங்கம் போல் காத்து கொண்டிருக்கிற அந்த செய்கையை நாங்கள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியானவரின் ரட்சிப்பினாலே ஆண்டவரே நாங்கள் வெட்டி முறியடிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே சேர்த்து அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு என்ன என்ன கஷ்டமோ, எந்த வியாதியோ, எந்த விதமான மன அழுத்தத்தினால் அவர்கள் அதை செய்தார்களோ அதை மன்னிக்கும்படியாக நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்படிப்பட்டவர்களுக்கான ஒரு விடுதலையான வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. அதே போல மென்டல் ப்ராப்ளம் இருக்கிற பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காகவும் ஜெபிக்கிறோமா. எத்தனையோ விதமான புது புது வியாதிகளை கேட்கிறோம் ஆண்டவரே, பைபோலார் அண்ட் வில்சன் டிசீஸ் அண்ட் ஃபைப்ரோமேலஜா, இந்த மாதிரியான வியாதிகள் புது புது பேராக கொண்டு வந்து கொண்டிருக்க, கர்த்தாவே இவளை எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர், விடுதலையான வாழ்க்கை எங்களுக்கு வர வேண்டும் என்று நீர் அதை செய்தீர் என்பதை நாங்கள் உணர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் உணர்ந்து கேட்கிறோம். எத்தனையோ இடங்களிலே கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே, அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம், அவர்கள் குடும்பத்தாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்தார் மனநிலை பாதிக்கப்பட்டு தன்னுடைய பெற்றோருக்காகவோ தன்னுடைய பிள்ளைக்காகவோ ஆண்டவரே கஷ்டத்துல இருக்கிற மக்களை உடைய கருத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எனக்கு வந்த ஜெப குறிப்பிலே கர்த்தாவே, கொரோனாவிலே தன்னுடைய 24 வயது மகனை இழந்து போன அந்த ஒரு சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா, அவர்களுக்கு மன ஆறுதல் தரும்படியாக கேட்கிறோம் அப்பா. ஒரே மகன் ஆண்டவரே, ஒரே மகன் கர்த்தாவே, அந்த மகனுக்காக ஜெபிக்கிறோம். அவன் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து சந்தோஷமாயிருக்கும்படியாக ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாது கர்த்தாவே, இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் ஆறுதலை நீர் தரும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் இந்த பிள்ளைகளை நீர் உம்முடைய கரத்திலே தொட்டு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் ஒருமுறை சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரி மீண்டும் ஒருமுறை வந்து எங்களோடு இந்த இடத்துல இந்த ரேடியோவில் பணியாற்றும்படியாக ஆண்டவரே, அந்த சகோதரி வர முடியாமல் இருக்கிற தடைக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நாங்கள் வெட்டி முறியடிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே பிசாசனுடைய கிரியைகளை ஒழித்து ஜெயித்தீர் ஆண்டவரே, நிசிலுவையிலே ஜெயித்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் நாங்கள் கேட்க நினைத்தவள், கேட்க மறந்தவள், எங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டலே வியாதியஸ்தராக இருக்கிற மக்களுக்காகவும், பிரசவ வேதனை பட்டு கொண்டிருக்கிற அநேக ஸ்திரீகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். வழி நடத்துங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க, வழி நடத்துங்க கர்த்தாவே. எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
0: ஆமென். நன்றி சௌரியஸ்திரி, அழகாக அருமையாக கருத்தோடு எல்லா ஜபங்களையும் விண்ணப்பித்திருக்கிறீர்கள். கர்த்தர் எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுத்திருக்கார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் அம்மா.
1: கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார்.
0: ஆமென். ஆமென். ஆமென். ஆமென்.

நிறம் கலையத்திலே 2:50 செவ்வாய்க்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் நாங்கள் ஜபத்தோடு இணைந்திருந்தோம். இப்பொழுது இன்னொரு நிகழ்ச்சிகளே நாங்கள் செல்ல இருக்கிறோம். இலங்கை மண்ணிலிருந்து வருகின்ற தீபம் சத்தியவசன நிகழ்ச்சி.

0: அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.
1: தீபம்.
2: இருளான உலகிற்கு ஒளியூட்ட, புதிதான பாதைக்கு வழிகாட்ட தீபம். இன்னும் ஒரு இனிய நாளிலே தீபம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த சந்தோஷம். இந்நிகழ்ச்சியை குறித்து நீங்கள் எழுதி அனுப்புகின்ற உங்கள் அபிப்பிராயங்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் முதலாவதாக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இன்றும் நிகழ்ச்சியிலே முதல் அம்சமாக ஒரு இனிய பாடலை கேட்போம். அவர் வலதுகரம் உன்னை தாங்கிடும், அவர் செட்டைகளே மறைவின் அடைக்கலம், நம்பி வா நீ இயேசுவை, நம்பி வா உன் தேவனை.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக தேவ செய்தி. இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கைக்கு ஆலோசனை தரும் அருமையான தேவ செய்தியை தருபவர் சகோதரர் பிரகாஷ் சுடியான் அவர்கள்.
1: இந்த வானொலி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிற வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் மாறுதலையும் ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக ஆலோசனைகளை வேதத்திலே நாம் படிக்கிறோம். உதாரணமாக, புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிற பல நிருபங்கள் திருச்சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள், திருச்சபையின் மக்களுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள். யோவான் என்பவர் பல நிருபங்களை எழுதியிருக்கிறார். அந்த நிருபங்களை படிக்கும் பொழுது சில வேளைகளிலே விசுவாசிகளுக்கு அவர் நம்பிக்கை கொடுக்கிறார், சில வேளைகளிலே அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார், சில வேளைகளிலே அவருடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய பொறுப்புகளை அவர்களுக்கு உணர்த்துகிறார், சில வேளைகளிலே அவர்கள் மறந்துவிடக்கூடிய சில அடிப்படை தத்துவங்களை ஞாபகப்படுத்துகிறார். இவைகளெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கும் வளர்வதற்கும் மிகவும் அவசியம். நாம் 1 யோவான் புத்தகத்திலிருந்து சில கருத்துக்களை படிக்கப் போகிறோம். ஆனால் முழு புத்தகத்தையும் படிப்பதற்கு நேரமில்லை, நீங்களாகவே படித்துக் கொள்ள வேண்டும். ஆங்காங்கே சில வசனங்களை சுட்டி காட்டி அதன் அடிப்படையிலே சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உதாரணமாக, இந்த புத்தகத்திலே அடிக்கடி யோவான் எழுதுகிற ஒரு வார்த்தை பிள்ளைகளே என்ற வார்த்தை. இந்த பிள்ளைகளே என்ற வார்த்தை அவர் பயன்படுத்தினதற்கு காரணம் என்ன? ஒரு சிலர் சொல்லுவார்கள், அவர் வயதான ஒரு மனிதர், மூதாதையர், ஆகவே மற்றவர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது பிள்ளைகளே என்று அழைக்கிறார் என்று இருக்கலாம். ஆனால் அதே வேளையில் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவர்களுக்கு அவர் பல ஆலோசனைகளை கொடுக்கிறபடியினால் அவர்களை பிள்ளைகளே என்று அவர் அழைத்திருக்கலாம். உதாரணமாக, 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். என் பிள்ளைகளே என்று அழைத்து யோவான் கொடுக்கிற முதல் வாக்குத்தத்தம் என்னவென்றால், முதல் கட்டளை என்னவென்றால், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, அந்த பாவத்தின் மேல் வெற்றி உடையவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த பாவ மன்னிப்பை குறித்து முதல் அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார். 7வது வசனத்திலே, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய பாவங்களை தேவன் மன்னித்து விடுகிறார். மன்னித்து விட்ட அந்த பாவங்களை மறுபடியும் நீங்கள் செய்யாதபடிக்கு கவனமாயிருங்கள் என்று சொல்கிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவன் கொடுக்கிற பாவ மன்னிப்பு மறுபடியும் அந்த பாவத்திலேயே உழன்று கொண்டிருப்பதற்காய் தேவன் கொடுக்கிற ஒரு அனுமதி சீட்டு அல்ல. இன்றைக்கு சிலர் நினைப்பது, திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் பல பாவங்களை செய்துவிடலாம், ஞாயிற்றுக்கிழமை போய் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த மன்னிப்பு, அவர் கிருபையினாலே கிரயம் செலுத்தி நமக்கு கொடுத்த மன்னிப்பு, மறுபடியும் பாவத்திலேயே நிலைத்திருப்பதற்காய் கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதி சீட்டு அல்ல. ஆகவேதான் யோவான் சொல்லுகிறார், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். கர்த்தருடைய அன்பு, அவர் நம்மேல் வைத்த பாசம், அதன் அடிப்படையிலே சிலுவையிலே சிந்தின இரத்தம், அவர் பட்ட பாடு, மரணம், இவைகளெல்லாம் பற்றி யோசிக்கும் போது, என் பாவம் அவரை சிலுவையிலே அறைந்ததே, இனிமேலும் நான் பாவம் செய்து மறுபடியும் அவருக்கு வேதனையை கொண்டு வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு கூட வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாவம் நீ செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது, விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசு கிறிஸ்துவனை கொண்டு வந்தது ஞாபகம் வருகிறது. அவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே, உன்னை நான் மன்னித்து விடுகிறேன். ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க மாட்டேன், ஆனால் மறுபடியும் அதே பாவத்தை நீ செய்யாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் பாவத்தின் மேல் விடுதலை உடையவர்களாக ஜீவிக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம், அப்படி என்றால் பாவமே செய்ய முடியாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? அதற்கு வேதத்திலே ஆதாரம் இல்லை. நாம் பாவத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டாலும் நமக்குள்ளே பாவத்தன்மை இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறபடியினால், 1 யோவான் 1:8 வாசிக்கிறோம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். இது பாவத்தன்மையை குறித்து குறிக்கிறது. திரும்ப திரும்ப நாம் செய்கிற பாவங்களை குறித்து அல்ல, அவைகளை தேவன் மன்னிக்கிறார். ஆனால் அந்த தன்மை இருக்கிறபடினால் பாவங்களை செய்யக்கூடிய தருணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறபடினால் இந்த எச்சரிப்பை அவர் கொடுக்கிறார். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து நீங்கள் எழும்பி நடக்க ஆரம்பிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும், போகிற வழியிலே கல் தடுக்கி கீழே விழுவீர்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்ற கேள்வியை சில இடத்திலே நான் கேட்ட பொழுது, சிலர் நாங்கள் விழவே மாட்டோம் என்பார்கள், சிலர் சொல்வார்கள் விழுந்தாலும் விழலாம் என்று சொல்வார்கள், சிலர் சொல்வார்கள் விழக்கூடிய தருணங்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதில் உண்மை என்னவென்றால், நீங்கள் விழ வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் விழக்கூடிய தருணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்திலே மறுபடியும் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் பாவம் செய்யக்கூடிய தருணங்களும் அதற்குரிய தன்மையும் இருந்து கொண்டே இருக்கிறபடினால் இந்த விதமான ஆலோசனைகளை நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன். பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிந்தின இரத்தம், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சம்பாதித்த ரட்சிப்பு நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பு. அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த திருச்சபையின் ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், இவைகள் எல்லாம் வெற்றிக்கு நேராய் நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனை பற்றி பேசுகிறது. ஆனாலும் பாவம் செய்யக்கூடிய தருணங்கள் இருக்கிறபடியினால் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். உடனேயே தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், எழும்பி தூசியை உதறிவிட்டு வெற்றியின் மேல் வெற்றி சிறந்து முன்னேறி போக வேண்டுமே ஒழிய, பின்னாக போய் நாம் சோர்ந்து போய் ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே என்று உட்கார்ந்து விடக்கூடாது. தேவனை நோக்கி பார்த்து நமக்காய் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டு முன்னேறி செல்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவரை பார்க்கும் பொழுது அவர் கொடுக்கிற வெற்றியை சுதந்திரித்து சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கை தொடரை நீங்கள் தொடர வேண்டும். இப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே யார் யார் எங்கள் வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வெற்றியோடு வாழ ஒப்புக் கொடுக்கிறோம் என்று உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறார்களோ அவர்களை ஆட்கொண்டு படிப்படியாக வழிநடத்தும், நடைமுறையிலே வழிநடத்தும், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், பாவத்திலேயே உழன்று கொண்டிருக்காதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ கிருபை தாரும். இதை நீர் செய்து விட்டபடியினால் உமக்கே நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
0: சந்தோஷமாய் இருக்கிற வேளையிலே நம்மை சுற்றிலும் எத்தனையோ பேர் இருப்பார்கள். துன்பமும் துயரமும் நம்மை சூழ்ந்து நாம் விழுந்து போகிற வேளையிலே நம் அண்டையிலே இருப்பவர் யாரும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் கூட நம்மை கைவிடாத சொந்தம் ஒன்று உண்டு. ஆம், அடுத்து வரும் பாடலை கேட்டு பாருங்கள்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக சில சம்பவங்களில் சில சத்தியங்கள்.
1: அக்கா செல்லம்மா, அக்கா எங்க அவசரமா போறீங்க?
2: அவசரமா போகுக்கு என்ன பின்னால கூப்பிடுறது? நான் போறேன்.
1: இந்த ஆண்டவனே, இவண்டைக்கு யாருக்குத்தான் கொள்ளி வைக்க போறாவோ?
3: யார் அது? ஆ, செல்லம்மா அக்காவே, வாங்கோ வாங்கோ.
2: பிள்ளைகிருபா, எப்படி பிள்ளை, சுகமா இருக்கிறியே?
3: நான் நல்லா இருக்கிறேன். என்ன செல்லம்மாக்கா இந்த பக்கம்?
2: சும்மா வந்தனா? அது சரி, இருக்க உண்ட மனுஷன் வேலைக்கு போட்டாரு.
3: இன்றைக்கு லீவு நாளல்லோ, அவர் வீட்டுல இல்ல.
2: வீட்டுல இல்ல?
3: என்ன முணுமுணுக்கிறீங்க?
2: இல்ல பிள்ளை, ஒன்றும் இல்ல.
3: பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுங்க.
2: என்ன பிள்ளைய அவளங்காத? இப்ப நுண்ட மனுஷன கமலா வீட்டு பக்கம் பார்த்தனா, வீட்டுக்குள்ள போன மாதிரி தான் தெரிஞ்சது. ஏதோ எனக்கென்ன, உண்ட நன்மைக்கு தான் சொல்றேன். அந்த கமலா அவ்வளவு நல்லவள் இல்ல பிள்ள, அது ஊரறிஞ்ச உண்மை. பிள்ள நீ நல்லா இருக்க வேணுமாடி. ஏதோ சொல்லி போட்டேன், இனி உண்ட கட்டித்தனத்துலதான் இருக்கு.
3: அக்கா நிறுத்துங்க, இது உங்களுக்கு பிழப்பா போச்சுதென்ன? ஏன் இந்த கோல் மூட்டுற குணம் உங்களுக்கு? எந்த மனுஷன் ரெண்டு நாளைக்கு முன்னால இந்தியாவுக்கு போட்ட, சி, ஏன் உங்களுக்கு இந்த குணம்?
2: இல்ல, அவரே மாதிரி தான் ஒருத்தர கண்டனான். சில வேளை அவர் இந்தியாவில வந்து நேர அங்க.
3: போதும், போங்க வீட்டை விட்டு, எனக்கு வேறு வேலை இருக்கு.
4: விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோள் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். நீதிமொழிகள் 26:20-22. கோள் சொல்லுதல் எத்தனை ஆபத்தானது என்பதை இந்த சிறு நாடகத்திலே நீங்கள் கேட்டீர்கள். அது குடும்பங்களினுடையதும் தனிப்பட்டவர்களினுடையதும் வாழ்வை கிழித்து சின்ன பின்னமாக்கிவிடும். அது மாத்திரமல்ல, கோளுக்கு செவி கொடுப்பதும் ஆபத்தான விடயம்தான். கோள் கேட்பவன் இருந்தால் கோள் சொல்லுகிறவனும் இருக்கத்தான் செய்வான். ஆகவே இந்த ரெண்டுக்கும் நாம் விலகி நடக்க தேவ கிருபியை நாடுவோமாக.
0: குடிக்கு அடிமை, பாவ பழக்கங்களுக்கு அடிமை என்னும் உலகத்தின் பல்வேறு இச்சைகளுக்கு அடிமை. விடுதலை கிடைக்காதா? நானும் மற்றவர்களைப் போல் வாழ முடியாதா என்று ஏங்குகிறீர்களா? விடுதலை கொடுக்கும் ஒருவர் இருக்கின்றார். அவர் அதற்காகவே இந்த பூமியிலே அவதரித்தார். ஆம், வேறு யாரும் அல்ல, அவர்தான் ஆண்டவர்.

நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டிருப்பீர்கள். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு மறவாத எழுதுங்கள். எங்கள் முகவரி: தீபம், தபால் பெட்டி இலக்கம் 1012, கொழும்பு. தீபம், தபால் பெட்டி இலக்கம் 1012, கொழும்பு. மீண்டும் அடுத்த ஞாயிறு இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலைத்திலே 3:21 செவ்வாய்க்கிழமை காண மாலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இன்று காலையிலிருந்து ஒளிபரப்பான ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் மீண்டுமாக மறு ஒளிபரப்பாக வர இருக்கிறது. எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: பரிசுத்த தேவா.
1: வல்லமையின் அலைகள்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை காலை 25 ஜூன் மாதம் 2025 ஆண்டு, நேரம் கலையத்தில் 9:56. அடுத்து ஆண்டோடைய செய்தியை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எங்களோடு இவாஞ்சலிஸ்ட் சித்ரா அமல்ராஜ் அவர்கள் இணைந்து கர்த்தருடைய செய்தியை எங்களுக்கு தர இருக்கிறார்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பதாண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்கள் அத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipya, 416-291-9148.

0: வாசலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது தூக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வான

0: புதன்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இப்பொழுது நேரம் கலையதிலே 10:07, இந்த செய்திக்கான நேரம். எங்களோடு ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் இவாஞ்சலி சித்ரா அமர்ராஜ் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் சகோதரி.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. சுகமா இருக்கிறீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் ஆண்டோடைய இரக்கத்தினால் நல்லா இருக்கிறோம் ஐயா. நன்றி.
0: ஆமேன் ஆமேன். மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள தேவனுடைய பிள்ளைகளை மீண்டும் ஒரு விசை கர்த்தர் இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே சந்திக்கிறதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாரும் கர்த்தருடைய கிருபையினால் வாழ்ந்து செழித்திருக்க வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஒன்றாய் கூட்டி சேர்க்கும்படியாய் வல்லமையின் அலைகள் வானொலி நிலையத்தாரை பயன்படுத்தி வருகிறதை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். தகப்பனுடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளிலும் எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 16:5 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எசாயா 16:5, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்தில் நியாயாதிபதியாய் உண்மையோடையே நிற்றிருப்பார். அல்லேலூயா. இது பாருங்களேன், ஏசாயா தீர்க்கதரிசிக்கு எவ்வளவு அழகாய் வெளிப்படுத்தப்பட்ட வசனம். எந்த காலத்திலே, அதுவும் முக்கியமான ராஜாக்கள், அதுவும் இஸ்ரவேலும் யூதாவும் தனித்தனியாய் வெவ்வேறாய் பிரிந்த காலகட்டத்திலே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பங்காளி சண்டை போல 10 கோத்திரத்தார் ஒரு பகுதியிலே, மிகுதியான ஒரு சிலர் மாத்திரம் இன்னொரு பகுதியிலே என்று ஒதுங்கி இருக்க, தாவீதின் குடும்பத்தாரும் பென்யமீன் குடும்பத்தாரும் மாத்திரம் ஒரு பக்கம் இருக்க, மற்றவர்கள் எல்லாரும் சீரியரை பார்த்து ஓடிக்கொண்டிருந்த சூழ்நிலையிலே, விக்கிரக ஆராதனையை வழிபாடுகளை எல்லாம் ராஜாக்களே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேலின் ஜனங்களுடைய ராஜாக்களே அதை விரும்பி ஏற்றுக்கொண்ட நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புகிறார். இந்த ஒரு தீர்க்கதரிசியை வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை எவ்வளவு எத்தனை அதிகாரங்களிலே எத்தனை கோணங்களிலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சமயம் வருகிற போது கர்த்தர் இந்த ஒரு மனிதனை கொண்டு எத்தனை பேரு எத்தனை காரியங்களை வெளிப்படுத்துகிறார் என்றால் ஆச்சரியம் இருக்கும். நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 வாசித்தீர்கள் என்றால் மிகுந்த ஆச்சரியமாயிருக்கும். 1-12 உள்ள அதிகாரங்கள் பார்த்தீர்கள் என்றால் தேவன் அந்த இடத்திலே இஸ்ரவேலை அவர் வழி நடத்துகிற விதத்தை, அதிலே உள்ள தீர்க்க தரிசனத்தை, கர்த்தர் இயேசுவின் பிறப்பை, மற்ற காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 13:27 இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற 10 கூட்டத்தார் நகரத்தை தேசத்தாரை அவரவர் பேரிலே இருக்கிற சாபங்களை ஆண்டவர் அவர்களுக்கு அவர்களின் மேல் உள்ள பாரம், தீர்க்க தரிசிக்கு அவர்களை குறித்து ஒரு பாரம் உண்டாகிறது. இதோ பிள்ளைகள் அழிகிறது, கர்த்தருக்கு பிரியம் இல்லை, வரட்டு என் பிள்ளையை அடித்து திருத்துவேன் என்று சொல்லுகிற தாய் கூட பிள்ளையை அடிக்க போகிறோம் என்கிற ஒரு பாரத்தோடு உட்கார்ந்திருப்பார்களே, பிள்ளைக்கு வலிக்குமே என்று எண்ணுவார்களே. அது போலத்தான் தகப்பன் தன் தீர்க்க தரிசியை வைத்து ஒரு பாரத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்படி ஒரு 10 இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற 10 தேசத்தாரை குறித்ததான பாரத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் இந்த தீர்க்க தரிசியின் வழியா. அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து, கடைசி நாட்களை குறித்து இப்படி எல்லாம் வெளிப்படுத்த இந்த மனுஷன் எப்படி தன்னை அர்ப்பணித்திருக்க வேண்டும்? இதை யோசித்தால் ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? ஆமா, அவர் அப்படியாய்த்தான் அர்ப்பணித்திருக்கிறார். அவருடைய மனைவியும் ஒரு தீர்க்க தரிசியானவளாய் இருந்திருக்கிறார். அதனால் தான் இத்தனை பெரிய ஆசீர்வாதம். எசாயா 8:18 நான் தீர்க்க தரிசியானவளை சேர்ந்த போது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ கணவனும் மனைவியுமாய் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள் இருந்தால் கர்த்தர் அதை எந்த அளவுக்கு நேசித்து அதிலே அவர்களுக்கு எத்தனை வெளிப்பாடுகளை தருகிறார் அதிலே பாருங்கள். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளும் 8:18 ஏதோ இஸ்ரவேலிலே அடையாளங்களா அற்புதங்களா ஏதோ நானும் என்னுடைய பிள்ளைகளும்னு சொல்றார் பாருங்க. அப்போ குடும்பமாக தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் கர்த்தருடைய கண்களுக்கு அவர்கள் விலை ஏற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. தரிசனங்கள் வெளிப்பாடுகள் இவர்களுக்கு அலாதியாய் வரும். கர்த்தரிடத்திலே, கர்த்தருக்காக நாங்கள் உண்மை பின்பற்றினோமே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சீஷர்கள் கேட்டார்கள் பாருங்கள். அதுதான் மாம்சீக சிந்தை. ஆனால் கர்த்தரோ எல்லாவற்றையும், எதையுமே அவர் மறக்கிறதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. ஆகவே அவர் எல்லாவற்றையும் ஞாபக புத்தகத்திலே வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும், அதுவும் கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் அவர் அப்படியே கணக்கிலே வைத்துக் கொள்ளுகிற தேவன். அதே சமயத்திலே கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிற தேசங்களையும் பாருங்கள், அவர் கணக்கிலே வைத்திருக்கிறதைத்தான் இந்த ஏசாயாவின் புத்தகத்திலே 13 அதிகாரத்திற்கு பிறகாக நாம் பார்க்க முடியும். முதலாவதாக அந்த 13-14 பார்த்தோம் என்றால், பாபிலோனை சத்ருவுக்கு அந்த இணையாக அவனுடைய பெருமை எழும்பினதை குறித்தும், அவனுக்கு அடைகிற வீழ்ச்சியை லூசிபருக்கு, விடிவெளியின் மைந்தனாகிய அந்த சாத்தானை காண்பித்து அவனுக்கு இணையாக கொண்டு வந்து பாபிலோனை நிறுத்துகிறதையும் பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் என்கிறதை இன்றைக்கு வரலாறு காட்டிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் வழியாகவே அதே எதிர்ப்பு நடந்து போராக மாறி இருக்கிறதையும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதே போல மோவாபை குறித்ததான பாரம், இந்த 16 அதிகாரத்தை நான் 5 வசனம் வாசித்தேன். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடையே விற்றிருப்பார் என்று சொல்லுகிற இடத்திலே மோவாபின் காரியத்தை குறித்து, மோவாபின் மேல் வரக்கண்ட பாரத்தை குறித்து கர்த்தர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்ன செய்து விட்டான் மோவாப்? நல்லவன் தானே, தாவீது போய் அடைக்கலமாய் அவனைத்தானே தேடினான். 1 சாமுவேல் 22 அதிகாரத்திலே 3 வசனத்திலே அப்படித்தானே தாவீது செய்ததை பார்க்கிறோம். என்ன செய்திருக்கிறான் தாவீது? சவுல் அவனை துரத்தி கொண்டிருந்ததை நாம் அறிவோம். சவுல் துரத்த தன் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்த தாவீது எப்படியாகிலும் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அவர்களை எங்கே ஆகிலும் நிலையான இடத்திலே தங்க வைத்து தான் தன்னுடைய உயிருக்காக எங்கு வேண்டுமென்றாலும் ஓடிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறான். இயற்கை தானே, இப்படித்தானே எல்லாரும் நினைப்பார்கள். அப்படித்தான் இவரன் தாவீதும் என்ன செய்கிறான், 1 சாமுவேல் 22:3 வசனத்திலே தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாவின் ராஜாவை பார்த்து, தேவன் இனி என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும், என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று கேட்கிறான். எந்த உரிமையில அப்படி கேட்கிறான்? அவனுடைய கொள்ளுப்பாட்டி, அதான் முற்பாட்டி ரூத் மோவாபிய பெண் தானே. ஆம், அந்த உரிமையில் தான் ரூத்துக்கு பிறந்த ஓபேத், ஓபேதுக்கு பிறந்த ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது. ஆகவே அவனுக்கு ஒரு உரிமை இருக்கிறது, உறவுக்காரர்கள் என்கிற உரிமை. ஆகவே இந்த உறவுக்காரர்கள் இடத்திலே, அந்த ராஜாவின் இடத்திலே போய், சவுல் என்னுடைய ராஜா சவுல் என்னை துரத்தி கொண்டிருக்கிறதுனால் என் தாயையும் தகப்பனையும் காப்பாற்றுங்கள் என்று ஒப்படைத்து விட்டு ஓடுகிறார். அவர்கள் அதற்கு உண்மையாக இருந்தார்களா? இல்லை. வரலாறு காட்டுகிறது, மித்ராஷ் புத்தகத்திலே பார்த்தால், தாவீது இங்கு வந்து விட்டு ஓடி போனான் என்பதை சவுலுக்கு அறிவித்தவர்களும் மோவாபியர்கள் தான். பெற்றோர்களை காட்டி கொடுத்து அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு காரணமானவர்களும் மோவாபியர்கள் தான் என்று வரலாறு மட்டும் சொல்லவில்லை. பார்த்தீர்கள் என்றால் இங்கே பார்க்கிறோம், 1 சாமுவேல் 22:3 அடைக்கலம் கேட்டு வருகிறதை பார்க்கிறோம். ராஜாவான தாவீது என்ன செய்கிறான்? 2 சாமுவேல் 8:2 வசனத்திலே பார்த்தால், இந்த மோவாபியரை என்ன செய்கிறான் தாவீது? தனக்கு நேர்ந்த இந்த அவமானத்தினால், தன் பெற்றோரை கொன்றதினால் அவன் மோவாபியரை முறிய அடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 மனுஷரை கொன்று போட்டு 1 உயிரோடே வைத்தான். இவ்விதமாய் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டுகிறவர்கள் ஆனார்கள். பாருங்களே, நட்பிலே ஆரம்பிக்கிறது, எதிலே முடிகிறது பாருங்கள். எதினால்? ஏசாயா புத்தகத்திலே பார்க்கிறோம், மோவாபின் பெருமையினால். தங்களிடத்திலே அடைக்கலமாய் வந்தவனை அவனுக்கு நட்பு பாராட்டுவது போலவே இருந்து அப்படியே காட்டி கொடுத்த மோவாபின் பெருமையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஆகவே தான் அவர் ஆரம்பிக்கும் பொழுது, அந்த அதிகாரம் 16 ஏசாயா 16 அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுதே, தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் சேலாப்பட்டணம் தொடங்கி வனாந்திரம் மட்டும் சேர்த்து சியோன் குமாரத்திக்கு மலைக்கு அனுப்புங்கள், கப்பங்கட்டு, இன்னும் கப்பங்கட்டு என்று தான் கர்த்தர் அங்கே காட்டுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்திலும் குடும்பத்தாராய், நம்மோடு உறவுக்காரர்களாய், ஒட்டி வளர்கிறவர்களாய் வளர்ந்து கூடவே இருக்கிறவர்கள் பேரிலே நமக்கும் சில எரிச்சல்கள் இருக்கும், கோபங்கள் இருக்கும். அவர்கள் வளர்கிறதை பார்க்கும் பொழுது நமக்கு சில கோப தாபங்கள் எழக்கூடும். உறவுக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது நாத்தனார் பிள்ளைகள் அல்லது சகோதர சகோதரிகள் பிள்ளைகள், அவர்கள் வளர்கிறதை பார்த்து நமக்கு வயிற்றுக்குள் எரிச்சல் வரும். தாவீது வளர்கிறதை பார்த்து எரிச்சல் பட்ட மோவாபியர் அவனை காட்டி கொடுத்தது போல நாமும் கூட சில நேரங்களிலே மற்றவர்கள் வீழ்ச்சியை பார்த்து மகிழக்கூடும். ஆனால் கர்த்தர் கவனிக்கிறார். கர்த்தர் கவனிக்கிறதுனால் நீதியாய் அரசாளுகிற ஒருவர் தாவீதின் கூடாரத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருப்பார் என்று எழுதப்பட்ட வசனம் இன்றைக்கும் நமக்கு செல்லுபடியாகும். அன்றைக்கு வரலாற்றுக்கு செல்லுபடியானது, இன்றைக்கு நம் வாழ்க்கைக்கு செல்லுபடியாவது, கடைசி நாட்களுக்கும் செல்லுபடியாகும். ஏனென்றால் இந்த 16 அதிகாரத்திலே பார்க்கிறோம், 4 வசனம், மோவாபே துரத்திவிடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும், தங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவனுக்கு அடைக்கலமாயிரு, ஒடுக்குகிறவனுக்கு. அதாவது இது எங்க சொல்லுகிறார், கடைசி காலத்திலே. இதோ ஆண்டவர் 24 அதிகாரத்திலே கடைசி நாட்களிலே நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலே நடக்காதபடி ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள் என்று சொல்லி யூதாவில் இருக்கிறவர்கள் மலைநாட்டுக்கு ஓடி போவார்கள் என்று சொல்லுகிறாரே, இந்த மோவா பட்டணத்துக்கு, மலை தேசத்துக்கு, இந்த யோர்தான் ஓரமாயிருக்கிற மோவாபியர் கூட்டம், மோவாபியர் யார் என்று நமக்கு தெரியுமே, லோத்தின் புத்திரர்கள். லோத்து ஒரு காலத்திலே சோதோம் குமராவிலிருந்து ஓடி வரும் பொழுது அவன் தானாக ஆண்டவர் காண்பித்த இடத்தை விட்டுவிட்டு இந்த மலைக்கு நான் ஓடி போய் கொள்ளுகிறேன், ரொம்ப தூரம் என்னால ஓட முடியாது என்று சொல்லி ஓடி போய் ஒரு இடத்திலே தங்க, அங்கே ஆண் பிள்ளைகள் இல்லை என்று தன்னுடைய மகளும் 2 அவனிடத்திலே தகப்பனிடத்திலே தவறு செய்ய பிறந்த மோவாபியர், அதாவது கூடவே இருக்கிறவர்கள், இஸ்ரவேலர் கூடவே நடக்கிறவர்கள், சகோதரத்துவம் நிறைந்தவர்கள், ஆனால் வஞ்சனையினால் நிரம்பி இருந்தவர்கள், பொறாமையினால் காட்டி கொடுத்து கொண்டே வருகிறவர்கள், 2/3 கொலை செய்யப்படும்படிக்கு தாவீதுக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு வஞ்சனையானவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான். இந்த கடைசி நாட்கள் வரைக்கும் அவர்களும் ஓடித்தான் வருவார்கள், கூடத்தான் இருப்பார்கள், ஆனால் அவர்களிடத்தில் இருக்கிற வஞ்சனை அவர்களை உயரவிடாமல் தடுத்துக் கொண்டே வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஏதாக இருக்கிறதா? கர்த்தருடைய கையில இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற நாள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நமக்கு எச்சரிப்பின் செய்தியாக கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஆமாம், நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்முடைய உறவுக்காரர்கள், இவர்களிலே நம் பேரிலே பொறாமைப்படுகிறவர்களும் உண்டு, நாம் பொறாமைப்படுகிற நிலையிலே ஓடிக்கொண்டிருக்கிற நிலையும் உண்டு. நமக்கு இது எச்சரிப்பு. அருமையானவர்களே, ஒருவேளை நம் பேரிலே பொறாமைப்படுகிறவர்களாய் இருந்தால் அவர்கள் ஒதுங்கி போவார்கள், கர்த்தர் நீதியாய் உங்கள் பேரிலே அரசாட்சி செய்வார் என்கிறது உங்களுக்கு நச்செய்தியாகலாம். ஆனால் இல்லை என்றால் இது எச்சரிப்பாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஆவியான ஒரு ஒத்தாசை செய்கிற தருணமாகலாம். அன்றைய கரத்திலே ஒப்பு கொடுக்கலாமா? இந்த காரியத்தை கர்த்தரிடத்திலே கேட்போம். சில காரியங்களை நாம் கடைசி நாட்களிலே கற்றுக்கொண்டு நேராகி, வழிகளை நேராக்கி, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் நாளிலே நியாயம் விசாரிக்க துரிதமாக நீதி செய்கிற ஒரு வரும் பொழுது வழிகளை செவ்வைப்படுத்த வேண்டியது அவசியமாயிற்றே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக நீதி செய்வதற்காக தன்னை தாழ்த்தினவர், எந்த அளவுக்கு தன்னை ஒடுக்கி ஒப்பு கொடுத்தார், தன்னை ஏளனம் செய்தவர்கள், பரியாசம் செய்தவர்கள் யாரையும் அவர் பழிவாங்கவில்லை. அவர் தன்னுடைய ஆண்டவர் தனக்கு நியமித்த ஓட்டத்திலே அவர் சீராய் ஓடி நமக்கென ஜெயத்தை பெற்று தந்தவர், நீதியாய் அரசாள வர இருக்கிறார். அவருடைய கரங்களை என்னால முடியலப்பா, என்னால் முடியவில்லை, மன்னிக்கவோ, குடும்பத்தாரை ஏற்றுக்கொள்ளவோ, பொறாமைப்படாதிருக்கவோ, அவர்கள் கூடவே எங்களுக்கு தீமை செய்யும் பொழுது தீமைக்கு தீமை சரிகட்டாமல் இருக்கவோ எங்களுக்கு முடியவில்லை, இயலவில்லை, ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் கற்றுத்தருவீராக. நீ நியாயம் விசாரிக்கும் நாளிலே குற்றம் சாட்டப்படவர்களாய் காணப்பட கர்த்தர் தயை செய்கிறாக என்று ஒப்பு கொடுக்கலாமா? நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். இந்த தீர்க்கதரிசி தன் குடும்பத்தை ஒப்பு கொடுத்த பொழுது எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை வெளிப்பாடுகள், தலைமுறைகளுக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள், அது நமக்கு வேண்டுமே. ஆண்டவரிடத்திலே கேட்கலாமா, எசாயா தீர்க்கன் போல நானும் என் வீட்டாரும் தேவனிடத்துக்கு தேவனுடைய சமூகத்திலே அடையாளங்களாய் அற்புதங்களாய் நிற்போம் என்கிறதற்கு இதை தவிர வேறு என்ன நமக்கு வழிமுறை வேண்டும்? அன்றிடத்திலே அர்ப்பணிப்போம். தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. எங்கள் வழிகளை செவ்வாய்ப்படுத்திக் கொள்ள கர்த்தர் தயை செய்தருளும் சுவாமி. எங்களோடு இரு மத்தியில் தான் எங்களை சாட்சியாய் இருக்க நீர் வைத்திருக்கிறீர். அவர்களுக்கு நடுவிலே அவர்களை, அவர்கள் எங்களிலே கிறிஸ்துவை காணும்படிக்காய் நீர் எங்கள் உறவினர்களை வைத்திருக்கிறீர், நண்பர்களை வைத்திருக்கிறீர், அக்கம்பக்கத்தாரை வைத்திருக்கிறீர், கூட உழைக்கிறவர்களை வைத்திருக்கிறீர். இவர்கள் எங்கள் பேரிலே பொறாமைப்படுகிறார்கள் என்கிற அதே எரிச்சலிலே அவர்களுக்கு அவர்கள் செய்தவற்றை திருப்பி செய்யக்கூடிய நிலை எங்களுக்கு வேண்டாம் ஐயா. உடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம். மோவாபியரின் சிந்தை எங்களுக்கு வேண்டாம். கர்த்தர் இயேசு தகப்பனை தாவீதின் கூடாரத்திலே தான் தங்கி இருந்து நியாயம் விசாரிக்க வருகிறவராய் இருக்கிறேன். இது எங்கள் குடும்பங்களிலே தங்கியிரும். எங்கள் குடும்பங்களும் அக்கடையாளங்களாய் அற்புதங்களாய் சாட்சிகளாய் மாறட்டும் ஐயா. ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்யும் பொழுது தலைமுறைகளுக்கு எங்களை ஆசீர்வாதமாய் வைப்பீரே. அந்த கிருபை எங்களுக்கு போதும் சுவாமி. கிருபையால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாய் கிருபையாய் எங்களை வழிநடத்தும். சிங்காசனம் எங்கள் வீட்டிலும் ஸ்தாபிக்க
0: உங்களுக்காக மாலையில நடைபெறுகின்ற ஜெப நேரத்தில் உங்க ஊழியங்களுக்காக உங்களுக்காக ஜெபிக்கிறோம்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கலையத்தில் 10:23 புதன்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 10:30 வருகிறது. அருமையான ஊழியர் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் எங்களோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 10:31. இது செய்திக்கான நேரம். எங்களோடு ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
2: நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தை மையப்படுத்தி உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நன்மை செய்கிறார். மனிதனை படைத்ததோடு அவர் நின்று விடாமல் மனிதனுக்காக நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களை அல்லது மனிதனுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதற்கான நன்மைகளையும் சேர்த்தே அவனுக்கு கொடுக்கின்றார். சில நேரங்களில் ஒரு உபகரணத்தை நாம் வாங்கும் போது அதற்கு தேவைப்படக்கூடிய மற்ற உபகரணங்களுக்கு நாம் தனியாக செலவு செய்ய வேண்டும். ஆனால் சில கம்பெனியில் என்ன செய்யறாங்க, அந்த உபகரணத்தை கொடுப்பதோடு அதற்கு தேவைப்படுகிற மற்றவைகளையும் சேர்த்து கொடுப்பது போல நம்முடைய ஆண்டவர் நம்மை படைப்பதோடு நமக்கு தேவையான யாவற்றையும் சேர்த்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் சற்று வித்தியாசமான ஒரு வாக்குத்த வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்துள்ள விரும்புகிறேன். அந்த வாக்குத்த வசனம் எங்க இருக்கிறது என்றால் மல்கியா புஸ்தகம் 3:11 இருக்கிறது. அந்த முழு வசனத்தினுடைய ஒரு பகுதியை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மல்கியா 3:11, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் நான் கண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நமக்கான கனி அல்லது நமக்கான ஆசீர்வாதம் நமக்கான நன்மைகளை அநேகர் பட்சித்து போடுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை கண்டிப்பேன். உங்களுக்கான கனிகளை, உங்களுக்கான ஆசீர்வாதங்களை அபகரிக்கிறவர்களை நான் கண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய வேதாகமத்துல பல தேவ பிள்ளைகளுக்கான உச்சிதங்களை, மேன்மைகளை, கனிகளை பட்சித்து போடுகிறதை அல்லது பட்சித்து போட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவைகளெல்லாம் வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு வசனம், யோபு 24:19, வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மலையை பட்சிக்கும், அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். பாவிகளை பாதாளம் பட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவிகள் என்ன செய்கிறார்கள்? அதற்கு கீழே நீங்க வாசித்தீங்கன்னா, முதலாவது பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை அவர்கள் பட்சிக்கிறார்களாம். யோபு 24:21 அதை சொல்லுகிறது. பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை பட்சித்து விட்டு விதவிக்கு நன்மை செய்யாதே போகிறான். இந்த ஏன் பாவிகள் அது பட்சிக்கும்னு சொன்னா, பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை அவர்கள் பட்சிக்கிறார்கள், விதவைகளை பட்சிக்கிறார்கள். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த உலகத்துல தங்களுக்கு உரியதல்ல, தங்களுக்கு அல்லாத ஆஸ்திகளிலே ஆவல் கொண்டு, தங்களுக்கு அல்லாத ஐஸ்வர்யத்தின் மேல் விருப்பம் கொண்டு அந்த ஆஸ்திகளை அபகரிக்க நினைக்கின்ற சிலரை நம்ம பார்க்கிறோம். அவர்களை கர்த்தர் பட்சிப்பார் அல்லது தண்டிப்பார். நமக்குரியவைகளை, நமக்குரிய ஆசீர்வாதங்களின் நன்மைகளை பட்சிக்கிறவர்களை கர்த்தர் கட்டாயம் கண்டிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது, ஜனத்தின் திராட்சை செடியை அல்லது திராட்சை பழத்தை அல்லது திராட்சை கொடியை பட்சித்து போடுகிறவர்களை கர்த்தர் அடையாளம் காண்பிக்கின்றார். ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:14, கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். நீங்களே அந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள். சிறுமியானவரிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது. அந்த ஜனத்தின் மூப்பர்கள், நியாயாதிபதிகள், மக்களுக்கு போக வேண்டிய செல்வத்தை, மக்களுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கனிகளை அவர்கள் பட்சித்து போட்டார்கள். கர்த்தர்களை நிச்சயம் விசாரிப்பார் என்று வசனம் சொல்கிறது. நல்லா கவனிங்க. நீங்கள் தேவனுடைய மக்களாய் இருந்தால், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தால், உங்களுக்குரியவைகளை பட்சிக்கிறவர்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார். தேடி கண்டுபிடிப்பார், அவர்களை உண்டுலன்னு பண்ணிடுவார். மூன்றாவதாக, எரேமியா புஸ்தகம் 50:17, இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரிய ராஜா அதை பட்சித்தார். கடைசியில் பாபிலோன் ராஜாவாய் நேபுகாத் நேச்சரின் எலும்புகளை முறித்தார். அசீரிய ராஜா ஜனங்களை பட்சித்தான். எப்படி பட்சித்தான்? அந்த வசனத்தை திரும்ப பாருங்கள். இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. ஒரு ஆட்டை சிங்க துரத்துறது மாதிரி துரத்தி போய் அந்த ஆட்டை சிங்க பட்சிக்கிறது போல பட்சித்தான் அசீரிய ராஜா. இப்ப பட்சிக்கிறவர்களை கத்த சும்மா விட மாட்டார், அசீரியர்களை கத்த தண்டித்தார். அசீரியர்களுக்கு அவள் செய்த செயலுக்கு தக்கபடி பழி வாங்கினார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக உங்களிடையவர்களை யாராவது அபகரித்தால், ஆஸ்தியை அபகரித்தால், சொத்தை அபகரித்தால், ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டாரு. அந்த காலங்களில் அவர்களை கண்டிப்பார், அவர்கள் நியாய விசாரிப்பார். நான்காவதாக, எப்படி அசீரிய ராஜா தேவ ஜனத்தை ஒரு ஆட்டை சிங்கம் பட்சித்தது போல பட்சித்தானோ, அதுபோல நேபுகாத்து நேச்சரும் பட்சித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் 34 வசனம், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சர் என்னை பட்சித்தான், என்னை கலங்கடித்தான், என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான், வலு சர்ப்பம் போல என்னை விழுங்கி என் சுவையுள்ள பதார்த்தங்களால் தன் வயிற்றை நிரப்பினான், என்னை துரத்தி விட்டான். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சர் பட்சித்தான், ஜனத்தை பட்சித்தான், அப்படியே வாரிக்கொண்டு போனான். பாருங்கள், எவ்வளவு பேர் சிறை பிடிக்கப்பட்டு போனார்கள். ஆண்டவர் அதெல்லாம் கர்த்தருடைய மனதில் வச்சிருந்தார். தன் ஜனத்தை பட்சித்தவர்களை, தனத்திற்குரிய ஆசீர்வாதத்தை பட்சித்தவர்களை கர்த்தர் ஞாபகத்தில் வைத்திருந்தார். சரியான டைம் வந்துச்சு, சரியான நேரம் வந்த போது மிகச் சரியாக ஆண்டவர் சந்திக்கப்பட்டான், தண்டிக்கப்பட்டான், கண்டிக்கப்பட்டான். ஆண்டவர் உங்களுக்குரியவைகளை ஒருவன் தொடுவானால் அவர் அமைதியாக இருக்க மாட்டார், கவனித்துக் கொண்டிருப்பார், சரியான சமயத்தில் அவர் பழி தீர்ப்பார். ஐந்தாவது, எப்ராயீமர் தங்களுடைய நியாயாதிபதிகளை பட்சிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7 அதிகாரம் 7 வசனம், அவர்கள் எல்லாரும் அடுப்பை போல அனலாகி தங்கள் நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள், அவர்களுடைய ராஜாக்கள் எல்லாரும் விழுந்தார்கள், அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை. நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள் யார் என்று முன்பு நான் வாசித்தால் ஒசியா புஸ்தகம் 7:1 இப்படி வாசிக்கிறோம், நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும், எப்ராஹிமின் அக்கிரமமும் சமரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். அவர்கள் வந்தனை செய்கிறார்கள், திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரர் கூட்டத்தர் கொள்ளையிடுகிறார்கள். எப்ராஹிமர் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட ஒரு வசனம் 7:8 நான் வாசிக்கும் போது, ஒசியா 7:8 வாசிக்கும் போது, எப்ராஹிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறார், எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம் என்று நான் வாசிக்கிறோம். எப்ராஹிம் நியாயாதிபதிகளை அவன் பட்சித்தான் என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவனுக்குரியவைகளை யாரெல்லாம் பட்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் அபகரிக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் சும்மா விடுகிறதில்லை. சரி, நீங்கள் எப்படி இருந்தால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து செயல்பட முடியும், நீங்கள் என்ன செய்தால் உங்களுக்காக செயல்பட முடியும் என்ற நோக்கில் நாம் கவனிக்கும் போது, அதாவது மல்கியா புஸ்தகம் 3:11 வசனத்தின்படி, பட்சிக்கிறவர்களை கத்த தண்டிக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் வேதத்தில் தேடி வாசிக்கலாம். நமக்குரியவைகளை, நம்மை பட்சித்த மக்களை கத்த தண்டிக்கணும்னு சொன்னா, அவர்களை விசாரிக்கணும்னு சொன்னா, நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு எரேமியா தீர்க்கதரிசி ஒரு அழகான வார்த்தையை சொல்லியிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:3 வசனம், இஸ்ரவேல் கத்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருந்தது, அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள், பொல்லாப்பு அவர்கள் வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலை பட்சித்தவர்கள் யாவரும் குற்றவாளிகளானார்கள். யாரு பட்சித்தாலும் சரி, அவர்கள் குற்றவாளிகள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியவைகளை அபகரிக்கிறவர்கள், பட்சிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்களை வேதம் குற்றவாளிகள் என்று சொல்லுகிறது. அப்படியானால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம், அவருக்கு முதற் பலன்களாய் இருந்து, யாருமே நம்மையும் நமக்குரியவர்களை பட்சிக்க நினைக்கிற யாராயிருந்தாலும், அவர்களுக்கு கர்த்தர் நியாயத்தீர்ப்பு செய்யணும்னா, அவர்களை கர்த்தர் விசாரிக்கணும்னா, நாம் என்ன செய்யணும்ன்றத மிகச் சுருக்கமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த தேவனுடைய ஜனமாய் இருக்கக்கூடிய எபிரேய ஜனம், இஸ்ரேல் ஜனத்தை எகிப்திய மக்கள் அல்லது பாரோ மன்னன் பட்சித்தான், அவருடைய உழைப்பை பட்சித்தான், அவருடைய ஆயுசின் வருஷங்களை பட்சித்தான், அவருடைய வருமானத்தை பட்சித்தான். பாருங்கள், அவர்களை கொடுமையாக நடத்தினான். மிக பரிதாபகரமான நிலையிலே அவர்கள் வளர்ந்து வந்தார்கள். ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, ஏறத்தாழ 400 ஆண்டுகள் அவர்கள் அடிமை வாழ்வு வாழ்ந்தார்கள். கொத்தடிமைகள் என்று சொல்றோம் பாருங்க, அது மாதிரி நடத்தப்பட்டாங்க. செங்கல் காலவாய்களிலே அவர்கள் கடுமையாக உழைத்தார்கள். அப்படி உழைத்த உழைப்புக்கு ஏற்ற சன்மானம் கொடுக்கப்படவில்லை. ஏதோ சாப்பாடு கிடைச்சது, அவ்வளவுதான். அவர்கள் சேமித்து வைக்க முடியவில்லை, அவள் தாராளமாக செலவு பண்ண முடியவில்லை, வீட்டுக்கு தேவையவற்றை செய்து கொள்ள முடியவில்லை, பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கொடுக்க முடியவில்லை. அவர்கள் மிருகங்களைப் போல நடத்தப்பட்டார்கள். நான் அடிமைகளை குறித்து நான் நிறைய வாசித்திருக்கிறேன். அப்படி அடிமைகள் எப்படி வளர்க்கப்பட்டார் என்று பார்க்கும்போது மிருகங்களைப் போல நடத்தப்பட்டார்கள். ரோமர்களுக்கு கீழே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வளர்க்கப்பட்ட அடிமைகளுக்கு பேர் கோருக்கள். மூன்று தலைமுறைகளுக்கு அதிகமாக அடிமைகளாக இருக்கிறவர்கள் கோருக்கள் என்று பெயர். அவர்கள் மிருகத்தை போல நடத்தப்பட்டார்கள். அந்த அந்த அடிமைகளுக்கு நடுவில் ஒருவனுக்குத்தான் ஒரு புரட்சி தீ பற்றி பிடிக்கிறது. அவன் மூலமாகத்தான் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுகிறது. இதை ஸ்பார்டகஸ் என்ற ஒரு புத்தகத்தில் நான் வாசிக்க முடியும். அடிமை வாழ்வு மோசமான வாழ்வு. அப்படி அடிமையாக நடத்தப்பட்டார். அளவுக்குரிய உழைப்பு எல்லாம் பட்சிக்கப்பட்டது. அவருடைய உழைப்பு எல்லாம் திருடப்பட்டது. எல்லாவற்றையும் அபகரித்தார்கள். அநியாயமாய் அபகரிக்கப்பட்டது அவருடைய ஆஸ்திகள். அதனாலதான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையாகி வரும் பொழுது அதற்குள்ளாக, அதாவது அஞ்சாதிகார யாத்திராகமத்திலிருந்து பன்னெண்டாதிகாரத்திற்குள்ள, இவர்களை பட்சித்தவர்களை ஆண்டவர் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டார். 10 வாதைகளை கொண்டு வாதித்தார். ஏண்டா இந்த மக்களுக்கு விரோதமா நாம் எழும்புடன் நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் வாதிக்கப்பட்டார்கள். 10வது வாத சங்கார தூதன் எழும்பி வந்து தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிக்கிற ஒரு பெரும் வாதை. அந்த வாதையெல்லாம் புலம்பல் சத்தம் கேட்டது. வாங்க, இவங்க கேட்டதை ஜனங்கள் கொடுத்தார்களாம். 12வது அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, யாத்திராக 12வது அதிகாரத்துல, பொண்ணு கேட்டா பொண்ணை கொடுத்தார், வெள்ளி கேட்டா வெள்ளியை கொடுத்தார்கள், எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கொள்ளை அல்ல, தவறான வார்த்தை, நான் வார்த்தை பிரயோகம் என்று கருதுகிறேன். அதை ஆண்டவர் மிகைப்படுத்தி சொல்கிறார். உண்மையாகவே அவர்கள் கடந்த 400 வருடங்களுக்கு மேலாக உழைத்த உழைப்பிற்கு கிடைக்க வேண்டிய சன்மானத்தை அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு போகிற போது மொத்தமாய் பெற்றுக் கொண்டு போனார்கள். நியாய விசாரிக்கிற கர்த்தர் நீதிபரர், மிக சரியான சமயத்தில் நீதிபரராக இருந்து நியாய விசாரித்து அவர்களை பட்சித்தவர்களை கர்த்தர் கண்டித்தார். சோ இந்த நேரத்திலும் கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து பட்சிக்கிறவர்களை கண்டிக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மூணே மூணு விஷயம்தான் நான் உங்களோட பேச போறேன். நாம், அதாவது இஸ்ரவேலர், கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். அப்போ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களா நம்ம இருந்துட்டோம்னா, அவருக்கு பரிசுத்தமுள்ளவர்களா இருந்துட்டோம்னா, நம்ம யாராவது பட்சித்தாங்க, நம்மையோ அல்லது நமக்குரியவர்கள் யாராவது பட்சித்தாங்கன்னா கர்த்தர் அவர்களை கண்டிப்பார் என்பதை மனசு வச்சுக்கோங்க. அப்போ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் நாம பிரதானமா செய்ய வேண்டிய மூணு விஷயம். நம்பர் 1, நாம் அவருக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கே சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். இப்போ லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். முதற்பேறான எந்த ஆண்பிலையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் என்று வாசிக்கிறோம். அதாவது அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தமானது, கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் என்றால் நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். வேற இந்த உலகத்துல வேற எதுவும் நம்மை தேவனை விட்டு பிரித்து விடக்கூடாது. நாம் முழுக்க முழுக்க முழுக்க கர்த்தருக்கு சொந்தமானவர்களாக, கர்த்தருக்கு உரியவர்களாக, கர்த்தர் விரும்புகிறபடி வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சொந்தமானவர்களா இருக்கிறோமா? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் எத்தனை பாக்கியம் உள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது எனப்படுமா? ஒரு பாடலே இருக்குது, சங்கீதத்தில் இந்த வசனம் இருக்கு. தேவனுக்கு சொந்தமான ஜனமாக, அவருடைய மக்களாக, அவருக்குரியவர்களாக வாழ்வது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். சோ நீங்க அவருடையவர்களா இருந்தா யார் உங்களை தொட முடியாது? உங்களுக்கு விரதம் எழும்ப முடியாது. உங்களையோ உங்களுக்குரியவர்களையோ யாரும் பட்சிக்க முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு கர்த்தர் சொல்றார். உன்னை எவனாவது தொட்டான்னா என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்றார். இவ்வளவு அழகாய் கர்த்தர் பேசுகிறார். அந்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நான் அவருடையவனாக இருக்கும் பொழுது எனக்காக கர்த்தர் எழும்புகிறார். எனக்காக என்னை பாதுகாக்கும்படி, என்னை பட்சித்தவர்களுக்கு விரோதமாக அவர் எழும்புகிறார். அவர்களை கண்டிக்கும்படி எழும்புகிறார். அவர்களை நியாய விசாரிக்கும்படி எழும்புகிறார். அவர்களை விசாரிக்கும்படி எழும்புகிறார். அதை நான் மறந்து விடக்கூடாது. 2வது, அவர் நமக்கிட்ட ஆணை, நமக்கிட்ட கட்டளை, நமக்கிட்ட கற்பனைகளை நாம பின்பற்றுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்துட்டா நாம் அவருக்கு பரிசுத்தம் உள்ளவர்கள். நம்ம யாரும் பட்சிக்க முடியாது. நம்மையோ நமக்குரியவர்களையோ யாரும் பட்சிக்க முடியாது. இதை நம்ம எங்க வாசிக்கிறோம் சொன்னா, உபாகம புத்தகம் 7:6, 7, 8, 9 வசனங்கள். நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அதை மறந்துட வேண்டாம். நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அதுக்கு கீழே நீங்க வாசிக்கும் போது, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கொண்டதினாலும் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகையால் உன் தேவனாகி கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் வாசிக்கிறோம். அவருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கும் போது நாம் அவருக்கு பரிசுத்தமான ஜனமாக இருக்கிறோம். இந்த உலகத்துல நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது போல அப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதையை, வாழ்க்கையை வேறு யாருக்கு கர்த்தர் கொடுக்கல. நாம் அவருடைய ஜனம், அவருடைய ஜனம். ஆகவே நமக்கு விரோதமாக யாராவது எழும்பினால் அவர் சும்மா இருப்பாரா? உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காத அப்படின்னு சொல்ற, வாய்க்காதே போகும்னு சொல்றார். இன்னொரு இடத்துல உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஒன்று, உனக்கு விரோதமாய் போராடுகிறவர்கள் போராடுகளை தேடியும் காணாதிருப்பாய். உனக்கு எதிராக எழும்புகிறவங்களை ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். இப்படிலாம் கர்த்தர் சொல்றார், வாக்குத்தத்தங்களை சொல்றார். இப்போ நான் கர்த்தருக்கு சொந்தமானவன் இருக்கணும் முதலாவது, இரண்டாவது அவருடைய கற்பனையின்படி, அவருடைய கட்டளையின்படி, அவருடைய பிரமாணத்தின்படி நான் வாழக்கூடியவனாக இருக்கணும், அவருடைய வசனத்தை நேசிக்கக்கூடியவனாக இருக்கணும். அப்படி செய்யும் பொழுது எந்த சத்துருவும், என்னை பட்சிக்க வந்த எந்த சத்துருவும் தேவனால் கண்டிக்கப்படுவான், அல்லது தேவனால் தண்டிக்கப்படுவான், தேவன் அவனை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். வெகு காலத்துக்கு முன்பதாக நான் கேட்ட ஒரு சாட்சி, ஒரு சகோதரன் ஜேசிபி அந்த இயந்திரத்தை இயக்குகிற சகோதரன், அவர் தனக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தை அவர் திருப்பி வாசிப்பார், வாகனத்திலே வச்சிருப்பார். தனக்கு எப்போதெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் பைபிளை திருப்பி வாசித்து அதை சந்தோஷப்படுவார். அவருக்கு மேல ஒரு அதிகாரி இருந்தார். அவருக்கு கிறிஸ்துவை பிடிக்காது, இயேசுவை சுத்தமா பிடிக்காது, பைபிளை தொடரவனை பிடிக்காது, எரிஞ்செறிஞ்சு விழுவார். இவர் பைபிள் வாசிக்கிறத பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அங்க வருவார். அவ்வளவு வேலை கிடைக்குது, அந்த வேலையை செய்யாம பைபிளை பார்த்துட்டு இருக்கிற, முடி வச்சுட்டு வேலையை பார் அப்படின்னு சொல்லுவார். ஓவர் டார்ச்சர். வேதத்தை வாசிக்கிறதுனால அந்த மனிதன் இந்த டிரைவரை ஓவரா டார்ச்சர் பண்ணார். பல நாட்கள் இது நடந்துச்சு. ஆனால் இந்த சகோதரன் தேவ பிள்ளையா இருக்கிறதுனால மிகவும் பொறுமையோடு இருந்தார், மிகவும் பொறுமையோடு ஆண்டவர் பார்த்துப்பாரு, ரொம்ப புன்முறுவலோடு அவர் என்ன சொன்னாலும் கேட்டுப்பார். ஒரு நாள் ரொம்ப ரொம்ப மோசமா கோபமா பேசிட்டார். பைபிள் வாசிக்கிறத பார்த்த உடனே அவர் அப்படி பேசினார், இப்படியே பைபிள் வாசிக்கிறது தான் உனக்கு நாங்க சம்பளம் கொடுக்குறோமா என்றெல்லாம் பேசினார். அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இந்த வேதத்தை வாசித்தார், அது வரைக்கும் கோபப்படாதவர் அன்னைக்கு கோபப்பட்டுட்டார். கோபம் வந்த உடனே இந்த சகோதரன் ஆகம புத்தகங்களின் ஒரு பகுதியை எடுத்தார். எபோசியர், எமோரியர் இவங்க பேரெல்லாம் சொல்லி இவர்களை குழவிகள் வந்து கொத்திட்டு அப்படின்னு ஒரு வேத பகுதி இருக்கு, அதை வாசிச்சிட்டார், சத்தமாய் வாசித்தார். எபோசியரே, எமோரியரே, குழவிகள் கொட்டியது அப்படின்னு வாசித்து முடிட்டார். முடிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அந்த அதிகாரிக்கு என்னடா அவன் ஒண்ணுமே சொல்லாம ஏதோ பைபிளை திறந்தான், குழவிகள் வந்து கொட்டியதுன்னு வாசிக்கிறானே என்று நினைச்சுக்கிட்டே பைத்தியக்காரன் அப்படின்னு திட்டிட்டு போயிட்டே இருந்தார். கொஞ்சம் தூரம் போயிருப்பார் பாருங்க, எங்க இருந்து ஒரு குழவி கூட்டம் வந்துச்சு. அந்த குழவி கூட்டங்கள் வந்து அவரை ஓட ஓட விரட்டி கொத்துச்சு. உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் குழவிகள் அவரை கொத்துச்சு, கொட்டியது பாருங்க. அவருக்கு உடம்பு முழுசும் அப்படியே வீங்கிச்சு. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. மருத்துவமனையில அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. எல்லாரும் பார்க்க போனாங்க. பார்க்க போனவங்ககிட்ட எல்லாம் அவர் சொன்னது என்ன தெரியுமா? எப்பா, யார்கிட்ட வேணாலும் கரைச்சல் பண்ணுங்க, பிரச்சனை பண்ணுங்க, அந்த கருப்பு புத்தகம் வச்சிருக்கிறானே ஒருத்தன், அதாவது பைபிள், அவன்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருங்க ஐயா. நான் ஏதோ வேலையில அவனை கொஞ்சம் கோபமா பேசிட்டேன், நீ வேலையை விட்டுட்டு பைபிள் வாசிக்கிறியான்னு சொல்லிட்டேன். அவன் ஒரு நாள் கோபப்பட மாட்டான். திடீர்னு அந்த கருப்பு புத்தகத்தை திறந்தா என்னமோ 4-5 பேரை சொன்னான், 7 பேரு சொல்லிட்டவர்களை குழவியில் கொட்டியதுன்னு சொன்னான். நான் வந்து விளையாட்டா நினைச்சிட்டேன், அதை ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கல. ஒரு சில நிமிஷத்துல குழவி கூட்டம் வந்து நீ கொத்திருச்சு, அதனால அவன்கிட்ட மட்டும் எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க என்று சொன்னார். அவன் மேல அவருக்கு அப்புறம் கோபம் வரல, உண்மையில தெய்வ சக்தி இருக்குன்னு அவர் நம்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ நாம கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, கர்த்தருடைய கற்பனைகளை நடக்கும் போது நமக்கு விரோதமா யார் எழுப்பினாலும் யார் வந்தாலும் அவங்க நமக்கு நமக்குரியவைகளை பட்சித்தாலும் கர்த்தர் விடமாட்டாரு. அவர்களை நியாய விசாரிப்பார், அவர்களை சந்திப்பார், அவர்களை தண்டிப்பார், கண்டிப்பார். அது நடக்கும். மூணாவது, பரிசுத்தமான உள்ளவர்களா நம்ம இருக்கணும்னா வேறு பிரிக்கப்பட்டவர்களா, அதாவது இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அவரை ஆராதிக்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி, அவரை உயர்த்தும்படி தேவனாலே நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் கர்த்தரை அழைத்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட நம்முடைய லைஃப்ல, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும், பெரிய அதிசயத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, நாம ரொம்ப கவனமா இருக்கணும். லேவியர்கள பரிசுத்தம் உள்ளவர்கள் ஏன் சொல்லிருக்கா, லேவியர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். 2 புத்தகம் 35:3 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இஸ்ரவேலை எல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி, அதாவது கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி, ஆண்டவருக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், 12 இந்த கோத்திரத்தை மாத்திரம் கர்த்தர் செப்பரேட் பண்ணி வேறு பிரித்தார். காரணம், இவர் பரிசுத்தமானவர்கள். குறிப்பா பாருங்க, லேவி தன்னுடைய சகோதரி அதாவது மானபங்கப்படுத்தப்பட்டால் தீட்டுப்பட்டால் என்பதற்காக தன்னுடைய தமையன் சிமியனோடு சேர்ந்து அவர்களை கொன்று குவித்தான், தீனால கெடுத்தவங்களை அப்படின்னு வாசிக்கிறோம். அப்புறம் மோசே மலையிலிருந்து இறங்கிறது தாமதமான போது எல்லாம் விக்கிரகாரணை செய்தாங்க, வேசித்தனம் பண்ணினாங்க, யார் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறது என்று கேட்கும்போது உருவின பட்டயத்தோடு குதித்தவர்கள் யாருன்னா இந்த லேவியர்கள். அதனால கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி அவர்களை கர்த்தர் செப்பரேட் பண்ணார். பரிசுத்தம் உள்ளவர்கள் லேவியர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள். அவங்க எப்படி தங்களை காத்துக்கொண்டு, செத்தவைகளுக்கு எல்லாம் விலகி இருக்கணும்னு இருக்குது 14:21 செத்தவைகளுக்கு விலகி இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க 14:1-2 வாசித்தீங்கன்னா அவங்க ரொம்ப பிரதிஷ்டையோட இருக்கணும், அர்ப்பணிப்போட இருக்கணும். இப்போ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் சொன்னா வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, பிரதிஷ்டையோடு கூட வாழ்கிறவர்களாக இருப்பவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். அவங்களுக்கு விரோதமா யாராவது எழும்பி அவருடைய கனிகளை பட்சிக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டாரு, அவர் தண்டிப்பார், அவர் எழும்பி காரியங்களை செய்வார். அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில, உங்களுடைய ஜீவிதத்துல நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களா இருக்கிறீங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் சரி, உங்களையோ அல்லது உங்களுக்குரியவர்களை யார் பட்சித்தாலும் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். 2-3 எரேமியாவின் படி அவர் சும்மா இருக்க மாட்டார், அவர்களை தண்டிப்பார், அவர்களை நியாயத்தில் கொண்டு வருவார், அவர்களை விசாரித்து அவர் நீதி

0: அவர்கள் தான், நாம் அவருக்கு பரிசுத்தமானவர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம புறமா யார் எழும்பினாலும் ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் செயல்பட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம் பட்சத்தில் இருக்கிறார். நம்ம யாராவது பட்சிக்க நினைத்தால் கர்த்தர் அவர்களை பட்சிப்பார், அவர்களின் நியாயத்திலே கொண்டு வருவார், அவர்களின் நியாயம் தீர்ப்பார். தேவனுடைய வல்லமை விளங்கும், அவர்களை கர்த்தர் கண்டிக்கவும் தண்டிக்கவும் செய்வார். நாம் இந்த மூன்று குறிப்புகள், அதாவது நம் முதல்ல கர்த்தருக்குரியவர்களாக இருக்க வேண்டும், இரண்டாவது கர்த்தருடைய கற்பனைகளை நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்கலாம் இருக்கணும், மூணாவது வேறு பிரிக்கப்பட்டவர்களா இருக்கணும். இப்படி நடந்து கொண்டால் இந்த வசனம், அதாவது மல்கியா 3:11 படி நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்களை பட்சித்தவர்களை கர்த்தர் சீக்கிரம் தண்டிப்பார், இது நடக்கும். அதனால இதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க கர்த்தருக்கு பரிசுத்தமானவங்களாக இருங்க. ஜோம் பண்ணுவோம். நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தையை அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய தருணத்திற்காக நன்றி. ஒரு பொற்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய நாமத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கப்பட, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட இயேசு சுவாமி நீ உதவி செய்யும். உங்களுடைய கருணை கண்கள், கிருபை, தயவு, காருண்யம் அத்தனையும் எங்கள் மேல் அளவில்லாமல் தங்கி தாபரிக்கட்டும். உம்முடைய அன்பின் பிரசன்னத்திற்குள் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. குறிப்பாக ஆண்டவரே, தகப்பனே, கர்த்தாவே, எங்களுக்குரியவைகளை யாராவது பட்சிக்க நினைத்தால் அவர்களை நீ தண்டிக்கிறீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எங்களுடைய கனிகளை, எங்களுக்குரியவைகளை யாரும் தொடாதபடி வேலையெடுத்து பாதகத்துக் கொள்ள எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக, உமக்குரியவர்களாக வாழ, உமக்கு சொந்தமானவர்களாக வாழ, உடைய கற்பனைகளின்படி ஜீவிக்க ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேல வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் கிரைவில்லியம் டேவிட் அவர்களே, மிக ஆசீர்வாதமான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலைத்திலே 10:56, 11 மணிக்கு வருகிறது சிந்தனை துளிகள். பாஸ்டர் பின்கர் விக்டர் அவர்கள் நோர்வேயிலிருந்து எங்களோடு இணைந்து வழங்க இருக்கின்றார்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கரையத்திலே 11 மணி, புதன்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைகிறார் பாஸ்டர் வென்கர் விக்டர் அவர்கள், நோர்வேலிருந்து சிந்தனை துளிகளோடு.
2: கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு கொடாவுடி ஸ்தோத்திரம். நாங்கள் இன்றைய தியானத்திற்கு 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கொள்வோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆமென். அல்லேலூயா. நாம் யாருடையவர்கள்? பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயங்களா நாம் காணப்படுகிறோம். நாம் நம்முடையவர்கள் அல்ல. நாம் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நாம் ஞானஸ்தானத்தை பெற்று நாங்கள் புதிய சிருஷ்டிகளாக மாறுகிறோமோ அன்றிலிருந்து நாம் நம்முடையவர்கள் அல்ல. நாம் தேவனுடையவர்கள். பரிசுத்தாவியானவர் தங்கும் ஆலயங்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆகவே நம்முடைய ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தை நாம் எப்படி வைத்திருக்க வேண்டும்? பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஆவியானவர் செவி கொடுத்து வாழ வேண்டும். நம்முடைய மனம் போன போக்கெல்லாம் நாம் வாழ்வதற்கு அழைக்கப்படவில்லை. கால் போன போக்கெல்லாம் நாம் போக செல்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. பரிசுத்தாவியானவருடைய வழியிலும் அவருடைய வழி நடத்தலிலும் அவருக்கு நாம் வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் நம்முடையவர்கள் அல்ல. நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் தேவனுடையவர்கள். நாம் 2 தோணியில் கால் வைத்து வாழ முடியாது. இந்த உலகத்துக்குள்ளும் தேவனுக்குள்ளும் நாம் கால் வைத்து வாழ முடியாது. முடிவெடுக்க வேண்டும். நாம் யாருடையலாம் வாழப்போகிறோம்? நம்முடையவர்களாக வாழப்போகிறோமா? நாம் மாம்சத்துக்கு செவி கொடுத்து வாழப்போகிறோமா? இந்த பூமியில வாழ்ந்து அழிந்து போகிறோமா? அல்லது பரிசுத்தாவியானவருக்கு செவி கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைய போகிறோமா? நாம் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் முடிவெடுப்போம். நாம் நம்முடையவர்கள் அல்ல. பரிசுத்தாவியானோர் வாழும் ஆலயம் என்று சொல்லி நாம் முடிவெடுத்து நாம் வாழுவோம். இனி பிழைப்பது நமக்காக அல்ல, தேவனுக்காக. நாம் வாசித்துக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 5:15 சொல்லுகிறார், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதாரிக்கின்றோம். ஆகவே அன்பான சகோதர சோழே, நாம் பிழைத்திருப்பது கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்துவுக்காக, நமக்காக அல்ல. நமக்காக அல்ல, நாம் கிறிஸ்துவுக்காக நாம் பிழைத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் அவருக்காக பிழைக்கும்படியாக அவர் என்ன செய்தார்? நமக்காக மரித்தார். நமக்காக மரித்து உயிர் தெழுந்தார். எதற்காக? நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக. ஆகவே அன்பான சோர்சுரலே, நாம் நம்முடையவர்கள் அல்ல. பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயங்களாக நாம் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 6:14-16 வாசிக்கொள்வோம், அந்நிய நுகத்திலே அவவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? பாருங்க, 2 வேர்ட்ஸும் தரிக்க முடியாது என்று சொல்லி இங்கு நமக்கு சொல்லப்படுகிறது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அவர் 2 இடத்துல நம்ம கால் வைக்க முடியாது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளியிலும் வாசம் பண்ணி கொண்டு இருளிலும் வாசம் பண்ண முடியாது. ஒன்றில் ஒளியை தெரிந்தெடுக்க வேண்டும், அல்ல இருளை தெரிந்தெடுக்க வேண்டும். அது உங்களுடைய கைகளில் உண்டு. 15 சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்கும் பேலியாளிக்கும் இசைவேது, அவவிசுவாசி உடனே விசுவாசிக்கு பங்கேது. ஆகவே நாம் 2 தோணியில் கால் வைக்க முடியாது. 2 வருஷம் போட முடியாது. ஒன்றை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும். அது நமது கைகளில் ஒன்று. அது அன்பான சகோதர சகோதரர்களே, நாம் நம்முடையவர்கள் அல்ல. நாம் தேவனுடையவர்கள். தேவனுடையவர்கள். நாம் சும்மா ரட்சிக்கப்படவில்லை. நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நாம் நம்முடைய கிரியைகளினாலும் நம்முடைய சிந்தைகளினாலும் இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் முன்குறித்தல், அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அது அன்பான சகோதர சொல்லை நாம் வாசிப்போம். 16 சொல்கிறார், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயங்களாய் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். ஆகவே நாம் இன்றிலிருந்து நாம் உணர்வடைந்து கொள்வோம், நம்முடையவர்கள் அல்ல, தேவனுடையவர்கள், பரிசுத்தாவியானவர் வாழும் ஆலயங்களாய் நாம் காணப்படுகிறோம். மனிதர்கள் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாழுவதில்லை, நமக்குள் தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அவருடையவர்களாய் நாம் வாழும் பொழுது அவர் நமக்குள் வாசம் பண்ணி அவர் நம்முடைய தேவனாயிருப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்கள். ஆகவே நாம் தேவனுடைய பரிசுத்தாவியானவர் வாழும் ஆலயங்களாய் நாம் ஒவ்வொருவரும் வாழுவோம். கர்த்தருடைய ஆஸ்வதிப்பராக, கர்த்தருக்குமாய் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா.
1: ஆமென். நன்றி பாஸ்டர் பென்கல், அருமையான ஆண்டவருடைய வார்த்தை சிந்தனை துளிகளாக பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நிறம் கலைந்தரே 11:22, 11:30 வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். புதன்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 11:30. இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அதற்கு முன்பதாக இன்றைய நீதிமொழிகளை சோரி மெடினா அவர்கள் வாசிக்க இருக்கிறார்கள்.
2: நீதிமொழிகள் 25 அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேசர் பேர்த்தெழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இதயங்களும் ஆராய்ந்து முடியாது. வெளியினின்று களிமை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே. உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கும் மேன்மை. வழக்காட பதற்றமாய் போகாதே. முடிவிலே உன்னாயிலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. உன் அயலானோடே மாத்திரம் உன் வியாசியத்தை குறித்து வழக்காடு. மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான். உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபிரஞ்சி பூசணத்துக்கும் சரி. கோடைக்காலத்தில் உறைந்த மலையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உன்னதமான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். தேனை கண்டுபிடித்தாயனால் மட்டாய் சாப்பிடு. மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காத படிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே. பிறனுக்கு விரோதமாய் பொச்சாட்டி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கட்டத்துக்கும் உரிமையான அம்புக்கும் ஒப்பானவன். ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம். மன துக்கமுள்ளவனுக்கும் பாட்டுகளை பாடுகிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரத்தை களைகிறவனை போலவும் வெடியுப்பின் மேல் வார்த்த காடியை போலவும் இருப்பான். உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தளர்களை குவிப்பாய். கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். வடகாற்று மலையையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும். சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலும் வீட்டின் ஒரு மூலையில் தங்குவதே நலம். தூரதேசத்திலிருந்து வருண செய்து விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும். தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகழை நாடுவதும் புகழல்ல. தன் ஆவியே அடக்காத மனுஷன் மதிலிடுந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். ஆமீன்.
1: ஆமீன். நன்றி சௌரி மேரினா, வாழ்த்துக்களம்மா.
2: நன்றி பிரதர்.
1: நேரம் 11:32. உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். தாமதிக்காமல் அழைத்து ஆண்டவரின் நாமத்தை உயர்த்தி பாடுங்கள்.

நேரம் கலைத்திரை 11:37. புதன்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கும். இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம் மற்றும் விருப்பு பாடலை பதிவு செய்கின்ற நேரம் 6473385596 இலக்கத்திலே நீங்கள் பாடல் பதிவிலேயோ அல்லது பாட நீங்கள் வரலாம். அன்பு உறவுகளே, எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர் மல்லிகா அம்மா.
0: எப்படி இருக்கீங்க?
1: ஆண்டவர் கிருபையால நல்லா இருக்கிறேன் பிரதர்.
0: ஓகே, சொல்லுங்க.
1: நீங்க சும்மா இருக்கிறீங்களா?
0: ஓமம்.
1: நாங்கள் கொடுத்துட்டாரு விசுவாசிப்போம். நான் பாடுறேன். தோத்திரம் தகப்பனே, தோத்திரம் அப்பா, தோத்திரம் அப்பா, நன்றி நன்றி. இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன், இல்லை இல்லா நன்மைகளால் நிரப்பிடு.

0: சகோதரி எனக்கு இடையில சொல்லி தந்துருவா.
1: அப்படியா?
0: ஓகே, வந்துருவா கேட்டு. ஓகே பிரதர், நன்றி பிரதர்,
1: நன்றி
0: சகோதரி. ஓகே.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கிளையத்திலே 11:43 உங்களுக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பு. வணக்கம்.
3: வணக்கம் அங்கிள், நான் கிளிநொச்சியில இருந்து செமினா பேசுறேன்.
1: ஓகே, கிளிநொச்சி செமினா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் அங்கிள்.
1: ஓகே ஓகே ஓகே. மூட கிளி எங்க
3: இருக்குது?
1: இருக்கா? சத்தத்து காணல இப்ப.
3: தூக்கம். இது பெருசா இந்த கதைக்கு பழகல.
1: பழக இல்லையா? கதை காட்டி என்ன செய்வீங்க, விட்டுருவீங்களா வெளியில?
3: இல்ல.
1: ஓகே ஓகே.
3: ஒரு 2 வருஷம் அப்படி பழகும் அது கதைக்கு.
1: அப்படியா? சரி
3: நம்பிக்கிட்டு மாதிரி.
1: சரி பாடுங்க.
3: என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்று உம்மை சாத்திருப்பேன். என் ஜீவர்கள் எல்லாம் உம்மை சார்ந்திருப்பேன். நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தானையா. என் ஜீவ நாட்கள் எல்லாம் உம்மை சார்ந்திருப்பேன். என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா. ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா. என்னை கைவிடவில்லை ஐயா, என்னை கைவிடவில்லை ஐயா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தான் ஐயா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தானையா. என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன்.
1: ஆமென். நன்றி செமினா. ஓகே.
4: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Christian songs, programs, poems, dramas, and more.
5: அத்தனைகள் 10. கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும். கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும்.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க? ஓ ஓகே. பெரிய அண்ணா என்ன பாட்டு பாட போறீங்க?
6: பாடுங்க.

0: ஆமென்.
1: மாமழை பெய்ய போகுது.
0: ஹல்லேலூயா.
1: மாமழை பெய்யும். கர்த்தரை தேவனுடைய குமாரனாகவும் அவர் அனுப்பினவா தகப்பனை பிதாவாகவும் இயேசு பிதாவுடன் சென்று அவருடைய பரிசுத்தாவியே பரிசுத்தாவியாகவும் இங்கே விசுவாசிக்கிற மக்களை விசுவாசிகள் என்றும் விசுவாசிக்கிறவர்களுக்கு அருள் மாமழை பெய்யும்.
0: ஆமேன், ஆமேன். நன்றி, அருமையான வாழ்த்துக்கள், நல்ல கருத்துக்கள், நல்ல பாடல். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டது.
1: உங்களையும் வாழ்த்துகிறேன் ஆண்டவரின் நாமத்தினாலே. சீக்கிரத்திலே வந்துட்டா அவை இங்கே வந்து காரியம் நடத்துவான்னு நான் நம்புகிறேன்.
0: ஆமேன், ஆமேன். நன்றி பெரியண்ணா, வாழ்த்துக்கள், நன்றி.
2: வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.

0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்திலே 11:57 புதன்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நான் ரீட்டம்மா.
0: சொல்லுங்க ரீட்டம்மா,
1: எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் சுகமா இருக்கிறேன். ஜசிதா எப்படி, எப்ப வருவா?
0: இந்த வாரம் வந்துருவா.
1: சுகமா இருக்கிறாவா?
0: ஓம் ஓம் சுகமா இருக்கு.
1: நான் போடுற பாட்டு எல்லாம் நீங்க ஏன் குறைச்சு குறைச்சு போடுறீங்க?
0: இப்ப குறைச்சு போடுறேன், முடிய நேரம். ஒரு
1: சரணத்தோட பாடுறீங்க நான் போடுற பாட்டு?
0: ஒரு சரணத்தோடயா? சரி,
1: ரெண்டு பல்லவியும் ஒரு சரணமும் நான் முதல்ல பிறகு மறு ஒரு பிறப்பு போயிட்டு கேட்டு கொண்டு
0: ஒரு மணிக்கு செய்தி பெறும்.
1: அதான் நான் யோசிச்சேன்.
0: அப்ப ஜசந்தா சொல்லி போடு, செய்தி ஒரு மணிக்குன்னா ஒரு மணிக்கு தான். பாட்டை நீங்க முன்னுக்கே போட்டுருங்காண்டு. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களோட பாட்டை முழுக்க போறேன், ரெண்டு சரணம்.
1: சரி, சந்தோஷம்.
0: ஆனா பெரிய பாட்டு தான் நீங்க கேட்கிற பாட்டெல்லாம், 6 நிமிஷம்.
1: என்ன பாட்டு ஐயா? நானே வழி நானே சத்தியம்.
0: நானே
1: வழி நானே சத்தியம்.

0: இவன் மகளே,
1: அப்ப நீங்க மறு ஒளிபரப்புல
0: கேப்பறீங்க?
1: வெரி குட். வேற என்னமா சாப்பிட்டீங்களா?
0: இல்லையா, எடுத்து அதில் அமுழிச்சிட்டு தான் சாப்பிட்றேன். பாட்டெல்லாம் கேட்டு கேட்டுட்டு செய்தி விளையக்கிய சாப்பாடை கொண்டு வந்து இதில் வச்சு கேட்டுக்கன்னு சாப்பிட்டுருப்பேன்.
1: சரி சரி சரி, நன்றி அம்மா, நடந்தது மிக மகிழ்ச்சி. கேட்டுக்கொண்டிருங்கோ.
0: ஆமாய்யா,
1: நிறம் கலையத்திலே 11 மணி, மன்னிக்கணும் 12 மணி மதிய ஒளிபரப்புடன் இணைந்துக்கிறோம். இது உங்களுக்கான நேரம். உங்களுக்கான நேரத்தில் நீங்கள் அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுங்கள். உங்களுக்காக, சர்வதேச உறவுகளுக்காக நாங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே உங்களை இணைத்திருக்கிறோம். 6473385596 என்ற இலக்கத்திலே நீங்கள் கூச்சப்படாமல், தயங்காமல் அழைத்து பாடுங்கள். அப்படி உங்களுக்கு பாடுறதுக்கான வாய்ப்புகள், வசதிகள், நேரங்கள் இல்லாவிட்டால் ஒரு 5 செகண்ட் அல்லது 10 செகண்ட், அதாவது 10 வினாடிகள் நீங்கள் ஆண்டவருக்காக கொடுத்து வாட்ஸ்அப்பிலே உங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்யுங்கள். உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

0: வணக்கம். எப்படி சௌரி மரியா, எப்படி இருக்கிறீங்க?
1: சுகமா இருக்கிறேன் ஆண்டவரே கிருபையால. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கும்.
1: ஆமென். இந்த கிழமை வருவா? அந்த மாதம் வரையில
0: இந்த கிழமை வருவா இல்ல அடுத்த கிழமை கண்டிப்பா வருவா?
1: ஆமென். பாட டைம் போட்டுது.
0: பாடுங்க பாடுங்க.
1: பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். உன்னதமானவரின்

சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா இது பரம சிலாகியமே. அவர் செட்டையின்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின்கு அடைக்கலம் புகவே தம் சிறகு

அவர் சத்தியம் வரிசையும் கடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகு

நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சிட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம்

0: ஐக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே. ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி சௌரி மரியா, வாழ்த்துக்கள்.
0: நன்றி. எனக்கு ஒரு பாட்டு சிரவணம்
1: சொல்லுங்க.
0: ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற இருக்கு.
1: ஜபமே,
0: ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற என்ற பாட்டு. ஜப ஆவியால் என்னை நிரப்பிடுமே, அது கிருவே தேவ கிருவே என்ற இதெல்லாம் இருக்கும் போல்.
1: சரி, பாக்குறேன்னா கண்டிப்பா எடுத்து வரோம். நன்றி அம்மா, நன்றி.
2: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800க்கும் மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 Finchdale Square, Unit 13, Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
1: நேரம் கலையத்திலே 12 மணி 9 நிமிடம். புதன்கிழமைக்கான மதிய ஒலியுறுப்போடு இணைந்துக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விரிவு பாடல்கள் இருக்கின்ற நேரம். நேரத்தை தாமதிக்காமல் உடனடியாக வந்து பாடுங்கள் அல்லது பாடல்களை பதிவு செய்யுங்கள். உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பாகும். இதோ மீண்டுமாக இன்னொரு இனிய பாடலோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், நான் மேரி.
0: எப்படி இருக்கீங்க மேரி?
1: ஆண்டவருடைய நாமம் மகிமையடைவதாக.
2: உம் அழகான கண்கள்

0: வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நலனேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நலனேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்
1: வாழ்கின்றேன். உங்களுக்கான நேரத்தில் இணைந்திருக்கோம். அடுத்து ஒரு சில விருப்ப பாடலை கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
1: நேரம் கலைந்தது 12:18 புதன்கிழமை காண மதிய ஒளிபரப்போடு அணிந்திருக்கிறோம். தொடர்ந்து ஒரு சில விருப்பு பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கிறோம். முதலிலே சௌரி கீதா அவர்கள் டென்மார்க்கிலிருந்து விரும்பி கேட்ட பாடல்.

ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள் சௌரி. கீதா அவர்கள் டென்மார்க்கிலிருந்து. அடுத்த பாடலாக சௌரி கொன்சி அவர்களுடைய விருப்ப பாடல், லண்டனிலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டுக்கிறார்கள். இதோ சௌரி கொன்சிக்காக இந்த பாடல் வருகிறது.

0: அருமையான பாடலே தெரிவு செய்து தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் சகோதரி கொன்சி அவர்கள் லண்டன்ல இருந்து. வணக்கம். எப்படி இருந்தது நல்ல பாட்டா? அப்படித்தான். இடையில வந்தா என்ன செய்யற? நேரஞ்சல வந்துட்டீங்க? சரி சரி சரி, நேரத்தை வீணாக்காமல் பாடுங்கோ.
1: எங்கோடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சூத்திரம், பார்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சூத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோனியாய் உயர்த்துவேன். எங்கோடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சூத்திரம், பால்வழிக்கும் எது ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் தோற்றம். நீரின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார் கத்தரே என்பலன், எதற்குமே அஞ்சுடேன். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மேற்பார் ஜெயிக்கிறார். கரசினால் தாங்கியே நடத்துவார் கத்தரே என்பலன், எதற்குமே அஞ்சுடேன். எங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி போக்கம், வாழ்வழிக்கும் எது ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் போக்கம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், ஜெயிக்கிறார். எங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி கோஷம், வாழ்வழிக்கும் எது ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் தோற்றம். ஆண்டவரே, இந்த நேருக்கு தந்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உங்களை உங்க குடும்பங்கள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதி.
0: ஆமென். நன்றி அம்மா. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். ஆமென். அடுத்த விருப்ப பாடலாக விருப்ப பாடல் வரிசையிலே கேட்டிருப்பது பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் நோர்வேலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள். இதோ அவர்களுக்காக இந்த பாடல் வருகிறது.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் நோர்வேயிலிருந்து பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள். தொடர்ந்து கனடாவிலிருந்து அருமையான தாயார் ரீட்டாமா அவர்கள் கேட்ட பாடல் இதோ.

இந்த பாடலே அருமையான தாயார் கனடாவிலிருந்து ரீட்டாம் அவர்கள் கேட்டிருந்தார்கள். அடுத்து இறுதி பாடலாக கனடாவிலிருந்து மீண்டும் ஒரு விருப்ப பாடல் சௌரி மரியா அவர்கள் கேட்ட பாடல் இப்பொழுது நாங்கள் இந்த விருப்ப பாடல் வரிசையில் இறுதியாக கேட்க இருக்கின்றோம்.

0: நேரம் கலையத்திலே 12:55.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: இன்றைய நாளும் உங்களுக்கான நேரத்தில் பாடல்களை பாடி மற்றும் விருப்ப பாடல்களை கேட்ட 11 சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் சொன்னதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்து 1 மணிக்கு முன்பதாக ஒரு இனிய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

0: புதன்கிழமை காண மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். நேரம் கலையதிலே ஒரு மணி. இது செய்திக்கான நேரம். எங்களோடு அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பார்மர் பரமதாஸ் ஆகிய அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் செய்திக்காக. அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் பிரதர்.
0: எப்படி இருக்கீங்க
1: ஐயா? பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்க ஐயா? நீங்க எப்படி இருக்கீங்க ஐயா?
0: நல்லா இருக்கும். நல்லா அம்மா கெட்டிங் பெட்டர். கூடிய வரவேற்கிறாங்க. உங்களோட ஜபத்துக்கு நன்றி. சுசி அம்மாவோட ஜபத்துக்கு நன்றி. இன்னைக்கு சுசி அம்மா வருவாங்களா பிரேயருக்கு?
1: ஆமா ஆமா வருவாங்க வருவாங்க.
0: சரி.
1: ஆமா
0: ஆமேன் ஆமேன். மிக மகிழ்ச்சி ஐயா. நீங்க ஜபத்தோடு ஆண்டோட வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க.
1: ஆமேன். நாம் ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேளையில எங்கள் வல்லமையில வானொலிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சகோதரன் வின்சென்ட் ஐயாவுக்காக, சகோதரி ஜெசிந்தாமா அவர்கள் பிள்ளைகள் குடும்பங்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த குடும்பத்தினுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அருமையான ஐயாவை ஆசீர்வதியும், அம்மாவை ஆசீர்வதியும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடித்த ஆயுளம் கொடும். அருமையான அம்மாவும் நல்ல உற்சாகமாக இரட்டிப்பான வல்லமையோடு கூட முன்பு இருந்த அப்ப அந்த உற்சாகத்தை பார்க்கலும் அதிக உற்சாகத்தோடு கூட அவர்கள் செயல்பட கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் கிரியைகள், வல்லமைகள், அதிகாரங்கள், அந்தகார சக்திகள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் நிர்மூலம் பண்ணுகிறோம், அப்புறப்படுத்துகிறோம். ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும், ஒரு தெய்வீக வழிநடத்துதல் உண்டாகட்டும். எல்லா தீமைகளுக்கும் அவர்களை அவர்களை ஆசீர்வதியமாண்டவர், எல்லா நன்மைகளாலும் திருப்திப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்
0: ஆமேன்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மேலான ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் கர்த்தர். இந்த இடத்துல ஆமீன் ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தையை ஆமீன். ஆதியாகமத்தின் புத்தகம் 50:21 ஞாபகப்படுத்துவதற்காக சொல்கிறோம். ஆதியாகமம் 50:21. இந்த இடத்துல யோசேப்பு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். அதுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் என்றால் இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை நோக்கி சொல்கிறான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. ஆமீன். பாருங்க, 18 அந்த சகோதரர்கள் என்ன சொல்றாங்க, நாங்கள்லாம் உமக்கு அடிமை. எந்த சகோதரர்கள் இந்த யோசேப்பை தூக்கி குடியில போட்டாங்களோ, எந்த சகோதரர்கள் அந்த மீதியானியர்கள் கையில இந்த யோசேப்பை விலக்கி விற்றார்களோ 20 வெள்ளிக்காசுக்கு, அதே சகோதரர்கள் இப்பொழுது சொல்கிறார்கள், நாங்கள் உமக்கு அடிமைகள் என்று சொல்லி. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் சூழ்நிலையே தலைகளா மாற்றுகிறவர். ஆனா யோசேப்பு செய்த ஒரே ஒரு காரியம் தெரியுமா, அவன் எந்த துன்பத்தின் மத்தியிலும் தேவனை அவன் தூஷிக்கவில்லை, தன்னுடைய சகோதரர்களுக்கு தீமை செய்யவில்லை. இந்த ரெண்டு விஷயம்தான் முதன்மையான காரியம். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை எந்த விதத்திலும் தூஷிக்க கூடாது, ஆண்டவரை கோபமாய் பேசக்கூடாது. ஆமீன். சமீப நாட்களில் ஒருத்தங்க சொன்னாங்க என்கிட்ட, அந்த ஒரு சூழ்நிலையில நான் சேசப்பாவை அண்ணா நல்லா திட்டி விட்டுட்டேன், நல்லா திட்டி விட்டுட்டேன், எனக்கு அவ்வளவு கோபம் வந்துருச்சு அவர் மேல, சேசப்பா மேல அப்படின்னு சொன்னாங்க. நான் சிரித்து கொண்டே இருந்தேன். அப்போ அவங்களுடைய நிலைமையில அவங்க திட்டி இருக்கிறாங்க. என்ன பெரிய ஒன்றும் கஷ்டம் கிடையாது, கர்ப்ப வேதனை படுகிறாங்க, ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காங்க, அவ்வளவுதான். அது எல்லாருக்கும் வரக்கூடியது தான். அந்த கற்ப வேதனை முடிந்த உடனடியாக ஸ்திரீக்கு சந்தோஷம் வரும்னு பைபிள்லயே போட்டிருக்கு. இதெல்லாம் நமக்கு முதலே தெரியும். ஆனாலும் சேசப்பாவை நம்ம திட்டுறோம். ஏன், நம்ம அறியாமையினால ஆத்திரத்தினால நம்ம என்ன செய்கிறோம், இப்படி எல்லாருக்கும் நடக்கும், நம்ம அது யாரும் விதிவிலக்கு இல்லை. அது பெரிய ஊழியக்காரங்களா இருந்தாலும் அவங்களும் இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. நீங்க அதனால யாருமே நல்லவங்க பரிசுத்தவங்க யாருமே சேசப்பாவை திட்ட மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் ஆண்டவரை ஏதோ ஒரு சமயத்துல திட்டி இருப்பாங்க. ஆண்டவரை ஏன் ஆண்டவரை இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கேட்டிருப்பாங்க, கேள்வி கேட்டிருப்பாங்க. சில திட்டாட்டாலும் கேள்வியை கேட்டிருப்பாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், இந்த காரியங்கள் எல்லாம் யோசேப்புடைய வாழ்க்கையில இல்லை. எந்த இடத்துலயுமே அவன் கர்த்தரை அவன் பேசினான் என்றோ, அல்லது தன்னுடைய சிநேகிதரை பற்றி அவர்கள் பழி சொன்னான் என்றோ, அல்லது தன்னுடைய மேல் அநியாயமாய் குற்றம் சாட்டின, அவமானப்படுத்தின அந்த போத்திபாருடைய மனைவியை குறித்து அவன் ஏதோ தன்னுடைய நிலைமையை விளக்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய உண்மைத்துவத்தை விளக்க வேண்டும் என்பதற்காக, தான் நல்லவன், நான் கற்புள்ளவன், நான் இப்படிப்பட்டதான காரியங்களில் ஈடுபடவில்லை என்பதை விளக்கும்படியாக அவன் எந்த காரியமும் சொன்னதாக வேதத்தில் குறிப்பிடவில்லை. அவன் சொன்ன காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அந்த பானபாத்திரக்காரனிடத்துல என்ன சொன்னான், அந்த சுயம்பாகி இடத்துல என்ன சொன்னான், இதெல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே வேதம் இவைகளை குறிப்பிட்டிருக்கும் பொழுது அவன் தன்னுடைய சிநேகிதரை, தன்னுடைய சகோதரரை குறித்து பேசியிருந்தால் அதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதுதான் பரிசுத்த வேதாகமம். அவன் அந்த போத்திவருடைய மனைவியை பற்றி தான் நிலைமையை எடுத்து உரைப்பதற்கு அவன் முயற்சி பண்ணினான், அல்லது சிறைச்சாலை அதிகாரத்தில் போய் சொன்னான், அல்லது நீதிபதியிடத்தில் போய் சொன்னான் என்று எங்கேயுமே இல்லை. ஆம், அந்த காரியங்களை நம்ம நினைக்கும் பொழுது கர்த்தரை பிள்ளைகளே, கர்த்தர் இந்த சகோதரர்களை இப்ப என்ன மாத்திட்டாரு, அடிமைகளாக மாற்றிவிட்டார். அப்பொழுது அந்த யோசேப்புடைய ரிப்ளை பாருங்க, நீங்க எனக்கு எவ்வளவு அநியாயம் பண்ணீங்க, நீங்க என்னவெல்லாம் துன்பப்படுத்தினீங்க, நீங்க என்னைய தூக்கி குடியில போட்டீங்க தானே, நான் இப்போ அதிகாரி, நான் இப்ப பிரதம மந்திரியா இருக்கிறேன், நான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறேன், நான் உங்களை என்ன செய்யறேன் பாருங்க அப்படின்னு அவன் செய்யல. அவன் தன்னுடைய தன்னுடைய சகோதரர்களை சிறைச்சாலையில போட்ட ஒரு காரணம் உண்டு, எதுக்கு, தம்பியை கூட்டிட்டு வரணும் என்பதற்காக தானே ஒழிய, அதனுடைய பின்னணியில வேற ஒரு காரணம் இருந்தது. பழி வாங்கும்படியாக அல்ல, அவர்கள் மேல் குற்றம் சுமத்தும்படியாக அல்ல, தன்னுடைய சகோதரனையும் தன்னுடைய அப்பாவையும் எப்படியாவது வர வைக்கணும் என்றதான காரணத்துலதான் அவன் செய்தானே ஒழிய, இந்த சூழ்நிலையை அவன் பயன்படுத்தல. இப்ப எல்லாரும் கைதிகளா வந்து நிற்கிறாங்க, எல்லாரும் அப்போ அவங்க சொல்றாங்க நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமை ஆண்டுன்னு சொல்லும்போது யோசிப்ப சொல்றான், இல்ல இல்ல நீங்க பயப்படாதீங்க, நான் என்ன கடவுளா அப்படின்னு கேக்குறான். அதாவது தமிழ்ல நம்ம கடவுளான்னு கேட்போம்ல, அது இங்கிலீஷ் இந்த வேதாமத்துல நான் என்ன தேவனா அப்படின்னு கேட்கிறான். நான் என்ன தேவனா, நீங்க அடிமையா இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் யாருக்கும் அடிமையா இருக்க வேண்டாம், தேவனுக்கு மாத்திரம் தான் நீங்க அடிமையா இருக்கணும், அப்படிப்பட்டதான ஒரு அர்த்தத்தோட சொல்லுறதா பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறான், தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறான். நாம் யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது, நம்ம எல்லாரும் தேவனுக்கு தான் அடிமையா இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய சகோதரருக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறான். அதோடு மாத்திரமல்ல, அடுத்ததா சொல்றான், பயப்படாதிருங்கள் என்று ரெண்டாவது முறை சொல்றான். எப்போ 21வது வசனத்துல நீங்க பயப்படாதிருங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். ரெண்டாவது என்ன சொல்றான், உங்களையும் உங்கள் பிள்ளைகளை குழந்தைகளையும் நான் பராமரிப்பேன். அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் இருந்திருக்கணும், உங்களையும் உங்கள் குமாரர் அல்லது குழந்தைகளையும் நான் பராமரிப்பேன், நல்ல ஒரு குணம். இன்றைக்கு பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று ஆறுதல் சொல்கிறான், அவர்களோட பட்சமாய் பேசுகிறான். எவ்வளவு நல்ல ஒரு குணம். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை பேசுகிறார். யோசேப்பு சொன்னார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இந்த யோசேப்பு ஆண்டவர் ஐயா இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே தள்ளப்பட்டவர், சொந்த ஜனத்தினாலே, சொந்த இனத்தினாலே, சொந்த மக்களாலே வேண்டாம் என்று உதறி தள்ளப்பட்டவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது, இந்த யோசேப்ப 20 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க, இயேசு கிறிஸ்துவையோ 30 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க. அவரும் விலைக்கு விற்கப்பட்டவர் இந்த யோசேப்பை போல. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இந்த தேவன் எனக்கு ஏன் இப்படி செய்தார் அப்படின்னு ஒரு நாளும் பிதாவாகிய தேவனை குறித்து இயேசு சொன்னதில்லை. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம் என்று சொல்லி பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர் இந்த இயேசு கிறிஸ்து. அதோடு மாத்திரம் இல்ல, இந்த சகோதரர்களை எப்படி இந்த அண்ணன், இந்த சகோதரனாகிய, அதாவது இளைய சகோதரனாகிய யோசேப்பு மன்னித்தாரோ, அப்படியே இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று பழி வராதபடிக்கு குற்றம் அவர்கள் மேல் சுமத்தப்படாதபடிக்கு அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிற ஒரு ஆண்டவர். கர்த்தருடைய பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த மூன்றாவது பார்த்தீங்கன்னா, மூன்றாவதுல நாலாவது பார்த்தீங்கன்னா, இந்த இந்த தகப்பனாகிய யாக்கோபு இந்த குமாரனாகிய யோசேப்பு செத்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இப்பொழுது அந்த குமாரனாகிய யோசேப்பு உயிரோடு இருக்கிறதை அந்த தகப்பனாகிய அல்லது பிதாவாகிய யாக்கோபு பார்க்கிறான். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் செத்து போனவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர். இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று ரெண்டு முறை அல்ல எத்தனையோ முறை திரும்ப திரும்ப சொல்றார், பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பேன், உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பேன், உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை செய்வேன், உங்களுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், நான் என்ன செய்வேன்னு சொல்கிறாரு, உங்களை ஆறுதல் படுத்துகிறார், அவர்களை பட்சமாய் பேசுகிறார். இன்றைக்கு நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன், நம்மிடத்துல பட்சமாய் பேசுகிற தேவன், கோபமாய் அல்ல. இந்த இளைய குமாரன் தன்னுடைய தவறை உணர்ந்து தகப்பனிடத்துல திரும்பி வந்த பொழுது அந்த தகப்பன் என்ன சொல்றாரு, நீ என் மகன் மரித்தான், ஆனா இப்பொழுதோ அவன் உயிரோடு வந்திருக்கிறான் என்று சொல்கிறார். மகன் என்ன சொல்றான், தகப்பனை பார்த்து, நான் உமக்கும் பரத்திற்கும் விரோதமாக பாவம் செய்தேன், இனி நான் உம்முடைய மகன் என்று அழைக்கப்படுவதற்கு பாத்திரன் அல்ல, பாத்திரன் அல்ல, என்னை ஒரு வேலைக்காரனாக வைத்துக் கொள்ளும் என்று சொல்கிறான். ஆனா அந்த லூக்கா 15:20 சொல்கிறது, தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இன்றைக்கு அதுதான் நம்முடைய பரம தகப்பன் நம்ம இடத்துல செய்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல நம்ம திரும்பி வரும் பொழுது அதற்குரியதான தண்டனையை நமக்கு கொடுக்காம தன்னுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான ஒரு தேவன் இன்றைக்கு நமக்கு இருக்கிறார். அவன் சொல்கிறாரு, தகப்பன் சொல்கிறாரு, கொழுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம், மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பல்லவத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று விதம் சொல்கிறது. அத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு என் குமாரனாய் இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான் என்று சொல்லப்படுது. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தலன் ஆண்டவர், அவர் ஜீவனோடு இருக்கிறவர், அவர் நமக்காக அவர் திரும்ப வரப்போகிறார், அவர் நிச்சயமாக வந்து நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பலப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை நீ ஆறுதல் படுத்துகிற தேவன், பட்சமாய் பேசுகிற தேவன், பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லி இந்த நாளில உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளோடு பட்சமாய் பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், இன்னும் பலப்படுத்தும், இன்னும் உற்சாகப்படுத்தும், இன்னும் பெரிய காரியங்களை அவர்கள் வாழ்க்கையில செய்திடலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், மிக நல்ல ஆவிக்குரிய செய்தியை இன்றைய நாள பகிர்ந்து கொண்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆமா, அருமையா இருந்தது. நீங்க சொன்னது சில நேரம் சிரிப்பு வந்தாலும் ஆழமான சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம்.
1: ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: ஆமேன், நன்றி, நன்றி ஐயா. மீண்டுமாக இன்னும் ஒரு செய்தியில நாங்கள் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்களுக்காக நாங்கள் ஜெப நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா.
1: நன்றி ஐயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா.
0: ஆமேன், ஆமேன். வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: அன்பு உறவுகளே, அருமையான செய்தியை கேட்டோம்.
0: அது மாத்திரமில்ல, ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 3-4 செய்திகள் எமது வானொலியிலே ஒலிபரப்பாகின்றன. இந்த வானொலி கிட்டத்தட்ட அடுத்த மாதம் ஜூலை மாதம் 31ஆம் தேதியோட 21 ஆண்டுகளே கடக்க இருக்கிறது. உட நீண்ட பயணத்தின் போது அநேக மக்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் நற்செய்தியாக சுவிசேஷமாக அருமையான ஊழியர்களை கொண்டு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் கூட அடுத்ததாக நாங்கள் நீதிமொழியில் வாசிக்க கேட்டோம். இன்றைய நாளுக்கான நீதிமொழியில் பின்பதாக அடுத்து வேதம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். சௌரி மெரினா அவர்கள் வேதத்தை 3 அதிகாரங்களை வாசிக்க இருக்கிறார்கள். அதன் பின்பு செய்திகள் இருக்கின்றன. பிபிசி தமிழ் ஓசை செய்தி அரங்கத்தின் உலக செய்திகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம். அடுத்து ஆங்கில நிகழ்ச்சி மாதத்திலே 2 புதன்கிழமை இந்த நிகழ்ச்சி வருகிறது. அரைஸ் அண்ட் ஷைன் சௌரன் ஷான் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். பின்பதாக திறப்பின் வாசல் ஜப நேரம் இன்றைய நாளும் ஜபிக்க இருக்கிறார்கள் சௌரி சுசி பால்மர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து. அதனைத் தொடர்ந்து இலங்கை மண்ணிலிருந்து வருகின்ற தீபம் சத்தியவசன நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இது ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற ஒரு பொதுவான நிகழ்ச்சி நிரல். ஆனால் ஒவ்வொரு நாளும் வேறு வேறு ஊழியர்கள் ஊழியர்கள் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். எனவே இந்த வானொலி உங்களுக்கு பிடித்திருந்தால், ஆசீர்வாதம் இருந்தால் மாத்திரம் நீங்கள் பிறருக்கு அறிவியுங்கள். அறிவித்து ஆண்டுடைய நற்செய்தியை கர்த்தருக்குள் எப்படி மக்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல வாழ்க்கை முறையை மற்றவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவ்வளவுதான் நாங்கள் இனிய பாடலோடு இணைந்து கொள்ளலாம். அடுத்து வர இருக்கிறது வேதம் வாசிக்கின்ற நேரம். வேதத்தை நாங்கள் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்ல

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 1:24 மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 1:55 வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 1:28, 1:55 வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம் நேர்களே. அதுவரைக்கும் நாங்கள் தேனிலும் இனிய கீதங்களோடு இணைந்து கொள்ளலாம்.

30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேர் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipya, 416-291-9148.

0: இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 1:41 புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 1:55 வேதாமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

நேரம் கலையத்தில் 1:51:55 வேதாமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். எங்களோடு இணைந்து வாசிக்க இருக்கிறார்கள் அருமையான சௌரி மெடினா அவர்கள்.

0: நேரம் கலையதிலே 1:55. இது வேதாகமம் வாசிக்கின்ற நேரம். எங்களோடு வேதாகமத்தை வாசிக்க இணைந்திருக்கிற அருமையான சௌரி மெடின் அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் பிரதர்,
0: எப்படி இருக்கிறீங்க?

ஒன்று சாமுவேல் 4 அதிகாரம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபினேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பேக்கிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் 3 ராணுவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறிய அடித்ததென்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். அப்படியே கிருபீன்களின் மத்தியிலே வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஒப்னியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது, எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ, நமக்கு மோசம் வந்தது. இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்திரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. பெலிஸ்தரே, திடன் கொண்டு புருஷரை போல் நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகள் ஆகாதபடிக்கு புருஷராயிருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஒப்னியும் பினேகாசும் மாண்டார்கள். பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டு கொண்டு அன்றைய தினமே சிலேவுக்கு வந்தான். அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று. புலம்புகிற இந்த சத்தத்தை எலி கேட்டபோது இந்த அமளியின் இரைச்சல் என்ன என்று கேட்டான். அப்பொழுது அந்த மனுஷன் தீவிரித்து வந்து ஏலிக்கு அறிவித்தான். ஏலி 98 வயது உள்ளவனாயிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்கலாயிருந்தது. அந்த மனுஷன் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான் தான். இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். அப்பொழுது அவன், என் மகனே, நடந்த காரியம் என்ன என்று கேட்டான். செய்தி கொண்டு வந்தவன் பிரயுத்தரமாக இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரராகிய ஒப்னி பினகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்கா விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாயிருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். பினகாசின் மனைவியாக அவன் மருமகள் நிறை கற்பிணியாயிருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாக போற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரிகள் நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையே பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டு என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கப்போத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். ஏசாயா 50 அதிகாரம்.

எசாயா 50 அதிகாரம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுச்சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த இவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன். இதோ உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள். உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனதென்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனதென்ன? மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிட்டோ? விடுவிக்கிறதுக்கு என்னிடத்தில் பிழையில்லாமல் போயிற்றோ? இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன். அவைகளிலுள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகின்றது. நான் வானங்களுக்கு காரிருளை உடுத்தி இரட்டை அவைகளின் மூடு சீலையாக்குகிறேன். இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். என்னை நீதிமான ஆக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். உங்களில் அவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறவனோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள். வேதனையில் கிடப்பீர்கள். என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும்.

0: வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தனது வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த பொழுது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முடக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் இக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரும் ஆனவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். நான் வானத்திலிருந்து கிரக்க கிட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக் கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல் மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். வெளிப்படுத்த புத்தகம் 11ஆம் அதிகாரம். பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் என்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிப்பீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புற ஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1220 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். உலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவமரங்களும் 2 விளக்குத்தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயில் இருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் இவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதிகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் இருந்து ஏறுகிற மிருகம் அவர்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவருடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகித்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கழிகுந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஈவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 1/10 இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று. இதோ மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதாகாலங்களையும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற 24 மூப்பர்களும் முகம் குப்பர விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யம் ராஜ்ய பாரம் பண்ணுகிறேன். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாயம் தீர்ப்பை அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பெருங்கல்மழையும் உண்டாயின. ஆமென்.
1: ஆமென். நன்றி சௌரி மெரினா. கருத்தோடு வேதாமத்தை வாசித்தீர்கள், மிக ஆசீர்வாதமா இருந்தது. நன்றி.
0: நன்றி பிரதர்.
1: நன்றி அம்மா.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 2:11. இது உலக செய்திக்கான நேரம். பிபிசி தமிழோசை செய்தி அறிக்கையை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம்.
3: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் தாக்குதல் ஈரானின் அணுத்திட்டத்தில் பல தசாப்த கால பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக கூறும் அதிபர் டிரம்ப், சந்தேகம் எழுப்பும் அமெரிக்க உளவுத்துறை அறிக்கை. பாதுகாப்பு செலவை அதிகரிக்க ஒப்புக்கொண்ட நேட்டோ நாடுகள், போர்க்கள தொழில்நுட்பத்தில் அதிகரிக்கும் முதலீடு. காசாவில் உதவி விநியோக முறையை மரணப்பொறி என கண்டிக்கும் ஐநா. உதவி விநியோக இடத்தில் இஸ்ரேலின் துப்பாக்கிச் சூட்டில் டஜன் கணக்கானோர் கொல்லப்பட்டதாக தகவல். வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஆஷ்லி பிஜாய். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பலவீனமான போர் நிறுத்தம் நீடிப்பதாக தோன்றுகிறது. இருதரப்பும் தங்களின் இலக்குகளை அடைந்துவிட்டதாக கோரி வருகின்றன. ஆனால் அமெரிக்க தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தில் பல மாத கால பின்னடைவை மட்டுமே ஏற்படுத்தியிருக்கலாம் என அமெரிக்க உளவுத்துறை முதற்கட்ட மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. இந்த மதிப்பீட்டால் கோபமடைந்த அதிபர் டிரம்ப் அதனை போலி செய்தி என்று விமர்சித்தார்.
4: அது முற்றிலும் அழிக்கப்பட்டதாக கேள்விப்படுகிறோம். தரைக்கு மேலே உள்ளவற்றை பார்க்கும்போது நெருப்பு நிலத்தடியில் பரவியிருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தாக்குதலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய படங்களை ஒப்பிட்டு பார்த்தால் மேலே உள்ள மரங்கள் உட்பட அனைத்தும் எரிந்து கருப்பாகியுள்ளன. கிரானைட்டால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்திலும் தீ பரவியுள்ளது. மொத்தமும் அழிந்து விட்டதாக நான் நம்புகிறேன். நாங்கள் விரைவாக செயல்பட்டதால் அவர்கள் எதையும் வெளியே கொண்டு செல்ல வாய்ப்பு இருந்திருக்காது. ஒருவேளை 2 வாரங்கள் காத்திருந்தால் அத்தகைய பொருட்களை அவர்கள் வெளியே கொண்டு சென்றிருக்கலாம். ஆனால் அவற்றை அவர்கள் அகற்றுவது மிகவும் கடினமானது மற்றும் ஆபத்தானது.
3: ஜெருசலேமிலிருந்து பிபிசி செய்தியாளர் டான் ஜான்சன் டொனால்ட் டிரம்பின் கருத்துக்களை பகுப்பாய்வு செய்துள்ளார்.
5: He wants to present this as total victory, total.
6: இது முழுமையான வெற்றி, முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டன என்று அவர் காட்ட விரும்புகிறார். ஆனால் உண்மை யாருக்கும் சரியாக தெரியாது. இஸ்ரேலிய அதிகாரிகள் அந்த இடத்திற்கு சென்று ஆய்வு செய்வர் என்று ஒரு முறை அவர் கூறினார். ஆனால் அது வழக்கத்துக்கு மாறானது. அவர் பொருத்தமின்றி குறிப்பிட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன். அமெரிக்க தாக்குதல் ஈரானின் அணுசக்தி திட்டத்தில் சில மாத பின்னடைவை மட்டுமே ஏற்படுத்தியதா என பிபிசி செய்தியாளர் சர்வதேச அணுசக்தி நிறுவன தலைவர் ரஃபேல் குரேசியிடம் கேட்டதாகவும், அதற்கு அவர் குறைவான காலத்திலேயே மதிப்பிடும் அணுகுமுறையை விரும்பவில்லை என்றும், அது ஒவ்வொருவரின் பார்வையை பொறுத்து மாறுபடும் என்றும் கூறியுள்ளார். ஆனால் தொழில்நுட்பங்களும் தொழில்துறை திறன்களும் அங்கு உள்ளதால் பாதிப்புகளை யாரும் மறுத்துவிட முடியாது. இது முற்றிலும் அழிக்கப்படவில்லை அல்லது பல தசாப்த கால பின்னைவை ஏற்படுத்தவில்லை என கூறும் அதிகாரிகள் உள்ளனர். அதிபர் டிரம்ப் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். ஆனால் ஈரானிடம் யுரேனியம் இருந்தால் ஒருவேளை 60% வரை செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியத்தை அமெரிக்கா தாக்குவதற்கு முன்பு ரகசிய இடத்திற்கு அது எடுத்து சென்றிருந்தால் 12 நாட்கள் தொடர்ந்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பிறகு அந்த யுரேனியத்தை விரைவாக ஆயுதங்களாக மாற்ற ஈரான் முயற்சிக்குமா? அவ்வாறு முன்பை விட மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறுமா என்கிற கேள்விகள் உள்ளன.
3: பிபிசியின் பாரசீக சேவையில் தன்னுடைய எந்த அறிக்கைகளையும் பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் ஈரானிலிருந்து செய்தி வெளியிட பிபிசி செய்தியாளர் லிஸ் டூசட் அனுமதிக்கப்படுகிறார். ஈரானிய அதிகாரிகளின் இந்த சட்டம் ஈரானிலிருந்து செயல்படும் அனைத்து சர்வதேச ஊடக நிறுவனங்களுக்கும் பொருந்தும். அங்குள்ள நிலைமையை லிஸ் டூசட் விளக்குகிறார்.
7: தொடக்கத்தில் சற்று குழப்பம் நிலவினாலும் 2ஆம் நாளாக போர் நிறுத்தம் தொடர்வதாகவே தெரிகிறது. ஈரான் இயல்பாகவே தோற்றமளிக்க தொடங்குகிறது. தெருக்கள் போக்குவரத்தால் நிரம்பியுள்ளன. ஆனால் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடங்கியபோது நகரவாசிகள் பலர் தப்பி ஓடினர். 50% உணவகங்கள், கடைகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் இன்னும் மூடப்பட்டுள்ளன. இந்த போர் நிறுத்தம் தொடருமா என்பதை பார்க்க ஈரானியர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் சில நல்ல அறிகுறிகள் தெரிய தொடங்கியுள்ளன. இணையவசதி கிடைத்து வருவதோடு சமூக ஊடக பதிவுகளும் வலம் வர தொடங்கியுள்ளன. அதில் சிலர் ஈரானிய அரசை பாராட்டுகிறார்கள், சிலர் விமர்சிக்கிறார்கள். இத்தகைய உரையாடல்கள் தனிப்பட்ட முறையிலும் பொதுவெளியிலும் தீவிரமாகி வருகின்றன. குறிப்பாக அதிபர் டிரம்ப், இந்த பிராந்தியம் மற்றும் அதற்கு அப்பாலும் உள்ள வெளிநாட்டு தகவல்களும் இங்கு முக்கியத்துவம் பெறுகின்றன. போர் நிறுத்தம் இருப்பது குறித்து ஈரானியர்கள் நிம்மதியடைந்தாலும் அது எவ்வளவு காலம் நீடிக்கும் என பலரும் கேட்கிறார்கள்.
3: அடுத்த 10 ஆண்டுக்குள் நேட்டோ உறுப்பு நாடுகள் தங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% பாதுகாப்பு மற்றும் அது தொடர்பான முதலீடுகளுக்கு செலவிட ஒப்புக்கொண்டுள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்பின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றான இது நெதர்லாந்தில் நடந்த நேட்டோ உச்சி மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முன்னதாக இது கூட்டணியை வலிமையானதாகவும் நியாயமானதாகவும் படைத்திறன் மிக்கதாகவும் உருவாக்கும் என்று நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டோ விவரித்தார். பல நாடுகளையும் பாதுகாக்கும் அதிக சுமையை அமெரிக்கா நீண்டகாலமாகவே நிறைவேற்றி வந்துள்ளது என்று மார்க் ரூட்டோ கூறினார். நேட்டோ கூட்டணி நாடுகள் தங்களின் பாதுகாப்புக்கு அதிகம் செலவிட வேண்டும் என்று உச்சி மாநாட்டிற்கு முன்பு அவர் வலியுறுத்தினார்.
8: அதிகமாக பணத்தை நாடுகள் செலவிடுவது எளிதானது அல்ல. இவை அரசியல் முடிவுகள் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யர்களிடமிருந்து வரும் அச்சுறுத்தல், சர்வதேச பாதுகாப்பு நிலைமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டால் இதற்கு வேறு வழியில்லை என்பதில் எனது சகாக்களிடையே முழு நம்பிக்கை உள்ளது.
3: ரஷ்யா குறித்து வளர்ந்து வரும் கவலைகள் காரணமாக அதனோடு எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நேட்டோ கூட்டணியின் நீண்டகால உறுப்பினர்களான நார்வேயும் டென்மார்க்கும் சமீபத்தில் இந்த கூட்டணியில் சேர்ந்த பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் ஆகிய 4 நாடுகளும் பாதுகாப்புக்கு அதிகம் செலவிட உறுதியளித்துள்ளன. ட்ரோன் துறை மிகவும் லாபம் அளிப்பதை டென்மார்க் நிரூபித்து வருகிறது. பிபிசி செய்தியாளர் அட்ரியன் முறை வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
9: இந்த மாத தொடக்கத்தில் குறைந்த விலையுடைய யுக்ரைனியன் ட்ரோன்கள் விலை உயர்வான டஜன் கணக்கான ரஷ்ய போர் விமானங்களை அளித்தன. ட்ரோன்கள் நவீன போர் முறையை மறுவடிவமைத்துள்ளன. அமெரிக்க அழுத்தம் மற்றும் ரஷ்யா தொடர்பான பாதுகாப்பு கவலைகளால் இப்போது ஐரோப்பிய நாடுகள் ஆயுதங்களை அதிகரிக்க முயல்கின்றன. அவற்றுக்கு ட்ரோன்கள் விரும்பப்படும் தொழில்துறையாக உள்ளது.
10: நவீன அம்சங்களையும் மிகவும் மேம்படுத்தப்பட்ட கேமரா அமைப்பையும் கொண்ட இந்த ட்ரோன் இரவும் பகலும் தெர்மல் படங்களை கண்காணிக்கின்றன.
9: டென்மார்க்கின் நிறுவனமான நோர்டிக் விங் போர்க்கள கண்காணிப்பு மற்றும் போர் ட்ரோன்களை உருவாக்கி வருகிறது. நேட்டோ நாடுகளே அதன் வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் பெரும்பாலும் இந்த ஆயுதங்கள் யுக்ரைனையே சென்றடைகின்றன.
10: யுக்ரைனிடமிருந்து கற்றுக்கொண்டதை ஆராய்ந்துள்ள ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பாவில் ட்ரோன் திறன் இல்லை என்பதை உணர்ந்துள்ளது.
9: டென்மார்க்கில் உள்ள ஒடென்சில் நடைபெறும் இந்த சர்வதேச ட்ரோன் கண்காட்சியில் பெரும்பாலான நிறுவனங்கள் தற்காப்பு மற்றும் பாதுகாப்புக்காக வடிவமைக்கப்பட்ட தங்களின் ட்ரோன்களை காட்டுகின்றன.
11: பல ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்புக்கான வரவு செலவு திட்டத்தை அதிகரிக்க உறுதியளித்துள்ளன. சமீபத்திய நவீன தொழில்நுட்பம் மற்றும் வன்பொருட்களில் முதலீடு இருக்கும் என தெரிகிறது.
9: ராணுவ ட்ரோன்களுக்கு உலக அளவிலான சந்தை 24 பில்லியனுக்கும் அதிகமாகவும் 2030 ஆண்டுக்குள் அது இரட்டிப்பாகவும் இருக்கும் என மதிப்பிடப்படுகிறது.
8: ட்ரோன் தகவமைப்பு மற்றும் வளர்ச்சியில் நோர்டிக் நாடுகள் மிகவும் வலுவாக உள்ளன. ரஷ்யாவோடு எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளில் இந்த தொழில்நுட்பங்கள் குவிவதை நிச்சயமாக பார்க்கலாம்.
9: உள்ளூர் நிறுவனமான குவாட்சாட் செயற்கைக்கோள் தகவல்களை வாசிக்கும் மென்பொருட்களோடு ட்ரோன்களை தயாரிக்கிறது. பொது பணிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த கருவிகள் எதிரி ரேடாரையும் இனம் காண முடியும்.
6: ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சாட்காம் வணிகத்திற்கு இது 90% இருந்திருக்கலாம். பல ஆண்டுகளாக பாதுகாப்பு தரப்பில் இருந்து ஆர்வம் அதிகரித்து வருவதை காண்கிறோம். இப்போது அதற்குதான் அதிக பணிகள் நடந்து வருகின்றன.
9: 2000 கிலோமீட்டர் பறக்கும் மண்டலத்துடன் இருக்கும் இந்த ட்ரோன் துறைமுகம் தொழில்நுட்ப தொடக்க நிறுவனங்களுக்கான மையமாகும். அடுத்த ஆண்டு 1 கோடி டாலர்கள் செலவிலான ஒரு புதிய ராணுவ வசதிகளில் ராணுவ வீரர்களும் இங்கு பயிற்சி பெறுவார்கள். இந்த தொழில்நுட்ப துறை வேகமாக வளர்ச்சி காணும் நிலையில் இந்த முன்னேற்றத்தின் திசையை அனைவரும் வரவேற்கவில்லை. மேலும் நெறிமுறைகள் மற்றும் விதிமுறைகள் குறித்த கேள்விகளும் நிச்சயமாகவே எழும்.
3: அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆதரவோடு இயங்கி வரும் உணவு விநியோக அமைப்பை மரணப்பொறி என்று கூறியுள்ள ஐநா முகமைகள் இந்த அமைப்பு சர்வதேச தரங்களுக்கு முரணானது என கண்டித்துள்ளன. பசி பட்டினியால் துன்புறும் மக்களை உணவு உதவி பெற மோதல் பகுதிக்கு வரவைப்பது கேலிக்குரியது என்று யூனிசெஃப் அமைப்பின் செய்தித் தொடர்பாளர் ஜேம்ஸ் எல்டர் கூறியுள்ளார். ஐநா முகமைகளுக்கு மாற்றாக கடந்த மே மாத இறுதியில் காசா மனிதாபிமான அறக்கட்டளை உணவு விநியோகம் செய்ய வந்த பின்பு விநியோக இடங்களுக்கு அருகில் சுமார் 400 பாலத்தினர்களுக்கும் மேலாக கொல்லப்பட்டுள்ளதாக ஐநா கூறியுள்ளது. செவ்வாய்க்கிழமை நடந்த இருவேறு சம்பவங்களில் உதவிகளை பெறுவதற்காக காத்திருந்தவர்களில் சுமார் 46 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக மீட்பு பணியாளர்களும் மருத்துவமனை வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. நிறைவாக பல தசாப்தங்களுக்கு பின்பு விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் 2வது இந்தியர் குறித்து பார்க்கலாம். ஆக்சியன் மிஷன் 4 விண்வெளி பயணத்தின் போது குரூப் கேப்டன் சுபாஞ்சு சுக்லா பேசியது இது. எனதருமை நாட்டு மக்களே, 41 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் விண்வெளியை அடைந்திருக்கிறோம். என் தோளில் இருக்கக்கூடிய தேசிய கொடி நான் தனியாக இல்லை, உங்கள் அனைவருடனும் இருக்கிறேன் என்பதையே காட்டுகிறது. அனைவரும் இணைந்து இந்தியாவின் மனிதர்களுக்கான விண்வெளி திட்டத்தை சிறப்பாக தொடங்குவோம் என்று அவர் கூறினார். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.
1: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி தமிழ் உலக செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 2:21, 2:30 வருகிறது ஆங்கில நிகழ்ச்சி. ரைசன் சைன் சௌரன் ஷான் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள்.

0: ஆமென். இந்த நாளும் பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் பிரதர், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சுசியம்மா. இந்த நாள் திறப்பின் வாச ஜபத்தை வழி நடத்த எங்களோடு இணைந்துக்கிறீர்கள். ஏற்கனவே

0: உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் தகவல்கள். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நான் சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நான்கு பாஸ்டர் மேர் ஆண்டுடைய வார்த்தையை பயந்து கொண்டார்கள். அதாவது இவேஞ்சலி சித்ரா அமல்ராஜ் அவர்கள், பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள், மற்றும் சிந்தனை துளிகளை பாஸ்டர் பென்கர் விக்டர் கொடுத்திருந்தார்கள். அது மாத்திரமில்லை, பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்களும் ஆண்டுடைய வார்த்தையை செய்தியாக கொடுத்திருந்தார்கள். சகோதரி மெடினா அவர்கள் நீதிமொழிகள் வாசித்தார்கள், அது மாதிரி வேதம் வாசித்தார்கள் சகோதரி மெடினா அவர்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அடுத்து ஷானுடைய நிகழ்ச்சி இன்று இடம்பெற்றது, அரைசன் ஷைன் ஷானுக்காக நாங்கள் ஊழியத்துக்காக ஜெபிக்கலாம். அடுத்து இறுதியாக வர இருப்பது இலங்கை மண்ணிலிருந்து தீபம் சத்தியவசனம் நிகழ்ச்சி, அதற்காக நாங்கள் ஜெபிக்கலாம். அத்தோடு சேர்ந்து உங்களுக்கு இருக்கிற ஜெப குறிப்புகளுக்காக ஜெபியுங்கள். உலக நாட்டில் ஒரு சமாதானத்தை தற்காலிகமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தலைவர்கள். இருந்தாலும் அது நீடிய சமாதானமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். அது மாத்திரமில்லை, இந்தியா இலங்கை மற்றும் அங்கு நடைபெறுகின்ற ஊழியங்கள் ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம். கனடா மற்றும் உலகத்தின் ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் கேட்கிற மக்களுடைய நாடுகளின் தலைவர்களுக்காக ஜெபிப்போம். தாயார் நோவாமாவுக்காக, பவனவாமாவுக்காக ஜெபியுங்கள். பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக, மற்றும் பெரியவர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக இப்படி பலதரப்பட்ட ஜெப குறிப்புகள் உங்களிடம் இருக்கின்றன. நீங்கள் அதை எடுத்து வரங்க, நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன். நான் ஏதாவது ஜெப குறிப்பு விடுபட்டிருந்தால் அதை நீங்கள் தொடருங்களா?
1: சரி ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பாவுமே நன்றியுள்ளதோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காய், ஜெப வேலைக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேலையிலும் கர்த்தாவே விசேஷமாக இந்த கர்த்தாவே ஊழியத்தை செய்து வருகிற எங்களோட அருமையான சகோதரன் வின்சென்ட் ஐயா அவர்களுக்காக, சகோதரி ஜெசிந்தாமா அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவையே இந்த இருவரும் கர்த்தாவை செய்கிற ஊழியத்தை விசாசானவன் தடை பண்ணுகிற காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர். என் தேவனாகிய கர்த்தர் எதுவும் இவங்களை நிறுத்த முடியாது என்று அவன் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கர்த்தாவை ஆண்டவரே அப்பா சரீர சுகம் பலன் ஆரோக்கியம் நீண்ட ஆயுளை கொடுத்து கர்த்தாவே இந்த ஊழியம் சிறப்பாய் வளரவும் கர்த்தாவே. இதன் மூலமாக ஒரு கூட்டம் ஜனங்கள் அப்பா அவருடைய சமூகத்திற்கு வரத்தக்கதாக அப்பா நீர் இவர்களை எடுத்து இன்னும் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல சுகத்தையும் எங்கட சகோதரனுக்கு நல்ல சுகமும் ஆரோக்கியமும் பலனும் உண்டாக வேண்டுமாறு செபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்க கைக்கு செய்கிற எல்லா வேலைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு செபிக்கிறோம். அது போல எங்கட சகோதரிக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. அவங்களுக்கு கர்த்தாவே நீர் கொடுத்து வருகிற சுகத்திற்காய் உமக்கு நன்றி. இன்னும் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஊழியத்தை அவங்க தொடர்ந்து செய்ய தெய்வீக பலனால இசை கட்டும்படியாய் செபிக்கிறோம். தெய்வீக ஆரோக்கியம் ஒவ்வொரு நாளும் கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாவே அவங்கள் உண்ணுகிற உணவும் கர்த்தாவே குடிக்கிற தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாறு செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே வியாதியை உன்னிலிருந்து விலக்கி போடுவேன் அப்பா என்று சொன்னீங்களே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற இந்த வேலையில அவங்க குடிக்கிற உண்ணுகிற உணவுகள் எல்லாம் கர்த்தாவே ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அது போல கர்த்தாவே கொடுத்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், லரண்டனுக்காய் ஜெபிக்கிறோம், அவட மனைவிக்காய் மகனுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை குடும்பமாய் ஆசீர்வதியும் அவட வேலைகளை கர்த்தாவே நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். நல்ல கர்த்தாவி சொந்த வீடு வாங்கி வசதியாய் இருக்க என் தேவனாய கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. சௌத்ரிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே, டிரைவ் பண்ணும் போது நல்ல பாதுகாப்பை அவர்கள் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அது போல கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், மகள் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, கனவுக்காய் ஜெபிக்கிறோம், அவட கனவுக்காய் கொடுத்திருக்கிற உண்மையான இரண்டு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவங்களை நேர் அப்பா மட்டும் நடத்தி வருகிறீங்க அதிசயமாய் அற்புதமாய் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வீராக. நல்ல பிள்ளைகளுக்கு உயர்வை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் எல்லா உறவினர் அவருடைய உறவினர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கட சௌத்ரி ஜெசிந்தா அவருடைய சகோதரமார்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல பாதுகாப்பு, நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியம் அவர்களுக்கு உண்டாக வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இருக்கிற இடங்களில கர்த்தாவே அவங்களை பராமரிப்பதற்கு நல்ல ஆட்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்க. அவங்க உண்மையுத்தமாய் கர்த்தாவே அவர்களை கவனிக்கும்படியாய் தேவன் நல்ல இருதயத்தை அவர்கள் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிஸ்னஸாக இல்லை, பிஸ்னஸ் மைண்டாக இல்லை ஆண்டவரே. ஒரு மனுஷீகமாய் ஆண்டவரே அவர்கள் செய்ய தேவன் உதவி செய்வீராக, ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல கத்தாவே சகோதர சிந்தை அவருடைய சகோதர சகோதரிகள் குடும்பங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு சபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையின் வானொலியிலே கத்தாவே ஆண்டவரே இணைந்து சிறப்பிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. இது எந்தெந்த வீடுகளில உங்களுடைய வசனங்கள் உங்களுடைய வார்த்தைகள் துணிக்கிறதோ அப்போ அந்த வல்லமை நலைகளோடு இணைந்து கத்தாவே இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு செபிக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்தியும் சுத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்க வேண்டுமாறு செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படின்னே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே இந்த வேளையில. அப்பா எங்களுடைய கத்தாவே வல்லமையின் வானொலி நிகழ்ச்சி நடத்தி கத்தாவே ஆண்டவரே வருகிற அந்த ஸ்டூடியோ கொடுத்திருக்கிற அருமையான ஸ்டுடியோவுக்காக ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்டை ஒவ்வொரு கத்தாவே ஆண்டவரே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுங்களையும் கரத்துக்குள்ளாய் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாதுகாத்துக்கொள்ளும், எந்த வீணான செலவுகள் எந்த வீணான கத்தாவே ஆண்டவரே காரியங்கள் நிகழாதபடிக்கு என் தேவனாய கத்தரப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே. அப்ப அந்த நாளில இந்த ஊழியம் செய்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி காலை நேரத்துல கத்தாவே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற சிந்தனை துளி நேரத்துல கத்தாவே அப்பா கத்தாவே இந்த ஊழியக்காரர் பென்ஹர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆசீர்வதிக்கும்படியா அவரோட ஊழியங்களை ஆசீர்வதி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல கத்தாவே 10 மணிக்கு தேவ செய்தியை கொடுத்த ஞான ஊழியக்காரி சித்ரா அமல்ராஜ் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், அவட ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம், அவட பிள்ளைகளுக்காய் அவங்களுடைய வேலைகளுக்காய் ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அது போல 10 மணி கத்தாவே ஆண்டவரே அப்பா அப்பா 10 மணிக்கு ஊழியம் செய்த அருமையான தேவ செய்தி கொடுத்த பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுமே கத்தாவே ஊழியங்களை ஆசீர்வதியும் அவருடைய தேவைகளை சந்தியும் ஐயா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். அது போல கத்தாவே ஆண்டவரே நீதிமொழியை வாசித்த சகோதரி நீதிமொழியை மாத்திரமல்ல வேதம் வாசித்த கத்தாவே சகோதரி மெதினா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அவர்களை நீர் ஆசீர்வதியும் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் கத்தாவே. அதுவரை அவர்களுடைய தேவைகளை சந்தியும் தகுப்பன உமக்காக நேரத்தை கொடுக்கும் போது என் தேவன் அவர்களுக்கு கத்தாவே வேண்டிய எல்லா நேரங்களையும் கூட்டி கொடுக்கிறபடியினால உங்களுக்கு நன்றி, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற அவட குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் செபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல கத்தாவே பாடல் நேரத்துல பாடல் பாடின ஒவ்வொரு சகோதரிகளுக்காய் சகோதரர்களுக்காய் பாடல் கேட்டு கத்தாவே ஆண்டவர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை என் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா, நன்றி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. அது போல கத்தாவே தெய்வ செய்தியை 1 மணிக்கு கொடுத்த பாஸ்டர் பால்மர் பரதாஸ் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். பயப்படாதே இந்த தேவனாய கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான செய்திக்காய் நன்றி ஆண்டவர். பயந்து இருக்கிற எந்த காரியத்தினாலும் யார் யார் எந்த விஷயத்துல பயந்து இருக்கிறாங்களோ இந்த பாஸ் ஹெல்த் விஷயமானாலும் சரி வேலை விஷயமானாலும் சரி குடும்ப காரியங்களாலும் சரி ஆண்டவரே பயந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் என் தேவ இந்த நாளில பலப்படுத்தி திடப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆண்டவரே அவட தேவைகளை எல்லாம் நீ சந்திக்க போகிறபடினால உங்களுக்கு நன்றி. அவட கத்தாவே ஊழியங்களை ஆசீர்வதியும் குடும்பத்தை ஆசீர்வதியும் விசேஷமாக சபையினரை ஆசீர்வதியும் ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறது போல இந்த நாள்ல கத்தாவே கத்தாவை தமிழ் செய்தியை கொடுத்த அந்த பிபிசியில கத்தாவை எங்களுக்கு தமிழ் செய்தியை கொடுத்த ஒவ்வொரு வேத ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படணும் அறிந்து கொள்ளணும் அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி கத்தாவே. அண்டவரே அரைசன் ஷைன்ல செய்தி கொடுத்த சகோதரர் ஷானுக்காய் ஜெபிக்கிறோம் அவர்களை நீர் ஆசீர்வதியும் இந்த நாளில கத்தாவே அப்பா அவட குடும்பத்தினர கத்தாவே அவட படிப்பை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதி கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல இன்னும் வர இருக்கிற கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் எல்லா நிகழ்ச்சி இலங்கை மண்ணிலிருந்து வருகிற தீபம் என்ற சத்தியவாசன நிகழ்ச்சியை அப்பா அது அதன் பின்பாக வருகிற மறுவொலி வறுப்பு அவற்றையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஜெப நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீங்க, அதற்காய் மக்கு நன்றி. அன்றுவரே இந்த வாரம் உள்ளதும் கர்த்தாவே ஊழியம் செய்கிற ஊழியம் செய்த ஒவ்வொரு தேவனுடைய கர்த்தா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சபையினரையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறேன். அப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேளையில ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கு ஆயுமுறை சமூகத்துல கடந்து வருகிறோம். அண்டவரே குடும்பங்களுக்கான ஜெபத்துல என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இந்த நாள்ல ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து வச்சிருக்கிறோம். உண்மை அறியாத குடும்பமானாலும் சரி, உண்மை அறிந்த குடும்பங்களும் ஆண்டவரே இந்த நாளில அநேக பாடுகளுக்குள்ளாய் கடந்து போகிறதை பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே சாத்தானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தருகிறான் கர்த்தாவே. அவட குடும்பங்கள் அப்பா ஸ்தோத்திரம் சந்தோஷம் இல்லாமல் இருக்கணும், நிலை குலைந்து போகணும் என்று சொல்லி கொண்டு கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிற அந்த சாத்தாண்ட கிரிகள் அழிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. கர்த்தாவே இந்த நாளில் கர்த்தாவே அப்பா குடி போதையினால மயங்கி இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். அந்தவரே அவர்கள் விடுதலை ஆக்கப்படுவார்களாக, அந்த போதை மருந்துகளிலிருந்து விடுதலை ஆக்கப்படுவார்களாக, குட்டி பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை உண்டாகுவதாக அந்தவரே. அது போல சிகரத்தை தாகரி கட்டாவே அழிக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குவீராக இயேசுவின் நாமத்தினால. கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம். அது போல கேம்பிளிங் விளையாட்டினால கத்தாவே ஆண்டவரே அப்பா உங்களுடைய பணங்கள் எல்லாம் விரயமாக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதுல இருந்து அவங்க மீண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இன்னும் பாலியல் பிரச்சனை கலத்தனமான உறவுகள்ல கெட்ட நடத்தைகள்ல ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த பிசாசு கத்தாவே அந்த இவளுடைய சிந்தனையும் இருதயங்களையும் கிட்டத்து விடுகிறதை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவர்களை எல்லாம் மீட்கும்படியாகவே இந்த உலகத்துக்கு நீங்க கடந்து வந்தீங்க ஆண்டவரே. அதை அறிந்தவர்களாய் அவர்கள் உணர்ந்தவர்களாய் கர்த்தா உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் ஜீவிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களுக்கு கர்த்தாவையை உணர்த்தும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. இன்னும் தாப்பினே சந்தேகங்கள் நிமித்தமாக குடும்பங்கள் பிரிந்து ஜீவிக்கிறதை பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே சந்தேக பிசாசு நல்லதா இருந்தாலும் சந்தேகப்படுகிற சில பிசாசு கூட்டங்கள் ஆண்டவரே குடும்பத்தை பிரிப்பதற்காகவே கடந்து வருகிறது பார்க்கிறோம் கர்த்தாவே. சந்தேகங்கள் இல்லாதபடி சந்தேகத்துக்கு ஏதுவான காரியங்களை நடப்பிக்காதபடிக்கு இருவரும் கணவனும் மனைவியும் நடந்து கொள்ளும்படியாய் அவர்களை நீர் வழி நடத்தும்படியாய் போதிக்கும்படியாய் சொல்லிக்கிறோம். இன்னும் பிள்ளை இல்லாத நிமித்தமாக குடும்பங்கள் பிரிக்கப்படுகிறது பார்க்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலமாக பிரிந்திருக்கிற கர்த்தாவை கணவன் மனைவிகள் சேர்க்கப்படவும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது சொல்லிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே மாமியார் மருமகள் பிரச்சனையினால குடும்பங்கள் பிரிக்கப்படுகிறது மாத்திரமல்ல கர்த்தாவே கர்த்தாவே அந்த மகனை தன்னுடைய வீட்டிலிருந்து பிரித்து கொண்டு வருகிற மருமக்கள் மாறு இருக்கிறாங்க ஆண்டவரை. இவர்களோடு கூட நீ கைப்பட வேண்டுமாறு சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அப்பா அந்த குடும்பத்துல நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்படியாக ஆண்டவரே தெய்வீக அன்பினால குடும்பங்கள் நிரப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இதற்கு தடையாய் இருக்கிற குடும்பத்துல காணப்படுகிற எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் விலைக்கு போடுவீராக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இன்னும் கர்த்தாவே ஆண்டவரே மற்றவர்களால் கோல் சொல்லி குடும்பத்தை பிரிக்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, அவர்களை எல்லாம் நீர் அப்பா ரட்சிக்கும்படியாய் இல்லாட்ட அவங்களை கர்த்தாவே அந்த இடத்துல விலைக்கு போடும்படியாய். அது அவர்களை இனம் கண்டு கொண்டு அவர்களை பிரிந்து கர்த்தாவை விட்டு ஜீவிக்கும்படியாய் தேவனாய் கர்த்தர் நாள்ல ஒவ்வொருவருக்கும் நல்ல கர்த்தாவ பகுத்தறிவுள்ள ஒரு ஆவியை கொடுக்கும்படியாய் ஜீவிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி தாப்பினே. இன்னும் கர்த்தாவே தௌரி ஸ்ரீதன பிரச்சனையினால தௌரினால ஆண்டவரே ஆண்டவரே அநேக குடும்பங்கள்ல உள்ள பிள்ளைங்க திருமணமாகாமல் இருக்கிறாங்க. இன்னும் திருமணமாகி கொடுத்து ஆண்டவரே கொடுமையினால கர்த்தாவே அவங்கள் வீட்டுல நடத்துகிற அவங்கள அந்த பெண் பிள்ளைகளை நடத்துகிற விதத்துல ஆண்டவரே அந்த பிள்ளைகள் தற்கொலைகளாய் கடந்து போகிறத அநேக தங்களோட கர்த்தாவே உயிரை மாய்த்து கொள்கிறத நாங்க பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் கர்த்தாவே அந்த தேசத்துல நடைபெறாதபடிக்கு அடைத்து பாதுகாத்துக் கொள்படியாக சிந்திக்கிறோம் ஆண்டவரே. வாழ்வு பிள்ளைகள் நிமித்தமாக குடும்பங்கள்ல கண்ணீரும் கவலைகளும் கர்த்தாவே இந்த பிள்ளைகள் உண்மை விட்டு அப்பா தூரமாய் போய்விடுகிற காரியத்தை அறியும்போது வேதனை நிறைந்த கத்தாவே ஆண்டவருடைய காரியங்களை காணப்படுகிற இந்த பிள்ளைகளை கத்தாவே நீர் போதித்து நீர் வழி நடத்தி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மற்றவர்களுக்கு தங்களுடைய குடும்பங்களுக்கு சாட்சியாக இருக்கும்படியாய் ஆண்டவரே இவர்களுக்கு இவர்களை நீ போதிக்கும்படியாய் இவர்களை கத்தாவை மீட்டுக் கொள்ளும்படியா இவர்களை ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் சபைக்கு போகாமல் இருக்கிற அநேக குடும்பங்கள் ஆண்டவரே இந்த கோவிடுக்கு பின்பதாக அநேக எஸ்கியூஸ் சொல்லி கொண்டு வீட்டிலே இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் சபைக்கு சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று சொன்ன நம்முடைய வாக்கின்படியாக சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு கத்தாவே இந்த குடும்பங்கள் எல்லாம் கத்தாவே நம்முடைய சபைக்கு கடந்து வர அப்பா மறுபடியும் ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்துடல வேணுமா ஜபிக்கிறோம்ப்பா. இன்னும் வரவுக்கு மேலாய் செலவு செய்கிற அநேக குடும்பங்கள் கத்தாவே அவர்களுக்கு இது இருக்கிறது நானும் அது போல வாங்கணும் அது போல நானும் நடக்கணும் என்று சொல்லி அந்த இருதயத்துல காணப்படுகிற கத்தாவு இப்படிப்பட்டதான காரியங்களை எடுத்து போட்டு தனக்கு போதுமென்ற மனதோடு கூடிய கத்தாவை ஆதாயத்தினால அவங்க திருப்தியாகும்படியாய் அவர்களை நீ போஷிக்கும்படியாய் செபிக்கிறோம். அவர்களை உபதேசிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக ஆலோசனைக்காரர்களை கொண்டு விரும்பினாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு கத்தாவி ஆண்டவர நீர் ஆலோசனை கத்தராக இருந்து வழிநடத்த வேண்டுமாறு செபிக்கிறப்பா. இன்னும் எங்களோட கத்தாவே கொடுக்கப்பட்டிருக்கிற தண்ணி நபர்களின் கத்தாவை செபித்திற்காய் கடந்து வருகிற அந்த வேலையில கத்தாவை தொடர்ந்துல இருக்கிற கத்தாவை ஸ்தோத்திருக்கிறோம். கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற அநேக வருடங்களாய் ஜெபித்து வருகிறோம். இவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா வாக்குவாதங்கள் எல்லா பிரச்சனைகள் எல்லா ஏற்றுத்தாவல் தாழ்வுகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு என் தேவனாய கத்த இந்த நாளில் ஒரு மனதின் ஆவினாலே அவர்களை மறுபடியுமாய் இணைத்து ஆண்டவரே தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படியாய் விக்கிரகத்திலே காணப்படுகிற வீட்டில் அப்பா நம்முடைய கத்தாவே பிரசன்னத்துக்கு தடையாயிருக்கிற விக்கிரகத்துக்கு கோட்டைகள் எல்லாம் தகர்க்கப்படவும் ஆண்டவரே உமக்கு மாத்திரம் அவர்கள் மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாய் கணவனும் மனைவியுமாய் இணைந்து குடும்ப பிள்ளைகளுமாய் இணைந்து ஆராதிக்கும்படியாய் தேவனை உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அவர்களுக்கு அவர்களால இட்டைப்பட வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் கத்தாவே. எங்களை ஜபங்களை கேட்கிறவரே எங்களை ஜபத்தை தள்ளாவர தள்ளாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு ஆவிக்குரிய மகளுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவளும் கத்தாவே ஆண்டவரே அநேக நாட்கள் செபித்து கொண்டிருக்கிறாங்க. நாங்களும் செபித்து கொண்டிருக்கிறோம் என் தேவனாய கர்த்தர் இந்த குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஆண்டவரே குடும்ப ஆசீர்வாதத்தினால நிரப்ப வேண்டுமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகளுக்காய் குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம். கணவருடைய கத்தாவியை பெற்றோருக்காய் கத்தாவியை செபிக்கிறோம். இந்த குடும்பம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சமாதானமா இருக்கணும் கணவன் நல்ல மனைவிடத்துல அன்பு கொள்ளணும் அதற்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நீ அற்புதத்தை நீ செய்ய போகிறீர் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் இரண்டு வாழ்வு பிள்ளைகளை வைத்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான தாயாருக்காய் ஜெபிக்கிறோம். தன்னன் தன்மையாக கத்தாவே தன்னுடைய காரியங்களை மாத்திரமல்ல இரண்டு வாழ்வு பிள்ளைகளுடைய காரியங்களையும் தந்தை வீட்டின் காரியங்களையும் கத்தாவே பார்த்து கொண்டிருக்கிற அருமையான அம்மாவுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்துடலாம் ஆண்டவரே. நல்ல மன வலிமையை கொடுத்துடலாம் ஐயா ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீ பொருட்படுத்திக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் இந்த நாள்ல நீ சந்திக்க வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் தகப்பினை இரண்டு வாழ் இரண்டு பையன்களை வைத்து ஆண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அருமையான சௌதரிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கணவன் ரசிக்கப்படாத கணவன் தனிமையாய் இருந்து கத்தாவை ரெண்டு பேரும் தனித்தன்மையாய் இருந்து குடித்தனம் பண்ணுகிறாங்க. என் தெய்வனாய் கத்தர் ஆண்டவரே தயவாய் இறங்கி இந்த பிள்ளைகள் ஒரு மனதோடு ஒற்றுமையோடு ஜீவிக்கவும் மாத்திரமல்ல ரட்சிக்கப்படாத கணவர் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே. மனைவி மேல் அன்பு கூர்ந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து கொடுக்கும்படியாய் அந்த அப்பா அப்படி இந்த இருதயமுள்ள கத்தா கட்டின இருதயமுள்ள அந்த கணவரை மாற்றும்படியாய் இந்த நாளில் ஜீவிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் தம்பி எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஐயா அறிந்து கொள்ளணும் அதற்காக ஜீவிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல இன்னொரு கத்தாவே ஆண்மையனை வைத்து கொண்டிருக்கிற ஒரு அருமையா சௌதரிக்காய் ஜீவிக்கிறோம். அவரோட கண கத்தாவே அவர்களும் பிரிந்து ஜீவிக்கிறாங்க. இவர்கள் இணைந்து ஜீவிக்க ஆண்டவர எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு இடையூறுதல் கொண்டு வராதபடிக்க ஆண்டவர அப்பா விசுவாசத்துல ஒரு இடையூறல் உண்டாதபடிக்கு அவங்களை பாக்குறவங்க இது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் விதத்துல ஒரு சாட்சியுள்ள ஜீவிதம் செய்யவும் இந்த குடும்பத்தை விட சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏற்ற தாழ்வுகளை மன்னியும். ரெண்டு பேரும் இந்த நாள்ல இணைத்து அண்டவரே ஒரே குடும்பமாய் ஜீவிக்க தேவன் உதவி செய்ய முடியாது. ஜெபிக்கிறோம் ஐயா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே அண்டவரே குழந்தை இல்லாதவர்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். தேவனாய கர்த்தர் அப்பா ஸ்தோத்திரம், பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஆண்டவரே. வேளையில அவருடைய இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன், கண்ணீரை காண்கிற தேவன் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே சாராளை ஆசீர்வதித்த தேவன், அன்னாலை ஆசீர்வதித்த தேவன், தகப்பனே அப்பா இன்னும் அநேக பெண்களை கர்த்தாவே ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க என் தேவன். அவ்விதமாக இந்த குடும்பத்தினர் எல்லாரையும் ஆசீர்வதித்து அப்பாவோட கர்ப்பத்தின் கனியை கொடுத்து என் தேவன் அவர்களை பெருகை செய்ய வேண்டுமாறு சொல்லிக்கிறோம். செல்வம் ஷீலா குடும்பத்தினருக்காய் ஜெபிக்கிறோம். கவிதா கணவருக்காய் ஜெபிக்கிறோம். ரெண்டன் கிரிஜா குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறோம். இன்னொரு சகோதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அப்பா நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற எங்களோட சபையில் உள்ள பிள்ளைகள், குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளாத ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். நல்ல குழந்தைகள் செல்வங்களை கொடுத்து இந்த இந்த நாளில் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே நாங்கள் விதவைகளுக்காய் ஜெபிக்கிறோம். விதவைகளின் கண்ணீரை காண்கிற தேவன், விதவிகளோட கண்ணீரை எல்லாம் துணத்தில் அல்லவோ நீங்க அடைச்சி வச்சிருக்கீங்க ஆண்டவரே. இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. டொராண்டோவில் இருக்கிற விஜய் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அமெரிக்காவில் உள்ள விஜய் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பிரான்சில் உள்ள வந்தனா பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். அமெரிக்காவில் உள்ள ரூபி அவரோட மகனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மிசிசாக்காவில் இருக்கிற மதிமகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற குமுதா மகளுக்காய் ஜெபிக்கிறேன். இன்னும் அவரோட மூன்று பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் வஸ்பீலா அவர்களுக்காய், அவரோட பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். சகோதரி மரியாவுக்காய் அவருடைய பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆக்னஸ் சுரேஷ் அவருடைய இரண்டு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். சகோதரன் ஜெஸ்லி அவருடைய இரண்டு வாலிப பிள்ளைகளுக்காய், சகோதரன் பெஞ்சமின் ஒரு வாலிப மகனுக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா இன்னும் இதுல கத்தாவே விசேஷமாக ஆண்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிமையாய் இருந்து அவங்க போராடி கொண்டிருக்கிறது அறியுறீங்க ஆண்டவரே. அது இல்லாம அவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற துணையை நீ காண்பித்து அவங்க கத்தாவே அவங்களுக்கு நல்ல ஒரு பார்ட்னரை கொடுக்கும்படியாய் காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உங்க சமூகத்துல இவர்களை எல்லாம் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது நாங்க தேசங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசங்களை நீ உருவாக்கினவர் அப்பா. தேசங்களை சமாதானமாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய சித்தம். இந்த நாளில உலகத்துல காணப்படுகிற பெரிய யுத்தங்கள் ஆண்டவரே, யுத்தத்தின் காரியங்களை எல்லாம் நாங்கள் அறிகிறோம். தவப்பினே சில சில காரியங்கள் வெளியில வர முடிய வராமல் காணப்ப தடையாய் இருக்கிறது. சிலவைகள் வெளியில வருகிறது. ஆனாலும் கர்த்தாவே ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களில் நீர் அறிந்திருக்கிறபடி ஆண்டவரே, ஈரானிலே நடக்கிற போர்கள் ஒரு நிறுத்தத்துக்குள்ளாய் கொண்டு வரணும். இன்னும் அவங்க கத்தாவே இந்த மிசைல் எல்லாம் உண்டாக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த கத்தாவே ஆண்டவரே தேசங்களை பாழாக்குகிற எந்த கருவிகளும் அவங்க உண்டாக்காதபடிக்கு, எந்த மருந்துகளும் டிஸ்ட்ரக்ஷன் கொண்டு வருகிற எந்த மருந்துகளும் அவங்க உண்டாக்காதபடிக்கு எல்லாவற்றையும் நீர் அடைத்து போடும்படியாய் சுவைக்கிறோம். செயல் இழக்க செய்ய வேண்டுமாறு சுவைக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அது போல கத்தாவே ஸ்தோத்திரம். எல்லா தேசங்களையும் ஒப்பு ஜெபிக்கிறோம். பஞ்சம் பசி பட்டினாலே வாடுகிற தேசங்கள், ஒரு நேரம் உணவில்லாம கஷ்டப்படுகிற அநேக பிள்ளைகள் ஆண்டவரே, நல்ல குடிவசதி இல்லாம தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே, மருந்து வசதிகள் இல்ல, நல்ல வீடு தங்குவதற்கு இடம் இல்ல என்று சொல்லி கொண்டு இருக்கிற கர்த்தாவே, ஒவ்வொரு நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில தேவனாகிய கர்த்தர் அவர்கள் எல்லாருடைய கர்த்தாவே பீதிகள் எல்லா பயங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும் ஆண்டவரே. இந்த போர் நிறுத்தம் உண்டாகட்டும் இந்த நாளில கர்த்தாவே. இந்த சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேசங்களையும் எல்லா தேசங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். மாத்திரமல்ல இலங்கை இந்தியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்க ஒரு பெரிய சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நல்ல ஒரு உயிர்மீச்சு உண்டாகட்டும். உண்மை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே ஒவ்வொரு கவர்மெண்டும் அப்பா இந்தியா இலங்கை கவர்மெண்ட்கள் அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. ரட்சிப்புக்கான காரியங்களை, ஏதுவான காரியங்களை நீர் ஏற்படுத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உலக நாடுகள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், எல்லா நாடுகளும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த நேரில் இஸ்ரேவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இஸ்ரேவேலுக்காக ஜெபிக்கிறவங்க சுகித்திருப்பார்கள் என்று சொன்னீங்களே தேவனா. இயக்கத்த நாளில் இஸ்ரேவேலின் சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் பொருட்படுத்திக் கொள்வீராக, பாதுகாத்துக் கொள்வீராக, தேசத்தை ரட்சிப்பீராக. எந்தெந்த தேசங்களில் இவர்கள் இருக்கிறார்களோ ஆண்டவரே எந்த விதமான த்ரெட்டு அவங்களுக்கு இரவு உண்டாகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும். ஒரு முறைப்பட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இந்த வேளையிலும் இன்னும் வரப்போகிற எல்லா வானொலியின் மூலம் வரப்போகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் தேவன் ஆசீர்வதித்து தாரும். எல்லா துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கையே செலுத்துகிறோம். மேலும் வயதானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பவளம் அம்மாவுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நோவ் அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் வயதான ஒவ்வொரு அம்மாமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் அப்பா ஸ்தோத்திரோட எலும்புகளை, அவருடைய சதைகளை, அவருடைய நாளங்களை எல்லாம் பலப்படுத்தும் ஆண்டவரே, நல்ல பலப்படுத்தும் ஆண்டவரே. உமக்காக அவங்க எலும்பை பிரகாசிக்க அதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்துகிற மையா ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கையே செலுத்துகிறோம். மீட்பரும் கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்,
0: ஆமென், ஆமென். நன்றி, நன்றி சுசியம்மா. எல்லா ஜபங்களையும் மிக கருத்தோடு விண்ணப்பித்தீர்கள். எல்லாமே பரலோகத்தில் ஆமென்றும் ஆமென்றும் கேட்கப்பட்டிருக்கு என்று நாங்கள் விசுவாசிப்போம். தொடர்ந்து உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, உங்கள் சுகத்துக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அம்மா.
1: நன்றி ஐயா, நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: ஆமென்,
1: ஆமென், ஆமென்.

0: நேரம் கலையத்திலே மூன்று மணி 30 நிமிடம் புதன்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அடுத்து வரை இருக்கிறது சத்தியவசனம் வழங்குகின்ற தீபம் நிகழ்ச்சி இலங்கையிலிருந்து.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இது ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக குறு நாடகம்.
1: யார் அது? மாஸ்டரா? வாங்க வாங்க.
2: எப்படி டீச்சர் இருக்கிறீங்க? நல்ல அழகான புது வீடு கிடைச்சிருக்கு உங்களுக்கு. என்ன கொடுத்து வச்சவங்க? என்ன டீச்சர், நான் ஏதோ பேசிக்கிட்டு போறேன், நீங்க ஒரு சத்தத்தையும் காணல, முகமும் சரியில்லை. ஏன் டீச்சர், வீட்டில் எதுவும் பிரச்சனையா? இல்லாட்டி வாங்கின வீட்டு உறுதியில் எதுவும் பிரச்சனை எதுவும் இருக்குதா?
1: அப்படி ஒன்றும் இல்லை.
2: அப்போ என்ன டீச்சர் இது? புது வீட்டில் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினச்சி வந்தா நீங்கள் என்னன்னா இந்த மாதிரி இருக்கீங்க.
1: ஆமாம், நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு காசு சேர்த்தோன்னு உங்களுக்கு தெரியும் தானே. இவர் இந்த குடும்பத்தையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் பணம் சேர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டார்னோ அதுவும் உங்களுக்கு தெரியும். இத்தனை வருஷமாக பாடுபட்டு இப்படி ஒரு வீட்டை தான் எங்களுக்கு கட்ட முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த மனோகரி டீச்சரை பார்த்தீங்களா?
2: ஏன், ஏன் அவளுக்கு என்ன நடந்துச்சு?
1: உங்களுக்கு தெரியாதா, அவட்ட அண்ணே தன்னுடைய மாளிகை மாதிரி இருக்கிற அந்த பெரிய வீட்டை சும்மா எழுதி கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. என்ன பெரிய வீடு அப்பாடி!
2: வேணாம் டீச்சர், வேணாம் இந்த மன உளைச்சல். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினதை குறித்து பெருமைப்படுங்க. மற்றவங்களை பார்த்து நாம் ஏன் பொறாமப்படணும்? இந்த எண்ணம் வேணவே வேணாம் டீச்சர்.
0: வேடிக்கையான ஒரு கதை உண்டு. கடவுள் ஒரு மனிதனுக்கு தரிசனமாகி, உனக்கு என்ன வேண்டும் கேள், தருகிறேன், ஆனால் நீ கேட்பதில் இரு மடங்கு உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கொடுக்கப்படும் என்று கூற, உடனே அந்த மனிதன் தன்னுடைய ஒரு கண் குருடாகட்டும் என கேட்டுக்கொண்டானாம். தன் பக்கத்து வீட்டுக்காரனின் இரு கண்களும் குருடாகுமானால் தன்னுடைய ஒரு கண் குருடானாலும் பரவாயில்லை என சிந்திக்கும் ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து வருகின்றோம். ஆம், மற்றவர்களின் உயர்வை பார்த்து, மற்றவர்களின் செழிப்பான வாழ்வை பார்த்து, மற்றவரிடம் உள்ள திறமைகளை பார்த்து, என்னிடம் இல்லாத ஒன்று அவனிடம் உள்ளதே என பொறாமைப்படுகிறவர்கள் பலர் இன்று உண்டு. இன்றைக்கு ஒருவர் மற்றவர் மேல் பொறாமை கொள்வதை பாவம் என அநேக நேரங்களில் உணருவதில்லை. பொதுவாக பொறாமை மற்றவர்களை அல்ல, அது பொறாமை கொள்கிறவர்களையே அதிகமாய் அழிக்கும். அதனால் தான் என்னவோ பொறாமையை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே நீதிமொழிகள் புத்தகத்தில் பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்லப்படுகிறது. ஆம், மற்றவன் தன்னுடைய வீட்டை ஒரு மாடி உயர்த்தி கட்டினால் அதற்கு போட்டியாக தன்னுடைய வீட்டை இரண்டு மாடி உயர்த்தி கட்டுவேன் என்றும், மற்றவனுடைய வீட்டில் ரேடியோ, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் என வாங்கினால் கடன் எடுத்தாவது அவனுக்கு போட்டியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என பொறாமையினால் உந்தப்பட்டு இறுதியில் வாழ்க்கையை அழித்துக் கொண்டவர்கள் அநேகர். அருமையானவர்களே, நிலையற்ற இந்த வாழ்க்கையிலே நமக்கென கடவுள் தந்த ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறி உள்ளத்திலே திருப்தியுடன் வாழ பழகிக் கொள்வோம். அப்படியாக வாழும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றும் நமக்கு உண்டு.

கர்த்தருக்குள் அருமையானவர்களே, சத்தியவசன வானொலி நேயர்களாகிய உங்களை வாழ்த்துகிறோம். யோவான் நற்செய்தி நூல் 4:47-54 வரை வாசிக்கும் போது ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு மனிதன், ராஜாவின் மனுஷரில் ஒருவனானவன், ஆண்டவரை காண வருகிறான். அவன் சுமார் 20 மைல் தூரம் அவன் பிரயாணப்பட்டு ஆண்டவரை காண வருகிறான். ஆண்டவரிடத்தில் வந்து தன் மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறான், அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். உடனே அந்த ராஜாவின் மனுஷன் சொல்கிறான், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே நீர் வர வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி போனான். அவன் போகையிலே அவனுடைய வேலைக்காரர்கள் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், எந்த மணி நேரத்திலே என் குமாரன் குணமானான் என்பதை விசாரித்த போது, ஆண்டவர் சொன்ன அதே நேரத்திலே அவன் சுகமானதை அறிந்தபோது, அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதமானது கலிலேயாவிலே ஆண்டவர் செய்த 2வது அற்புதமாக சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த அற்புதங்களை சிந்திக்கும் போது நான் 3 குறிப்புகளை ஞாபகப்படுத்துகிறேன். 1, ஆண்டவர் சோதிப்பார். 2, வெளிப்படுத்துவார். 3, கற்றுக் கொடுப்பார். இந்த 3 காரியங்கள் தான் யோவானில் உள்ள அற்புதத்திலே மாறி மாறி வரும். இங்கே ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை அவனிடத்தில் பேசுகிறார். அற்புதங்களை காணாவிட்டால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று அவனை ஜாடையாக கண்டிக்கிறார். ஆகவே அற்புதங்களினால்தான் மக்கள் விசுவாசம் வருகிறது என்று எண்ணுகிறார்கள். அற்புதங்கள் மூலமாக மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையின் வழியாக, கிறிஸ்துவின் போதனை வழியாகவும், அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வழியாகவும் அற்புதம் நடக்கிறதை இந்த இடத்திலே நாம் காண்கிறோம். இந்த பகுதியிலே 3 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். 1, பரிதவிக்கும் தகப்பன். இவன் ராஜாவினுடைய வீட்டு வேலைக்காரன், ஒரு உயர்ந்த அந்தஸ்து உள்ளவன். 20 மைல் தூரம் பயணம் செய்து ஆண்டவரை பார்க்க வருகிறான். தன்னுடைய தகுதியான வேலை, தன் பொறுப்பான வேலையில் நிலைமை அறிந்த போதிலும் அவன் அதிலிருந்து இறங்கி தன்னை தாழ்த்தி அந்த ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், என் மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறான், நீர் வந்து சுகமாக்க வேண்டும் என்றான். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், அற்புதங்களை காணாவிட்டால் நீ இதை விசுவாசிக்க மாட்டே என்று சொன்னார். இதிலே பரிதவிக்கும் ஒரு தகப்பனுடைய நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய அந்தஸ்தான வேலையின் ஸ்தானம், தன்னுடைய பிரயாணம் எல்லாவற்றையும் கடந்து தாழ்த்தி தன் மகனுக்காக அவன் பரிதவிக்கிற நிலையை பார்க்கிறோம். அருமையானுள்ளே, உன் வாழ்க்கை குறித்து இன்றைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கலாம், உன் குடும்பத்தை குறித்து நீ பரிதவித்துக் கொண்டிருக்கலாம், உன் மகனை குறித்தோ அல்லது மகளை குறித்தோ அல்லது உன் கணவனை குறித்தோ அல்லது உன்னுடைய மனைவியை குறித்தோ அல்லது உனக்கு பிரியமான மக்களை குறித்தோ நீ பரிதவித்துக் கொண்டிருக்கலாம். பரிதவிக்கும் மக்களை ஆண்டவர் கண்டு நேசிக்கிறவர், அதை மறந்து விட வேண்டாம். இந்த பரிதவிக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் உதவி செய்ய விரும்புகிறார். அவன் சொல்லுகிறான், என் வீட்டுக்கு வர வேண்டும், என் மகன் சாவதற்கு முன்பு வர வேண்டும், அது மாத்திரமல்ல என் மகனுக்கு வந்து நீர் சுகம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். இந்த 3 வாக்கியங்கள் வழியாக ஒரு தகப்பனுடைய பரிதவிக்கும் தன்மையானது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. 2வதாக, பரிதவிக்கும் தகப்பனை கண்டோம். 2வதாக நாம் கற்றுக்கொள்கிறத, படிப்பிக்கும் ஆண்டவர். ஆண்டவர் இந்த அற்புதத்தின் மூலமாக அந்த ராஜாவின் வேலைக்காரனுக்கு மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கும் அநேக காரியங்களை படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கற்றுக் கொடுக்கிறவர், அவர் போதிக்கிறவர், அவர் விளக்கம் தருகிறவர், அவர் மனிதர்களுக்கு அறிவை உணர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் அற்புதங்களை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். பெரும்பான்மையான மக்கள் அற்புதங்களை கண்ட பிற்பாடுதான் அவ்விசுவாசிக்கிறார்கள். ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ அற்புதங்களை கண்டல்ல, அற்புதங்களை காணாமலே அவருடைய வார்த்தையை விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும் என்பதை இந்த சம்பவத்திலே கற்றுக் கொடுக்கிறார். அங்கே சொல்லுகிறார் ஆண்டவர், நீ வீட்டுக்கு போகலாம், உன் குமாரன் குணமடைவான் என்று சொன்னார். உடனே அவன் நம்பி அவன் வீட்டுக்கு சென்றான் என்பதை வேதத்தில் சொல்லப்படுகிறது. அருமையான உள்ளே, ஆண்டவராக இயேசுவானவர் அங்கு நேரடியாய் வந்தால்தான் அற்புதம் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்தாலே அற்புதம். ஆண்டவராக இயேசுவின் வார்த்தைகளை நம்பி போனான் அல்லவா, அங்கு அற்புதம் நடந்தது. ஆண்டவருடைய அற்புதம் நிகழ்வதற்கு தூரம் தடையல்ல, அல்லது அதே சமயத்தில் நேரம் தடையல்ல,
அவர் நேரடியாக ஆழ்த்தத்துமாய் போக வேண்டும் என்பது ஒரு தடை அல்ல. என்ன நடந்தது? தூரமோ நேரமோ தடையல்ல, அங்கு வார்த்தையின் வழியாக அற்புதம் நடந்தது. ஆகவே ஆண்டவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் அற்புதங்களை எண்ணுகிற நாம், அற்புதங்களை வாஞ்சிக்கிற நாம், வேத வார்த்தைகளை, வேத போதனைகளை, திருமறை வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளாதபடி அதை உதாசீனப்படுத்திவிட்டு நம்முடைய உணர்ச்சிகளுக்கும் விருப்பங்களுக்கும் யோசனைகளுக்கு போய்விடுகிறோமே. திருமறை என்ன சொல்கிறது? நம்முடைய ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது? எல்லாவற்றை காட்டிலும் அவர் வசனத்தை மேன்மை உள்ளதாக்குகிறார். சத்திய வசன வானொலி நேயர்களே, நீங்கள் வசனத்தை கற்றுக்கொள்ள பிரியப்படுகிறதுனாலே, வசனத்து மேல் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறதுனாலே இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அந்த மனிதனுக்கு படிப்பிக்கிறார். அற்புதங்களுக்கு ஆதாரம் அவர் நேரடியாக வருவது மாத்திரமல்ல, அவர் வந்து தொடுவது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையே அங்கு தூரத்தையும் நேரத்தையும் கடந்து அற்புதங்களை செய்யும் என்பதை கற்றுக் கொடுத்தார். உடனே அவன் நம்பி போகிறான். உடனே வேலைக்காரர்கள் வந்து சொல்கிறார்கள், உடைய குமாரன் பிழைத்துக் கொண்டான். அவன் எந்த நேரம் என்று கேட்கிறான். அந்த நேரத்தை சொன்ன போது இயேசுவானவர் சொன்ன அதே நேரத்திலே தன் மகன் குணமடைந்தான் என்று அறிந்த போது அவன் மாத்திரமல்ல, அவன் முழு குடும்பத்தார் விசுவாசித்தார்கள். ஆகவே முதலாவதாக பரிதவிக்கும் தகப்பனை கண்டோம், படிப்பிக்கும் ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டோம். மூன்றாவதாக பரவும் விசுவாசத்தை காண்கிறோம். ஆண்டவர் தன் வார்த்தை சொல்லி போகலாம் என்று சொன்ன உடனே அவன் நம்பி விசுவாசித்து போனான். ஆனால் வீட்டிலே வந்து பார்த்த போது, வேலைக்காரர்கள் அறிந்த போது, அதே நேரத்திலே தன் மகன் குணமடைந்தான் என்று அறிந்த போது வீட்டில் உள்ளவர்களும் அவனும் விசுவாசித்தார்கள். ஆகவே விசுவாசமானது பரவுகிறது. விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் போது அது இன்னொரு மனிதனை அதை பாதிக்கிறது, இழுத்து கொள்கிறது. வேத வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை பாட்டிக்குள்ளே இருந்த விசுவாசம், தாய்க்குள்ளே இருந்த விசுவாசம், தீமோத்தேயுவே உனக்குள்ளே நிலைத்திருக்கிறது என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அப்படியானால் விசுவாசம் தலைமுறை தலைமுறையாக இருந்த விசுவாசமானது நமக்குள்ளே பரவ ஆரம்பிக்கிறது. பாருங்கள், அற்புதமானது ஒரு மனிதனுடைய விசுவாசம் மற்ற முழு குடும்பத்திற்குள்ளே அது பரவத்தக்கதாக அது மாற்றிவிடுகிறது. ஆகவேதான் இவன் விசுவாசித்தது மாத்திரமல்ல, இவன் முழு குடும்பமும் விசுவாசித்தார்கள். இது ஆண்டவர் கலிலியாவில் செய்த இரண்டாவது அற்புதமாகும். அருமையானவர்களே, வார்த்தையின் வழியாக அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் அற்புதங்கள் நமக்கு செய்த உடனே நம்முடைய விசுவாசம் அல்ல, நம்முடைய முழு குடும்பத்தினுடைய விசுவாசமும் அங்கு பலப்பட ஆரம்பிக்கிறது. ஆகவே மூன்று காரியங்களை கற்றுக்கொண்டோம். பரிதவிக்கும் தகப்பன், படிப்பிக்கும் ஆண்டவர், பரவும் விசுவாசம். ஆகவே இப்படிப்பட்ட ஆண்டவருடைய கரத்திலே அவருடைய வார்த்தையை நம்பி அவரிடத்தில் கிட்டி சேர்வோம். அவருடைய வாக்கு தத்தத்தை நம்பி கிட்டி சேர்வோம். அவருடைய வார்த்தையின் ஆழத்தை கற்றுக்கொண்டு அவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். அற்புதங்களுக்கு ஆதாரம் வார்த்தை என்பதை கற்றுக் கொடுத்தீரே. ஆகவே வசனத்தை ஆழ்ந்து கற்றுக்கொள்ளவும், வசனத்தை ஆழ்ந்து கற்றுக்கொண்டு அதை விசுவாசத்தோடு கடைபிடிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, பரிதவிக்கிற மக்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு படிப்பிக்கும் ஆண்டவராக நீர் இருக்கிறீர். எங்கள் விசுவாசம் எங்களோடு மாத்திரம் இல்லாமல் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே, தேசங்களுக்குள்ளே, மக்கள் கூட்டங்களுக்குள்ளே கலந்து செல்லத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

0: அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். எம்மோடு தொடர்பு கொள்ள svsl@slnet.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அந்த மின்னஞ்சல் முகவரியை மறுபடியும் அறிய தருகின்றேன். எழுதுங்கள் அல்லது சத்தியவசனம் தபால் பெட்டி 1012 கொழும்பு இலங்கை என்ற முகவரிக்கும் கடிதம் எழுதி தொடர்பு கொள்ளலாம். SMS அனுப்ப விரும்புகிறவர்கள் 0024-722-866-86 என்ற இலக்கத்துக்கு SMS அனுப்பலாம். அந்த இலக்கங்களை மறுபடியும் தருகின்றேன். 0024-722-866-860. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த வல்லமையின் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் நீரியஸ் பெர்னாண்டோ. வணக்கம் நேர்களே.
1: நேரம் கலையத்திலே 4 மணி, புதன்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருந்தோம். இத்துடன் நமது நேரலை ஒலிபரப்பு நிறைவுக்கு வருகிறது. இன்றைய ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கிறோம். மீண்டும் நாளை உங்களோடு இணைந்து கொள்ளும் முறை அன்பு வணக்கத்திலே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் வின்சென்ட் மேனுவல். வணக்க நேர்களே.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பேரால் வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்ற நின்று சனிக்கிழமை காலை 28 ஜூன் மாதம் 2025 ஆண்டு நேரம் கலையத்தில் 10:01 23 செல்சியஸாக சூரிய ஒளியுடன் மிக கூட்டத்துடன் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. அன்பும் இலக்கம் நிறைந்த நல்ல சாவுரை, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தும் ஐயா. காலைதோறும் அந்த கிருபை புதுதாக இருக்கிறது. இன்றைய நாளும் ஆண்டவரே உங்களோட கிருபையோடு நாங்கள் இணைந்திருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் அவர் உள்ளங்களையும் இல்லங்களையும் உங்களோட கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். உங்களுடைய பிரசன்னம் அங்கே இருக்கட்டும் ஆண்டவர். கர்த்தாவே எங்களை முற்றுமா தாழ்த்துறோம், உண்மையை உயர்த்துகிறோம் ஆண்டவர். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் ஆண்டவரே எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே உலகம் எங்கும் அறிவிக்க நீர் கொடுத்த சிலாக்கியத்துக்காக, தருணத்துக்காக, சந்தர்ப்பத்துக்காக உங்களுக்கு கோடி கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. எல்லா கணம் துதி மகமே உங்களுக்கே தந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தாப்பினே, ஆமேன். இன்றைய நாள் சனிக்கிழமை நிகழ்ச்சி நிரலை பார்ப்போம். காலை தெளிதின் துளிகளை இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கிறோம். இந்த ஆராதனை பாடல்களை சகோதரி டானியா மற்றும் சகோதரன் தர்சன் அவர்கள் எங்களோடு இணைந்து வழங்க இருக்கிறார்கள். அதன் பின்பதாக தேவ நற்செய்தியை கொடுக்கிறார்கள் பாஸ்டர் கைவலியன் டேவிட் அவர்கள். 11 சிறுவர் பூங்கா இலங்கை நூரலியாலிருந்து பாஸ்டர் பிலிப் ராஜ் அவர்கள் வழங்கும் சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி பிள்ளைகள் இணைந்து சிறப்பிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து நமது விசேட நிகழ்ச்சியான இசையமுதம் 12 ஆரம்பமாகிறது. சகோதரர் டேனி மற்றும் சகோதரி ஈவ்லின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இசையோடு வழங்க இருக்கிறார்கள் நேரலையாக. அதனைத் தொடர்ந்து 2 வேதாகமம் வாசித்தல் சகோதரி பீலா பாபு அவர்கள் வாசிக்க இருக்கிறார்கள். அதன் பின்பதாக ஜபத்தை சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். 3 எமது நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து மறு ஒளிபரப்பு ஒளிபரப்பாகும் என்பதை உங்களை அன்போடு அறிவித்திருக்கிறோம். இதோ நாங்கள் காலை தெளிதேன் நேரத்திலே நாங்கள் இணைந்து ஆண்டவரை துதித்து அவர் செய்த நன்மைகளை போற்றி புகழ்ந்து நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம்.
2: ஆண்டவருடைய நாமத்துக்கு சோஸ்திரம். தெளிதேன் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சங்கீதம் 128 சங்கீதம் 128 முதலாம் வசனம் துறக்கம் 6 வரை. முதலாம் வசனம் துறக்கம் 6 வரை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipia, 416-291-9148.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கிடைத்ததே 10:23. சனிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம். அடுத்து 10:30 வருகிறது ஆண்டவருடைய செய்தி. செய்தி எங்களோடு இணைந்து வழங்க இருக்கிறார்கள் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 10:30 சனிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கும். இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் செய்தியை வழங்குகின்றார் அருமையான பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள்.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. யாராகிலும் ஒருவர் எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட மாட்டாங்களா, ஒரு ஆறுதலான வார்த்தை எனக்கு கிடைச்சிடாதான்னு சொல்லி எல்லாருமே ஏங்குறாங்க. நெருக்கப்படும் போது, கஷ்டப்படும் போது, உபத்திரப்படும் போது, வேதனைகளின் ஊடாக நாம் பயணிக்கின்ற போது நமக்கு ஒரு நல்ல வார்த்தை தேவைப்படுகிறது. நல்ல வார்த்தை இருக்கு பாருங்களேன், அதுக்கு மிகப்பெரும் சக்தி உண்டு. நல்ல வார்த்தைகளை நாம் பிறப்பிக்கின்ற போது பிறப்பிக்கின்ற நமக்கும் அந்த வார்த்தை ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதே போல அதை அந்த வார்த்தை யாருக்காக சொல்லப்படுகிறதோ அதை கேட்கிறவர்களுக்கும் அந்த வார்த்தை அவர்களுக்கு நல்ல ஔஷதமாக, நல்ல மருந்தாக மாறும். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய திருமறையிலிருந்து, புனித வேதாமத்திலிருந்து ஒரு நல்ல வார்த்தையை உங்களுக்காக சொல்லும்படி நான் நிற்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை அவர் நோக்கி பார்க்கும் போதெல்லாம் அவர்களுடைய நலனை அவர் அதிகம் விரும்புகிறார். என் பிள்ளைகள், என் ஜனம், என் மக்கள் மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்பதுதான் இறை இயேசுவினுடைய விருப்பம். அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த செய்தியை தொலைக்காட்சியின் வழியாகவோ அல்லது முகநூல் பக்கத்தின் வழியாகவோ, யூடியூப் வழியாகவோ, மற்ற ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தால், உங்களை குறித்து ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்க சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றதான். எப்பொழுதும் நீங்கள் ஆண்டவருடைய மக்களாக, அவர் இந்த பூமியிலே மனிதனை படைக்கும் பொழுது என்ன நோக்கத்திற்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தின்படியே நீங்கள் மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த விதத்திலே ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கூட நாம் சுதந்திரிக்க போகின்றோம். வேதாகமத்திலே ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகள் திருமறையிலே இங்கும் அங்குமாக பரவி கிடக்கின்றன. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நமக்குரியவைகள் தான். ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கானவைகள் தான். ஒவ்வொரு வார்த்தையின் ஊடாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய வாழ்விலே, நம்முடைய ஜீவிதத்தில் ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் பெற்றுக்கொள்வதற்கு நிபந்தனைகள் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனிக்க தவறும் பொழுதுதான் அவர் நமக்காக வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை பெறாமலே, பெற இயலாமலே நாம் போய்விடுகின்றோம். ஆகவே நாம் இந்த வாழ்வழிக்கும் வாக்கு தத்துவம் என்ற நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்கு தத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த வாக்கு தத்தம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிப்பதோடு, அந்த வாக்கு தத்தம் எத்தகைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் கேட்பதோடு, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம், அடிக்கடி அந்த வசனத்தை நினைப்பது உண்டு, ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமம் 58:11. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய். அது ஒரு பெரிய வசனம் தான். அந்த வசனத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு சென்டென்ஸ், ஒரு குறிப்பிட்ட வாக்கியம், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய். இந்த ஒரு வார்த்தை நிறைய அர்த்தங்களை தன்னகத்தே உடையது. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தில் எல்லாம் பச்சை பசேல் என்று இருக்க வேண்டும். கனி நிரம்பி இருக்கிற தோட்டமாக இருக்க வேண்டும். பூச்செடிகளிலே பூக்கள் பூத்து குலுங்க வேண்டும். எங்கு திரும்பி பார்த்தாலும் பசுமை நிறமாக இருக்கின்ற ஒரு தோட்டம், அது நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்திலே, நீர் வரத்துள்ள இடத்தில் அந்த தோட்டம் இருக்கும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை கொடுக்கும். எப்பொழுதும் பசுமையாக, வெப்பம் வருகிறதை காணாமல், வெப்பம் மிகுந்த காலங்களிலும் தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய மரங்களை தன்னகத்தை உடைய ஒரு தோட்டமாக அது இருக்கும். அப்படித்தான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உங்களை மாற்றும் என்று சொல்லுகிறார். சூழ்நிலைகள்லாம் எதிரா இருக்குது, எதுவும் எனக்கு சாதகமா இல்லை, நான் வெற்றி பெறுவதற்கு ஏதுவான சூழல் அங்கு இல்லை, எல்லாமே எனக்கு எதிரடியாகவே நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரனே, நான் என்ன செய்வது? என்னுடைய சக்தியை பயன்படுத்தி பார்த்து விட்டேன், என்னுடைய எல்லா யுக்தியும் கையாண்டு விட்டேன், என் புத்தியை கூட செலவழித்தேன். ஆனால் ஒரு மாற்றமும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்க முடியவில்லை. எல்லாம் எதிராகவே நடந்து கொண்டிருக்கிறது என்ற நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இல்லை அன்பானவனே, என் மகனே, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். நீர்ப்பாய்ச்சலான இடத்திலே நான் உன்னை வைத்திருக்கிறேன். ஒருவேளை சூழ்நிலைகளுக்கு எதிராக இருக்கலாம், எதிரான சூழ்நிலைக்கு நடுவிலும் நீ எப்பொழுதும் பசுமையாக, எப்பொழுதும் செழிப்பாக, எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உனக்கு அனுக்கிரகம் செய்வேன் என்று சொல்லுகிறார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய் என்ற அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது, உன் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும் என்று இன்னொரு வசனம் சொல்லுது. அந்த வசனம் அது எசேக்கியேல் தீர்க்கதரிசன ஆகமம் 19 அதிகாரம் 10 வசனம். உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் உரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனிதருகிறதும் தலைக்கிறதுமான திராட்சை செடியாய் இருந்தாள். மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனி தருகிறதும் தலைக்கிறதுமான திராட்சை செடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல செழிப்பு, தலைத்திருத்தல், இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தோட நீ இருப்ப அப்படின்னு கர்த்தர் சொல்ற. அன்பானவர்களே, இந்த ப்ராஸ்பரிட்டின்றது தேவன் தம்முடைய ஜனத்துக்கு வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஈவு. ஒவ்வொரு பிள்ளைகளும் தெய்வத்தினுடைய இந்த செழிப்பை அனுபவிக்க முடியும். அவர் எல்லோரையுமே தழைக்கவும் செழிக்கவும் அவர் விரும்புகிறார். நீங்கள் தழைக்க செழிக்க ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வாராக. அருணாதர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான காருண்யம் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற நமக்கு சொந்தமாகட்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு மாற்றம் வரட்டும் என்று நான் அறிக்கையிடுகிறேன் விசுவாசத்தோடு. இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்க நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இனி என்னெல்லாம் அந்த வசனத்துக்குள்ள இருக்கிறது என்பதை நான் எனக்குரிய நேரத்திலே மிக சுருக்கமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்காக நான் சங்கீதம் 65 சங்கீதம் 9 வசனத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்பொழுது தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர்ப்பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர், இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். இந்த வசனத்தில ஒரு 5 காரியங்களை நாம் பார்க்க முடியும். அவர் தோட்டத்தை விசாரிக்கிறவர், 2 தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறவர், 3 தோட்டத்தை செழிப்பாக்குகிறவர், 4 தோட்டத்தை திருத்துகிறவர், 5 தானியத்தை அதிலே விளைவிக்கிறவர், பலனை கொடுக்கின்றவர். இந்த 5 காரியங்களும் இந்த ஒரு வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்திலே ஆண்டவர் எப்படி அந்த தோட்டத்துக்கு இருக்கிறார் என்பதை நான் விளங்கிக் கொள்வதற்கு சங்கீதக்காரனுடைய பாடல் வரிகளை நான் எடுத்துக்கொள்கிறேன். 5 காரியங்களை நாம் இங்கே சிந்திக்கலாம். 1, அவர் விசாரிக்கிறவர். இந்த ஒரு குறிப்பிலே ஆண்டவர் விசாரிக்கிறவர் என்று நாம் வாசிக்கின்றோம். காலையில் அவர் விசாரிக்கிறார் என்று யோபு புத்தகம் 7:18 வசனம் சொல்கிறது. காலையில் அவர் விசாரிக்கிறார். தேவன் நம்மை விசாரிக்க வேண்டுமானால் காலையில நாம் எந்திரிக்கணும். ஏனென்றால் அதிகாலையில் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது என்று வாசிக்கின்றோம். அந்த கிருபையை சோதிக்கும்படி, கிருபை பெற்றுக் கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் காலையில தேவன் விசாரிக்கிறார் என்றால் நம் காலையில நம் எழுந்திருக்க வேண்டும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார். அது நிறைவேறுவதற்கு என்ன செய்யணும்? 1, நான் காலையில எழுந்து தேவனை நோக்கி பார்க்கும் போது காலையில விசாரிக்கிற ஆண்டவர் எனக்கு தம்முடைய கிருபைகளை கொடுக்கிறார். மற்றொரு வசனம் சொல்லுகிறது, அவர் ராக்காலங்களிலே விசாரிக்கிறார் என்று. சங்கீதம் 17 3 வசனத்தில் இதை பார்க்கிறோம். காலையில விசாரிக்கிறார். மற்றொரு வசனம் சொல்லுகிறது, ராக்காலத்திலே விசாரிக்கிறார். இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிற விஷயம் என்ன? காலையில எப்படி தேவனுடைய கிருபைகளை நீங்கள் பெறுகிறீர்களோ அதே போல இரவு நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் அமர்ந்து உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத நினைவுகள், செயல்பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிட்டு ஒப்புரவாவது. இதை நாம் செய்து கொண்டே இருந்தால் நாம் தேவனால் விசாரிக்கப்படுகிற ஒரு தோட்டமாக இருப்போம். காலையில் எழுந்து அவருடைய முகத்தை தேடி கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். இரவிலே படுக்கைக்கு முன்பதாக உங்கள் மனதை தேவனுக்கு முன்பதாக ஆராய்ந்து அறியுங்கள், நிதானித்து அறியுங்கள். ஏனென்றால் காலையிலையும் கர்த்தர் விசாரிக்கிறார், ராக்காலத்திலையும் விசாரிக்கிறார். நீங்கள் தேவனால் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு தோட்டமாக இருக்க வேண்டுமானால், நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் முதல்ல விசாரிக்கணும். இந்த அனுபவம் நமக்கு முதல்ல வரணும். இரண்டாவது, நீர்ப்பாய்ச்சப்படுகிற ஒரு தோட்டம், தோட்டத்துக்கு கர்த்தர் நீர் பாய்ச்சுகிறார். ஆண்டவர் நமக்கு நீர் பாய்ச்சுகிறார். எப்படி என்றால், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போதெல்லாம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிற போதெல்லாம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகும்படி, செழிப்பு உண்டாகும்படி நீர் தேவனால் பாய்ச்சப்படுகிறது. சங்கீத புத்தகத்திலே ஒரு அருமையான வார்த்தை, 46வது சங்கீதம் 4வது வசனம், ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இந்த வசனம் எதை குறிப்பிடுகிறது, யாரை குறிப்பிடுகிறது சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிடுகிறது. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்றால் அங்கே பரிசுத்த ஆவியானுடைய ஓட்டம் இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய வரத்து இருக்க வேண்டும். அநேகருடைய வாழ்வில ஆவியானுடைய ஓட்டம் இல்லாததுனால, பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு இல்லாததுனால அந்த தோட்டம் வறண்டு போய் விடுகிறது, அந்த தோட்டம் பரிதாபமாக இருக்கிறது, அந்த தோட்டத்திலே பசுமை இல்லை, அந்த தோட்டத்திலே பலன் இல்லை, அந்த தோட்டம் கனி கொடுக்கவில்லை. எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உடைய தோட்டத்தை இவர் விசாரிக்கிறார். அந்த தோட்டத்தை இவர் விசாரிக்கிறபடியினாலே நீங்கள் காலையில் எழுந்து கிருபை பெற்றுக் கொள்ளுங்கள், இரவில் நிதானித்து அறியுங்கள். இந்த தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறதுனாலே பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆவியானுடைய நிறைவுதான் நாம் வளமாய் வாழ்வதற்கு வலுவூட்டக்கூடிய ஜீவன் அதி. அதே போல மற்றொரு கருத்து என்னன்னா, வேத வசனத்தை நீங்கள் தியானம் செய்கிற போதெல்லாம், கர்த்தருடைய வசனத்தை சிந்திக்கிற போதெல்லாம், இந்த வசனம் உங்களுக்குள்ளே அந்த நதியை புறப்பட பண்ணும். உங்களுடைய தோட்டம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கணும்னா, முதலாவது என் தோட்டத்தை கர்த்தர் விசாரிக்க வேண்டும், இரண்டாவது அவர் அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டும். தேவ நதியினால் அந்த தோட்டத்திற்கு தண்ணீர் வர வேண்டும். அதற்கு பரிசுத்தாவினுடைய நிறைவு தேவை என்று சொன்னேன். இன்னொன்று, தேவனுடைய வசனத்தை சிந்திக்கும் போது, தேவனுடைய வசனத்தை தியானம் செய்கின்ற போது, அந்த வார்த்தையினாலே நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு செழிப்பு உண்டாகும்படி அந்த நதி புறப்படுகிறது. முதலாவது ஜீவ நதி என்று சொல்லப்படுகிற பரிசுத்தாவியானவர், அதை தொடர்ந்து நாம் அவரை விசுவாசிக்கும் போது நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்படும். நாம் விசுவாசிக்கும் போது வேத வசனத்தை கேட்டு நாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது, அந்த விசுவாசத்தின் அடிப்படையில நமக்குள் இருந்து அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். இதை குறித்து யோவான் நற்செய்தி நூல் 7:37-38, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ணக்கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த அளவிற்கு விசுவாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்புகிறோமோ, அவருடைய நாமத்தின் மேல் எந்த அளவிற்கு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்துகிறோமோ, அந்த அளவிற்கு நமக்குள்ளே ஒரு நதி புறப்பட்டு ஓடும். அது நம்மை செழிப்பார். முதலாவது தோட்டம் அவரால் விசாரிக்கப்படுகிறது, இரண்டாவது தோட்டத்துக்கு அவர் நீர் பாய்ச்சுகிறார், மூன்றாவது அந்த தோட்டத்தை அவர் செழிப்பாக்குகிறார். முதலாவது தோட்டத்தை அவர் விசாரிக்கிறார், இரண்டாவது தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறார், மூன்றாவது அந்த தோட்டத்தை செழிப்பாக்குகிறார். நீர் பாய்ச்சலான தோட்டம் என்று சொன்னா அது செழிப்பா இருக்கணும். நம்ம செழிப்பா இருக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய விருப்பம். இந்த செழிப்பை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? பைபிள் சொல்றது, நீதிமான் செழிப்பான். சங்கீதம் 72:7 அதை வாசிக்கின்றோம். நீதியுள்ள ஒரு பாதையில, தேவன் விரும்புகிற நீதியின் பாதையில நாம பயணம் செய்யும் பொழுது, ஒரு நீதிமானாக நான் அறியப்படுகிற போது, நீதிமானுடைய அச்சடையாளங்களை நான் தரித்துக் கொள்கிற போது, என்னுடைய வாழ்க்கையில செழிப்பு நான் கேளாமலே எனக்கு வந்து விடுகிறது. எத்தனை தரம் நாம் அநீதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், எத்தனை பேரிடத்திலே அநீதியாக நாம பேசுகிறோம், நீதிக்குரிய வாசனை நம்மை விட்டு போய்விடுகிறது அல்லவா? நீதி உள்ளவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த செழிப்பை கொடுக்கின்றார். அதே போல நம்முடைய தோட்டம் செழிப்பாவதற்கு மற்றொரு விஷயத்தையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28:29 சொல்கிறது, அவரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். நாம் எப்படியும் செழிப்போடு கூட இருக்கணும். நீங்க கைட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு ஒரு ப்ராஸ்பெரிட்டி, உங்களுக்கு ஒரு செழிப்பு வரணும்னு சொன்னா முதல்ல நீங்க நீதிமானா இருங்க, பிறகு அவர் மேல ஆழமான நம்பிக்கையோடு நீங்கள் வாழுங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், ஆண்டவரை நம்புற பிள்ளைங்க செழிப்பாங்க. வேதாகம முழுமையும் பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைத்த அந்த நம்பிக்கையை கர்த்தர் அங்கீகரித்து அப்படிப்பட்ட நம்பிக்கையுடைய தேவ பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் தெய்வத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார் அருணாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பானவர்களே, தேவன் மேல் நம்பிக்கையுடையவர்களாக இருங்கள். முதலாவது நாம் பார்த்தோம், அவர் தோட்டத்தை விசாரிக்கிறார். தோட்டத்தை விசாரிக்கிறார் என்று சொல்கிற போது நாம் செய்ய வேண்டிய காரியம், காலையில் எழுந்து தேவ கிருபையை கேட்கணும், இரவிலே நிதானித்து அறிய வேண்டும். இரண்டாவது, இந்த தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறார். கர்த்தர் தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சனா முதலாவது பரிசுத்த ஆவியனுடைய அந்த பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும், இரண்டாவது விசுவாசிக்கணும், மூன்றாவது பார்த்தோம் தோட்டத்தை அவர் செழிப்பாக்குகிறார். இப்ப என்னுடைய தோட்டம் செழிப்பா இருக்கணும்னா நான் செய்ய வேண்டியது முதல்ல நீதிமானா இருக்கணும், இரண்டாவது நான் அவரையே நம்பி வாழணும், நாலாவது விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அந்த விசனத்துல, தோட்டத்தை திருத்துகிறார். திருத்தி அப்படின்றது என்னன்னா, அங்க நம்ம நல்லா கனி கொடுக்க முடியாம பலன் கொடுக்க முடியாம அவர் களை எடுக்கிறார். அதுக்கு கூடிய தேவையற்ற விஷயங்களை அவர் சரி செய்து நம் வளர்வதற்கு ஏதுவாக, இன்னும் செழிப்படைவதற்கு ஏதுவாக அவர் நமக்குள்ளே காணப்படக்கூடிய குறைகள் எல்லாவற்றையும் எடுத்து விடுகிறார். இது ரொம்ப முக்கியமானது. நாம களை எடுக்கிற அல்லது நம்மை திருத்துகிற இந்த நிகழ்வில, இந்த காலங்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த கிருபையின் நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். லூக்கா நற்செய்தி நூல் 13:8 மற்றும் 9 ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வருஷம் மாத்திரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். எஜமானன் வெகுநாள ஒரு மரம் ஒரு விருட்சம் கனியே கொடுக்கல, அது கனி கொடுக்கலப்பா வெட்டி போட்டுரு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல எஜமானனே, ஒரு வருடம் இருக்கட்டும், அதற்கு நான் களை எடுக்கிறேன், எரு போடுகிறேன், உரம் போடுறேன், பாதுகாக்கிறேன், ஒரு வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தா சரி, அப்படி இல்லைன்னு வெட்டி போடலாம்னு சொல்றான். சோ கிருபையினுடைய நாட்கள், தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிற காலங்களை அலட்சியப்படுத்தாம நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்தணும். ரெண்டாவது, அதுலயே 9 சொல்றபடி கனி கொடுக்கணும். அவர் திருத்துறாருன்னு சொன்னா, தேவையற்றதை நீக்கிறாருன்னு சொன்னா, நாம கனி கொடுப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். எனக்காக அவர் திருத்துகிறார், தேவையற்றவைகளை அவரே நீக்குகிறார், அகற்றுகிறார். நான் என்ன செய்யறேன்? அவருக்கு கனி கொடுக்க முடிகிறதா? அவருக்கு நான் பலன் கொடுக்க முடிகிறதா என்றால் இல்லை. நான் பல்வேறு நேரங்களிலே நான் தோற்று போகிறேன். நான் தேவனுக்காக எழும்ப முடியாத ஒரு நிலை எனக்கு வந்து விடுகிறது, கனி கொடுக்க முடிவதில்லை. நாலாவது நான் பார்க்கிற இந்த குறிப்பு, அவர் திருத்துகிறார், நமக்குள்ளே வந்து நம்மை சரிப்படுத்துகிறார். அவர் சரிப்படுத்துவதற்காக அவகாசம் கேட்டிருக்கிறார். கிருபையின் காலம் இது. இந்த கிருபையின் நாட்களை நீங்க அலட்சியப்படுத்திடாம கிருபையினால நீங்க பிரயோஜனப்படுத்துங்க. ஆண்டவர் கிருபையா எனக்கு கொடுத்திருக்கிற காலம் இது. ஆண்டவர் தயவா எனக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார், இந்த சமயத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில இன்னும் நான் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். அதே வசனம், அதாவது லூக்கா 13:9 கிருபையின் காலங்களிலே அதை பயன்படுத்துவதோடு இந்த நாட்களிலே நாம் கனியும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் கனி கொடுப்பதற்காகத்தான் திருத்துகிறார், கனி கொடுப்பதற்காகத்தான் களை எடுக்கிறார், அதை பயன்படுத்துகிறார். ஆகவே ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில மெய்யாகவே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றப் போகிறார். நான்கு விஷயத்தை பார்த்தோம். ஐந்தாவதாக அந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், தானியத்தை அவர் விளைவிக்கிறார். கடைசிதான் தானியத்தை அவர் விளைவிக்கின்றார். 65:9 வசனத்தினுடைய இந்த இறுதி வார்த்தை, தானியம் விளைவிக்கப்படுவதற்கு முதல்ல நாம பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டு வசனங்களை, யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:19, கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி பிரஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். இதற்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? 16 வசனம் சொல்கிறது, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். பரிசுத்தம் என்பது மிக முக்கியம். அப்பொழுது நம்முடைய வாழ்விலே, நம்முடைய தோட்டத்திலே தானியம் நன்கு விழும். காரியங்களையும். இரண்டாவது, தேவனால் நடத்தப்படுவது. ஆண்டவருடைய நடத்திப்பை நாம் உணர்ந்து அந்த நடத்திப்பிலே நாம் சென்றால் நாம் தானியத்தால் திருப்தியாகிறோம். சங்கீதம் 78:24, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமே வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இந்த தானியம் அவர்களுக்கு கிடைப்பதற்கான காரணம் என்னவென்று நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கும் போது, அவர்கள் தேவனாலே நடத்தப்பட்டார்கள். ஆண்டவருடைய நடத்திப்பு அவர்களுக்கு தானியத்தை கொடுத்தது. என் தோட்டம், என் வாழ்க்கை தோட்டம் தானியத்தை கொடுக்க வேண்டும் அல்லது தானியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நான் தேவனால் நடத்தப்பட வேண்டும். ஒரு 5 குறிப்புகளை நாம் இந்த வசனத்துல பார்த்தோம். ஒரே ஒரு வசனத்துல பார்த்தோம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 65:9. முதலாவது, தோட்டத்தை ஆண்டவர் விசாரிக்கிறார். காலையிலே எழுந்து தேவனுடைய கிருபை பெற்றுக் கொள்வது, இரவிலே நம்மை நாமே நிதானித்து பார்ப்பது. இரண்டாவது, தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறார். நம்முடைய தோட்டத்திலே நீர் பாய்ச்சப்பட வேண்டுமானால் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது குறிப்பு, தோட்டத்தை செழிப்பாக்குகிறார். நம்முடைய தோட்டம் செழிப்பாக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் நீதிமானா இருக்கணும், இரண்டாவது தேவனை நம்பணும். நான்காவது பாயிண்ட் என்னன்னா, தோட்டத்தை திருத்துகிறார், களையெடுக்கிறார், பண்படுத்துகிறார். அதற்கு நாம் கிருபையின் காலங்களை அலட்சியப்படுத்தி விடாமல் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, கனி கொடுக்க வேண்டும். கடைசியாக 5வதாக நாம் பார்த்தோம், அவர் தானியத்தை விளைய செய்கிறார் என்று. தானியத்தை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமாய் இருப்பதும் தேவனால் நடத்தப்படுவதும் மிக முக்கியம். இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய வாக்கு தத்தம், நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்ப, நல்ல ஒரு செழிப்பு இருக்கும், தானியம் விளையும், பழம் கிடைக்கும், கனி கொடுப்பீங்க, செழித்து தழைத்து நிமிர்ந்து நிற்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எப்பொழுதும் பசுமையாக, வெப்பம் வருகிறதை காணாமல், தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய ஒரு விருட்சங்கள் அடங்கிய ஒரு தோட்டமாக உங்களுடைய வாழ்க்கை தோட்டம் இருக்கும். நிச்சயம் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய வேலைக்காக நன்றி. இயேசப்பா, இந்த நாளிலும் அன்பு ஆண்டவரே, தகப்பனே, பிள்ளைகள் ஆண்டவரே, தகப்பனே, இந்த நேரத்தை கொடுத்து ஆண்டவரே செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் இதை கவனிக்கிறார்களோ அவருடைய வாழ்வில

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: நேரம் கிளையத்திலே 10:53, 12:32 வருகிறது இசையமுதம் சிறப்பு நிகழ்ச்சி. இப்பொழுது இலங்கை நியூரலியாலிருந்து பாஸ்டர் டேவிட் மணிக்கோணம், பாஸ்டர் பிலிப் ராஜ் அவர்கள் இணைந்து சிறுவர் தோட்டு நிகழ்ச்சிகளே எங்களை வழிநடத்துவார்.
3: வான் அலைகளில் தவழ்ந்து வரும் வல்லமை அலைகள் வானொலியின் சிறுவர் பூங்கா நிகழ்ச்சிக்காக இலங்கையின் மத்திய மலைநாட்டின் நூரலியாவில் இருந்து உங்கள் அன்பு சோதனை பிலிப்பிடுகின்றேன். என்னோடு அருமை பிள்ளைகள் அனிதா, தபித்தாள், பெஞ்சமின், பெரில் ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள். இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் குறைகூறி திரிவதை விட தேவ வார்த்தைக்குள்ளே நம்மை தாழ்த்தி தேவண்ட வார்த்தையின்படி நடந்து தேவனை பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ உங்களையும் என்னையும் வழிநடத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இழைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொண்டது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி தேவண்ட வார்த்தை நம்ம நினைத்திருக்க நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்வோம். நிகழ்ச்சியின் இறுதி பகுதியிலே உங்களோடு நான் இணைகின்றேன். உங்கள் அன்பு சகோதரன் பிலிப்பு, வாருங்கள் சிறுவர் பூங்காவுக்குள் கடந்து செல்வோம்.
4: இரண்டு சிறுவர்கள் ஏதோ ஒன்றை தேடி ஒரு அடர்ந்த காட்டுக்குள் செல்கிறார்கள். அங்கு செல்லும் போது அவர்களுக்கிடையே ஒரு முரண்பாடு. அந்த முரண்பாடு எங்கு செல்கிறது என்று நமக்கு தெரியாது. அவர்கள் பெயர்தான் ரோபின் மற்றும் பிரஸ்கில்லா. வாருங்கள், அவர்களுடன் நாமும் தொடர்ந்து அந்த அடர்ந்த காட்டுக்குள் நடந்து செல்வோம். என்னென்ன நடக்கும் என்று பார்ப்போம். இப்போது அவர்கள் நடந்து கொண்டே உரையாடிக்கொண்டே செல்கிறார்கள்.
5: வாவ், என்ன அருமையான காடு இது! தேவன் எவ்வளவு அழகா படைச்சிருக்கார் ரோபின். ஆனாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கர்ஜிக்கும் காட்டு ராஜ சிங்கம், வேட்டையாடும் புலி, சீரும் பாம்பு, இது அனைத்தும் பயம் காட்டும் அல்லவா?
6: நீங்க சொல்றது சரிதான் பிரக்சிலா. காட்டுக்கு உள்ளுக்கு போக போக கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீ சொல்றது உண்மைதான். சரி சரி, வாங்க நம்ம பேசிக்கிட்டே போவோம். ஆஹா, உச்ச வெயிலா இருக்கு. பேசிடலா? அந்த தண்ணி பொட்டில கொஞ்சம் தாங்களே.
5: தண்ணி பொட்டில இருங்க ரோபின், எடுக்கிறேன். ஐயோ, எல்லா தண்ணியும் கொட்டிருச்சே ரோபின், இப்ப என்ன பண்றது?
6: என்ன நீங்க பேசிடலா, சாதாரணமா கொட்டிருச்சீங்க. நீங்க ஒரு பொருள் தண்ணி தான் இருந்துச்சு, அதையும் குடிக்காம வீணாக்கிட்டீங்க. பசிலா, என்ன பசிலா, வெயில் வேற அடிக்குது. பசிலா, என்ன பசிலா, சாதாரண விஷயத்தை பிட்டு இப்படி செஞ்சீங்களே பசிலா. உங்களை நான் எவ்வளவு
5: நம்பியிருந்தேன். தவறுதெல்லாம் நடந்துச்சு.
6: எதுக்குமே அவசரப்படக்கூடாது. எப்பயுமே நீங்க இப்படித்தான்.
5: மன்னிச்சிருங்க ரோபின்.
6: என்னோட பேசாதீங்க, எங்கேயாச்சும் போங்க. சரி சரி, பரவாயில்ல, அழுகாதீங்க. தண்ணித்தனே, நான் ஒன்றும் பேசுறதுக்கு விரும்பல, இருட்டு வேற. வாங்க போவோம்.
5: சரி வாங்க போ. நீண்ட தூரம் வந்தாச்சு, இப்ப என்ன பண்றது? வயிறு வேலை கிள்ளுது, பசிக்குது வேற.
6: ஆ, பசியில்லா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு சாப்பாடு நினைவே வருது. சாப்பாடு நான் சொன்னதை கொண்டு வந்தீங்களா?
5: இல்லையே, எனக்கு இப்ப

0: சாப்பாடு எடுத்து வைக்க சொன்னேன், அதையும் கொண்டு வரல. தண்ணியும் எடுத்து வைக்க சொன்னேன், அதையும் கொண்டு வரல. மறந்துட்டீங்களா? தண்ணியும் கீழே போச்சு, சாப்பாடும் இல்ல.
1: ரோபின், தண்ணிக்கு தான் நான் கீழே போட்டேன், நீங்க ஏசுனீங்க ரோபின். ஆனா சாப்பாடு, சாப்பாடுக்கும் ஏசுறீங்கல்ல, ஏன் போய் சொல்றீங்க? எனக்கு நீங்க நேத்து நீங்க சொல்லவே இல்லை. வர வர நீங்க போய் பேசுறீங்க, அது அதிகமா கோவப்படுறீங்க. தேவ பயமே இல்லாம போச்சு.
0: ஆஹா, இதுக்கு நம்ம போய் சொல்றோம்னு தெரிஞ்சிருச்சே, இப்ப என்ன பண்றது? ஏதாவது ஏசி விட்டு நம்ம இப்ப சாப்பிட்டுக்கு இருந்துரும். பொய்சாக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க பிரசீல? நான் வாங்க, நம்ம போவோம். ஐயோ பிரசீலா, அது முதல்ல இருந்து நம்ம சண்டை போற டைம் அது இருக்குது. உங்களுக்கு பின்னுக்கு தான் பிரசீலா இருக்கு.
2: அறிவு கட்ட மனிதர்களே, என்னை பார்த்து ஆடி என்று சொல்கிறீர்களே, நான் யார் என்று தெரியுமா? நான் தான் செம்மறி ஆடு.
0: செம்மறி ஆடா?
2: ஆமாம், நானே தான். என்னில் பல வகை உண்டு, அதில் ஒரு இனம் தான் செம்மறி ஆடு. அதுதான் எனது பெயர். நானும் நீங்கள் முதலிலிருந்து உரையாடுகிறதை பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறீர்களே. எங்களையும் உங்களையும் தேவன் நன்றாகத்தானே அல்லவா படைத்தார்? ஆனா ஏன் தான் அந்த மனிதர்கள் மட்டுமோ என்னைக்குமே இப்படி சண்டை போட்டுக்கொண்டு போய் பேசிக்கொண்டு திருட்டுத்தனை பண்ணிக்கிட்டு ஏன் தான் இப்படித்தனை வாழ்க்கையை கழிக்கிறாங்களோ, பார்க்கவே சிரிப்பா இருக்கு. அதுதான் நான் முதல்ல சிரிச்சேன். நீங்களும் அப்படித்தான், அற்ப காரியத்துக்காக சண்டை போட்டுக்கிறீங்க, போய் பேசிக்கிறீங்க. உலகத்துல இருக்க மட்டும் இப்படி எல்லா மனிதர்களும் அற்ப ஆசைக்கும் அற்ப காரியத்துக்கும் சண்டை போட்டுக்கிண்டு சில பல உண்மைகளை மறைக்க போய் பேசிக்கிட்டு தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு செல்றாங்க. தான் தேவன் ஒருத்தர் இருக்காரு, தன்னை பாக்குறான்னு கொஞ்சம் கூட பயில. ஆனா என்னைக்கோ ஒரு நாள் மறிப்போம். அன்னைக்கு கடைசியில நம் தேவனிடத்தான் செல்லணும். நம்ம கடைசியா செல்ல வேண்டிய ஒரு இடம் இருக்கு. நமக்குன்னு அவர் நித்திய ஜீவனை தருவேன்னு ஒரு வாக்குதான் கொடுத்துருக்காரு. அதை நமக்கு வேணும் அப்படின்னு என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? அவங்கவுங்க அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்கொண்டு அதுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கீங்க. என்னைக்கும் இந்த மனிதர்கள் தனக்கு உதவி செய்தவர்களையும் தன்னை படைத்தவருக்கும் நன்றி கூறுகிறதே இல்லை. நான் கண்டதும் இல்லை. என்னை பாருங்கள், எனக்கு செம்மறி என்று ஒரு பேரும் வந்ததுக்கு ஒரு விசேடித்த காரணம் ஒன்று. மத்திய ஆட்டை போல் நாங்கள் அல்ல, எங்கள் இனமே விசேஷித்த ஒரு இனம். செம் என்பது பசுமையையும் சமாதானத்தையும் குறிக்கும். நாங்கள் எந்த ஒரு பாவத்துக்கும் உள்ளாகாத சமாதானமானவர்கள். எங்களுடைய இந்த ரோமங்களை சற்று பாருங்கள், கொழு கொழு என்று எவ்வளவு அடர்த்தியாக இருக்கிறது.
1: ஆமாம், மிக மிக கொல் கொல் இருக்குது.
2: இந்த ரோமங்களை வைத்துதான் நீங்கள் அணிந்திருக்கும் வண்ணமயமான ஆடைகள், குளிர்காலத்துக்கு அணையும் ஸ்வெட்டர்கள் போன்றன என்னுடைய ரோமங்கள் வைத்துதான் பின்னப்படுகிறது.
1: உண்மையாகவா? கத்திக்க கத்திக்க மீண்டும் உங்க ரோமம் வளருமா?
2: நிச்சயம். அழகிய சிறு குழந்தையே, உன்னிலே இந்த தடுமாற்றம் கத்தரிக்க கத்தரிக்க நிறைய வளர்ந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவ்வளவு அற்புதமாக என் உடலையும் என் அங்கங்களையும் தேவன் படைத்திருக்கிறார். கத்தரிக்க கத்தரிக்க வளர்கிறது. எங்கேயாவது இந்த அற்புதம் நடக்குமா? அதை வைத்து மனிதர்களும் பணம் பெறுகிறார்கள். இவ்வாறான ஒரு விஷேடித்த இயல்பை எங்கள் ஒவ்வொரு இனத்துக்கும் தேவன் தந்திருக்கிறார். இதற்கு நாங்கள் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும் பிள்ளைகளே. சாதாரண செம்மறி ஆட்டு இனத்துக்கு இவ்வளவு பெரிய விசேடித்த இயல்பையும் பண்பையும் தேவன் வைத்து சிறப்பாக படைத்திருக்கிறார். உங்களை போன்ற உயர்ந்த மனிதர்களுக்கு தேவன் எவ்வளவு நன்மையை வைத்து இந்த பூமிக்கு படைத்து அனுப்பியிருப்பார் அதை யாராவது நினைக்கிறீர்களா? சற்றை கூட அதை பொருட்படுத்துவதே இல்லை. எப்பொழுதும் தன் தன் வேலையை பார்த்து கொண்டு தன் தன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொண்டு தன் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். கிறிஸ்தவனாக இருந்தாலும் அன்றாண்டைக்கு ஆலயத்துக்கு செல்கிறார்கள், மறுக தேவனை மறந்துடுறாங்க. எந்த ஒரு மனிதனுமே நினைக்கிறது இல்ல. அனைவருக்கும் மரணம் என்று ஒன்று வரும். அப்பொழுது இறுதியில் கொண்டு போக உலகத்துல ஒண்ணுமே இல்ல, எல்லாரும் தேவனிடம் தான் செல்லணும். அப்போது ஒரு நியாய திருப்பணும் ஒன்று இருக்கும், நித்திய ஜீவனும் நமக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு. மனிதர்கள் யாரும் தேவனை நினையாவிட்டாலும் துதியாவிட்டாலும் அவருக்கு கீழ்ப்படியாவிட்டாலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த அவளோடே காத்து கொண்டிருக்கிறது.
3: சரியாக சொன்னாய் நண்பனே.
2: அழகிய புறாவே, சமாதானத்தின் தோதனே, என் நண்பனே, நீயும் வந்துவிட்டாயோ? வணக்கம் வணக்கம். நான் சொல்வதை நீ கவனித்துக் கொண்டாயிருந்தாய்?
3: ஆமாம் என் நண்பனே. தீமை நின்ற மனிதனே, என்னைக்காவது தேவனை நினைக்கிறாயா? நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் என்றென்றும் பிரித்துக் கொண்டிருக்கிறோம். நான் தான் தேவனால் படைக்கப்பட்ட வெண்புறா. வெண்புறா என்றால் சமாதானத்தின் தூதன். வெண்மை என்பதே சமாதானத்தின் அடையாளமாக இருக்கிறது. நானே சமாதானத்தின் தூதனாக இருக்கிறேன். அத்துடன் வெண்மை தூய்மைக்கும் அடையாளமாக இருக்கிறது. அத்துடன் என்னிடம் ஒரு சிறப்பு இயல்பும் இருக்கிறது. எங்களை போன்ற புறாக்கள் குளிப்பதே இல்லை. காரணம் என்னவென்றால், எங்கள் உடம்புகளில் இறக்கைக்கு கீழ் சுரப்பிகள் உண்டு. அச்சுரப்பிகள் தானாகவே சுரக்கும். இதனால் நாங்கள் குளிக்க தேவையில்லை, புறாக்கள் தானாகவே குளித்துக் கொள்ளும். இதுவே எங்களுக்கு எங்களுடைய சிறப்பு இயல்பாக இருக்கிறது. அச்சுரப்புகள் சுரப்பதால் எப்பொழுதும் புறாக்கள் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கும். இதே போலவே மனிதர்களும் அடிக்கடி தன்னை சுரந்து சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களிடம் இருக்கும் அனைத்து தீமையான விடயங்களையும் அவர்கள் சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். புறாக்களிடம் காணப்படும் பண்பந்து அவைகளிடம் இருக்கும் அனைத்து அசுத்தங்களையும் இல்லாமாக்கி விடுகிறது. இதே போலவே அனைத்து மனிதர்களும் தன்னிடம் இருக்கும் ஒவ்வொரு தீமைகளையும் இல்லாமாக்கி சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்.
0: நிச்சயம் வெண்மை நிறைந்த புறாவே, சமாதானத்தின் தூதனே,

0: நீங்கள் சொல்வது சரிதான். தேவனால் படைக்கப்பட்ட நாங்கள் மனிதர்கள் தேவனுக்கு கீழ்ப்படுவதில்லை, அவருடைய வசனத்தின்படி நடப்பதும் இல்லை. உங்களை போன்ற விலங்குகளுக்குள்ள அறிவு போல மனிதர்கள் கூட இல்லை.
1: இனியாவது நாங்கள் எங்களை தீர்த்துக் கொள்கிறோம்.
0: நாங்கள் அனைவரும் உலகத்தோடு இருந்தாலும் எந்நேரமும் நாங்கள் தேவ சிந்தையோடு இருக்க வேண்டும். தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். சிந்திப்போம், செயல்படுவோம்.
2: சிந்திப்போம், தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். புறாவை போல் ஆட்டை போல் எந்நேரமும் தேவனுடைய செய்கைகளை நினைத்து கொண்டே அவருடன் வாழ்வோம். சுய புத்தியின் மேல் சாயாமல்
3: அவன் வடிவில் வந்து அனைவருடனும் பேசினார்.
4: நன்றி சிறுவர் பூங்கா பிள்ளைகள். அனிதா, பெரில், பெஞ்சமின், தமிழ்த்தாள், உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். பாரம்பாரம் நீங்கள் இலங்கை நியூரலியாவிலிருந்து இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறீர்கள். ஆண்டுதாமே உங்களை தொடர்ந்து வழி நடத்துவார்.
5: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
4: நேரம் கலையத்திலே 11:07 12 மணிக்கு வேற இருக்குது எமது விசேட நிகழ்ச்சி. நேரலை நிகழ்ச்சியாக இடம்பெற இருக்குது இசையமுதம். இசையமுதத்தை வழங்க இருக்கிறார்கள் இசைக்குழுவினர். சௌரன், டேனி மற்றும் சௌரி. ஈவ்லின் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். எங்களோடு இணைந்தார்கள். சரியா 12 மணிக்கு அந்த நேரடி நிகழ்ச்சி ஒலிபரப்பாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்திருக்கிறேன்.